0: Tendril FM 104.7 104.9 Island Wide
1: FM 104.7 FM 104.9 உலகம் முழுவதும் www.slbc.lk என்ற இணையதளத்திலும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது என்று மினியவை. நேரம் 5:35. தொடரும் இந்த பாடல் நேற்று இன்று நாளை திரைப்படத்தில் டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடியது.

0: Emerald FM 104.7 104.9
1: Island Wide. நேரம் 5:39 கேட்டுக்கொண்டிருக்கும் என்று மினியவை நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல். நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்தில் டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடியது.

0: நவீன தொழில்நுட்பத்துடன் சிறந்த ஒலி நயத்துடன்
1: புதிய தென்றலாய் உங்களை மகிழ்விக்கிறது. உங்கள் தென்றல் FM
0: இலங்கை முழுவதும் FM 104.7 FM 104.9 உலகம் முழுவதும் www.slbc.lk நேரம் 5:45 நிமிடம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது என்று தெரியவில்லை தொடரும் இந்த பாடல். ரகசிய போலீஸ் 1 1 5 திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் TM சவுந்தரராஜன் எல்லார் ஈஸ்வரி பாடியது.

0: யாரு ஹீரோ
1: கேக்குறாங்கல்ல, சொல்லுங்க ஜி, யாரு ஹீரோ?
2: ரைட் பர்சன், ரைட் சாய்ஸ், தென்றல்.
3: சூப்பர் சார், ரஜினி சாரும் இதை செலக்ட் பண்ணிருக்காரு.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது என்று மினியவை. நேரம் இப்பொழுது சரியாக காலை 5:49 தொடரும் இந்த பாடல் எங்கள் தங்கம் திரைப்படத்தில் டி எம் சோதர ராஜன், பி சுசீலா பாடியது.

0: நீங்கள் கேட்ட பாடலோடு நிறைவேறுகிறது என்றும் இனியவை.
1: மருந்துகளுக்கு அதிக விலை கொடுப்பதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். அரச உசு செலவில் சாதாரண விலைக்கு மருந்துகளை வாங்குங்கள். அல்லது வேற எந்த மருந்தகத்திலும் உங்கள் மருந்து துண்டுக்கு SPC மருந்துகளை கேட்டு வாங்குங்கள். இது அரச மருந்தாக்க கூட்டுத்தாபனம் தரும் தகவல்.
0: நேற்று சிட்டிலக்கப்பட்ட 6180வது மகஜன சம்பத்தலோத்தரின் ஊதியபுற முடிவுகள் ஆங்கிலத்து வி வெற்றி இலக்கங்கள் 8332225 ஆங்கிலத்து வி வெற்றி இலக்கங்கள் 8332225 இந்த சிட்டிலப்பில் 25 லட்சம் பெறுமதியான 2 பரிசுகள் வெல்லப்பட்டுள்ளன. வெற்றி பெற டிக்கெட் ஹிங்குரான மற்றும் கோட்டிக்காபத்த பிரதேசத்தில் விற்பனை செய்யப்பட்டுள்ளன. வழங்கப்பட்டுள்ள மொத்த பணப்பரிசு தொகை 236 லட்சம் ரூபாய் தேசிய லோத்தர் சபை. நேற்று சிட்டிலக்கப்பட்ட 2210வது தன நிதான லோத்தரின் ஊதியபுற முடிவுகள் ஆங்கிலத்து ஜெட் வெற்றி பெற்ற இலக்கங்கள் 9 62 76 77 ஆங்கிலத்து ஜெட் ஆங்கிலத்து ஜெட் வெற்றி பெற்ற இலக்கங்கள் 9 62 76 77 ஆங்கில எழுத்து ஜெட். இந்த சீட்டிருப்பில் 20 லட்சம் பெறுமதியான பரிசு ஒன்று வெல்லப்பட்டுள்ளது. வெற்றி பெற்ற டிக்கெட் கிருதிவன பிரதேசத்தில் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. வழங்கப்பட்டுள்ள மொத்த பணப்பரிசு தொகை 78 லட்சம் ரூபாய் தேசிய லோத்தர் சபை. நேற்று சீட்டிலக்கப்பட்ட 2528வது மெகா பவர் சூப்பர் லோத்தரின் வெற்றி பெற்ற இலக்கங்கள் ஆங்கில எழுத்து எல் சூப்பர் இலக்கம் 22 வெற்றி பெற்ற இலக்கங்கள் 19 25 64 65 ஆங்கில எழுத்து எல் சூப்பர் இலக்கம் 22 வெற்றி பெற்ற இலக்கங்கள் 19 25 64 65 இந்த சிற்றிலப்பில் 10 லட்சம் முதல் பரிசு வெல்லப்படவில்லை. 20 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டுள்ளது. வெற்றி பெற்ற டிக்கெட் கல்பாத்த பிரதேசத்தில் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. வழங்கப்பட்டுள்ள மொத்த பணப்பரிசு தொகை 102 லட்சம் ரூபாய் தேசிய லோத்தர் சபை. நேற்று சிட்டிலக்கப்பட்ட 296வது சுப தவசக் லோத்தரின் ஊதியபுற முடிவுகள் வெற்றி லக்கினம் கடகம் வெற்றி இலக்கங்கள் 32 42 59 மேம்படுத்தல் பரிசு இலக்கம் 4 9 9 6 வெற்றி லக்கினம் கடகம் வெற்றி பெற்ற இலக்கங்கள் 32 42 59 மேம்படுத்தல் பரிசு இலக்கம் 4 9 9 6 இந்த சிற்றிலப்பில் 5 லட்சம் முதல் பரிசு ஒன்று வெல்லப்பட்டுள்ளது. வெற்றி பெற்ற டிக்கெட் கல்கமுக பிரதேசத்தில் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. வழங்கப்பட்டுள்ள மொத்த பணப்பரிசு தொகை 96 லட்சம் ரூபாய் தேசிய லோத்தர் சபை. நேற்று சிட்டிலக்கப்பட்ட 4422வது குவிசத்த லோத்தரின் ஊதியபுற முடிவுகள் ஆங்கில எழுத்து எண் வெற்றி பெற்ற இலக்கங்கள் 8 19 39 80 ஆங்கில எழுத்து எண் வெற்றி பெற்ற இலக்கங்கள் 8 19 39 80 வழங்கப்பட்டுள்ள மொத்த பணப்பரிசு தொகை 88 லட்சம் ரூபாய் தேசிய லோத்தர் சபை. நேற்று சிட்டிலக்கப்பட்ட 1489வது ராசி சுபபல லோத்தரின் வெற்றி பெற்ற இலக்கங்கள் வெற்றி இலக்கினம் கடகம் வெற்றி பெற்ற இலக்கங்கள் 1 15 19 58 வெற்றி இலக்கினம் கடகம் வெற்றி பெற்ற இலக்கங்கள் 1 15 19 58 இந்த சிற்றிலப்பில் 10 லட்சம் முதல் பரிசு ஒன்று வெல்லப்பட்டுள்ளது. வெற்றி பெற்ற டிக்கெட் துடுகல பிரதேசத்தில் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. வழங்கப்பட்டுள்ள மொத்த பணப்பரிசு தொகை 94 லட்சம் ரூபாய் தேசிய லோத்தர் சபை. நேற்று சிற்றிலக்கப்பட்ட 448வது NLB ஜயலோத்தரின் உதயபுர முடிவுகள் ஆங்கிலத்து கியூ வெற்றி பெற்ற இலக்கங்கள் 0 2 2 9 ஆங்கிலத்து கியூ வெற்றி பெற்ற இலக்கங்கள் 0 2 2 9 வழங்கப்பட்டுள்ள மொத்த பணப்பரிசு தொகை 68 லட்சம் ரூபாய் தேசிய லோத்தர் சபை.
1: இன்னும் சில வினாடிகளில் எமது செய்திகளை நீங்கள் கேட்கலாம். இது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம்.

0: நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஸ்ரீ நாகவாணி ராஜா. செய்திகள் வாசிப்பவர் உமர்லம்பே யாக்கூப். இலங்கை மாலைதீவு வர்த்தக சம்மேளன மாநாடு மாலைதீவு ஜனாதிபதி மற்றும் இலங்கை பிரதமரின் பங்கேற்புடன் கொழும்பில் இடம்பெற்றது. எதிர்வரும் ஆண்டில் கல்வி மறுசீரமைப்பு பணிகளை ஆரம்பிப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் என்று பிரதமர் தெரிவிப்பு. சில விடயங்களை அரசியல் கருவியாக்கி நாட்டின் நிதி ஸ்திரத்தன்மைக்கு பாதிப்பு ஏற்படுத்த எவருக்கும் இடமளிக்க முடியாது என்று அரசாங்கம் அறிவிப்பு. சிறுபோகச் செய்கைக்கான உர விநியோக நடவடிக்கைகள் முறைப்படி முன்னெடுப்பு. ஊழல் மோசடி மற்றும் திருட்டுக்களுடன் தொடர்புடையவர்களுக்கு தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் நிச்சயம் தண்டனை கிடைக்கும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. முன்மொழியப்பட்டுள்ள மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான பொதுமக்களின் கருத்துக்களை பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கை இன்று கொழும்பில். இடைநிறுத்தப்பட்டிருந்த தொல்பொருள் இடங்களின் புனரமைப்பு பணிகள் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் மீள ஆரம்பம். ஹோமுஸ் நீரிணை ஊடான கப்பல் போக்குவரத்து வழிகாட்டல் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருப்பதாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் புதிய T20 மகளிர் சகலதுறை ஆட்டக்காரர்களுக்கான தரவரிசையில் சமரி அத்தப்பத்து முன்னேற்றம். அவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். இலங்கை மாலைதீவு வர்த்தக சம்மேளன மாநாடு மாலைதீவு ஜனாதிபதி கலாநிதி முகமது மொயிசு மற்றும் இலங்கை பிரதம மந்திரி கலாநிதி ஹரிணி அமரசூரிய ஆகியோரின் பங்கேற்புடன் நேற்று கொழும்பில் இடம்பெற்றது. மாலைதீவு பொருளாதார அபிவிருத்தி போக்குவரத்து மற்றும் வர்த்தக அமைச்சினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்வில் இரண்டு நாடுகளையும் சேர்ந்த முன்னணி வர்த்தகர்கள் பலர் கலந்து கொண்டார்கள். இங்கு உரை நிகழ்த்திய ஜனாதிபதி மொயிசு, மாலைதீவு வர்த்தகர்கள் இலங்கையில் தமது முதலீடுகளை விஸ்தரிப்பதில் ஆர்வம் காட்டி வருகின்றார்கள். இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு முதலீடுகளை மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மை அவசியமானது என்றும் தெரிவித்தார். இதேவேளை மாலைதீவு இந்திய பெருங்கடலில் வளர்ந்து வரும் டிஜிட்டல் மையமாக உருவெடுத்து வருகின்றது. இது சர்வதேச நிறுவனங்களுக்கு தன் நாட்டின் மீதான நம்பிக்கை உறுதிப்படுத்துகின்றது. கட்டமைப்பு வசதிகள், டிஜிட்டல் புத்தாக்கம் மற்றும் உணவு பாதுகாப்பு ஆகிய துறைகளில் மாலைதீவுடன் இணைந்து முதலீடு செய்யுமாறு இலங்கை வர்த்தக சமூகத்துக்கு அவர் அழைப்பு விடுத்தார். பிரதமர் ஹரிணி அமரசூரிய தனது உரையில் இலங்கைக்கும் மாலைதீவுக்கும் இடையிலான வரலாற்று ரீதியான உறவை நவீன பொருளாதார பங்காளிகளாக மாற்ற வேண்டிய காலம் கனிந்திருப்பதாக தெரிவித்தார். கடந்த ஆண்டு இறுதியில் ஏற்பட்ட தித்வா சூறாவளி மற்றும் உலகளாவிய பொருளாதார சவால்களுக்கு மத்தியிலும் இலங்கை தனது வரலாற்றில் அதிகப்படியான சுற்றுலா பயணிகளின் வருகையை பதிவு செய்திருக்கின்றது. தித்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட இலங்கையர்களுக்காக மாலைதீவு அரசாங்கமும் வர்த்தக சமூகமும் வழங்கிய $30 லட்சம் பெறுமதியான சகோதரத்துவ நன்கொடையை பிரதமர் நன்றியுடன் நினைவு கூர்ந்தார். உணவு உற்பத்தி மற்றும் மீன் பதப்படுத்தல் ஆகிய துறைகளில் வர்த்தக உறவுகளை மேலும் விரிவுபடுத்த எதிர்பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்தார். 2030 ஆண்டளவில் $1,500 கோடி பெறுமதியான டிஜிட்டல் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் இலக்கை நோக்கி இலங்கை பயணிப்பதாக பிரதமர் தெரிவித்தார். தெற்காசியாவின் பிரதான நிதி மையமாக விளங்கும் கொழும்பு துறைமுக நகரில் மாலைதீவு முதலீட்டாளர்களுக்கு சிறந்த முதலீட்டு வாய்ப்புகள் இருப்பதாகவும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். 6ஆம் தரத்துக்கான கல்வி மறுசீரமைப்பு பணிகள் அடுத்த ஆண்டு ஆரம்பிக்கப்படும் என்று பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்திருக்கின்றார். பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக்க எழுப்பிய கேள்வியொன்றுக்கு பதில் அளிக்கும் போது பிரதமர் இதனை தெரிவித்தார். கல்வி மறுசீரமைப்புக்கான பாடவிதான மாதிரிகள் மீளாய்வு செய்யப்பட்டு தேவையான மாற்றங்கள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றன. இதற்கென தேசிய மட்டத்திலான வழிநடத்தல் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவின் மேற்பார்வையின் கீழ் தற்போதைய பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு சட்டத்தின் கீழ் 4 ஒழுங்கு விதிகளும் 1 கட்டளை சட்டமும் நேற்று பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டன. இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு உரை நிகழ்த்திய பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்கே, கடந்த காலங்களில் முன்னெடுக்கப்பட்ட அழிவு பாதைக்கு மாற்றீடாக பொருளாதார வளர்ச்சியை எட்டும் நோக்கில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் செயற்பட்டு வருவதாக தெரிவித்தார். அத்துடன் கடந்த மே தின கொண்டாட்டத்தின் போது அறிவித்தவாறு இந்த ஆண்டில் பெருமளவிலான ஊழல் வழக்குகள் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மோசடிகள் மற்றும் ஊழல்களுடன் தொடர்புடைய அனைவருக்கும் எதிராக சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என்று அமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்தார். பாராளுமன்ற ஒத்திவைப்பு வேளை விவாதத்தில் உரை நிகழ்த்திய அவர், அரச நிதி தொடர்பான விடயங்களை முன்வைக்கும் போது உண்மையான தகவல்களின் அடிப்படையிலே அவை சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார். பாராளுமன்றம் இன்று காலை 9:30 மீண்டும் கூடும். சில விடயங்களை அரசியல் கருவியாக பயன்படுத்தி நாட்டின் நிதி ஸ்திரத்தன்மைக்கு பாதிப்பு ஏற்பட இடமளிக்க முடியாது என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதீஷ தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்தார். 2.5 மில்லியன் டாலர் ஹெக்கர்களினால் அபகரிக்கப்பட்டதாக கூறப்படும் விடயம் தொடர்பில் முறையான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. எதிர்காலத்தில் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுவதை தடுப்பதே அரசாங்கத்தின் பிரதான நோக்கமாகும். தகவல்களை மறைக்க வேண்டிய தேவை எமக்கு கிடையாது. குற்றவாளிகளை சரியாக அடையாளம் கண்டு அவர்களுக்கு எதிராக சட்ட ரீதியாக தண்டனை வழங்க அரசாங்கம் எதிர்பார்க்கின்றது. விடயங்களை சரியாக புரிந்து கொள்ளாமல் அவற்றை ஊடகங்களிலும் சமூக வலைத்தளங்களிலும் தெரிவுபடுத்துவது தேவையற்ற சிக்கல்களை உருவாக்கும் என்று அமைச்சர் எச்சரித்தார். சிறுபோக செய்கைக்கான உர விநியோகம் முறைப்படி முன்னெடுக்கப்பட்டு வருவதாக ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது அமைச்சர் தெரிவித்தார். சிறுபோகத்துக்கு தேவையான அளவு TSP மற்றும் MOP உர கையிருப்புகள் தற்போது இருக்கின்றன. கமநல சேவை நிலையங்களினால் தற்போது 36,700 மெட்ரிக் டன் உரத்துக்கான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இதற்கமைய 50 கிலோகிராம் உர மூடையொன்று 10,200 ரூபாய் விலையில் வழங்கப்படும் என்று அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதீஷ தெரிவித்தார். ஊழல் மோசடி மற்றும் திருட்டுச் சம்பவங்களுடன் தொடர்புடையவர்களுக்கு தற்போதைய அரசாங்கம் தண்டனை வழங்கும் என்றும் மக்கள் நம்புவதாக அமைச்சர் தெரிவித்தார். தண்டனை வழங்குவதில் ஏன் தாமதம் ஏற்படுகின்றது என்று ஊடகங்கள் அடிக்கடி கேள்வி எழுப்புகின்றன. தண்டனை வழங்கும் அதிகாரம் நீதிமன்றத்திடமே இருக்கின்றது. நீதிமன்ற செயற்பாடுகள் விரைவுபடுத்தப்பட வேண்டும் என்பதே பெரும்பான்மையான மக்களின் எதிர்பார்ப்பாகும். குற்றவாளிகள் மற்றும் ஊழல்வாதிகளுக்கு விரைவாக தண்டனை பெற்றுக் கொடுக்கப்படும் என்று அமைச்சரவை பேச்சாளர் இதன்போது உறுதியளித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் செய்திகள். கைத்தொலைபேசிகள் மற்றும் கணனிகளின் பாவனையினாலேயே சிறுவர்கள் அதிக அளவில் குற்றச்செயல்கள் மற்றும் துஷ்பிரயோகங்களுக்கு உள்ளாவதாக கண்டறியப்பட்டுள்ளது. இதனை கட்டுப்படுத்தும் நோக்கில் நிபுணர்களின் பரிந்துரைகளுக்கு அமைய புதிய சட்டங்களை கொண்டுவர அரசாங்கம் தயாராகி வருகின்றது. அதன் பொருட்டு பல பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. 5 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் டிஜிட்டல் திரைகளை பயன்படுத்துவது முற்றாக தடை செய்யப்படும். 12 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவது முழுமையாக தடை செய்யப்படும். 12 வயதுக்கு மேற்பட்ட சிறுவர்கள் கல்வி தேவைகளுக்காக மட்டுமே தொழில்நுட்ப கருவிகளை பயன்படுத்த அனுமதிக்கப்படுவார்கள். இந்த பரிந்துரைகளை சட்டமாக்கி விஞ்ஞான ரீதியில் நடைமுறைப்படுத்துவதற்காக பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தலைமையில் விசேட குழுவொன்று ஏற்கனவே நியமிக்கப்பட்டுள்ளது. இதில் கல்வி, சுகாதார, டிஜிட்டல் மற்றும் நீதி அமைச்சுக்கள் ஒன்றிணைந்து செயற்படுகின்றன. இது தொடர்பாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் கருத்து தெரிவிக்கையில், சிறுவர்களை சைபர் குற்றங்களிலிருந்தும் டிஜிட்டல் திரை அடிமைத்தனத்திலிருந்தும் மீட்பதற்கான துரித நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். முன்பள்ளிகள் மற்றும் பகல் நேர பராமரிப்பு நிலையங்கள் உரிய தரத்துடன் இயங்குவதை உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். முறையான பதிவோ அல்லது குறைந்தபட்ச தரமோ இன்றி முன்பள்ளிகளும் பராமரிப்பு நிலையங்களும் ஒரே இடத்தில் நடத்தப்படுவது அவதானிக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். 2026 ஆண்டுக்காக முன்மொழியப்பட்டுள்ள மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான பொதுமக்களின் கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் பெற்றுக்கொள்வதற்கு இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. இதற்கான வாய்மூல கருத்து பதிவுகளை பெற்றுக்கொள்ளும் விசேட அமர்வு கொழும்பு பண்டார்நாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இன்று நடைபெறவுள்ளது. இந்த அமர்வு இன்று காலை 8:30 முதல் மாலை 3 மணி வரை இடம்பெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.
1: பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப.
0: இடைநடுவே நிறுத்தப்பட்டிருந்த தொல்பொருள் இடங்களின் புனரமைப்பு பணிகளை தற்போதைய அரசாங்கம் ஆரம்பித்திருப்பதாக அமைச்சர் கலாநிதி ஹினுதும சுனில் செனவி தெரிவித்திருக்கின்றார். தற்போது அமெரிக்காவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள அமைச்சர் வட அமெரிக்காவின் பிரதான நீதிச்சங்க நாயக்க தேர சங்கைக்குரிய கட்டுக்கஸ்தொட்ட உபரத்தன நாயக்க தேரரை சந்தித்த போது இந்த விடயத்தை குறிப்பிட்டார். மேரிலாந்து சர்வதேச பௌத்த விகாரையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. இந்த சந்திப்பின் போது கருத்து தெரிவித்த சங்கைக்குரிய கட்டுக்கஸ்தொட்ட உபரத்தன நாயக்க தேரர் ஒரு நாட்டின் தேசிய மரபுரிமைகளை தொல்பொருள் இடங்களை பாதுகாப்பது என்பது எந்த ஒரு அரசாங்கமும் கைவிட முடியாத பொறுப்பாகும் என்பதை அங்கு சுட்டிக்காட்டினார்.
1: பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. அபிவிருத்தி செய்திகள்.
0: வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் கிராமிய வீதி அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் காலி மாவட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்ட 9 வீதிகளின் புனரமைப்பு பணிகள் தற்போது நிறைவடைந்துள்ளன. இந்த வீதி அபிவிருத்தி பணிகளுக்காக 29,70,00,000 ரூபாய் நிதி செலவிடப்பட்டுள்ளது. இந்த அனைத்து வீதிகளும் முழுமையாக காப்பட்டிடப்பட்டு அபிவிருத்தி செய்யப்பட்டுள்ளன. அமைச்சர் விமல் ரத்னாயக்காவின் தலைமையில் கடந்த ஜனவரி மாதம் இந்த பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. இந்த வீதிகள் மக்கள் பயன்பாட்டுக்கு திறக்கப்படுவதன் மூலம் காலி மாவட்டத்தின் கிராமப்புற போக்குவரத்து வசதிகள் மேலும் மேம்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.
2: வர்த்தகச் செய்தி. அனுசரணை தேசிய சேமிப்பு வங்கி NSB ஃபர்ஸ்ட் ஹோம் ஓனர். வீட்டுக்கடன் இளைஞர்களான உங்களுக்கு குறைந்த வட்டி வீதத்தின் கீழ் வீட்டுக்கடன் ஒன்றை பெற்றுக் கொள்ளலாம். மேலதிக விவரங்கள் அருகிலுள்ள NSB கிளையில்.
0: இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் டிஜிட்டல் சட்டம் தொடர்பான இணையவழி சான்றிதழ் கற்கை நெறியொன்றை நடத்தவிருக்கின்றது. இந்த கற்கை நெறி இன்று ஆரம்பமாகும். ஒவ்வொரு புதன்கிழமையும் பிற்பகல் 3 மணி தொடக்கம் 5 மணி வரை இணையவழியில் பாடநெறி நடத்தப்படும். சட்டத்தரணிகள் சட்டம் பயிலும் மாணவர்கள் மாத்திரமின்றி டிஜிட்டல் சட்டத்தில் ஆர்வமுடைய சகலரும் பாடநெறியில் இணைந்து கொள்ள முடியும் என்று சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் ரஜீவ் அமரசூரிய தெரிவித்திருக்கின்றார்.
2: NSB ஃபர்ஸ்ட் ஹோம் ஓனர். யங் காலத்திலேயே சொந்த வீடொன்றை வாங்குவோமே. ஃபர்ஸ்ட் ஹோம் ஓனர் வீட்டுக்கடன். தற்போது இளைஞர்களான உங்களுக்கு NSB ஃபர்ஸ்ட் ஹோம் ஓனரிடமிருந்து 6.75% வருடாந்த வட்டி குறைந்த வட்டி வீதத்தின் கீழ் வீட்டுக்கடன் ஒன்றை பெற்றுக் கொள்ளலாம். பெற்றோருடன் இணைந்து வீட்டுக்கடன் ஒன்றுக்காக விண்ணப்பிக்கலாம். வீடும் இளமையாக, நீங்களும் இளமையாக. இளங்காலத்திலேயே சொந்த வீடொன்றை வாங்குவோமே. மேலதிக விவரங்கள் அருகிலுள்ள NSB கிளையில்.
1: பொருளாதார செய்திகள்.
0: கடந்த ஏப்ரல் மாதம் 135,000 மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் இலங்கை வந்துள்ளதை புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. கடந்த வருடம் ஏப்ரல் மாதம் இலங்கை வந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையுடன் ஒப்பிடுகையில் இது 22% மேலான வீழ்ச்சியாகும். இவ்வாண்டு மே மாதம் வருகை தந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையுடன் ஒப்பிடுகையில் 26% வீழ்ச்சியாகவும் காணப்படுகின்றது. அமெரிக்க ஈரான் ஆயுத முரண்பாடு மத்திய கிழக்கில் ஏற்படுத்தியிருக்கும் பதட்ட நிலைக்கு மத்தியில் இந்த மாற்றம் நிகழ்கின்றது.
1: உங்கள் கவனத்திற்கு அனுசரணை.
3: கசாகல கிரீன் சூப்பர் புதிய இடம், குறைந்த விலை. காட்சி அறைகள், மாத்தளை, கடுவில மற்றும் அத்துரகிரிய. குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அலையுங்கள் 0112-86-40-12.
0: கிண்ணியா கச்சக்குடுத்தீவு உப்பு வயலுக்கு செல்லும் உள்வீதியில் அமைந்துள்ள பாலம் சேதமடைந்திருக்கின்றது. இந்த பாலம் உப்பு உற்பத்தியில் ஈடுபடும் மக்கள் ஆக கூடுதலாக பயன்படுத்தும் பாலமாகும். அத்துடன் காக்காமுனை, மயில்தீவு, கச்சக்குடுத்தீவு ஆகியவற்றை இணைக்கும் முக்கியமான பாதையிலும் இது அமைந்திருக்கின்றது. கடந்த 2 வருடங்களுக்கு மேலாக பாலம் சேதமடைந்த நிலையில் இருப்பதால் உப்பு உற்பத்தியாளர்களும் கிராமவாசிகளும் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். எனவே இதனை விரைவில் புனரமைத்து தருமாறு மக்கள் கோரிக்கை விடுக்கின்றார்கள்.
3: பல்வேறு வகையான பசுமை விவசாய பொருட்களை சந்தைக்கு ஏற்றுமதி செய்து நாட்டுக்கு அந்நிய செலாவணியை கொண்டுவரும் முற்றிலும் தேசியமயமான வியாபாரம் கசாகல கிரீன் குழுமம். கசாகல கிரீன் குழுமத்தில் பசுமை விவசாய உற்பத்திகளுடன் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு இலங்கையர்களும் இணைந்து கொள்ளலாம். ₹1,00,000 தொடங்கும் விவசாய முதலீட்டு வாய்ப்புகளை பயன்படுத்தி மாதாந்த நன்மைகளை பெறுங்கள். இன்றே எங்களுடன் சேருங்கள். விவரங்களுக்கு 0112-0777-87.
1: உலகச் செய்திகள்.
0: ஹோமுஸ் நீரிணையில் சிக்கியிருக்கும் கப்பல்களை வழிநடத்திச் செல்வதற்காக அமெரிக்காவினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் ஒரு குறுகிய காலத்திற்கு இடைநிறுத்தப்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். கடந்த திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்பட்ட ப்ரொஜெக்ட் ஃப்ரீடம் நடவடிக்கை ஈரானுடனான உடன்படிக்கையை எட்டுவதில் ஏற்பட்டுள்ள பாரிய முன்னேற்றம் காரணமாக இருதரப்பு இணக்கப்பாட்டின் அடிப்படையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக ட்ரம்ப் தெரிவித்தார். எனினும் உலகளாவிய கப்பல் போக்குவரத்துக்கு முக்கியமான இந்த நீர்வழியினை மீண்டும் திறக்க அமெரிக்கா எடுத்த முயற்சிகள் தோல்வியடைந்திருப்பதால் ட்ரம்ப் தற்போது பின்வாங்கியிருப்பதாக ஈரானிய அரச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய கூட்டுத் தாக்குதல் நடவடிக்கை அதன் இலக்குகளை எட்டியிருப்பதைத் தொடர்ந்து நிறைவுக்கு வந்திருப்பதாக அமெரிக்க இராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்திருக்கின்றார். நாம் அமைதி வழியே விரும்புகின்றோம். ஜனாதிபதி ட்ரம்ப் ஒரு சிறந்த உடன்படிக்கையை எதிர்பார்க்கின்றார் என்றும் அவர் செய்தியாளர்களுக்கு கூறினார். ஹோமோஸ் நீரிணையில் இடம்பெற்ற தொடர்ச்சியான தாக்குதல்கள் காரணமாக அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான போர் நிறுத்த உடன்படிக்கை ஆபத்துக்குள்ளாகியிருப்பதாக அச்சம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மூடப்பட்டுள்ள இந்த நீரிணை ஊடாக சிக்கியுள்ள கப்பல்களை வெளியேற்ற அமெரிக்கா நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் புதிய T20 மகளிர் சகலதுறை ஆட்டக்காரர்களுக்கான தரவரிசையில் இலங்கை மகளிர் கிரிக்கெட் அணியின் தலைவி சமரி அத்தப்பத்து 3 இடத்தை பிடித்திருக்கின்றார். இதற்கு முன்னர் 5 இடத்திலிருந்த சமரி அத்தப்பத்து தற்போது 2 இடங்கள் முன்னேறி 3 இடத்தை பிடித்திருக்கின்றார். அண்மையில் நிறைவடைந்த பங்களாதேஷ் அணிக்கு எதிரான தொடரில் அவர் வெளிப்படுத்திய அபாரமான திறமையே இந்த முன்னேற்றத்திற்கு காரணமாகும். புதிய தரவரிசையின்படி நியூசிலாந்து வீராங்கனை அமேலியா கேர் முதலிடத்திலும் மேற்கிந்திய தீவுகள் வீராங்கனை ஹேலி மேத்யூஸ் 2 இடத்திலும் இருக்கின்றார்கள்.
1: காலநிலை அறிக்கை.
0: பூமியின் வட அரைக்கோளத்திலிருந்தும் தென் அரைக்கோளத்திலிருந்தும் வரும் காற்று ஒன்று சேரும் வலயம் இலங்கையின் காலநிலை மீது தாக்கம் செலுத்துவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதன் காரணமாக இன்று தொடக்கம் மழை வீழ்ச்சி அதிகரிக்கலாம். பிற்பகல் 1 பின்னர் நாட்டின் பல பாகங்களில் மழையோ இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். மேற்கு சபரகமோ மத்திய தென் ஊவா மாகாணங்களிலும் அம்பாறை மாவட்டத்திலும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படலாம். சபரகமுவ மத்திய ஊவா மாகாணங்களிலும் அம்பாறை மட்டக்களப்பு காலி மாத்தறை புலனறுவை மாவட்டங்களிலும் 100 தாண்டிய மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும். அதிகாலை நேரத்தில் மத்திய சபரகமுவ ஊவா மாகாணங்களில் பனிமூட்டத்துடன் கூடிய காலநிலை நிலவும் என்று திணைக்களத்தின் வானிலை குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கை மாலைதீவு வர்த்தக சம்மேளன மாநாடு மாலைதீவு ஜனாதிபதி மற்றும் இலங்கை பிரதமரின் பங்கேற்புடன் கொழும்பில் இடம்பெற்றது. எதிர்வரும் ஆண்டில் கல்வி மறுசீரமைப்பு பணிகளை ஆரம்பிப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் என்று பிரதம மந்திரி அறிவிப்பு. சில விடயங்களை அரசியல் கருவியாக்கி நாட்டின் நிதி ஸ்திரத்தன்மைக்கு பாதிப்பு ஏற்படுத்த எவருக்கும் இடமளிக்க முடியாது என்று அரசாங்கம் தெரிவிப்பு. சிறுபோகச் செய்கைக்கான உர விநியோக நடவடிக்கைகள் முறைப்படி முன்னெடுப்பு. ஊழல் மோசடி மற்றும் திருட்டுக்களுடன் தொடர்புடையவர்களுக்கு தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் நிச்சயம் தண்டனை கிடைக்கும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. முன்மொழியப்பட்டுள்ள மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான பொதுமக்களின் கருத்துக்களை பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கை இன்று கொழும்பில். இடைநிறுத்தம் செய்யப்பட்டிருந்த தொல்பொருள் இடங்களின் புனரமைப்பு பணிகள் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் மீள ஆரம்பம். ஹோமுஸ் நீரிணை ஊடான கப்பல் போக்குவரத்து வழிகாட்டல் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருப்பதாக ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அறிவிப்பு. சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் புதிய T20 மகளிர் சகலதுறை ஆட்டக்காரர்களுக்கான தரவரிசையில் சமரி அத்தப்பத்து முன்னேற்றம். இத்துடன் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் இந்த பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. எமது அடுத்த பிரதான செய்திகள் இன்று நண்பகல் 12:45 ஒலிபரப்பாகும்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அன்னை வானொலியின் தென்றல்.
5: அதி உயர்தரமான மருந்துகளை சாதாரண விலைக்கு வாங்கிக் கொள்ள அரச ஒசு செலவுக்கு செல்லுங்கள். அல்லது வேற எந்த மருந்தகத்திலும் நீங்கள் மருந்துகளை வாங்கும் போது SPC மருந்துகளை கேட்டு வாங்குங்கள். இது அரச மருந்தாக்கல் கூட்டுத்தாபனம் தரும் தகவல்.
6: சுயாதீன அறிவிப்பாளர் பதவிக்கான விண்ணப்பம் கோரல்.
7: இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் தமிழ் தேசிய சேவை
6: தென்றல் FM,
7: யாழ்ப்பாணத்தில் இயங்கும் பிராந்திய சேவையான யாழ் FM ஆகியவற்றில்
6: சுயாதீன அறிவிப்பாளராக பணியாற்ற உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம்.
7: நீங்கள் 35 வயதுக்குட்பட்ட இலங்கை பிரஜையாக இருக்க வேண்டும்.
6: கல்வி பொதுத்தராதர உயர்தரத்தில் சித்தி பெற்றவராகவும்
7: ஒலிவாங்கி கேற்ற குரல் வளமும்
6: சிறந்த உச்சரிப்பும் உடையவராகவும் இருத்தல் வேண்டும்.
7: உங்கள் சுய விபரம் அடங்கிய விண்ணப்பத்துடன்
6: தேசிய அடையாள அட்டை
7: மற்றும் கல்வி சான்றிதழ்களின் பிரதிகளையும் இணைத்து
6: விண்ணப்ப படிவத்தினை 2026 மே மாதம் 30 தேதிக்குள் கிடைக்கக்கூடியதாக பதிவு தபாலில் அனுப்பி வையுங்கள்.
7: தபால் உரையின் இடது பக்க மேல் மூலையில் தமிழ் மொழி மூல சுயாதீன அறிவிப்பாளர் பதவிக்கான விண்ணப்பம் என குறிப்பிட்டு
6: பணிப்பாளர் தமிழ் சேவை இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனம் தபால் பெட்டி இலக்கம் 574 கொழும்பு என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள்.
8: நேரம் இப்பொழுது 6:21. இன்றைய தினம் மாலை 6:30 இடம்பெறும் ஆராதனா நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிக்கின்றார் சுசைன் எலிசபெத் வர்கீஸ், லக்கி வீதி ஏறாவூர் 4, ஏறாவூர் 4 லக்கி வீதி. சுசைன் எலிசபெத் வர்கீஸின் பாடல் தெரிவுகள் இடம்பெறவுள்ளன.

0: ஜீனத் டிரேடிங் பிரைவேட் லிமிடெட், முச்சக்கர வண்டிகளுக்கு தேவையான சகல விதமான உதிரி பாகங்களுக்கு ஜீனத் டிரேடிங் பிரைவேட் லிமிடெட், கொழும்பு 10 மாளிகாவத்தை. ஜீனத் டிரேடிங் பிரைவேட் லிமிடெட், நேரம் 6:30. ஜீனத் டிரேடிங் பிரைவேட் லிமிடெட், முச்சக்கர வண்டிகளுக்கு தேவையான சகல விதமான உதிரி பாகங்களுக்கு ஜீனத் டிரேடிங் பிரைவேட் லிமிடெட், எண்டோரன்ஸ், வேரோக், கிரீவ்ஸ், என்ஆர்பி, மோட்டோவின், லூமேக்ஸ், யூஆர் மற்றும் பிராண்டட் உதிரி பாகங்களின் ஏக விநியோகஸ்தர்கள் ஜீனத் டிரேடிங் பிரைவேட் லிமிடெட், கொழும்பு 10 மாளிகாவத்தை.
1: ஆலய தரிசனம். இன்றைய தினம் ஆலய தரிசனத்தில் பூஜை வழிபாடுகளை அக்கறை பெற்று ஆலயடி வேம்பு ஸ்ரீ வம்மி அடிப்பிள்ளையார் தேவஸ்தானத்தில் இருந்து வழங்குகிறோம். அங்கிருந்து பூஜை வழிபாடுகளை தருகிறார் சிவஸ்ரீ பா கு கேதீஸ்வர குருக்கள் அவர்கள். வணக்கம் ஐயா.
2: வணக்கம். அனைத்து பொதுமக்களுக்கும் நல்வாழ்வு வேண்டி பூஜையை ஆரம்பிக்கின்றேன்.

பம் வெப்பகாஞ்சனி பம் சதுர்புஜம் மகாகாயம் சர்வலோகைக்கநாதம் ஓம் ஓங்கார கணபதயே நமக. ஓம் உச்சிஷ்ட கணபதயே நமக. ஓம் தருண கணபதயே நமக. ஓம் விஜய கணபதயே நமக. ஓம் பிங்கல கணபதயே நமக. ஓம் பார்வதி பிரியநந்தனாய நமக. ஓம் பிராண பிரம்மஸ்வரூபாய நமக. ஓம் சித்தி கணபதயே நமக. ஓம் புத்தி கணபதயே நமக. ஓம் லக்ஷ்மி கணபதயே நமக. ஓம் கீரம்ப கணபதயே நமக. ஓம் காம் சுபாய நமக. ஓம் காமேகதந்தாய நமக. ஓம் காம் கபிலாய நமக. ஓம் காம் கஜகர்ணகாய நமக. ஓம் காம் லம்போதராய நமக. ஓம் காம் விகடாய நமக. ஓம் காம் விக்னராஜாய நமக. ஓம் காம் விநாயகாய நமக. ஓம் காம் கணாத்யக்ஷாய நமக. ஓம் காம் பாலச்சந்திராய நமக. ஓம் காம் பக்ரதுண்டாய நமக. ஓம் காம் சூர்பகர்ணாய நமக. ஓம் காம் கீரம்பாய நமக. ஓம் காம் ஸ்கந்த பூர்வஜாய நமக. ஓம் ஸ்ரீ வல்லபாம்பா சமீர பம்மி அடி சித்தி விக்னேஸ்வர சுவாமி நமோ நமக. ஞானாபிதானி பலானி திவ்ய பரிமளவத்ர உஷ்பாணி சமர்ப்பயாம்யம்.

ஆபதிம் சுரகுரும் வந்தே ஜகத்காரணம் பிருகதரம் வந்தே பன்னகபூஷணம் பசுநாம் பதீம் வந்தே சூரியசதாங்க வக்னயனம் வந்தே முகுந்த பிரியம் வந்தே மத்த ஜனாச்சரியவரதம் வந்தே சிவம் சங்கரம் ஓம் சம்பவே நமகாம் ஓம் பினாகினே நமகாம் ஓம் சசிசேகராய நமகாம் ஓம் விரூபாக்ஷாய நமகாம் ஓம் கபர்தினே நமகாம் ஓம் நீலலோகிதாய நமகாம் ஓம் நீலகண்டாய நமகாம் ஓம் பார்வதி பிரியாய நமகாம் ஓம் ஸ்ரீ சிவலிங்கநாத பரமேஸ்வர சுவாமி நமோ நமகாம்.

தன்னோ நாக பிரஜோதயாத் ஓம் காட்கோடகாய நமக, ஓம் சங்கபாலகாய நமக, ஓம் குளிகாய நமக, ஓம் பத்மாய நமக, ஓம் மகாபத்மாய நமக, ஓம் ஸ்ரீ நாகேஸ்வர தேவதாப்யோ நமோ நமக.

யார் சித்திரமயூர வாகனாரோத கர்த்திகஸ்த வல்லிதேவசேநாசமேத சிவசுப்ரமண்ய சுவாமி நமோ நம. ஓம் வித்ரம் அப்ரபம் ஏகமுகம் விபம் வஜ்ரசக்தி பிரதாபியபாணிம் தேபலோ பர்விக்னம் அபிக்னம் தௌனோமி ருத்ரம் சிகுவாகனம். ஓம் ஞானசக்தியார்த்தனே நமக. ஓம் ஸ்கந்தாய நமக. ஓம் அக்னி கர்ப்பாய நமக. ஓம் பாகுலேசாய நமக. ஓம் காம்கேயாய நமக. ஓம் குமராய நமக. ஓம் சண்முகாய நமக. ஓம் குக்குடத்வஜாய நமக. ஓம் சக்திராய நமக. ஓம் குகாய நமக. ஓம் ரவுஞ்சத்வதே நமக. ஓம் சிகுவாகனாய நமக. ஓம் ஸ்ரீகஜாவல்லி சனவல்லி சமேத சிவசுப்ரமண்ய சுவாமி நமோ நம. ஓம் ஸ்ரீ நவக்கிரக தேவதாப்யோ நமோ நம. நவக்கிரகமூர்த்தினே நமோ நமக. ஓம் ஸ்ரீம் சூர்யாய நமோ நம. சந்திராய நமோ நம. அங்காரகாய நம. புதாய நமோ நம. குருவே நமோ நம. சுக்ராய நமோ நம. சனீச்சராய நமோ நம. ராகவே நமோ நம. கேது கிரக தேவதாப்யோ நமோ நம. ஓம் அச்சுத்விஜாய வித்மகே வாசகஸ்தாய தீமகே தன்னோ சூரிய பிரஜோதயாத். ஓம் பத்மத்விஜாய வித்மகே ஹோமரூபாய தீமகே தன்னோ சோம பிரஜோதயாத். ஓம் அங்காரகாய வித்மகே பூமிபாலகாய தீமகே தன்னோ குசக பிரஜோதயாத். ஓம் தஜித்விஜாய வித்மகே சுககஸ்தாய தீமகே தன்னோ புதக பிரஜோதயாத். ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணீகஸ்தாய தீமகே தன்னோ குருகுப்ரஜோதயாத். ஓம் அச்சுத்விஜாய வித்மகே தனுர்கஸ்தாய தீமகே தன்னோ சுக்ரப்ரஜோதயாத். ஓம் காகத்விஜாய வித்மகே கட்கஸ்தாய தீமகே தன்னோ மந்தகப்ரஜோதயாத். ஓம் நாகத்விஜாய வித்மகே சத்வரூபாய தீமகே தன்னோ ராகப்ரஜோதயாத். ஓம் அச்சுத்விஜாய வித்மகே சூலகஸ்தாய தீமகி தன்னோ கேது பிரஜோதயாத். ஓம் ஸ்ரீ நவக்கிரக தேவதாப்யோ நமோ நம. ஹரிஹி. ஓம் ஜோபாம் புஷ்பம் வீதாம் புஷ்பவா

ரட்சகம் அநாயகைகநாயகம் விநாசுதேவதையகம் நதாசு பாசு நாசகம் நமாமிதம் விநாயகம் நரி.

ஜனம் நிதாந்த காந்தி தந்த காந்தி மந்த காந்தி காத்மஜம் அசின்ய ரூப மந்தகீன மந்திரதாய கிருந்தனம் கிருதந்தரே நிரந்தரம் வசந்தமேவ யோகினா அநேக தந்தமேவ தம்பி சிந்தயாமி சந்ததம் மகா கணேச பஞ்சரத்ன மாதரேன ஜோந்தகம் பிரஜஸ்வதிப்பிரபாதகே கிருதிஸ்மரன் கணேஸ்வரம் அரோகதாம் அதோசதாம் சுசாயுஜம் சுசுப்ரதாம் சமாயுதாயுரஷ்டபூதி ரப்யுபைரீஷோசிரா. ஓம் ஸ்ரீ மகாகணபதி மூர்த்தினே நமோ நமக. பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவ வசிஷ்யதே. ஓம் சாந்திம் சாந்திம் சாந்திஹ. ஓம் ஸ்ரீ மகாப்ஜோ நமக. ஸ்வஸ்திமந்திராசியாதபலாசுபந்துபவந்துபகாந்துரோகணந்தே அஸ்ய ஜஜமானஸ்ய வேதாகமூர்த்தம் தீர்த்தமாய்ஷ்ய புதிஹாசுபவந்துபகாந்துரோகணந்தே. ஆலய நிர்வாகதபாதிபதீகி திருப்பணிச்சபாதிபதீகி மகளிரணியினர் நாமதீசிய சகபக்தடியார் நாமதீசிய சகபொதுமக்கள் நாமதீசிய சககுடும்பானாம் சர்வகாரிய அனுகூல்ய கிருபாகராட்ச சித்தியர்த்த சகல சௌபாக்கிய சித்தியர்த்த மகா கணபதி மூர்த்தினேன் மோனமுக பரிபூர்ண கிருபாகராட்ச சித்தியர்த்த நித்திய நிரந்தர அனுக்கிரக பரிபூர்ண கிருபாகராட்ச சித்தியர்த்த பூஜையா சுத்தி பவந்து மகாந்துரோகணந்தே. மாணவ மாணவீகானாம் கல்வி செல்வ வீரவீரிய வித்யத்த சித்தியத்த புஜிஹா சுத்திபவந்து மகாந்துரோகணந்தே. குமாரானாம் சன்னிகானாம் தொழில வித்யத்த சித்தியத்த சீக்கிர விவாக சம்பந்த காரிய அனுகூல்ய பரிபூர்ண கிருபாகராட்ச சித்தியத்த புஜிஹா சுத்திபவந்து மகாந்துரோகணந்தே. சுமங்கலீகானாம் மாங்கல்ய தோசனுவத்யத்த புத்திர பௌத்திர தோசனுவத்யத்த புஜிஹா சுத்திபவந்து மகாந்துரோகணந்தே. சமஸ்த லோகா சமஸ்தா சுகினோ பவந்து சமஸ்தன் மங்களானி பவந்து.

0: நேற்று இதுவரை ஆலய தரிசனத்தில் பூஜை வழிபாடுகளை கேட்டீர்கள். அக்கறை பெற்று ஆலயடி வெம்பு ஸ்ரீ வம்பியடி பிள்ளையார் தேவஸ்தானத்தில் இருந்து வழங்கியிருந்தோம். அங்கிருந்து பூஜை வழிபாடுகளை தந்தவர் சிவஸ்ரீ பா கு கேதீஸ்வர குருக்கள் அவர்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அன்னை வானொலியின் தென்றல்.
0: நாட்குறிப்பு. உங்கள் பிரதேசத்தில் ஏதாவது நிகழ்வுகளை ஏற்பாடு செய்திருந்தால் தென்றல் எஃப்எம்மின் நாட்குறிப்புக்கு அனுப்பி வைக்கலாம். நாட்குறிப்பு தென்றல் எஃப்எம் தபால் பெட்டி இலக்கம் 5-4 கொழும்புகள். யாழ்ப்பாணம் நீர்வேலி அருள்மிகு கந்தசுவாமி கோவிலில் 8-5-2026 வெள்ளிக்கிழமை மாலை 5:30 திருவாசகு புழியன் அருள்மொழி வாரதியின் காவிரி நீக்கு படலம் எனும் சிறப்பு சொற்பொழிவு.

0: பெற்று சொற்பொழிவில் இருந்து நீர்வைக்கந்தன் புராண இதிகாச பாடசாலை மாணவர்களிடம் வினாக்கள் தொடுக்கப்பட்டு பாராட்டு பரிசல்கள் வழங்கப்படும். தில்லிப்பளை மாவை கலட்டி அருள்மிகு நாகத்தம்பிரான் தேவஸ்தானத்தில் சிவந்தரி பிரகாசர் சமய ஜோதி கதிர்காமன் நிஜலிங்கம் நடத்தும் வா திருமந்திர சிறப்பு சொற்பொழிவு எதிர்வரும் 8/5/2026 வெள்ளிக்கிழமை மாலை 4 மணிக்கு நடைபெறவுள்ளது. திருமூல நாயனார் குருபூஜை, மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் திருவாசக பிரியன் பிரசங்க வாரிதி சா நவநீதன் அவர்களின் அனுபவ ஞான திருநூல் எனும் சொற்பொழிவும் இடம்பெறும். சொற்பொழிவில் இருந்து மாணவர்களிடம் வினாக்கள் துருக்கப்பட்டு பாராட்டு பரிசல்கள் வழங்கப்படவுள்ளது. கொழும்பு தமிழ்ச் சங்கமும் பனை அபிவிருத்தி சபையும் இணைந்து நடாத்தும் தமிழர் பண்பாடும் பனை வளமும் கண்காட்சியும் விற்பனையும் 2026 இம்மாதம் 8/9 கொழும்பு தமிழ்ச் சங்க சங்கரப்பிள்ளை மண்டபத்தில் காலை 9 மணி தொடக்கம் மாலை 6 மணி வரை நடைபெறவுள்ளது. இதேபோன்று உங்கள் பிரதேசத்தில் ஏதாவது நிகழ்வுகளை ஏற்பாடு செய்திருந்தால் தென்னல் FM-க்கு அறிய தாருங்கள். நாட்குறிப்பு தென்னல் FM, தபால் பட்டி இலக்கம் 5-4 கொழும்பு 7.
1: Central FM 104.7 104.9 Island-wide.

0: நேரம் சரியாக காலை 7 மணி.
1: ஆலி நியூஸ்
2: மணிச்செய்திகள்
0: அனுசரணை.
3: RS ஒர்க்கு கம்பிகள் காலத்தை வென்று நிலைக்கும் கட்டிடங்களின் உறுதிக்கு உத்தரவாதம் RS ஒர்க்கு கம்பிகள்.
4: லோக்கல் ஸ்டடி குளோபல் டிகிரி IIHS தி குளோபல் ஹெல்த் யூனிவர்சிட்டி. விவரங்களுக்கு 0114360673 அல்லது www.iihs.edu.lk.
5: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பில்லை.
2: உள்நாட்டு செய்திகள்.
0: இலங்கை மாலைதீவு வர்த்தக சம்மேளன மாநாடு மாலைதீவு ஜனாதிபதி கலாநிதி முகமது முயிசு மற்றும் இலங்கை பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரி ஆகியோரின் பங்கேற்புடன் நேற்று கொழும்பில் நடைபெற்றது. மாலைதீவு பொருளாதார அபிவிருத்தி, போக்குவரத்து மற்றும் வர்த்தக அமைச்சினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்வில் இரண்டு நாடுகளையும் சேர்ந்த முன்னணி வர்த்தகர்கள் பலர் கலந்து கொண்டனர்.
1: வெளிநாட்டுச் செய்திகள்.
0: ஹோமுஸ் நீரிணையில் சிக்கியுள்ள கப்பல்களை வழிநடத்திச் செல்வதற்காக அமெரிக்காவினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் ஒரு குறுகிய காலத்துக்கு இடைநிறுத்தப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் தெரிவித்துள்ளார்.
2: விளையாட்டுச் செய்தி.
0: சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் புதிய T20 மகளிர் சகலத்துறை ஆட்டக்காரர்களுக்கான தரவரிசையில் இலங்கையின் மகளிர் கிரிக்கெட் அணியின் தலைவி சாமரி அத்தப்பத்து 3 இடத்தை பிடித்துள்ளார். இதற்கு முன்னர் 5 இடத்தில் இருந்த சாமரி அத்தப்பத்து தற்பொழுது 2 இடங்கள் முன்னேறி 3 இடத்தை பிடித்துள்ளார்.
1: மணிச்செய்திகள் கேட்டீர்கள்.
6: நீங்க எங்க வீட்டுக்கு போட்ட பிளான் இருக்க ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா பெயிண்ட், டைல், சிமெண்ட் எல்லாமே தரமா இருக்கணும்.
7: எல்லாத்தையும் விட தரமா இருக்கணும். உங்க வீட்டுக்கு என்ன கம்பியா பாவிக்கணும் என்ன? அதுக்கு தான் முதல்ல எனது தெரிவு RS உருக்கு கம்பிகள்.
8: தாங்கி பிடிக்கும் தந்தையும் கரங்கள் போல் உங்கள் கட்டிடங்களையும் தாங்கி பிடிக்கும் RS உருக்கு கம்பிகள்.
9: இந்த கதையெல்லாம் ஏட்ட சொல்ல வேணாம். சொன்ன தேதிக்குள்ள கடனை திருப்பி கொடுக்கலன்னா முழு குடும்பத்தையும் தெருவுக்கு இழுத்துடுவேன்.
10: உங்கள் கணவர் படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல தீர்மானித்திருந்தால் ஒருபோதும் அனுமதிக்க வேண்டாம். தவறினால் நீங்களும் இது போன்ற அவமானத்துக்குள்ளாவீர்கள். இந்த படகு பயணம் உங்கள் வாழ்க்கையையும் பிள்ளைகளின் எதிர்காலத்தையும் குடும்ப கௌரவத்தையும் கேள்விக்குறியாக்கிடும். உங்கள் கணவரின் பாதுகாப்பு உங்கள் பொறுப்பு. இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு வித வாய்ப்பும் இல்லை.
11: ஜீனத் டிரேடிங் பிரைவேட் லிமிடெட், முச்சக்கர வண்டிகளுக்கு தேவையான சகல விதமான உதிரி பாகங்களுக்கு ஜீனத் டிரேடிங் பிரைவேட் லிமிடெட், கொழும்பு 10 மாளிகாவத்தை. ஜீனத் டிரேடிங் பிரைவேட் லிமிடெட், நேரம்
0: 7:03.
11: ஜீனத் டிரேடிங் பிரைவேட் லிமிடெட், முச்சக்கர வண்டிகளுக்கு தேவையான சகல விதமான உதிரி பாகங்களுக்கு ஜீனத் டிரேடிங் பிரைவேட் லிமிடெட், எண்டோரன்ஸ், வேரோக், கிரீவ்ஸ், NRB, மோட்டோவின், லூமேக்ஸ், UR மற்றும் பிராண்டட் உதிரி பாகங்களின் ஏக விநியோகஸ்தர்கள் ஜீனத் டிரேடிங் பிரைவேட் லிமிடெட், கொழும்பு 10 மாளிகாவத்தை.
1: Tendril FM 104.7, 104.9, Island-wide.

உற்சாகமான கலக்கலான காலை பொழுதின் பொங்கும் பூமனோடு இணைந்திருக்கப் போகிறோம். காலை 8 மணி வரைக்கும் உங்கள் பெயர்களும் கலந்து உரைக்கும் சிறப்பான நிகழ்ச்சி உற்சாகமான காலை பொழுதில் அருமையான 10 புதிய பாடல்களை உங்களுக்கு வழங்கப் போகிறோம். இந்த மணித்தியாலத்தின் முதல் பாடலாக வரப்போகிற இந்த பாடலை சாந்திமொழி, கருணாகரன், சர்வீகன், சர்வீதன், சஜிந்தா, விதிஷா, பிரேமிதா, மங்கி ஆகியோருக்காகவும், ஸ்ரூபி, ஆதித்யா, தமோதரையில் இருந்து ராஜா, செல்வம், மஸ்கலியா, பிரவுன்லோ எஸ்டேட், சுந்தரி, ஜெயகாந்த், துஷிந்தா, சனுஜா, தரிஸ், பிரது, நாவலப்பட்டி, குமுதா, கிருஷ்ணசாமி, டொகோயா, தரவளை மேற்பிரிவு, நர்சரி இல்லம், செல்வா, செல்வராஜ், ராஜ், சுந்தராஜ், துரைராஜ், யோகராஜ், வசந்தா, ஜீவா, வாசு, மலர், பிரேகன், புவனேஷ், திவ்யா, சோனியா, அஜய், ரஞ்சிதம், ரஞ்சித்குமார், லலிதா, பத்மினி, ராகிணி, மகாலட்சுமி, துரைராஜ், துலக்ஷன், துவாசினி, பிரவீனா, நான்ஹுயா, கோபால், லட்சுமி, சரத்குமார், ராணி, கமலம், சுந்தரம், முனி, விஜி, நுவரலியா, சீதா, இளைய, தம்பிராஜ், ஜெயராஜ், துரைராஜ், கொட்டக்கலை, எதன் சைட், கர்ணன், புனிதா, சுதன், பிரதீப், ரம்யா, யது, விநாயகமூர்த்தி, நந்தினி, சாந்தரூபன், சதிமிதன், பகவந்தலாப, கேம்பியன், சிவலிங்கம், தவமணி, கிருபா, நிது, ஷர்மில் ஆகியோருக்காகவும், வந்தார்முலை உப்போடி வீதியில் இருந்து குணரத்னம், மனைவி ராஜேஸ்வரி, மகன் தனோஜனன், ஹரிபிரசாத், விதிர்சிகன், திவாகர், விஷ்ணுபிரியன், தனுபிரியன், விஜயகுமார், அரசரத்னம், இவர்களுக்காக நாங்கள் தரும் இந்த பாடல் டூட் திரைப்படத்துக்காக.

0: சிந்தித்து செயல்பட்டு பாதுகாப்பான எதிர்காலத்தை நிலைபெறச் செய்வோம். நமது பங்களிப்பினை வழங்குவோம்.
1: அதிக மின்சக்தி தேவைப்படும் மின் உபகரணங்களின் பயன்பாட்டை குறைப்போம்.
0: சுரக்கிமோ, இலங்கையை காப்போம், ஒன்றிணைவோம், ஒளியேற்றுவோம்.
2: உற்சாகமான கலக்கலான காலை பொழுதில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொங்கு பூமலால். நேரம் சரியாக காலை 7:10. தொடரும் இந்த பாடலுக்கு இந்த நேர்களை சேர்த்துக் கொள்ள போகிறோம். மஸ்கலியா கிளண்டில் எஸ்டேட் உதயராஜ், கிருஷ்ணகுமாரி, சரத்குமார், சமணி, சஜீவனி, சாந்தி, அமுதா, சுரே, நிதுர்சிகா, பிருந்தா, இனி, திலகவதி, தவச்செல்வி, ஷர்மிளா, பிரமிளா, தரவளைக்கில் பிரிவு, டிகோயா, நாராயணன், ராஜமணி, ஜெயா, சசி, மர எஸ்டேட், மஸ்கலியா, முத்தையா, சந்திரா, பாபு, சஞ்சீவன், சுரே, பிரேமி, தரவளை மேற்பிரிவு, முரளி, இதயா, சிவா, விஜி, யக்ஸி, நிரஞ்சன், கிங்ஸ், கோகில் ஆகியோருக்காகவும், அழுத் மாவட்டத்தில் இருந்து ரேவதி பிள்ளை, உடப்பசலாவில் இருந்து செல்ல கண்ணு சந்திரகாந்தன், பவானி சந்திரகாந்தன், தீபக் டிலிக்ஷி ஆகியோருக்காகவும், கன்யா குறிஞ்சக்கணி, அசுர்தீன், நூர்ஜஹான், அன்வர், ஜாரி, ரிகாஸ், ரியாசத், ரீனா குட்டி, ஹாட்டன் கேம்பலில் இருந்து சுந்தர் தங்க சுந்தரம், சவீர் கன்யா முனை, சென்னை நான்கில் இருந்து, நாவலப்பட்டி மிகுந்த மாவட்டம், ஹோமலா கிருஷ்ணசாமி, லக்ஷ்மி, ஜெராம், குமார், குமுதா, ரமேஷ், பத்மபிரபா, திமாசா, அமந்தா, கன்யா மாருஃப் நகர், நசூர், காலித், காமித், காலிசா, ஷிஃபா, மதிஹா, மெஹதாத் ஆகியோருக்காகவும், ஆரியமதி செல்வநகர், இதே ரத்தினம், அருள்செல்வி, பிரசன்னா, பிரணீத், தெலக்சியா, அருள்செல்வம், இதே செல்வம், பரமேஸ்வரி ஆகியோருக்காகவும், பலாங்குடியிலிருந்து அவனாசி, வைஜெயதிமாலா, துஷாந்தன், ஹசான், ஜிதுர்சன், வவுனியா ஜெகநாதன், கோவை பூக்கடை மணி, ஜெயந்தி, சுர்ஜித், சூரியரசன், விஜயகுமார், ஹேட்டன் மன்ராசியூர், செல்வராஜா, பேர்வலி சமத் மாவட்டத்திலிருந்து நசார், கன்யா குறிஞ்சாக்கணி, ரியாஸ் அரோஸ், இஜா சமத், ஃபைனாஸ் அகமத், அஜா சமத், அல்கைரியா, மசூதா முபாரக் ஆகியோருக்காகவும், அக்கறைப்பற்று 1, பிஸ்மில்லா, விதி, பாப்டேல, நிசார், ஃபரிதா நிசார், ஷிஃபானா, ஹுஸ்னா, லிபா, ரீனா, யபீன், ஜராஹி மரியம், சாஜிதா மருமகள், ஷகீலா வேறுபிள்ளை, சாதினி, தயாலினி, பகிரதன், பிரிய, சுக்கி, அச்சுதன், லலிதா, ஜெயசீலன், சாகித்யன், சைந்தவி, வித்தி, கிருதி, கௌஷிகன், அபர்ணா, சுபாஸ்கரன், தனுஷ்கா, இவர்கள் கோட்டாஞ்சேனையினர்கள். இவர்களுக்காக நாங்கள் தரும் இந்த பாடல் மிஸ்டர் எக்ஸ் திரைப்படத்துக்காக.
3: கௌதம், கல்யாணம் பண்ணிக்கலாமா?

0: நேர் அறிக்கையை உங்களுக்கு வழங்குவது
1: கேஸ் மற்றும் மின் கட்டணங்களுக்கு தீர்வு. 15 ரூபாயில் ஒருவேளை உணவை சமைத்திடலாம். இன்றே மல்டி ஃபங்க்ஷனல் குக்கரை வாங்குங்கள். சகல வீட்டு உபயோகப் பொருட்களும் காட்சி அறையில். கொட்டாவ மெகா ஹீட்டர்ஸில்.
2: 7:16.
1: கேஸ் மற்றும் மின் கட்டணங்களுக்கு தீர்வு. 15 ரூபாயில் ஒருவேளை உணவை சமைத்திடலாம். இன்றே மல்டி ஃபங்க்ஷனல் குக்கரை வாங்குங்கள். சகல வீட்டு உபயோகப் பொருட்களும் காட்சி அறையில். கொட்டாவ மெகா ஹீட்டர்ஸில். கேஸ் மற்றும் மின் கட்டணங்களுக்கு தீர்வு. 15 ரூபாயில் ஒருவேளை உணவை சமைத்திடலாம். இன்றே மல்டி ஃபங்க்ஷனல் குக்கரை வாங்குங்கள். சகல வீட்டு உபயோக பொருட்களும் காட்சி அறையில். கொட்டாவ மெகா ஹீட்டர்ஸில்.
3: அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட அனைத்து டிவிஎஸ் மோட்டார் பைக் மற்றும் த்ரீவீலர்களுக்கு இலவச பரிசோதனைகள். டிவிஎஸ் சேவை வழங்குநர்களை தொடர்பு கொள்ளுங்கள். 0114605200.
4: உற்சாக மனக்கலக்கலான காலை பொழுதின் பொங்கு பொம்மலோடு அணிந்திருக்கிறோம். நேரம் இப்பொழுது 7:17. தொடர்கின்ற பாடலுக்கு இந்த நிகழ்ச்சியை சேர்த்துக் கொள்ளப் போகிறோம். மருதமுனை நஜ்முதீன், பட்டாபி, இளையங்குடி இக்பால், அப்துல் நாசிர், ஜுனைத், ஜியா, நசூர், ரமீஸ், ஜீலா, பாலச்சந்திரன், கமலணி, அருள்மொழி ஆகியோருக்காக முடப்பு சலா, விஜயலட்சுமி, ஜெயப்பிரியா, தாரணி, யாழினி, கீர்த்தனா, மேனகா, வதனா, சசிரேகா, இந்திராணி இவர்களுக்காகவும், சந்திரசேகரம், ஷக்கீலா, செங்கிலடையில் இருந்து புஷ்பராணி, சங்குந்தலா தேவி, பொன்மணி, தனலட்சுமி, தேவகுமார், புஷ்பராஜா, ஹஸ்மிதன், கஜமிதன், அஜித், மனு, பிரசன்னா, பிரவீனா, பிரதாப், பிரதீப், மிருணா, சச்சு, லக்ஷான், சிந்துஜன், தமயந்தி, தேன்மொழி, யாழினி, நிதிலா, வைத்தியலிங்கம், ஜெயந்தி இவர்கள் சென்கூம்ஸ் தலவா கலைஞர்கள். கோவிந்த சாமி கனகராஜ அம்மன் கோவிலில் இருந்து தமிழ்நாடு திருப்பத்தூர் மாவட்டம். சூரிய பிரகாஷ், அருண் ஆகியோருக்காக பாடல் கேட்டு அனுப்பியிருக்கின்றார்கள். மாளிகாவத்த சந்திரா, மணிவண்ணன் பாடல் கேட்டு அனுப்பியிருக்கின்றார். ஷா முஹைடீன் அக்கறை பெற்றில் இருந்து ரோசலக்கம, குசலராஜா, சரோ தம்பதி, சுகாசினி, நிரோஷினி, சக்சியா, நதுக்சியா, தமோஜன், அனிதா, மட்டக்களப்பு, கோசலகுமாரி, எம் விம்ஃபட் சிங், பேத்தேல்புரம், கன்னியாகுமரி மாவட்டம், மியூரியல் ஜெயானந்த சாமி, ஸ்டீவன் டெய்லர்ஸ், கொழும்பு, ஐந்திலிருந்து திருச்சி மாம்பழசாலை, பெரியார் நகர், நகர் கிருஷ்ணா, குவிந்தசாமி, கலைச்செல்வி, மிதுன் ஆகியோருக்காகவும், ஒல்லிக்குளம் மேற்கு, முகமது ராஃபி, முகமது ஃபாதீர், முகமது ஜஹதீர், சுபையா ஆகாஸ், வீரியா திருச்செல்வம், பேனார்சா செல்வம் இவர்களுக்காக கேட்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு சேலம் மாவட்டம் இந்திரா நகர் இலுப்பநத்தம் கிராமத்திலிருந்து அர்ஜுனன், பூங்காவனம், பிரணப், ரூபா, ஆனந்த், தான்வி, கோரக்கர் கோயில் வீதி சம்மாந்தூரைச் சேர்ந்த ரோஹிணி, பவானி, கமலினி, ரஜினி, தஸ்வின், தில்சானி, ஜுபீசா, சிவகுமார், மட்டக்களப்பு வாழைச்சேரி, சுஜி போர்செல்வி பாடல் கேட்டிருக்கின்றார். அதேபோல மல்லாகத்திலிருந்து மாளுகட ஸ்ரீதரன் காங்கேசந்துறையில் இருந்து இப்பொழுது பாடல் கேட்பதாக அனுப்பியிருக்கின்றார். அவிசாவலை பென்றித்தி, ஸ்டேட் குமார், தங்கத்துறை, நித்யவாணி, கிருஷாந்தனி, துஷேந்தினி, ருஹன்யா, ஹர்ஷினி, கோபிஷான், சுரேஷ்குமார் இவர்களுக்காக நாங்கள் தரும் இந்த பாடல் லைஃப் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி திரைப்படத்தில் இடம்பெற்றது. அனிருத்தின் இசையில் அனிருத்தே பாடியிருக்கும் இந்த பாடல் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி.

0: Tendril FM 104.7 104.9 Island wide
1: Ivo pera tankuriko MSS mas Ivo vandale teriko
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொங்கும் பூமலல் நேரம் இப்பொழுது 7:24. தொடர்கின்ற பாடலுக்கு இந்த நேர்களை சேர்த்துக் கொள்ளப் போகிறோம். மாப்பிளங்கா மாப்பியால் ஜே ஹிரிமுத்து கூட தமிழ்நாடு தோட்டம் ஒரு கடபத்திலிருந்து ஆறுமுகம் ரமேஷ் பேருவலை தர்கா நகரிலிருந்து ரிம்சான் ரிம்தாஸ் பாடல் கேட்டுக்கினார். எஸ் பரமானந்தன் வசீகரன் கிளவெட்டன் பிரிவு ஹாட்டனில் இருந்து பொள்ளாச்சி கொண்டை கொண்டல் பாளையம் போல கலைஞர் எஸ் முத்துக்குமார் கோமதி முத்துக்குமார் ராஜ் மதன் முத்துக்குமார் கோவை நரசிபுரம் கந்தசாமி கொடைக்கானல் ரோட் ராஜதானி கோட்டை சித்தன் மலர்குடி பிரபு காமணன் கனகு ஜனனி மூட்டாம் பாளையம் ராமலிங்கம் வசந்தி ஹரி மதன் சாதனா மூதுர் ஜெயராஜ் திருகோணமலை அமிர்த சந்திரபாலன் ஈரவர் குணசீலன் டெமேரியா குரூப் நிர்மலா ரங்கசாமி சென்னை அண்ணாநகர் மேற்கு ராகவாச்சாரி மாதாங்கவில்பட்டி மலையரசு பாண்டியன் ஆகியோருக்காகவும் ஸ்ரீனிவாசன் பிரியா சென்னையில் இருந்து பாடல் கேட்டிருக்கின்றார். தமிழ்நாடு தேனி மாவட்டம் கம்பம் பெர்னாட்ஸா ராபர்ட் ஹான்லி ஆகியோருக்காகவும் ராஜா வர்த்தான் விலை கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து மயிலை பட்டாபி கண்ணன் சங்கரி ரவி மாலதி உமா சேகர் ரமேஷ் ரேவதி வெங்கடேஷ் சுதா குமார் அருணா ஆகாஷ் ஹரிஹரன் ஸ்ரீராம் சிவா ஆத்மநாபன் பாலகுமார் ஜனனி நளினி வில்சன் வினிதா ரோஷன் ரியானா வினித் வில்சன் ஆகியோருக்காகவும் புஷ்பா கணேசன் பதுளையில் இருந்து ராஜினி ஜெயகாந்த் ரதீஷ்காந்த் ஜெயகாந்த் ஆகியோருக்காகவும் முகமது மியான் சேலத்தில் இருந்து அருள்மொழி பருத்தித்துறையில் இருந்து சங்கர் டெய்லர் சேந்தமங்கலத்தில் இருந்து பாடல் கேட்கிறார். எரவாஞ்சியிலிருந்து சாவுல் ஹமீத் பசரையூர் ஏஎஸ் பாலச்சந்திரன் முகமது ரிஸ்வான் பேர்வல இளந்தகுடையிலிருந்து வலசரவாக்கம் சென்னை 87 இருந்து கே எம் வீரமணி அங்கமுத்து குணசீலன் கிளவட்டனில் இருந்து திவாகரன் திலீபன் ரஞ்சினி செந்தூரன் டில்சானி தனலட்சுமி ஐயா கண்ணு செல்வராம் அதே போல ஹேட்டன் கலாதீபி ஐயா துறை முருகதாஸ் சபிக்சன் தவிக்சா இவர்களுக்காக நாங்கள் தரும் இந்த பாடல் புத்தமுதி பாடல் கருப்பு திரைப்படத்தில் சாய் அபியங்கரின் இசையில்

0: யாரு ஹீரோ
1: கேக்குறாங்கல்ல, சொல்லுங்க ஜி, யாரு ஹீரோ?
2: ரைட் பர்சன் ரைட் சாய்ஸ் தென்றல்.
3: சூப்பர் சார், ரஜினி சாரும் இதை செலக்ட் பண்ணியிருக்காரு.
4: அணிந்திருப்பது உற்சாகமான கலக்கலான காலை பொழுதின் பொங்கும் பூமலல். நேரம் சரியாக காலை 7:30. டிவிஎஸ் எக்ஸ்எல் 100 ஹெவி டியூட்டி மோட்டார் பைக்கின் முக்கியமான அம்சங்களாக இருக்கின்றன. இந்த பைக் 100cc என்ஜின் கொண்டது. ஃபோர்ஸ்டாக் ETFI தொழில்நுட்பத்துடன் புதிய சக்தி வாய்ந்த என்ஜின். ஐ டச் மின்சார ஸ்டார்ட் கிக் தேவையில்லை. ஒரே தொடுகையில் அமைதியான மற்றும் வேகமான ஸ்டார்ட். தானியங்கி இயக்கம், கியர் மாற்றம் இல்லாமல் எளிமையாக ஓட்டக்கூடிய அனுபவம் யாரும் எளிதில் இயக்கக்கூடியதாக இருக்கும். அதிக சுமை ஏற்றக்கூடிய ஹெவி டியூட்டி வடிவமைப்புடனான வலுவான கட்டமைப்பு. பின்புற இருக்கையை பிரிக்கலாம். பிரித்த பிறகு பொருட்களை ஏற்றிச் செல்லக்கூடிய வசதியும் உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதே போல மொபைல் போனை சார்ஜ் செய்யக்கூடிய சார்ஜிங் பாட்ஸ். லிட்டருக்கு 65 கிலோமீட்டருக்கு மேல் மைலேஜ் வழங்கக்கூடியது டிவிஎஸ் எக்ஸ்எல் 100 ஹெவி டியூட்டி மோட்டார் பைக்.
5: இந்த படத்தியாரத்தின் லேட்டஸ்ட் ஹிட்ஸுக்கு அனுசரணையை வழங்குவோர் 40 வருடங்களுக்கு மேலாக மக்கள் நம்பிக்கையை பெற்ற ஜனதா குழுமத்தின் ஜனதா ஆட்டோமொபைலிடம் இருந்து அதிக லாபமிட்டக்கூடிய அவெஞ்சர் டிராக்டர்கள் இப்பொழுது ஜனதா ஆட்டோமொபைலிடம் இருந்து பெற்றிடுங்கள்.

0: 40 வருடங்களுக்கு மேலாக மக்கள் நம்பிக்கையை பெற்ற ஜனதா குழுமத்தின் ஜனதா ஆட்டோமொபைலிடம் இருந்து 50 நாடுகளில் முன்னணியில் விற்பனையில் திகழும் ஐரோப்பிய தரத்திலும் வடிவமைப்பிலும் இந்திய நவீன உயர் தயாரிப்பில் உருவாகும் 50 ஹோஸ் பவர் நிறைந்ததும் 2 வருடங்கள் வேலை உத்தரவாதம் அளிக்கப்பட்ட குறைந்த எரிபொருள் செலவோடு உயர் சேத்திறன் கொண்டதும் அதிக லாபமிட்ட கூடிய மஞ்சள் வீரன் அவெஞ்சர் டிராக்டர்கள் இப்பொழுது ஜனதா ஆட்டோமொபைலிடம் இருந்து பெற்றிடுங்கள். மேலதிக விவரங்களுக்கு 0 70 336 21 23. அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட அனைத்து டிவிஎஸ் மோட்டார் பைக் மற்றும் த்ரீவீலர்களுக்கு இலவச பரிசோதனைகள் டிவிஎஸ் சேவை வழங்குநர்களை தொடர்பு கொள்ளுங்கள். 011 4 605 200.
1: நீங்களும் அறிவிப்பாளராகலாம்.
2: இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் உங்களுக்கு அனுபவம் மிக்க சிரேஷ்ட அறிவிப்பாளர்களை கொண்டு பயிற்சி வழங்க தயாராகிறது.
1: ஊடகத்துறை சார்ந்த சகல நுட்பங்களுடன்
2: விசேட கலையக பயிற்சியும் வழங்கப்படும்.
1: பயிற்சியின் நிறைவிலே இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தினால் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற சான்றிதழ் வழங்கப்படும்.
2: யாழ்ப்பாணம், மன்னார், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த ஊடக கற்கை நெறியில் ஆர்வமுள்ள உங்களுக்கு அறிய வாய்ப்பு.
1: இலக்கம் 252 கொழும்புத்துறை வீதி யாழ்ப்பாணம் என்ற முகவரியில் அமைந்துள்ள
2: இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் பிராந்திய ஒலிபரப்பு நிலையமான யாழ் FM கலையகத்தில் பயிற்சி வழங்கப்படும்.
1: 3 மாத கற்கை நெறி.
2: கட்டணம் 40,000 ரூபாய்.
1: கட்டணங்களை 2 தவணைகளில் நீங்கள் செலுத்தலாம்.
2: 2026 ஜூன் மாதம் 5ஆம் தேதிக்குள் கிடைக்கும்படியாக உங்கள் விண்ணப்பங்களை அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி
1: அறிவிப்பாளர் பயிற்சி நெறி பணிப்பாளர் தமிழ்ச் சேவை இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் தபால்பட்டி இலக்கம் 5 7 4 கொழும்பு.
2: மேலதிக விவரங்களுக்கு 0 77 31 33 858
1: அல்லது 0 77 299 27 50.
3: மேலும் காலை 7:37 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொங்கும் பூம்புனல். தொடர்கின்ற பாடலுக்கு இந்த நிகழ்ச்சி சேர்த்துக் கொள்ள போகிறோம். தமிழ்நாடு திருப்பத்தூர் மாவட்டம் பெங்களூர் ஹைவே ரோட் புத்துக்கோவில் சென்ற ராஜேஷ், சுமதீத், சந்தியா, பிரவீன்குமார், பிரதீப், கோஷ்மிகா, சென்னை சனாய் நகர் மனோகரன், தேவி, ஸ்ருதி, செங்கல்பட்டு பத்மா, சென்னை நேசபாக்கம் அமுதா, திருவண்ணாமலை சரவணன், கனிமொழி, மணலூர்பேட்டை வெங்கடேசன், தேன்மொழி ஆகியோருக்காகவும், கழுதாபலை சுந்தரம், சசிகலா, கோகுலன், ரமணன், கிஷாந்தன், சீனு ஆகியோருக்காகவும், ஜலதல தங்கவேல், பிரிய நீலாவணி கிருஷ்ணா, வந்தாலமுலை மணிமேகலை வரதராஜன், இளநிலா இளநிதி, தசாரிக்கன், நவ்யா, ஆதிர்சன், ருக்மணி, அனிகா, ஸ்ரீ, ஆதிரன், லட்சிகன், கோபிகன், ரதிபா, இளஞ்சுரியன், கபிலாஸ், ஷாய்லாஸ், இளங்கோ, பிரியா, ஸ்ருங்கார ரசம் பாடல்கள் அருமையாக இருந்தன என்றும் பதிவு செய்திருக்கிறார். சின்னராஜி தமிழ்நாட்டில் இருந்து பாண்டிச்சேரி கிருஷ்ணகுமார், உஷாகுமார், அரவிந்த்குமார், சோபனா அரவிந்த், அக்ஷரா அரவிந்த், அத்விக் அரவிந்த் இவர்களோடு, தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செந்தில் குமரன், மாத்தலை அம்மன், கங்கை, சுப்பையா, ஆகாஷ், திவ்யா, ரஷ்மிதன், ரஞ்சித்குமார், பபி, மகா, மேக்னா, ஒலிக்குளம் மேற்கு, முகமது ட்ராஃபி, கந்தலாய், ஜெய்சர், மலையரசு பாண்டியன், அனிதா, ஆனந்தகுமார், மட்டக்களப்பு இறுதிப்புறத்தில் இருந்து, சுந்தரலட்சுமி, ஆனந்தகுமார், யமுனா ஆனந்தி ஆகியோருக்காகவும், திருமலை வூட் சைட் கருணாநிதி, ஜாரா சியாஃபா கழுத்துறையில் இருந்து, ராஜகோபால் பாலா வெள்ளவத்தையில் இருந்து, அட்டாம்பட்டி 2ஆம் பிரிவு நடேசன், பழனியாய், சிவகுமார், ராகினி, சதுர்சிகா, சதுர்சன், சுந்தர் ராஜ், ஜோதிமலர், இஷ்ணு, கிஷாகர், சிவச்சந்திரன், ரவிசங்கர், ஜெயகாந்தன், டிலானி, திவார்த்தனன், நிவாசகன், மயூரி, ஹாருஷா, நுகேசிகா, அம்ரூஸ், நிஷாந்தினி, நிரஞ்சன், பிரதீபா, பூபாலராஜ், ராஜேஸ்வரி, உடுப்பசல், அபயூர், சுரேஷ்காந்த், பிரியா, ஒல்டிமார், டிவிசன், மையநாதன், ஐயா குடும்பம், பிரகாசம், ஆசிரியர், உவா ஹைலண்ட்ஸ், இலங்கேஸ்வரன், விமலநாதன், ஓ எஸ் துரைராஜ், அண்ணா குடும்பம், எல்லவளை ஒல்லி அண்ணா குடும்பம், உவா கட்டவளை, தவசிலன், மைத்திலி தம்பதிகளின் குடும்பம், பசரையூர் தன்னுகை டிவிசன், சரவணமுத்து, ஜெயாமையா குடும்பம், எஸ் பாலச்சந்திரன், பழனி, கனகராஜ், அக்கரைப்பற்று, சுந்தரம், சுபத்ரா, நிலாவளி, சாந்தன், மஞ்சு, மடல் சுமை, சதாசிவம் ஆகியோருக்காகவும், புவனேஸ்வரன், மங்கையர்கரசி, ராஜா, செல்வகுமாரி, பீது, சாந்த், பிரசின், சுப்பிரமணியம், சுலோக்ஷனா, ரோஷாந்த், டேசியா, புவிராஜ், வாழைச்சினை குணபாலன், பவால ராணி, சச்சின், யசோ, நாபர்குடா, ராஜசேகரா, நிம்மி, அஜாத், கல்லடி, அண்ணாவியார் ஆகியோருக்காக பொருள ராஜா பாடல் கேட்டு அனுப்பியிருக்கின்றார். இவர்களுக்காக நாங்கள் தரும் பாடல்கள்

0: Tendril FM 104.7 104.9 Island Wide.
1: இணையப்பது முதல்தர வானொலி தனவசமியின் பொங்கு பூமலில் 7:45 வெளிசரர் ரதீப்குமார் ஜதுர்ஷா ரதீப்குமார் ஆகியோருக்காகவும் நிக்கோ எத்தரமலை மேற்பிரிவு கலா கலாதேவன் ஜசிந்தா கலாதேவன் ஜெனிட்டா ஜெலோனி ஜெரோமி அவிசாமலை பிரகதிபுர ஜெயநேசன் ஜெயந்தி ஜெனோவா ஜெனிஃபா ராய் பிரின்சி ருக்ஷான் அவிசாமலை ஆனிட்டன் 100 வீட்டுத்திட்டம் நாதன் கிறிஸ்டினா மெடோனி மெலோனி ஆகாஷ் ஆகியோருக்காகவும் ஆர் பி நாதன் அழுத் மாவத்தை கொழும்பு 15 இருந்து தேவனூர் ஜோதி லட்சுமி பாடல் கேட்டுகின்றார். மகேஸ்வரி கந்தையா கிருதீஸ்வன் கார்த்திகேசன் தர்ஷினி யோகேஸ்வரி இவர்கள் வெள்ளப்பத்தையில் இருக்கிறார்கள். நிக்கோயா கலா கலாதேவன் பாடல் கேட்டு அனுப்பியிருக்கின்றார். பி டி ஜமால்டீன் புத்துவில்லி இருந்து என் கே வேணி பலாங்குடையில் இருந்து நந்தினி பிரேம் வாஞ்சுதா சேதுலா சயூரதன் ஆகியோருக்காகவும் சப்ரா காத்தான்குடியில் இருந்து நமுன்கலா இந்துக்கலா அரசு ரத்தினகுமார் மதுரையில் இருந்து ஃபர்சானா மருதானையில் இருந்து தஞ்சை சிபிகே கதிர் முத்துலட்சுமி பாடல் கேட்டுக்கின்றார். சரவண ராமலிங்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கண்டாச்சிமங்கலம் கிராமத்தில் இருந்து கார்த்திகா ராஜசேகர் ஜோதிகா வேல்முருகன் ஆகியோருக்காகவும் பாஸ்கரா சுல்லியா கர்நாடகாவில் இருந்து சண்முகநாதன் கலஹாவில் இருந்து சிங்கராஜா ஹேமலதா உஷா நந்தினி நிரோஷா மனோ கீதா தில்லான் இவர்கள் கோஸ்லந்தை நேர்கள் பாலா கார்த்திகா மதுரை கெந்தக்கொல்லையில் இருந்து ராசமாணிக்கம் ராஜேந்திரன் ஜெயா அம்மாவுக்காகவும் மதுரை சோவனா சண்முக சுந்தரம் ஐஸ்வர்யா மிதுன் அக்ஷய் மீனாட்சி மணிநகரம் மதுரையிலிருந்து சாம்பல் தீபு ராஜன் தெய்வ ராமச்சந்திரன் ராம் ரம்யா அக்ஷயா இந்திரா ருக்மணி லலிதா பத்மினி இவர்கள் சிலாபத்தில் இருந்து மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழிபுத்தூர் மாரிபாண்டியன் மீனா மாரிபாண்டியன் தர்ஷினி பாண்டியன் இவர்களுக்காக நாங்கள் தரும் இந்த பாடல் காந்தி டாக்ஸ் திரைப்படத்துக்காக

இணைந்திருப்பது முதல் தர வானொலி தண்டல் எஃப்எம்மின் பொங்கும் பூமலால் டிவிஎஸ் எக்ஸ்எல் 100 ஹெவி டியூட்டி மோட்டர் பைக். இதன் முக்கிய அம்சங்களாக 100 சிசி என்ஜின் கொண்டது, ஃபர்ஸ்ட் ஸ்டாக் ETFI தொழில்நுட்பத்துடன் புதிய சக்தி வாய்ந்த என்ஜின், ஐ டச் மின்சார ஸ்டார்ட் கிக் தேவையில்லை, ஒரே தொடுகையில் அமைதியான மற்றும் வேகமான ஸ்டார்ட், தானியங்கி இயக்கம், கியர் மாற்றம் இல்லாமல் எளிமையாக ஓட்டக்கூடிய அனுபவம், யாரும் எளிதில் இயக்கக்கூடியதாக இருக்கும், அதிக சுமை ஏற்றக்கூடிய ஹெவி டியூட்டி வடிவமைப்புடனான வலுவான கட்டமைப்பு, அதேபோல பின்புற இருக்கையை பிரிக்கலாம், பிரித்த பிறகு பொருட்களை ஏற்றிச் செல்லக்கூடிய வசதிகளையும் உங்களுக்கு வழங்குகின்றது. அதே போல உங்கள் மொபைல் போனை சார்ஜ் செய்யக்கூடிய வசதி, சார்ஜிங் பாட் இருக்கிறது. லிட்டருக்கு 65 கிலோமீட்டருக்கு மேல் மைலேஜ் வழங்கக்கூடியது டிவிஎஸ் எக்ஸ்எல் 100 ஹெவி டியூட்டி மோட்டார் பைக். தொடர்கின்ற பாடலுக்கு நினைக்கலை சேர்த்துக் கொள்ளப் போகிறோம். தெய்வா ராமச்சந்திரன் சிலாபத்திலே இருந்து தேனி சிலமலை வீசி பிச்சைமணி பாடல் கேட்கின்றார் புஷ்பம், வர்ஜன், ஆத்விக், சஞ்சனா, புகழ், மதி ஆகியோருக்காகவும். அக்கறை பெற்று சாகம் வீதியில் இருந்து கிருஷ்ணபிள்ளை, முடராகலை கும்பகனை, தனலட்சுமி, பத்மா, ஷரிஃபா, சாந்தி, மலர், ஆனந்தி, கமலனி, பிரியா, ரமேஷ், ஐசு, மிதுன், மோகனதாஸ், செல்வம், ரூபன், ரூபி, வசந்தி, செல்வராஜ், அருணாக்க, மர்ஜான், மக்குலசர், ராஜேஸ்வரி, இவர்களுக்காக நாங்கள் தரும் இந்த பாடல் யூத் திரைப்படத்துக்காக.

0: நிறைவு செய்ய வருகின்ற பாடலுக்கு ஜோ நாகர்கோவில் இருந்து எடப்பாடி தங்கவியல் பாடல் கேட்டு அனுப்பியிருக்கிறார். இன்பராஜ், அன்பரசன், புவியரசன், ஞானகுரு, ரம்யா, மணி இவர்கள் பதுலையில் இருந்து, பெரிய கல்லாரில் இருந்து ஜெயலக்ஷி, MPM நச்சுப்பிள்ளை குடும்பம் காரைக்கால் நிறவியிலிருந்து, பில்லூர் சதா, கௌதமன், சங்கீதா, இனியவன், ஸ்ரீநிதி, கனக ஆகியோருக்காகவும், தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம், கணபதி, மனோகரன், கடுவலில் இருந்து, நான்குயா ரயில்வே குவார்டர்ஸ், கலைச்செல்வம், கலைவாணி, பிரேம்குமார், பிரதீக்ஷா, ரித்திகேஷ் ஆகியோருக்காகவும், கொழும்பு 15 ரமேஷ் காஞ்ச, சீலன், மல்லிகா, பறக்கடவிலிருந்து பிரசன்னா, பிரதீப், சிந்து, பூஜா, யுவன் ஆகியோருக்காகவும், வி எம் குமார், குட்டாஞ்சனை, முட்டக்கடையிலிருந்து நர்மதா, அபி, அகில் ஆகியோருக்காகவும், விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து சக்திவேல், பரமக்குடியிலிருந்து ஸ்ரீராம், அர்ஜுன், கிருபா, சீதா, கிருஷ்ணன், குபி, பாலு, சுஷ்மா, அன்பு நிறைந்த காலை வணக்கம் என்று அனுப்பியிருக்கின்றார். ஆனால் அவருடைய பெயரை சைனீஸ் எழுத்தில், சீன எழுத்தில் இருக்கிறது, வாசிப்பது என்றால் தெரியவில்லை. அடுத்த முறை அனுப்புகின்ற பொழுது உங்கள் ஊரையும் பெயரையும் அனுப்புங்கள், சரியா? பாபு முள்ளக்காட்டில் இருந்து பாடல் கேட்டிருக்கின்றார். தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்து மாலிப்புடையில் இருந்து ஞானமலர், வெங்கடாஜலபதி ரமணா, ஆலியராவ் காவ்யா, புதுக்குடி எஸ் வெங்கடாஜலபதி, ஏஜே ரிஸ்வான், இளந்தகுள பேருவலையில் இருந்து கருப்பண்ணன் ரங்கசாமி பாடல் கேட்டு அனுப்பியிருக்கின்றார். சின்ன காணூரில் இருந்து சாய்லான் சார் குவைட்டில் இருந்து, ராதாகிருஷ்ணன் பண்ணைப்புறத்தில் இருந்து, கணேஷ் பாபு வெள்ளவத்தியில் இருந்து, சாமணி குமாரை சென்னையில் இருந்து, இவர்களுக்காக நாங்கள் தரும் இந்த பாடல்.
1: மறந்து

0: நேரம் காலை 8 மணி.
1: ஆல் நியூஸ்
2: மணிச்செய்திகள்
0: அனுசரணை.
3: RS ஒர்க்கு கம்பிகள் காலத்தை வென்று நிலைக்கும் கட்டிடங்களின் உறுதிக்கு உத்தரவாதம் RS ஒர்க்கு கம்பிகள்.
4: லோக்கல் ஸ்டடி குளோபல் டிகிரி IIHS தி குளோபல் ஹெல்த் யூனிவர்சிட்டி. விவரங்களுக்கு 0114336673 அல்லது www.iihs.edu.lk.
5: பிராண்ட் நியூ லிப்ட்களை பொருத்தி தரவும் பராமரிக்கவும் பழுது பார்க்கவும் நவீனமயமாக்கவும் லிப்ட் சார்ந்த தேவைகளுக்கு நாடளாவிய ரீதியில் சேவையாற்றும் ஹான்ஸ் இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட்.
6: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பும் இல்லை.
2: உள்நாட்டு செய்திகள்.
0: 2026 ஆண்டுக்காக முன்மொழியப்பட்டுள்ள மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான பொதுமக்களின் கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் பெற்றுக் கொள்வதற்கு இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. இதற்கான வாய்மூல கருத்து பதிவுகளை பெற்றுக்கொள்ளும் விசேட அமர்வு கொழும்பு பண்டார் நாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இன்று நடைபெறவுள்ளது. இந்த அமர்வு இன்று காலை 8:30 முதல் மாலை 3 மணி வரை இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
1: வெளிநாட்டுச் செய்திகள்.
0: ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய கூட்டு தாக்குதல் நடவடிக்கை அதன் இலக்குகளை எட்டியதை தொடர்ந்து நிறைவுக்கு வந்துள்ளதாக அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். நாம் அமைதி வழியை விரும்புகிறோம். ஜனாதிபதி டிரம்ப் ஒரு சிறந்த உடன்படிக்கையை எதிர்பார்க்கிறார் என அமெரிக்க ராஜாங்க செயலாளர் செய்தியாளர்களிடம் கூறினார்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
0: IPL தொடரின் 48வது லீக் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 8 விக்கெட்டுகளால் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை வீழ்த்தியது. டெல்லி அருண் ஜெட்லி மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று முதலில் திருப்பத்தாட தீர்மானித்தது. அதன்படி டெல்லி கேபிட்டல்ஸ் 20 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட்டுகளை இழந்து 155 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. 156 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி திருப்பத்தாடிய சென்னை அணி 2 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து வெற்றி இலக்கை அடைந்தது.
1: மணிச்செய்திகள் கேட்டீர்கள்.
3: RS ஒர்க்கு கம்பிகள் இயற்கை அனர்த்தங்களுக்கு ஈடுகொடுக்கும் தொழில்நுட்பத்தில் உருவான RSQST RB500 ஒர்க்கு கம்பிகள் SLS தர சான்றிதழுடன் நியாய விலையில் நாடெங்கும் கிடைக்கின்றன. RS ஒர்க்கு கம்பிகள்.
7: உங்க புது பிளட்ட பாக்க வரணும்னு அம்மா சொல்லிட்டே இருக்கா.
8: கூட்டிட்டு வாங்களேன்.
7: அவ வயசானவ, படியெல்லாம் ஏற மாட்டா.
8: அதுக்குதான் லிப்ட் இருக்கே.
7: லிப்ட் ஒழுங்கா வேலை செய்தா?
8: என்ன கேக்குறீங்க நீங்க? நம்ம அபார்ட்மெண்ட்ஸ்க்கு புது லிப்ட பொருத்தினது, மெயின்டைன் பண்றது, ரிப்பேர் செய்யறது எல்லாம் ஹான்ஸ் இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட் தான். 20 வருஷத்துக்கு மேலான அனுபவம் உள்ளவங்க.
7: அப்போ பழுதாகிற லிஃப்ட்களை மாத்தி புதுசா பொருத்துவாங்களா?
8: நிச்சயமா. வருஷம் பூரா பராமரிக்க ஒப்பந்தமும் செஞ்சுக்கலாம். இலங்கையிலேயே முன்னணி நிறுவனம்.
7: எங்கேயும் எப்போதும் லிஃப்ட் பொருத்த, புதுப்பிக்க, பராமரிக்க சானியோ பிராண்ட் லிஃப்ட்களை இறக்குமதி செய்து வழங்கும்
8: ஹான்ஸ் இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட். இலக்கம் 260/15 பேஸ் லைன் ரோட், கொழும்பு 9, கிளை 891/2 பேராதனை வீதி, கண்டி.
7: அலையுங்கள்
8: அப்துல் ரஹ்மான், சைபர் 775-527-558.
9: வாய்க்கு ருசியா சாப்பாடு போட்டு கூட்டி கொண்டு போக, இது ஏரோப்ளைன் நினைச்சியா? கொடுத்தா காசு இதான் கிடைக்கும், குடுக்கறத சாப்பிடு இல்லடா கடல குஞ்சு செத்துரு.
6: ஆட்கடத்தல் காரர்களின் பொய்களை நம்பி ஆஸ்திரேலியாவுக்குள் சட்டவிரோதமாக குடியேறும் எண்ணத்துடன் படகில் பயணிக்க முடிவு செய்தால் பயணத்தின் போது ஆழ்கடலில் மரணிக்க நேரிடும். தவறினால் அவமானத்துடன் தலைகுனிந்து வாழ நேரிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு வித வாய்ப்பும் இல்லை.

0: Tendril FM 104.7, 104.9, island wide.
1: Good morning, Tendril. காலை தென்றல் தித்திக்கும் கானங்களையும்
2: முத்தான தகவல்களையும்
1: உங்கள் முற்றத்துக்கே கொண்டு வரும்
2: காலை தென்றல்.
3: இந்த மணித்தனத்தில் காலைத்தனலை கேட்கலாம். 9 மணி வரைக்கும் என்றும் வழமை போலவே இந்த மணித்தனம் முழுவதும் உங்களுக்கு முக்கியமான பல்வேறு விடயங்களை நாங்கள் வழங்குவோம். பத்திரிகையின் செய்திகள், இதே போல கடந்த ஆண்டுகளில் என்னென்ன பதிவாயிருக்கின்றன, முக்கியமான செய்திகள், இன்று எந்தெந்த பிரபலங்கள் பிறந்திருக்கிறார்கள், யார் யார் இறந்திருக்கிறார்கள், உலக நடப்புகள் என்ன, உள்ளூர் நடப்புகள் என்ன, அதே போல வானிலை விவரங்கள் என்ன, எல்லாவற்றையும் இந்த மணித்தனத்தில் உங்களுக்காகவே வழங்குவோம். தொடர்ந்து தென்றல் FM இணைந்திருக்கலாம். இன்று நமது கரம் கிடைத்திருக்கின்ற பத்திரிகைகளின் செய்திகளை தரப்போகிறோம். தினகரன், வீரகேசரி பத்திரிகைகள் கிடைத்திருக்கின்றன. தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி, குற்றவாளிகள் தப்பிக்க அரசு ஒருபோதும் அனுமதிக்காது, நாட்டின் நிதிநிலை தன்மையை சீர்குலைக்க இடமளிக்க முடியாது, அரசியல் கருவியாக பயன்படுத்த சிலர் முயற்சிப்பதாக அமைச்சர் கண்டனம் என்கிற செய்தியும், உண்மை நிலையை ஆராயாது சில சமூக ஊடகங்களில் அர்த்தமற்ற வகையில் பதிவுகள் வெளியிடப்படுவதால் படுவதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டு என்று, நாட்டின் நிதி நிலைத்தன்மையை சீர்குலைக்கும் அரசியல் கருவியாக சிலர் பிரச்சனைகளை பயன்படுத்த அனுமதிக்க முடியாது என அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சருமான டாக்டர் நளிந்த ஜெயதிஸ தெரிவித்தார் என்று அவரது புகைப்படத்தை மேற்கோள் காட்டி வந்திருக்கும் செய்தியாக இருக்கின்றது தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி. அதேபோல வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி, சட்டமன்ற குழு தலைவராக விஜய் ஆட்சியமைக்க இன்று உரிமை கோர உள்ளதாக தாவேகா என்கிற செய்தியும், தமிழக வெற்றிக் கழகத்தின் சட்டமன்ற குழு தலைவரான விஜய் நேற்று தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். இதனையடுத்து ஆட்சியமைக்க அழைப்பு விடுக்குமாறு தமிழக ஆளுநருக்கு மின்னஞ்சல் மூலம் நேற்று கடிதம் எழுதிய அவர், இன்று ஆளுநரை நேரில் சந்தித்து ஆட்சியமைக்க உரிமை கோர உள்ளார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக இன்றைய தினம் இடம்பிடித்திருக்கிறது. அதேபோல தினகரன் பத்திரிகையின் முக்கியமான செய்திகளை பார்த்தால், கட்டமிடப்பட்ட செய்தி, தரம் 6 கல்வி சீர்திருத்தம் 2027 ஜனவரியில் நடைமுறை, பிரதமர் சபையில் அறிவிப்பு. 2027 தரம் 6 புதிய கல்வி சீர்திருத்தங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும், இந்த மாதத்துக்குரிய உரிய கற்றல் தொகுதிகளை அச்சிட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் கல்வி அமைச்சரான பிரதமர் ஹரணி அமரசூரிய பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். அதற்கான பாடக்குழுவின் நியமிக்கப்பட்டு கற்றல் தொகுதிகள் மீளாய்வு செய்யப்பட்டுள்ளதுடன் தேவையான மாற்றங்கள் தொடர்பில் கலந்துரையாடல்கள் அனைத்தும் நிறைவடைந்துள்ளதாக சபையில் அவர் தெரிவித்தார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதேபோல பிரதான புகைப்படமாக வந்திருக்கிறது, ரயில் நிலையங்களில் தற்பொழுது மின்னணு பயணச் சுட்டுக்களை வழங்கும் செயல்பாடு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு அமைவாக 4 ரயில் நிலையங்களில் இதற்கான வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. ரயில் நிலையம் ஒன்றில் மாணவி ஒருவர் மின்னணு பயணச்சீட்டை பெற்றுக்கொள்வதை படத்தில் காணலாம் என்று அந்த புகைப்படம் என்று பிரதான புகைப்படமாக தினகரன் தாங்கி வந்திருக்கும் புகைப்படமாக இருக்கிறது. அதேபோல நிதி அமைச்சின் செயலாளர் இரட்டைக்குரிமை பெற்றவர் அல்ல அமைச்சர் நளிந்த ஜெயதிஸ என்கிற செய்தியும், திரைசேரி நிதி மோசடி நீதியான விசாரணை நடைபெறும் பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த் என்கிற செய்தியும், திரைசேரியால் வெளிநாடொன்றுக்கு மீள செலுத்தப்பட்ட 2.5 மில்லியன் டாலர், 3 தரப்பினரால் மோசடி செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் பல மட்ட விசாரணைகள் நடைபெறுவதுடன் நியாயமான விசாரணைகள் நிதி அமைச்சின் செயலாளர் பதவி வகிப்பது தடையாக அமையாது என நிதி திட்டமிடல் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். செய்தியும், சிறுவர் முன்பள்ளிகளை July 1 முன்னர் பதிவு செய்வது கட்டாயம், அமைச்சர் சரோஜா சாவித்ரி தெரிவிப்பு என்ற செய்தியும், விஜய்க்கு பாராளுமன்றத்தில் ஸ்ரீதரன் சாணக்கியன் அர்ஜுனா வாழ்த்து, தமிழக சட்டசபை தேர்தலில் வரலாற்று சாதனை படைத்துள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் பிரபல தென்னிந்திய திரைப்பட நடிகருமான விஜய்க்கு தமிழ் எம்பிக்கள் சிலர் நேற்று பாராளுமன்றத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். ரவி கருணாநாயக் எம்பி காப்புறுதியை பெற மறுப்பு, தித்வா நிதிக்கு வழங்குமாறு கோரிக்கை. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள 2,50,000 ரூபாய் மதிப்பிலான முழு காப்புறுதி திட்டத்தின் கீழ் தனக்கான காப்புறுதியை நிராகரித்துள்ள பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கண்ணாநாயக்க அந்த காப்புறுதி தொகையை தித்வா நிதியத்துக்கு வழங்குமாறு அவர் தெரிவித்தார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தமிழகத்தில் அரசை அமைக்க விஜய் முக்கிய பேச்சுவார்த்தை, தொங்கு சட்டப்பேரவை தவிர்க்க தீவிர முயற்சி என்றும், அதேபோல என்பிபி அரசாங்கத்தில் மலையக மக்கள் பாதுகாக்கப்படுவர், தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் மலையக மக்கள் பாதுகாக்கப்படுவார்கள், அவர்களுக்கான உரிமைகளும் பெற்றுக் கொடுக்கப்படும் என பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் என்கிற செய்தியும், தேர்தல் வன்முறைகளை அடுத்த செய்தியாக இன்று தினகரன் தாங்கி வந்திருக்கும் செய்தி, தேர்தல் முறைமைகளை மீளாய்வு செய்ய விசேட பாராளுமன்ற செயற்குழு நியமனம், மாகாண சபை தேர்தல் முறைமைகளை தவிர்த்து இணைய தேர்தல் முறைமைகளை மீளாய்வு செய்து பரிந்துரைகள் மற்றும் யோசனைகள் முன்னெடுக்கப்படுவதற்காக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் ஏ எச் அபயரத்ன தலைமையில் விசேட பாராளுமன்ற செயற்குழு ஒன்றை நியமித்துள்ளதாக சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் என்று இன்று தினகரன் பத்திரிகையின் முன்பக்கத்தில் வெளிவந்திருக்கும் முக்கியமான செய்திகளாக இருக்கின்றது. அதேபோல கச்சதீவை மட்டுமல்ல யாழ்ப்பாணத்தையும் தமிழகத்தில் கொடுக்க வேண்டும் என்று சபையில் அர்ஜுனா எம்பி தெரிவிப்பு என்கிற செய்தியும், கச்சதீவுக்கு சுற்றுலா பயணியாக விஜய் வரலாம் நாமல் ராஜபக்சே என்கிற செய்தியும் இன்று வீரகேசரி பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கும் முக்கியமான செய்திகளாக இருக்கின்றன.
4: திருமணம், வலேமா, கான்பரன்ஸ் உட்பட அத்தனை நிகழ்வுகளையும் சிறப்பாக நடத்தி மகிழ கலம்பு சென்ட்ரல் பிரதீபா மாவத்தையில் குளிரூட்டப்பட்ட கிராண்ட் ஜெனித் பேங்க்வெட் அண்ட் ஈவென்ட்ஸ் ஹால். நேரம்
3: 7:10
5: கிராண்ட் ஜெனித் கலம்போஸ் பிரீமியர் பேங்க்வெட் டெஸ்டினேஷன், வேர் எலிகன்ஸ், எக்ஸெப்ஷனல் குசீன் அண்ட் ஃப்ளாலெஸ் சர்வீஸ் கம் டுகெதர் with secured and ample parking in the heart of the city. Celebrate in style at Grand Zenith. Call 077-060-9944. Grand Zenith, Colombo's premier banquet destination.
2: Tendral FM. Kaalai Tendral.

0: நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்குவது.
1: கேஸ் மற்றும் மின் கட்டணங்களுக்கு தீர்வு. 15 ரூபாயில் ஒருவேளை உணவை சமைத்திடலாம். இன்றே மல்டி பங்கல் குக்கரை வாங்குங்கள். சகல வீட்டு உபயோகப் பொருள்களும் காட்சி அறையில். கொட்டாவ மெகா ஹீட்டர்ஸில்.
2: 8:15.
1: கேஸ் மற்றும் மின் கட்டணங்களுக்கு தீர்வு. 15 ரூபாயில் ஒருவேளை உணவை சமைத்திடலாம். இன்றே மல்டி பங்கல் குக்கரை வாங்குங்கள். சகல வீட்டு உபயோகப் பொருள்களும் காட்சி அறையில். கொட்டாவ மெகா ஹீட்டர்ஸில்.
3: Tendril FM 104.7
4: அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட அனைத்து டிவிஎஸ் மோட்டார் பைக் மற்றும் த்ரீவீலர்களுக்கு இலவச பரிசோதனைகள். டிவிஎஸ் சேவை வழங்குநர்களை தொடர்பு கொள்ளுங்கள். 011-4605-200.
3: Tendril FM 104.7
2: இணைந்திருப்பது உற்சாகமான கலக்கலான காலை பொழுதின் காலை தென்னல். 8:16. இதே போல பல ஆண்டுகளுக்கு முன்னர் என்னென்ன சம்பவங்கள் பதிவாக இருக்கின்றன பார்த்தால், முக்கியமான பல்வேறு சம்பவங்கள். 1682 பிரான்சின் 14 லூயி மன்னர் தனது கோட்டையை வேர்சாய் அரண்மனைக்கு மாற்றினார் என்கிற செய்தியும், அதே போல 1757 ஏழாண்டு போர், பிரெட்டிக்ட் தலைமையிலான புருசிய ராணுவம் பிரகா நகரில் ஆஸ்திரிய இராணுவத்தை தோற்கடித்திருக்கிறது. 1757 இன்னும் ஒரு சம்பவம் பதிவாகிறது. பர்மியா உள்நாட்டுப் போர் 1740 தொடக்கம் 1757 வரைக்கும் இந்த போர் நடைபெற்றதாம், பர்மிய போர். இந்த போர் முடிவுக்கு வந்தது இதே போன்ற நாளில். ஒரு நல்ல சம்பவம் தான் வரலாற்றில் பதிவாகியிருக்கிறது. அதே போல் 1782 சியாம் மன்னர் முதலாம் ராமாவின் அறிவுறுத்தலின் பேரில் பெரிய அரண்மனையை கட்டுமான பணிகள் பேங்காக் நகரில் ஆரம்பமானது இதே போன்ற தினத்தில் என்று சொல்லப்படுகிறது. 1840 பென்னி பிளாக் அஞ்சல் தலை ஐக்கிய ராஜ்யத்தில், அதாவது அயர்லாந்து உட்பட பயன்படுத்த அனுமதிக்கப்பட்டது இதே போன்றொரு தினத்தில்தான். 1853 த லிட்டரரி மிரர் என்னும் ஆங்கில மாதான் பத்திரிகை யாழ்ப்பாணத்தில் வைமன் கதிரவேற்பிள்ளை ஆரம்பித்தார் இதே போன்ற நாளில். த லிட்டரரி மிரர் என்கிற பத்திரிகை யாழ்ப்பாணத்தில் 1853 ஆரம்பிக்கப்பட்டது. 1854 இந்தியாவில் முதல் அஞ்சல் தலை முத்திரை வெளியிடப்பட்டது இதே போன்ற நாளில்தான். 1910 ஐந்தாம் ஜூர்ஜ் அவரின் தந்தை ஏழாம் எட்வர்டின் இறப்பை அடுத்து ஐக்கிய ராஜ்யத்தின் மன்னராக முடிசூடி கொண்டார். அதே போல் 1916 லெபனான் தேசியவாதிகள் பெய்ரூட்டில் தூக்கிலிடப்பட்ட சம்பவம் வரலாற்றில் ஒரு முக்கியமான சம்பவமாக பதிவாகி இருக்கிறது இதே போன்ற நாளில். 1967 ஜாகிர் ஹுசைன் இந்தியாவின் முதல் முஸ்லீம் குடியரசுத் தலைவராக தெரிவு செய்யப்பட்டார் இதே போன்றொரு தினத்தில்தான். இவைகள் தான் இன்றைய தினம் பதிவாயிருக்கின்ற முக்கியமான வரலாற்று பதிவுகளாக இருக்கின்றன. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மாவீர நாளாக காபோன் என்கிற நாட்டில் அனுஷ்டிக்கிறார்கள். அதே போல் லெபனான் சிரியா போன்ற நாளிலும் இன்றைய தினம் மாவீரர் நாள். ஆசிரியர் நாளாக ஜமேக்கா நாட்டில் இன்றைய தினம் ஆசிரியர் நாளாக அனுஷ்டிக்கப்படுகிறது.

0: Tendril FM 104.7 104.9 Island Wide.
1: சிந்தித்து செயல்பட்டு பாதுகாப்பான எதிர்காலத்தை நிலைபெறச் செய்வோம். நமது பங்களிப்பினை வழங்குவோம்.
2: மின்சாரம் வீணாகும் மின் உபகரணங்களிலிருந்து மின்சாரத்தை சேமிக்கும் மின் உபகரணங்களுக்கு மாறுவோம்.
1: சுரேகிமோ, இலங்கையை காப்போம், ஒன்றிணைவோம், ஒளியேற்றுவோம்.
3: காலை தென்றல்
4: உற்சாகமான மகிழ்ச்சியான கிழக்கிலான காலை பொழுதில் காலை தின்னலோடு இணைந்திருக்கிறோம். 8:24. இப்பொழுது ஐபிஎல் போட்டிகள் மிக வேகமாக சூடுபிடித்துக் கொண்டிருக்கின்றன. ஐபிஎல் திருவிழா போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த ஐபிஎல் போட்டிகளை பொறுத்தவரைக்கும் நேற்றைய தினம் நடைபெற்ற போட்டியில் சென்னை அணி நேற்று ஒரு மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. முதலாவதாக துருப்பிடித்த அணி இது டெல்லி கேபிட்டல்ஸ் அணி. 155 ஓட்டங்கள் எடுத்தார்கள், 7 விக்கெட்டுகள் இருந்தார்கள் 20 ஓவர்களில். இந்த போட்டியை பொறுத்தவரைக்கும் 19 ஓட்டங்களை எடுத்தார் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் கே.எல். ராகுல், 12 ஓட்டங்கள். அதே போல நிதிஷ் ராணா 15 ஓட்டங்கள், கருண் நாயர் 13 ஓட்டங்கள், அக்ஷர் பட்டேல் அணியின் தலைவர் 2 ஓட்டங்களோடு ஆட்டம் அடைந்தார். அதே போல ஸ்டப்ஸ் 38 ஓட்டங்கள், சமீர் ரிஸ்வி ஆட்டமிழக்காமல் 40 ஓட்டங்களை எடுத்திருந்தார். அதே போல ஷர்மா 14 ஓட்டங்கள், மிச்சல் ஸ்டாக் ஓட்டமேறையும் பெறவில்லை. மொத்தமாக 155 ஓட்டங்களை எடுத்திருந்தார்கள் 7 விக்கெட் இழப்பிற்கு டெல்லி கேபிட்டல்ஸ் அணி. பதற்கு தொற்பாடு ஆடிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 159 ஓட்டங்களை எடுத்தது. 17.3 ஓவர்களிலே வெற்றி இலக்கை தாண்டினார்கள். 2 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்தார்கள். சஞ்சு சாம்சன் ஆட்டமிழக்காமல் 87 ஓட்டங்களை கடந்தார். இவர் 52 பந்துகளை எதிர்கொண்டு 7 பவுண்டரிகள் 6 சிக்ஸ் அடங்களாக 87 ஓட்டங்களை பதிவு செய்திருந்தார். அதுபோல கெய்க்வாட் அணியின் தலைவர் 6 ஓட்டங்களை பெற்றிருந்தார். பட்டேல் 17 ஓட்டங்கள், கார்த்திக் சர்மா ஆட்டமிழக்காமல் 41 ஓட்டங்களை பெற்றிருந்தார். இவர் 31 பந்துகளில் 4 பவுலர்கள் 2 சிக்ஸ் அடங்களாக 41 ஓட்டங்களை கடந்திருந்தார். நேற்றைய போட்டியில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆகவே நேற்றைய தினம் சென்னை ரசிகர்களுக்கு மிகப்பெரிய கொண்டாட்ட நாளாக நேற்று மாறியிருக்கிறது. அதே போல 49வது போட்டி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி மற்றும்

49 போட்டி இன்றைய தினம் 7:30 இந்த போட்டி நடைபெறும். இந்த போட்டி நடைபெறப் போகிறது ராஜீவ்காந்தி மைதானத்தில், ஹைதராபாத்தில் தான் இந்த போட்டி நடைபெற இருக்கிறது. ஆகவே IPL ஸ்கோர் விவரங்களையும் அடிக்கடி உங்களுக்கு நாங்கள் வழங்கி காத்திருக்கிறோம். தொடர்ந்து தென்றல் FM-ஓடு இணைந்திருக்கலாம். இன்று நடைபெற போட்டு போட்டி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி 49வது போட்டி நடைபெற இருக்கின்றது. சரி, தொடர்ந்து இந்த FM-ஓடு இணைந்திருப்போம்.

0: இன்னும் க்ளோஸா? ஆஹா, ஹியர். ஒன் செகண்ட், ஐல் ஷோ யூ. அஜித், கம் ஹியர். சி, யூ கேன் டேக் ஹிஸ் ஹேண்ட்.
1: எப்படி வந்தாயோ, நகை தந்தாயோ, எப்படி வந்தாயோ, என்னையும் கொண்டாயோ, எண்ணங்களில்

0: யாரு ஹீரோ
1: கேக்குறாங்கல்ல, சொல்லுங்க ஜி, யாரு ஹீரோ?
2: ரைட் பர்சன், ரைட் சாய்ஸ், தென்றல்.
3: சூப்பர் சார், ரஜினி சாரும் இதை செலக்ட் பண்ணிருக்காரு.
4: திருமணம், வலிமா, கான்பரன்ஸ் உட்பட அத்தனை நிகழ்வுகளையும் சிறப்பாக நடத்தி மகிழ கலம்பு சென்ட்ரல் பிரதீபா மாவத்தையில் குளிரூட்டப்பட்ட கிராண்ட் ஜெனித் பேங்க்வெட் அண்ட் ஈவென்ட்ஸ் ஹால். நேரம்
5: 8:31.
6: கிராண்ட் ஜெனித், கலம்போஸ் பிரீமியர் பேங்க்வெட் டெஸ்டினேஷன், வேர் எலிகன்ஸ், எக்ஸெப்ஷனல் குசீன் அண்ட் ஃப்ளாலெஸ் சர்வீஸ் கம் டுகெதர். With secured and ample parking in the heart of the city. Celebrate in style at Grand Zenith. Call 077-060-9944. Grand Zenith, Colombo's premier banquet destination.
7: Tendril FM.
8: இந்த படத்தியாலத்தின் லேட்டஸ்ட் ஹிட்ஸுக்கு அனுசரணையை வழங்குவோர் 40 வருடங்களுக்கு மேலாக மக்கள் நம்பிக்கையை பெற்ற ஜனதா குழுமத்தின் ஜனதா ஆட்டோமொபைலிடம் இருந்து அதிக லாபமிட்டக்கூடிய அவெஞ்சர் டிராக்டர்கள் இப்பொழுது ஜனதா ஆட்டோமொபைலிடம் இருந்து பெற்றிடுங்கள்.

0: இந்த வடத்தை அதத்தின் லேட்டஸ்ட் ஹிட்ஸுக்கு அனுசரணையை வழங்கியோர்
1: நம்ம நாட்டிலேயே ஜிஐ பைப், போக்ஸ் பார், லிப் சேனல் இந்த எல்லாம் தயாரிக்கப்படுவதால் இம்முறையும் நாம் ஜனதா ஜிஐ டியூப்களையே கொள்வனவு செய்வோம். எமது கட்டிடங்களை வடிவமைக்க எமது நம்பிக்கையுடைய சிறப்பான தரம் மிகுந்த தயாரிப்புகளே ஜனதா ஜிஐ டியூப் ஆகும்.
2: கட்டட நிர்மாணங்களை மேலும் வருவாக்க 60 வருட பாரம்பரிய மிக்க மக்கள் நம்பிக்கை வென்ற பிரைடெக்ஸ் பெயிண்ட் தயாரிப்புகளை தெரிவு செய்யுங்கள். தரமான பிரைடெக்ஸ் பெயிண்ட் தயாரிப்புகள் தற்பொழுது ஜனதா ஸ்டீல்ஸிடம் இருந்து.
3: கேஸ் மற்றும் மின் கட்டணங்களுக்கு தீர்வு, 15 ரூபாயில் ஒருவேளை உணவை சமைத்திடலாம். இன்று மல்டி பங்கல் குக்கரை வாங்குங்கள். சகல வீட்டு உபயோகப் பொருள்களும் காட்சி அறையில். கொட்டாவ மெகா ஹீட்டர்ஸில்
4: காலை தென்றல்
5: உதயத்தை நோக்கி நாடளாவிய ரீதியிலான அபிவிருத்தி தகவல்கள்.
6: இலங்கை மாலைத்தீவு ஜனாதிபதிகள் பங்கேற்ற கூட்டு ஊடக சந்திப்பின் போது வர்த்தக பன்முகத்தன்மை என்பது இலங்கை மற்றும் மாலைத்தீவுகளுக்கு இடையிலான இருதரப்பு உறவுகளின் ஒரு வலுவான அங்கமாகும் என்பதை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அருண்குமார திசாநாயக்க, குறிப்பாக சார்க் நாடுகளுக்கிடையில் இலங்கையின் 3வது மிகப்பெரிய ஏற்றுமதி இலக்காக மாலைத்தீவு திகழ்கிறது என தெரிவித்தார். இரு நாடுகளுக்கும் இடையே நிலவும் தொடர்ச்சியான மக்கள் தொடர்புகள் மற்றும் நெருக்கமான நட்பு ரீதியிலான இருதரப்பு உறவுகளுக்கு சான்றாகும். இந்த நெருக்கமானது எமது இரு ஒன்றிணைந்து புரிந்துணர்வுடன் முன்னோக்கி செல்வதற்கு ஒரு சிறந்த வாய்ப்பை வழங்குகிறது என்றும் ஜனாதிபதி கூறினார். மாலைத்தீவு மற்றும் இலங்கைக்கு இடையே பல்வேறு துறைகள் தொடர்பான 7 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பரிமாறிக்கொள்ளும் நிகழ்வு ஜனாதிபதி அருண்குமார திசாநாயக்க மற்றும் மாலைத்தீவு ஜனாதிபதி கலாநிதி முகமது முய்சு ஆகியோர் முன்னிலையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் கடந்த திங்கட்கிழமை நடைபெற்றது. இலங்கைக்கு அரச பயணம் மேற்கொண்டுள்ள மாலைத்தீவு ஜனாதிபதி கலாநிதி முகமது முய்சு மற்றும் ஜனாதிபதி அருண்குமார திசாநாயக்க ஆகியோருக்கு இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தை கடந்த திங்கட்கிழமை ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. இதன்போது மாலைத்தீவு இலங்கை உறவுகளில் ஒரு புதிய அத்தியாயத்தை குறிக்கும் வகையில் சுகாதாரம், விளையாட்டு, சுற்றுலா, கல்வி மற்றும் பாதுகாப்பு ஆகிய துறைகளில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டன. இலங்கைக்கும் மாலைத்தீவுக்கும் இடையில் சுற்றுலாத்துறையில் ஒத்துழைப்பு தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மாலைத்தீவு வெளிவிவகார அமைச்சர் இர்திஷாம் ஆதம் மற்றும் வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் ஆகியோரினால் பரிமாறிக்கொள்ளப்பட்டது. தூர பிரதேசங்களுக்கு செல்லும் பயணிகள் இனி இணையவழியில் ஆசனங்களை முன்பதிவு செய்வதற்கு சேவை கட்டணமாக 30 ரூபாயை மட்டும் செலுத்தினால் போதுமானது என போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இணையவழி ஆசன முன்பதிவு முறை தொடர்பில் தெளிவுபடுத்தும் வகையில் நேற்று முன்தினம் போக்குவரத்து அமைச்சில் நடைபெற்ற விசேட ஊடக சந்திப்பில் விளக்கமளிக்கும் போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தூர பிரதேசங்களுக்கு செல்லும் பயணிகள் தற்போது இணையவழியில் தமக்கான ஆசனங்களை முன்பதிவு செய்யும் வசதிகளை பெற்றுள்ளனர். இதை நாம் தனியார் பஸ்கள் மூலம் ஒரு முன்னோட்ட திட்டமாக ஆரம்பித்துள்ளோம். இது பயணிகள் தங்களுக்கான பஸ் உள்ளதா என்பதை சரிபார்த்து அதற்கு ஏற்ப பஸ் நிலையத்திற்கு வருவதற்கு உதவியாக அமையும். அவர்கள் அவசரப்பட்டு பஸ் நிலையத்துக்கு வர வேண்டிய அவசியமில்லை. ஆசன முன்பதிவு செயற்பாட்டின் போது நிலவிய சிக்கல்களுக்கு இது தீர்வாக அமைகிறது. சில சமயங்களில் முன்பதிவு செய்யப்பட்ட ஆசனங்களை இழப்பது மட்டுமல்லாமல் ஆசனங்களை முன்பதிவு செய்வதற்கு அதிக தொகையை செலுத்த வேண்டிய நிலையே காணப்பட்டது. இணைய வழி மூலம் ஆசன முன்பதிவை 3 வழிகளில் மேற்கொள்ள முடியும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். கையடக்க தொலைபேசி அல்லது இணைய வழியாக www.busticket.gov.lk என்ற இணையதளத்துடன் இணைவதன் மூலமாகவோ 011-2-0-1266 என்ற ஹாட்லைன் இலக்கத்துடன் அழைப்பை ஏற்படுத்துவதன் மூலமாகவோ மாக்கும்புற பல்முனை போக்குவரத்து மையத்தில் நிறுவப்பட்டுள்ள கியோஸ் இயந்திரங்களை பயன்படுத்துவதன் மூலமாகவோ இந்த ஆசனங்களை முன்பதிவு செய்து கொள்ள முடியும்.
5: உதயத்தை நோக்கி நாடளாவிய ரீதியிலான அபிவிருத்தி தகவல்கள்.
4: Tendril FM 104.7 104.9 Island Wide.

கணைந்திருப்பது முதல் தரவால் உள்ள ஈத்தண்டல் எஃப்எம்மின் உற்சாகமான கிழக்கலான காலை பொழுதின் காலை தண்டல் 8:43. இன்றைய வளிமண்டலில் திணைக்களம்படியிலிருக்கும் வானிலை அறிவித்தலை பார்த்தால் இடைவெப்ப மண்டல குவிவு மண்டலத்தில் அதாவது ITCZ தாக்கத்தினால்

0: மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதிகாலை நேரங்களில் மத்திய சபர்கமு மற்றும் உவா மாகாணங்களில் சில இடங்களில் 3 மணி நிலவக்கூடும். இடையுடன் கூடிய மழையின் பொழுது தற்காலிகமாக ஏற்படும் உள்ளூரில் பலத்த காற்று மற்றும் மின்னல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே இவற்றின் பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டல திணைக்களம் மக்களை கேட்டுள்ளது. இலங்கை வளிமண்டல திணைக்களம் தனது இணையதளத்தில் வெளியிட்டிருக்கும் இன்று காலை 5:30 வெளியிட்ட செய்திகளைத்தான் உங்களுக்கு தந்திருக்கிறோம். அதேபோல இலங்கை மத்திய வங்கி வெளியீட்டுக்கு நாணய மாற்று வீதங்களை பார்த்தால் இன்றைய தினத்துக்கான நாணய மாற்று வீதங்கள் ஆஸ்திரேலிய டாலர் ஒன்றின் கொள்வன விலை 224.20 ரூபாய், விற்பனை விலை 233.94 ரூபாய், கனடிய டாலர் ஒன்றின் கொள்வன விலை 230.69 ரூபாய், விற்பனை விலை 238.90 ரூபாய், சீன யுவான் ஒன்றின் கொள்வன விலை 45.32 ரூபாய், விற்பனை விலை 48.02 ரூபாய், யூரோ நாணயம் ஒன்றின் கொள்வன விலை 367.89 ரூபாய், விற்பனை விலை 379.76 ரூபாய், ஜப்பானிய யென் ஒன்றின் கொள்வன விலை 2 ரூபாய், விற்பனை விலை 2.06 ரூபாய், சிங்கப்பூர் டாலர் ஒன்றின் கொள்வன விலை 245.76 ரூபாய், விற்பனை விலை 255.31 ரூபாய், ஸ்டெர்லிங் பவுண்ட் ஒன்றின் கொள்வன விலை 426 ரூபாய், விற்பனை விலை 439.52 ரூபாய், சுவிஸ் பிராங்க் ஒன்றின் கொள்வன விலை 400.34 ரூபாய், விற்பனை விலை 416.17 ரூபாய், அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்வன விலை 316.87 ரூபாய், விற்பனை விலை 323.80 ரூபாய். இனி மத்திய கிழக்கு நாடுகளின் சராசரி விலை விவரங்கள். பஹ்ரைன் டினார் 846.36 ரூபாய், குவைத் டினார் 1,036.21 ரூபாய், ஒமான் ரியால் 829.45 ரூபாய், கட்டார் ரியால் 87.65 ரூபாய், சவுதி அரேபிய ரியால் 85.18 ரூபாய், ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் திர்ஹாம் ஒன்றின் விலை 86.98 ரூபாய். இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டிருக்கும் நாணய மாற்று வீதங்கள்.
1: SPB சித்ரா 90s ஹிட்ஸுக்கு அனுசரணை வழங்குவோர் சதீஷ் ஜுவல்லரி 871 ப்ளூமெண்டால் ரோட் கொழும்பு 15. சதீஷ் ஜுவல்லரி 871 ப்ளூமெண்டால் ரோட் கொழும்பு 15.

0: ஜுவல்லரியின் தங்க நாணய பரிசு ஸ்பெஷல் கிவ் அவே யாருக்கு? ப்ளூ மெண்டால் ரோட் கொள்வு 15 அமைந்துள்ள சதீஷ் ஜுவல்லரியின் தங்க நாணயத்தை வெல்ல நீங்கள் முதலாவதாக சதீஷ் ஜுவல்லரி சோசியல் மீடியா பக்கங்களை ஃபாலோ செய்ய வேண்டும். இரண்டாவதாக போஸ்ட்களை லைக் செய்ய வேண்டும். மூன்றாவதாக போஸ்ட்களை உங்கள் சோசியல் மீடியா பக்கங்களின் ஸ்டோரிக்கு ஷேர் செய்ய வேண்டும். அவ்வாறு ஃபாலோ செய்யும் உங்களில் ஒருவருக்கு தங்க நாணய பரிசு. இன்றே சதீஷ் ஜுவல்லரி பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பக்கங்களை ஃபாலோ அண்ட் லைக் செய்யுங்கள்.
1: சுயாதீன அறிவிப்பாளர் பதவிக்கான விண்ணப்பம் கோரல்.
2: இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் தமிழ் தேசிய சேவை
1: தென்றல் FM,
2: யாழ்ப்பாணத்தில் இயங்கும் பிராந்திய சேவையான யாழ் FM ஆகியவற்றில்
1: சுயாதீன அறிவிப்பாளராக பணியாற்ற உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம்.
2: நீங்கள் 35 வயதுக்குட்பட்ட இலங்கை பிரஜையாக இருக்க வேண்டும்.
1: கல்வி பொதுத்தராதர உயர்தரத்தில் சித்தி பெற்றவராகவும்
2: ஒலிவாங்கி கேற்ற குரல் வளமும்
1: சிறந்த உச்சரிப்பும் உடையவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: உங்கள் சுய விபரம் அடங்கிய விண்ணப்பத்துடன்
1: தேசிய அடையாள அட்டை
2: மற்றும் கல்வி சான்றிதழ்களின் பிரதிகளையும் இணைத்து
1: விண்ணப்ப படிவத்தினை 2026 மே மாதம் 30 தேதிக்குள் கிடைக்கக்கூடியதாக பதிவு தபாலில் அனுப்பி வையுங்கள்.
2: தபால் உரையின் இடது பக்க மேல் மூலையில் தமிழ் மொழி மூல சுயாதீன அறிவிப்பாளர் பதவிக்கான விண்ணப்பம் என குறிப்பிட்டு
1: பணிப்பாளர் தமிழ் சேவை இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனம் தபால் பெட்டி இலக்கம் 574 கொழும்பு என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள்.
3: காலை தென்றல்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவேறுகிறது. இன்றின் உற்சாகமான கலக்கலான காலை பொழுதின் காலை தண்டல் தொடர்ந்து தண்டல் எஃப்எம் நிகழ்ச்சிகளை கேட்கலாம். தொகுத்து வழங்க அனுஷா மொராய்ஸ். மீண்டும் மாற்றம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் எஸ் எல் எம் ரீலா. வணக்கம் நேர்களே.

0: நிறைய கலையக நேரம் 9 மணி. இலங்கை ஒலிபரப்பு கொடுத்தாபனம் தென்றல் FM.
1: All the news.
2: மணிச் செய்திகள்.
3: அனுசரணை.
4: RS ஒருக்கு கம்பிகள். காலத்தை வென்று நிலைக்கும் கட்டிடங்களின் உறுதிக்கு உத்தரவாதம் RS ஒருக்கு கம்பிகள்.
5: லோக்கல் ஸ்டடி குளோபல் டிகிரி IIHS த குளோபல் ஹெல்த் யூனிவர்சிட்டி. விவரங்களுக்கு 0141 63 6673 அல்லது www.iihs.edu.lk.
6: பிராண்ட் நியூ லிப்ட்களை பொருத்தி தரவும் பராமரிக்கவும் பழுது பார்க்கவும் நவீனமயமாக்கவும் லிப்ட் சார்ந்த தேவைகளுக்கு நாடளாவிய ரீதியில் சேவையாற்றும் ஹான்ஸ் இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட்.
7: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை.
2: உள்நாட்டுச் செய்திகள்.
0: கைத்தொலைபேசிகள் மற்றும் கணனிகளின் பாவனையாலேயே சிறுவர்கள் அதிகளவில் குற்றச்செயல்கள் மற்றும் துஷ்பிரயோகங்களுக்கு உள்ளாவதாக கண்டறியப்பட்டுள்ளது. இதனை கட்டுப்படுத்தும் நோக்கில் நிபுணர்களின் பரிந்துரைக்கமைய புதிய சட்டங்களை கொண்டுவர அரசாங்கம் தயாராகி வருகிறது. இந்த பரிந்துரைகளை சட்டமாக்கி விஞ்ஞானபூர்வமாக நடைமுறைப்படுத்துவதற்காக பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தலைமையில் விஷேட குழு ஒன்று ஏற்கனவே நியமிக்கப்பட்டுள்ளது. இதில் கல்வி, சுகாதார, டிஜிட்டல் மற்றும் நீதி அமைச்சுகள் ஒன்றிணைந்து செயற்படுகின்றன.
1: வெளிநாட்டுச் செய்திகள்.
0: ஹோர்முஸ் நீரிணையில் இடம்பெற்ற தொடர்ச்சியான தாக்குதல்கள் காரணமாக அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கிடையிலான போர் நிறுத்த உடன்படிக்கை ஆபத்துக்கு உள்ளாகியுள்ளதாக அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது. எனினும் மூடப்பட்டுள்ள இந்த நீரிணை ஊடாக சிக்கியுள்ள கப்பல்களை வெளியேற்ற நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
0: இந்தியன் பிரீமியர் லீக் தொடரின் 49வது போட்டி இன்று ஹைதராபாத்தில் நடைபெறவுள்ளது. இதில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியும் பஞ்சாப் கிங்ஸ் அணியும் பங்கேற்க உள்ளன. 7:30 இந்த போட்டி ஆரம்பமாகும்.
8: நீங்க எங்க வீட்டுக்கு போட்ட பிளான் இருக்க ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா பெயிண்ட், டைல், சிமெண்ட் எல்லாமே தரமா இருக்கணும்.
9: எல்லாத்தையும் விட தரமா இருக்கணும். உங்க வீட்டுக்கு என்ன கம்பியா பாவிக்கணும் என்ன? அதுக்கு தான் முதல்ல எனது தெரிவு RS உருக்கு கம்பிகள். தாங்கி பிடிக்கும் தந்தையின் கரங்கள் போல் உங்கள் கட்டிடங்களையும் தாங்கி பிடிக்கும் RS உருக்கு கம்பிகள்.
10: லிப்ட் என்றாலே பெஸ்ட். நாடறிந்த ஹான்ஸ் இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட் உங்கள் இல்லங்கள், அலுவலகங்கள், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், அபார்ட்மெண்ட்ஸ் என எதற்குமே பிராண்ட் நியூ லிப்ட்களை புதிதாக பொருத்தி தரவும் பின்னர் பராமரிக்கவும் தற்போதுள்ளவற்றை பழுது பார்க்கவும் நவீனமயமாக்கவும் தேவையறிந்து சேவையாற்றும் முன்னணி நிறுவனம் ஹான்ஸ் இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட்.
11: இத்துறையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் மிக்க அவர்கள் நாடளாவிய ரீதியில் வருடாந்த பராமரிப்பு ஒப்பந்தத்துடன் உங்களுக்கு எவ்வித சிரமமும் இல்லாமல் லிப்ட்களை ஆண்டு முழுவதும் சீராக இயங்க வைக்கும் பல திட்டங்களை கொண்டுள்ளதோடு தமது துரித சேவைகளுக்கு அறவிடுவது மிக நியாயமான கட்டணங்களை.
10: தரமுயர்ந்த லிப்ட்கள் சார்ந்த தேவைகளுக்கு சன் நியூ பிராண்ட் லிப்ட்களை இறக்குமதி செய்து வழங்கும் ஹான்ஸ் இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட், 260/15 பேஸ் லைன் ரோடு, கொழும்பு 9.
11: மத்திய மாகாண பாவனையாளர்கள் நலன் கருதி புதிய கிளை இலக்கம் 891/2 பேராதனை வீதி கண்டியிலும்.
12: இந்த போரானே இவனெல்லாம் மனுஷனா? வெளிநாட்டு மோகத்துல இருந்த சொத்துக்கெல்லாம் அழிச்சு பெத்த தாய் தகப்பனே நடு ரோட்டு கொண்டதவன்.
7: சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல முயற்சித்தால் அதன் விளைவுகளை நீங்கள் மாத்திரமின்றி உங்கள் குடும்பத்தினரும் அனுபவிக்க நேரிடும். உங்கள் சமூகத்தால் நீங்கள் முற்றிலுமாக ஒதுக்கப்படுவீர்கள். நீங்கள் அழைத்த குற்றம் அழியாத கரையாக வாழ்நாள் முழுவதும் உங்கள் மீது படிந்துவிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு வித வாய்ப்பும் இல்லை.
13: சிந்தித்து செயல்பட்டு பாதுகாப்பான எதிர்காலத்தை நிலைபெறச் செய்வோம். நமது பங்களிப்பினை வழங்குவோம்.
14: மின்சாரம் வீணாகும் மின் உபகரணங்களிலிருந்து மின்சாரத்தை சேமிக்கும் மின் உபகரணங்களுக்கு மாறுவோம்.
13: சுரக்கிமோ, இலங்கையை காப்போம், ஒன்றிணைவோம், ஒளியேற்றுவோம்.

0: கேஸ் மற்றும் மின் கட்டணங்களுக்கு தீர்வு. 15 ரூபாயில் ஒருவேளை உணவை சமைத்திடலாம். இன்றே மல்டி பங்கல் குக்கரை வாங்குங்கள். சகல வீட்டு உபயோகப் பொருள்களும் காட்சி அறையில் கொட்டாவ மெகா ஹீட்டர்ஸில்.
1: www.slbc.lk Right person, right choice. தென்றல்.
2: நேரம் 9:05. உல்லாச வேளை, கருத்துக்கள் களமிறங்கட்டும், காலை பொழுது கலகலப்பாகட்டும். உல்லாச வேளை, உல்லாச வேளை. இன்னும் உல்லாச வேளையிலே நல்லதொரு தலைப்பு உங்கள் சிந்தைக்க வர இருக்கிறது. முதல் பாடலை தொடர்ந்து உங்களுக்கான தலைப்பு பலம் வரும்.

0: ஜீனத் டிரேடிங் பிரைவேட் லிமிடெட், முச்சக்கர வண்டிகளுக்கு தேவையான சகல விதமான உதிரி பாகங்களுக்கு ஜீனத் டிரேடிங் பிரைவேட் லிமிடெட், கொழும்பு 10 மாளிகாவத்தை. ஜீனத் டிரேடிங் பிரைவேட் லிமிடெட், நேரம்
1: 9:10 நிமிடம்.
0: ஜீனத் டிரேடிங் பிரைவேட் லிமிடெட், முச்சக்கர வண்டிகளுக்கு தேவையான சகல விதமான உதிரி பாகங்களுக்கு ஜீனத் டிரேடிங் பிரைவேட் லிமிடெட், எண்டோரன்ஸ், வேரோக், கிரீவ்ஸ், என்ஆர்பி, மோட்டோவின், லூமேக்ஸ், யூஆர் மற்றும் பிராண்டட் உதிரி பாகங்களின் ஏக விநியோகஸ்தர்கள் ஜீனத் டிரேடிங் பிரைவேட் லிமிடெட், கொழும்பு 10 மாளிகாவத்தை.
1: சரி, உல்லாச வழியில என்ன தலைப்பு என்று அவளோட காத்திருப்பது எங்களுக்கு புரிகிறது. தலைப்பை கோரும் முன்பே தொலைபேசி அழைப்புகள் வந்த வண்ணம். சரி, என்னென்று சொன்னால், இப்பொழுது பல நாடுகளிலே இதற்கான சட்டங்கள் வந்திருக்கின்றன. இத்தனை வயதுக்குட்பட்ட வயது உடையவர்கள், சிறுவர்கள், இத்தனை வயதுக்கு உட்பட்டவர்கள், பெரியவர்கள், அது மட்டுமல்ல இத்தனை வயதுக்குட்பட்டவர்கள் என்னென்ன பாவிக்கக்கூடாது, எதை செய்யக்கூடாது, சீர்திருத்த சட்டங்கள், சிறுவர்களுக்கான சீர்திருத்த சட்டங்கள் எல்லாமே இருக்கின்றன. பொதுவாக இந்த 2010 பிறகு வளரக்கூடிய அல்லது பிறந்த குழந்தைகள், சிறுவர்கள் மிக இளவது, 2010 சொல்ல முடியாது, அதற்கு பிற்பகுதியிலே 2020 பிறகு பிறந்த பிள்ளைகள், அவர்கள் இன்னும் சிறுவர்கள், அந்த வயதுக்குட்பட்ட பிள்ளைகள் இந்த கைபேசி பாவனையை, அதாவது வீட்டிலே சில பெரியவர்கள் என்ன செய்வார்கள், தங்களுடைய வேலைகளை இலகுவாக்குவதற்காக பிள்ளைகள் கரைச்சல் கொடுக்கிறார்களே என்பதற்காக, தங்களை இவர்கள் சீண்டக்கூடாது என்பதற்காக சிறுவர்களுக்கு கைபேசியை கொடுத்து அவர்களை மௌனிகளாக்கி அப்படியே அந்த டிஜிட்டல் இதற்குள் அடிமைப்படுத்தி விடுவார்கள். அந்த உலகத்துக்குள் அவர்களை அடிமைப்படுத்தி விடுவார்கள். கைபேசி பாவனை இல்லாமல் அந்த சிறுவர்கள் இயங்க முடியாத ஒரு நிலை. எல்லாவற்றுக்கும் பாடசாலை சென்ற வீட்டுக்கு வந்த உடனே கைபேசி, சாப்பிட உட்காரும் போது கைபேசி, விளையாடு உடல் ரீதியான விளையாட்டுகளோ பயிற்சிகளோ அவர்களுக்கு இல்லாமல் போகிறது. வெறுமனை கைபேசி பூச்சிகளாக சில இடங்களிலே பிள்ளைகள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த 14 பிள்ளைகளுடைய கைபேசி பாவனை பற்றி இன்று நாங்கள் பேசலாம். எல்லோருடைய வீட்டிலும் இருப்பார்கள் சிறுவர்கள். இருக்கும்போது எப்படி நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை இந்த கைபேசிக்குள் சிக்கி தவிக்க முடியாமல் அவர்களை நீங்கள் பாதுகாத்து எப்படி நீங்கள் அவர்களை வளர்க்கின்றீர்கள், இது பற்றி நாங்கள் பேசலாம். சில இடங்களிலே பிள்ளைகள் என்ன செய்கிறது என்பதையே பெற்றோர் கவனிக்க மாட்டார்கள். ஆகவே இந்த 19 உட்பட்டவர்கள் சிறுவர்கள்தான், இந்த 14 உட்பட்ட பிள்ளைகள் கைபேசி பாவனையை பயன்படுத்துவது. ஏன்னா இப்பொழுதெல்லாம் கல்விக்காகவும் கைபேசிகள் பயன்படுத்தப்படுகின்றன, அது தவறு என்று சொல்ல முடியாது. ஆனால் கல்வி செயற்பாடுகளையும் கடந்து ஏனைய விடயங்களிலே இந்த கைபேசியை அவர்கள் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இது பற்றிய சட்டங்கள் எல்லாம் வர இருக்கின்றன, யார் யார் கைபேசியை பாவிக்கக்கூடாது என்று. ஆகவே 14 பிள்ளைகளுடைய கைபேசி பாவனையை பற்றி நாங்கள் பேசலாம். அழையுங்கள், தென்றல் மண்பலையோடு இணைந்து கொள்ளுங்கள். இதனால் பிள்ளைகள் ஏற்படக்கூடிய பாரதூரமான விளைவுகள், அதிலிருந்து பிள்ளைகளை நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டிய மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள், இது பற்றி நாங்கள் பேசலாம். அழையுங்கள், தென்றல் பண்பலையோடு இணைந்து கொள்ள.
2: திருமணம், வலிமா, கான்பரன்ஸ் உட்பட அத்தனை நிகழ்வுகளையும் சிறப்பாக நடத்தி மகிழ கலம்பு சென்ட்ரல் பிரதீபா மாவத்தையில் குளிரூட்டப்பட்ட கிராண்ட் ஜெனித் பேங்க்வெட் அண்ட் ஈவென்ட்ஸ் ஹால். நேரம்
1: 9:15 நிமிடம்.
3: கிராண்ட் ஜெனித், கலம்போஸ் பிரீமியர் பேங்க்வெட் டெஸ்டினேஷன், where elegance, exceptional cuisine and flawless service come together. With secured and ample parking in the heart of the city. Celebrate in style at Grand Zenith. Call 077-060-9944. Grand Zenith, Colombo's premier banquet destination.
4: அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட அனைத்து டிவிஎஸ் மோட்டார் பைக் மற்றும் த்ரீ வீலர்களுக்கு இலவச பரிசோதனைகள். டிவிஎஸ் சேவை வழங்குநர்களை தொடர்பு கொள்ளுங்கள். 011-4605-200.
5: அறநறிச்சாரம்,
6: ஆய கலைகளும் அறிவியலும் ஆன்மீகம் காட்டும் அறநறி வாழ்வும் மானுடம் வாழ்வாங்கு வாழ வழிவகுத்து வைத்த நெறிமுறையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்
5: அறநறிச்சாரம். சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு தென்றல் 104.7 104.9 FM அலைவரிசைகளில் அனுசரணை. இந்த சமய கலாசார அலுவலர்கள் திணைக்களம்.
1: இந்த வழியிலே உல்லாச வழி நிகழ்ச்சியிலே முதல் நேயர் யாருக்கு அந்த வாய்ப்பு? வணக்கம்.
7: வணக்கம்.
1: வணக்கம். யார் பேசுகின்றீர்கள்?
7: நான் மரிதமுனை கலீல்.
1: கலீல், சொல்லுங்க. கலீல்,
7: எப்படி? நலமா இருக்கு?
1: நலமாக இருக்கு, நலமாக இருக்கிறோம்.
7: அப்படி இருக்க வேண்டும். நல்ல ஒரு தலைப்பு. இன்றைக்கு இந்த விஷயம் உண்மையாகவே பேசப்பட வேண்டிய விஷயம் அறிந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் வயது வேறுபாடின்றி எல்லோருடைய கைகளிலும் இந்த
1: கைபேசி
7: இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் குறிப்பாக இந்த சிறுவர்களை பொறுத்தவரையில அது பல்வேறு விடயங்களை பாதிக்கக்கூடியதாக இருக்கின்ற. உதாரணமாக அவர்கள் எதுக்கெடுத்தாலும் அதே கையில வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு ஒரு தாய் ஒரு பிள்ளைக்கு சோறு ஊட்ட வேண்டுமாக இருந்தாலும் அதுதான் தேவைப்படுகிறது
1: கட்டாயமாக.
7: அந்த நேரத்தில் பாருங்கள், நிலாவை காட்டி வேற வேற புதினங்களை காட்டி சோறு ஊட்டினார்கள். இப்பொழுது அந்த நிலா எல்லாம் அவர்களுக்கு தேவையில்லை. அவர்களுடைய சாப்பாடு கொடுக்க வேண்டும் என்றால் அதைத்தான் கேட்பார்கள். அதை கையில கொடுத்தால் தான் அவர்களுடைய பசியை தீர்க்கிறதுக்கு அந்த தாயால் முடிகிறது. அப்ப இந்த நிலைமையெல்லாம் இந்த பெரிய பாதிப்பான நிலைமையை கொண்டு வரும். அது மட்டுமல்ல, அந்த நேரம் பல தாலாட்டுகளை பாடி குழந்தையை பராமரித்தார்கள். அதுக்கு பிறகு சினிமா பாடல்கள் வருகின்ற தாலாட்டு பாடல்களை பாடினார்கள். இப்பொழுது அதெல்லாம் இல்லாமல் ஆகி இப்பொழுது கை தொலைபேசியை கொடுத்து விட்டால் தூக்கமும் வரும், பசியும் போகும், எல்லாம் போகும் என்ற அளவுக்கு ஆகிவிட்டது. இதனால் இப்போ பிள்ளைகளுடைய கண்கள் பாதிப்படையும். ஒரே இடத்திலிருந்து பார்ப்பதால் முதுகு கடுப்புகள் போன்ற விடயங்கள் ஏற்படும். இப்படி அதை மட்டுமல்லாமல் அதே பழக்கத்திலே கொண்டு வந்தால் அவர்கள் படிக்கின்ற வீதம் இடைவேளை பாடங்களை பார்க்கின்ற வீதங்கள் குறைவடைந்து கொண்டு போகும். இப்ப அதே மாதிரி உரிய நேரத்துக்கு அவர்கள் தூங்க மாட்டார்கள், உரிய நேரத்துக்கு சாப்பிட மாட்டார்கள். எதுக்கெடுத்தாலும் அதனையே வைத்துக் கொண்டிருப்பார்கள். எனவே இந்த நிலைமையை நாங்கள் மாற்ற வேண்டும். அவர்களுக்கு விளையாடுவதற்கு கூட நேரமில்லாமல் இருக்கிறது. ஆகவே பெற்றோர்களாகிய நாங்கள் எங்களால் முடிந்த அளவு எங்களுடைய வேலையில் ஒபிசியல் அதாவது என்னென்ன தொழில்களுக்கு போனோமோ போய் வந்து அவர்களை கொஞ்சம் இடம் பெயர வைத்து விளையாடுவதற்கு கூட்டி செல்ல வேண்டும், அல்லது நாங்கள் வைத்துக் கொண்டு விளையாட வேண்டும், பாடங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும். இப்படியான திசை திருப்பல்களை நாங்கள் இடையிடையிடையே ஏற்படுத்தி கொண்டு வர வேண்டும். ஒழிய எடுத்ததற்கெல்லாம் அதை நாங்கள் கரைச்சப்படுத்தினாலும் கை தொலைபேசிதான் சாப்பாடு கொடுக்கொண்டால் கை தொலைபேசிதான் என்று சொன்னால் அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகும். எனவே இவற்றை இருந்து நாங்கள் விடுபட்டு அவற்றிலிருந்து அந்த பிள்ளைகளையும் பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறி ஏனையவர்களுக்கு இடம் கொடுக்கும் வேண்டிய சந்தர்ப்பம் இருக்கிறது. ஆகவே நிறைய பேசலாம். விடைபெற்றுக் கொள்கின்ற மேடம், நன்றி. வணக்கம்.
1: நன்றி.

0: உல்லாச வழியில் இணைந்திருக்கின்றீர்கள். 14 வயதுக்குட்பட்ட சிறுவர்களின் கைபேசி பாவனை பற்றி பேசுகின்றோம். வணக்கம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
1: நீர்கொழும்பு சுபாஷினி மேடம். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும் சுபாஷினி. நீங்க அப்படி இருக்கிறீங்க?
1: நலமா இருக்கேன் மேடம்.
0: சரி, கூறுங்க.
1: என்னன்னா மேடம், இப்ப உள்ள பிள்ளைகள் வந்து ஒன்றும் கற்றுக்கொள்றதுக்கு தான் ரொம்பவே ஆர்வமா இருக்கிறாங்க. அப்ப அது நம்ம தொலைபேசியில அவங்களுக்கு வந்து அடுத்தடுத்து கிடைக்கும் போது அவங்களுக்கு அது ஒரு அந்த அதாவது அதுல உள்ள ஈர்ப்பும் அந்த இன்ட்ரெஸ்டும் அவங்களுக்கு கூடுதலா கிடைக்கும்.
0: அப்படி என்று சொன்னால் பெற்றோர் வந்து சரியான ஒரு இப்ப பிள்ளைகள் சிறுவர்களாக இருக்கும் போது வாசித்தல் பழக்கங்களிலே அவர்களை ஈடுபட செய்யாமை அல்லது அவர்களை அதிகப்படியாக அவர்களை அவர்களோடு நேரத்தை செலவழிக்காமை இவை காரணமாகத்தான் பிள்ளைகள் கைபேசியிலே நேரத்தை செலவு செய்வதாக சொல்கின்றீர்கள்.
1: நம்ம டைம் கொடுத்தாலும் மேடம் அவங்களுக்கு எது மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ, அவங்களுக்கு இப்ப உள்ள நிறைய பிள்ளைகளுக்கு விளையாட்டு நிறைய தெரியாது, புத்தகங்கள் தெரியாது, கதைகள் கூட தெரியாது,
0: நீதி கதைகள் கூட தெரியாது.
1: இப்ப நிறைய இந்த கடைகள்ல வந்து நல்ல இந்த கலர் கலர் பெரிய பிரிண்ட்ல உள்ள புக்ஸ் எல்லாம் இருக்கு மேடம். அப்ப அது வந்து பெரிய விலைகள் இல்ல, நம்ம ஒரு 10 புத்தகங்கள் 12 புத்தகங்கள் இல்லாட்டி ஒரு புக் ஃபேர் போட்டிருக்கும் போது நாங்க போனா நமக்கு அது தொகையா குறைவாவே இருக்கலாம். அந்த புக்ஸ் படிச்சு முடிச்சுட்டு நம்ம இன்னொரு பிள்ளைகளுக்கு கொடுத்தா கூட அவங்களுக்கு அது யூஸா இருக்கும். அப்ப நம்ம ஒரு நாளைக்கு அந்த பிள்ளைக்கு அந்த புக்கை வாங்கி கொடுத்துட்டு அந்த கதையில என்ன இருக்குது, நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னு நாங்க ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அந்த பிள்ளைகள கூட செலவழிச்சா, ஓ இது போனுகளை விட இதுல கொஞ்சம் நிறைய இருக்குது, இது இப்படி கேக்குறாங்க, அந்த மாதிரி இதுல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சுன்னா அதுல இருந்து விடுபட்டுருவாங்க மேடம். மத்தது என்னோட உறவினர் இந்த மக ஒன்று இருக்காங்க மேடம், அவங்க இந்த வருஷம் கிரேட் 4. அவங்களுக்கு வந்து நிறைய விடுகதைகள் அவங்ககிட்ட கேட்கணும் மேடம். அவங்க விட தேடி தேடி பொய் சரி சொன்னாலும் ஓ அப்படி இல்ல இப்படி அது அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். என்ன கூட்டமா இருந்தாலும் யாராவது ஒரு பெரியவர்கிட்ட போய் உட்கார்ந்துக்குவாங்க, எனக்கு விடுகதை சொல்லுங்க, புதிய சொல்லுங்க, என்ன கணக்கு என்னன்னாலும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு. அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு விளையாட்டு. அப்புறம் சொல்லுவாங்க, ஊர்கள் நீங்களும் சொல்லுங்க, நான் எனக்கு தெரிஞ்ச ஊர்கள் சொல்றேன், ஊர்கள் சொல்லி விளையாடுவோம், நாடுகள் சொல்லி விளையாடுறது, ஆண்களுடைய பெயர், பெண்களுடைய பெயர், பிள்ளைகளோட பெயர், படங்களோட பெயர்கள் கூட சொல்லி சொல்லி அவங்களுக்கு அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் மேடம். அப்படி எல்லாம் இல்லாத நேரம் அவங்க போன்லதான் இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தா அவங்க போன் தேட மாட்டாங்க. அப்ப பிள்ளைகள் வந்து இந்த மாதிரியும் இருக்கும் போது நம்ம நான் தான் சொல்றேன், பெற்றோர்கள் தான் பிள்ளைகளுக்கு போன கொடுத்து வீணாக்குறாங்க.
0: அந்த பிள்ளைகளுக்கு வந்து கைபேசியே, ஆமாம், அது ஒரு வகையில் சரிதான். என்ன சொன்னால் பிள்ளைகளுக்கு கொடுக்காவிட்டாலும் பிள்ளைகள் அந்த பெற்றோரை பார்த்து இவர்கள் போனிலே தான் எப்பொழுதுமே இருக்கிறார்கள், நாங்களும் அதை உபயோகித்தால் என்ன.
1: என்னன்னா பிள்ளை வந்து வீட்டுக்கு வரும்போது, ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வரும்போது அம்மா வந்து இது புத்தகம் ஒண்ணு படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அப்பா கொஞ்சம் லேட்டா வந்து அப்பாவும் ஒரு புத்தகம் படிச்சுட்டு இருக்காரு, பிள்ளையும் முகமெல்லாம் கழுவிட்டு வந்து பிள்ளையும் புத்தகத்தோட உட்காரு. அப்ப அந்த மாதிரி பெரியவங்க செய்யறத பார்த்து தானே மேடம் பிள்ளைகள், அதாவது வீட்டுல உள்ளவங்க என்ன செய்யறாங்களோ அதை பார்த்துதான் பிள்ளைகள் வளருவாங்க. ஆரம்பம் வீட்டுலதான் அவங்களுக்கு. அப்ப நாங்க என்ன பண்றோமோ அதான் அவங்க செய்வாங்கன்றது என்னோட கருத்து மேடம்.
0: சரி, நன்றி அம்மா. நன்றி.
1: நன்றி.
0: இன்னும் ஒருவர் அழைப்பில். வணக்கம். ஹலோ. வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம். நான் விஜய் பேசுறேன், நத்தலையில இருந்து.
0: சொல்லுங்க விஜய்.
2: குட்டி கதை சிறப்பு.
0: சரி, இப்போ நாங்க இந்த கதைக்கு வரலாம், மொபைல் கதைக்கு வரலாம். சொல்லுங்க.
2: கைபேசியால் பிள்ளைகளின் வாழ்க்கையே பாதிக்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.
0: சரி, உங்களுடைய வீட்டிலே வைத்து சொல்லுங்க நிலவரம் எப்படி.
2: அதான் நீங்கள் குறிப்பிட்ட போல பெற்றோர்கள் அவருடைய வேலைகளை இலகுபடுத்துவதற்காக அதை அவர்களிடம் கொடுத்து பழகி விடுகிறார்கள். இதனால் அவர்கள் தான் பொறுப்பு, காலத்திற்கு ஏற்றால் போல பிள்ளைகளும் பழகி கொள்கிறார்கள். இதனால் உறவுகளை கூட மதிப்பதில்லை, நம்ம ஏறெடுத்தும் பார்ப்பதில்லை.
0: வீட்டுக்கு ஒரு உறவினர் சென்றால் பேச மாட்டார்கள், வரவேற்க மாட்டார்கள்,
2: அதனோடு தான் ரூம்லயே செலவு நேரத்தை செலவிடுகிறார்கள். அதை நம்ம கூற போனா அது தவற எடுத்து நம்ம மேல கோபப்படுகிறார்கள். சாப்பாடு தண்ணி எல்லாம் கொண்டு வச்சுக்கொள்றாங்க, ரூம் எல்லாம் கேட்டல் எல்லாம் போட்டு என்ன செஞ்சாலும் அது நமக்கு நம்ம மேல கோவம் வருது. அதுக்கு யார் காரணம்? பெற்றோர் தான். எங்கட வீட்டுல அது நடக்குது, எங்கட வீட்டுல, எந்த வீட்டுல என்ன, என்ன மகளோட வீட்டுல. நான் போனா அந்த பிள்ளைங்க வெளியவே வராது ரூம் விட்டு. நான் கேட்டா வந்து படிக்கிறாங்க படிக்கிறாங்கன்னு கேம் தான் விளையாடுவாங்க, வேற கேம், ஒரே கேம் தான், சத்தம் போட்டு சிரிச்சு சிரிச்சு விளையாடுவாங்க.
0: இனி உரிய சட்டங்கள் வரும்போது அந்த மிகச்சிறுவர்களுக்கு கைபேசியை கொடுக்கும் போது பெற்றோருக்கு தான் அதற்குரிய தண்டனை கிடைக்கும்.
2: அவங்க தான் அதுக்கு பாதிக்கப்படுறாங்க, அதை அவங்க மறக்க கூடாது. என்னன்னா அத அதை அவங்க நினைக்கணும். ஏன்னா நம்மளாலதான் பிள்ளைகள் போறதுக்கு வழி வகுக்கிறோம் அவங்க உணர வேணும். அதை கொடுக்கவே கூடாது. கொடுக்காம வேற எதுவும் புத்தகம், நீங்க சொன்ன மாதிரி புத்தகங்களை வாசிய கொடுக்கலாம். நேரத்தை காலையில திரையை விட்டு எளிமையா வெளியே வரணும், ரூமை விட்டு வெளியே வர பழக்கணும். அதுலயே இருக்க விடக்கூடாது. என்ன சொன்னா அதுலயே இருந்து
0: நீங்கள் அப்படி சொல்கின்றீர்கள். நான் சொல்லுவேன், ஒரு குறிப்பிட்ட வயது வரும் வரையுமே பிள்ளைகளுக்கு தனி அறை என்பது தேவையற்றது. பெற்றோரோடு பிள்ளைகள், எங்களுடைய கலாச்சாரப்படி, எங்களுடைய வளர்ப்புப்படி பிள்ளைகளை பெற்றோரோடு வைத்து வளர்க்க வேண்டும். பெற்றோருடைய நேரடி கண்காணிப்பிலே பிள்ளை வளர வேண்டும்.
2: வீடுகளை ரூம் எங்கேயே கட்டி கிச்சன் எங்கே இருக்கு, அம்மா அதே பார்க்க மாட்டேன்றாங்களே, விட்டுடுறாங்களே. நாங்க எது போனா எங்க பிள்ளைகளை காணானா அந்த ரூம்ல இருக்காங்க, ரூம்ல இருக்காங்கன்னு சொல்லும் போது நமக்கு கோவம் தான் வருது. வெளியில வாங்க பிள்ளைகள அப்படின்னா அதுகளுக்கு கோவம் வருது. என்ன மாமா கூப்பிடுறீங்க, நான் வந்து படிக்கிறோம் படிக்கன்னு பா, போயிட்டு பார்த்தா படிக்கிறது எங்க, அவ போன்ல உட்காந்து பெட்ல இருப்பா, இவன் கேம்லயே தான் இருப்பாங்க.
0: இப்படி பிள்ளைகளுடைய எதிர்காலம் வீணடிக்கப்படுகிறது.
2: எங்க வீட்டுல சின்னவங்க ரெண்டு பேரும் அந்த அம்மா பெட்டுக்கு போனோம்னா ஓடி பின்னுக்கே போவாங்க. என்ன அம்மா பார்க்கும் போது பின்னுக்கு தொங்கிக்கிட்டு இருப்பாங்க. அதை பாக்க அப்பா யாரோட பிள்ளை, அந்த அம்மாட தானே பிள்ளை. அம்மா பிள்ளைகள் தூங்க வைக்க தூங்க தூங்க இடம் தூங்க தூங்க தூங்க வச்சுட்டு அவங்க தனிமையில இருக்கும்போது அதை பாக்குறது தப்பு இல்லையா? அவங்களே இந்த செட்டில உட்காந்தாலும் உட்காந்து பிள்ளைகள கிட்ட வச்சுட்டு எல்லாம் பார்க்கும் போது பிள்ளைகள பழக்கத்துக்கு அதுல ஈர்ப்பு வந்துருது, அதுல மோகம். என்ன ஒரு போதை மாதிரி
0: ஆக மொத்தத்திலே இதுலயே குற்றம் காணும் போது பெற்றோர் தான்
2: பெற்றோர்
0: அகப்படுகிறார்கள். நன்றி அம்மா, நன்றி நன்றி நன்றி. பார்க்கலாம்
3: இந்த மணித்தியாலத்தின் புத்தம் புது டிசைன்களை சகலவித நகைகளுடன் திருமண நகைகளும் KB Al Haseena Jewelers Private Limited.

0: தென்றலின் இந்த மணித்தியாலத்தின் 2K ஹிட் வழங்கியது
1: கேபி அல் ஹசீனா ஜுவல்லர்ஸ்.
0: விதம் விதமாய்,
1: வித்தியாசமாய்,
0: அழகழகாய்,
1: அற்புதமாய்
0: அசல் 22 கரட் தூய தங்கத்தில் நியாய விலையில் உத்தரவாதத்துடன் சவடிகள்,
1: நெக்லஸ்கள்,
0: மாலைகள்,
1: வளையல்கள்,
0: தோடுகள்,
1: மோதிரங்கள்,
0: விசேடமாக திருமண நகைகள் என சகல விதமான நகைகளை வாங்கிடவும்
1: நீங்கள் விரும்பும் டிசைன்களில் புகழ்பெற்ற வெளிநாட்டு நகை வடிவமைப்பாளர்களின் கைவண்ணத்தில் நகைகளை செய்திடவும்
0: கேபி அல் ஹசீனா ஜுவல்லர்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
1: இலக்கம் 62 செட்டியார் தெரு, கொழும்பு 11.
2: நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்குவது
0: கேஸ் மற்றும் மின் கட்டணங்களுக்கு தீர்வு. 15 ரூபாயில் ஒருவேளை உணவை சமைத்திடலாம். இன்று மல்டி பங்கல் குக்கரை வாங்குங்கள். சகல வீட்டு உபயோகப் பொருள்களும் காட்சி அறையில் கொட்டாவா மெகா ஹீட்டர்ஸில்.
3: நேரம் 9:36.
0: கேஸ் மற்றும் மின் கட்டணங்களுக்கு தீர்வு. 15 ரூபாயில் ஒருவேளை உணவை சமைத்திடலாம். இன்று மல்டி பங்கல் குக்கரை வாங்குங்கள். சகல வீட்டு உபயோகப் பொருள்களும் காட்சி அறையில் கொட்டாவா மெகா ஹீட்டர்ஸில்.
4: இந்த மணித்தியாலத்தின் லேட்டஸ்ட் ஹிட்ஸுக்கு அனுசரணையை வழங்குவோர் 40 வருடங்களுக்கு மேலாக மக்கள் நம்பிக்கையை பெற்ற ஜனதா குழுமத்தின் ஜனதா ஆட்டோமொபைலிடம் இருந்து அதிக லாபமிட்டக்கூடிய அவெஞ்சர் டிராக்டர்கள் இப்பொழுது ஜனதா ஆட்டோமொபைலிடம் இருந்து பெற்றிடுங்கள்.

0: 40 வருடங்களுக்கு மேலாக மக்கள் நம்பிக்கையை பெற்ற ஜனதா குழுமத்தின் ஜனதா ஆட்டோமொபைலிடம் இருந்து 50 நாடுகளில் முன்னணியில் விற்பனையில் திகழும் ஐரோப்பிய தரத்திலும் வடிவமைப்பிலும் இந்திய நவீன உயர் தயாரிப்பில் உருவாகும் 50 ஹோஸ் பவர் நிறைந்ததும் 2 வருடங்கள் வேலை உத்தரவாதம் அளிக்கப்பட்ட குறைந்த எரிபொருள் செலவோடு உயர் சேத்திறன் கொண்டதும் அதிக லாபமிட்ட கூடிய மஞ்சள் வீரன் அவெஞ்சர் டிராக்டர்கள் இப்பொழுது ஜனதா ஆட்டோமொபைலிடம் இருந்து பெற்றிடுங்கள். மேலதிக விவரங்களுக்கு 0703
1: அல்லி கம்பெனி பிரைவேட் லிமிடெட் ஸ்தாபனத்தின் அனுசரணையில் இலங்கை வானொலி தென்றலைப்பம் வழங்கும்
2: அல்லியின் கவிச்சுரங்கம்
1: பிரதி வெள்ளிக்கிழமையும் பிற்பகல் 2 மணி முதல் 2:30 வரை உங்கள் தென்றலில் ஒலிபரப்பாகும்.
3: இருமலையும் காதலையும் மறைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. சித்தாலே இருமல் சிறப்பை குடிச்சா மறைக்க இல்ல முற்றாவே இல்லாம பண்ணலாம். சிறந்த ஆயுர்வேத மருந்து இருமலை இல்லாதொழிக்கும். நல்லா இருக்குல்ல.
4: உழைக்கும் கரங்களுக்கு உதவிடும் இல்லம் உழவர் இல்லம்.
5: உங்கள் விவசாயத்தை விருத்தி செய்ய விவசாய திணைக்கள பண்ணை ஒலிபரப்பு சேவையின் அனுசரணையுடன் இடம்பெறும் இந்நிகழ்ச்சியை பிரதி சனிக்கிழமை தோறும் 9:15 முதல் 9:30 வரை தென்றல் அலைவரிசையில் கேட்க தவறாதீர்கள்.
4: உழைக்கும் கரங்களுக்கு உதவிடும் இல்லம் உழவர் இல்லம்.
1: சுயாதீன அறிவிப்பாளர் பதவிக்கான விண்ணப்பம் கோரல்.
6: இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் தமிழ் தேசிய சேவை
1: தென்றல் FM,
6: யாழ்ப்பாணத்தில் இயங்கும் பிராந்திய சேவையான யாழ் FM ஆகியவற்றில்
1: சுயாதீன அறிவிப்பாளராக பணியாற்ற உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம்.
6: நீங்கள் 35 வயதுக்குட்பட்ட இலங்கை பிரஜையாக இருக்க வேண்டும்.
1: கல்வி பொதுத்தராதர உயர்தரத்தில் சித்தி பெற்றவராகவும்
6: ஒலிவாங்கி கேற்ற குரல் வளமும்
1: சிறந்த உச்சரிப்பும் உடையவராகவும் இருத்தல் வேண்டும்.
6: உங்கள் சுய விபரம் அடங்கிய விண்ணப்பத்துடன்
1: தேசிய அடையாள அட்டை
6: மற்றும் கல்வி சான்றிதழ்களின் பிரதிகளையும் இணைத்து
1: விண்ணப்ப படிவத்தினை 2026 மே மாதம் 30 தேதிக்குள் கிடைக்கக்கூடியதாக பதிவு தபாலில் அனுப்பி வையுங்கள்.
6: தபால் உரையின் இடது பக்க மேல் மூலையில் தமிழ் மொழி மூல சுயாதீன அறிவிப்பாளர் பதவிக்கான விண்ணப்பம் என குறிப்பிட்டு
1: பணிப்பாளர் தமிழ்ச்சேவை இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தாப்

0: வழங்கப்படும்.
1: யாழ்ப்பாணம், மன்னார், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த ஊடக கற்கை நெறியில் ஆர்வமுள்ள உங்களுக்கு அரிய வாய்ப்பு.
0: இலக்கம் 252, கொழும்புத்துறை வீதி, யாழ்ப்பாணம் என்ற முகவரியில் அமைந்துள்ள
1: இலங்கை ஒலிபரப்பு கூட்டு ஸ்தாபனத்தின் பிராந்திய ஒலிபரப்பு நிலையமான யாழ் FM கலையகத்தில் பயிற்சி வழங்கப்படும்.
0: 3 மாத கற்கை நெறி.
1: கட்டணம் 40,000 ரூபாய்.
0: கட்டணங்களை 2 தவணைகளில் நீங்கள் செலுத்தலாம்.
1: 2026 ஜூன் மாதம் 5ஆம் தேதிக்குள் கிடைக்கும்படியாக உங்கள் விண்ணப்பங்களை அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி:
0: அறிவிப்பாளர் பயிற்சி நெறி, பணிப்பாளர், தமிழ்ச்சேவை, இலங்கை ஒலிபரப்பு கூட்டு ஸ்தாபனம், தபால்பட்டி இலக்கம் 5-7-4, கொழும்பு.
1: மேலதிக விவரங்களுக்கு 0773-338
0: அல்லது 0777-299-2750.
2: இன்றைய உல்லாச விளக்கேற்பு. தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக 14 வயதுக்குட்பட்ட பிள்ளைகளுடைய கைபேசி பாவனை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கம்.
3: வணக்கம்.
2: யார் இங்கிருந்து பேசுறீங்க?
3: நான் திருமதி
2: சரஸ்வதி. இல்ல வக்குமார். சொல்லுங்கம்மா, அப்படி இருக்கிறீங்க? நல்லமா இருக்கும். நல்லமா இருக்கிறேன்.
3: உண்மையிலேயே ஒரு மிக மிக அற்புதமான ஒரு தலைப்பு இது. என்னண்டா, நீங்க ஒரு விஷயம் குறிப்பிட்டீங்க, என்னன்னா பிள்ளைகளை ஒரு குறிப்பிட்ட வயது வரை அவர்களை தனியாக அவர்களை தனி அறையில் தங்க வைக்க கூடாது என்று சொன்னீர்கள் இல்லையா?
2: ஆமா.
3: உண்மையிலே அது, இந்த விஷயம் ஒரு உண்மையிலேயே ஒரு ஆழமான அற்புதமான ஒரு கருத்தாகத்தான் நான் கருதுகிறேன். என்ன காரணம் என்றால், சமீபத்தில் நான் ஒரு கருத்து அமர்வில் கலந்து கொள்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இங்கே இதை பற்றிய விடயங்கள் தான் பேசப்பட்டன. நல்ல ஒரு நல்ல வளவாளர்கள் வந்திருந்தார்கள். 15-16 வயது சிறுமி படிக்கிறார் என்று அவரை பெற்றோர் எப்போது பார்த்தாலும் அவர் படித்துக் கொண்டிருக்கிறார். பூட்டி அறையில் அவர் உள்ளே என்ன செய்கிறார், ஏது செய்கிறார் என்று அவருக்கு பெற்றோருடைய சிந்தனை என்னவென்றால், பிள்ளை நல்ல முறையில் படித்துக் கொண்டிருக்கிறார் என்றுதான் அவர்கள் கருதுவார்கள் இல்லையா? உலகத்தையே அவர்கள் கையில் கொடுத்து விட்டு பிள்ளை என்ன செய்கிறது என்று தெரியாமலே பெற்றோர் வெளியே பிள்ளை படிக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கையில், அங்கே பிள்ளை தன் நம்பிக்கைக்குரியவர் என்று நினைத்து தன்னை தேவையற்ற விதமாக புகைப்படங்களை எடுத்து அங்கே.
2: இது சரஸ்வதி லவகுமார், ஒரு பாரிய பிரச்சனையாக மாறி இருக்கிறது உலக அளவிலே. இப்பொழுது கைபேசியின் ஊடாக உங்களுக்கு தெரியும், நிறைய செயலிகள் இருக்கின்றன. முகம் பின் யார், அவர்கள் பூர்வீகம் என்ன, யார் இவர்கள் என்பது கூட அறியாமல் வெறுமனே குரல் பதிவுகள், வேறொரு காணொலிகள், வேறொருவருடைய, இதை பயன்படுத்துகின்றவர் வேறொருவராக இருப்பார், ஆனால் அவர் பார்க்கின்ற புகைப்படங்களோ அல்லது காணொலிகளோ இன்னும் ஒருவருடையதாக இருக்கும். இது ஒரு பாரிய பிரச்சனையாக இன்று பேச வேண்டிய ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கிறது. என்னன்னு சொன்னால், நீங்கள் சொன்னது போல ஒரு ஒரு இப்படியான ஒரு கூட்டத்திற்கு நானும் சென்றிருந்தேன். அங்கே அது ஊடகவியலாளர்களுக்காக நடத்தப்பட்டது, இப்பொழுதல்ல, பல ஆண்டுகளுக்கு முன்பு. அதிலே இந்த உலகளவிலே இந்த வலைப்பின்னல்கள், எப்படியான வலைப்பின்னல்கள் இருக்கிறது, எப்படியான வலைப்பின்னல்கள் ஊடாக இப்படியான சீர்கேட்டு நடவடிக்கைகள் சிறு பிள்ளைகளை நோக்கி நகருகிறது, அதிலே சிக்கொண்டு வெளியிலே சொல்ல தெரியாமல் வீட்டை விட்டே சென்று பாரதூரமான விளைவுகளை மேற்கொண்ட சிறுவர்கள்
3: பற்றிய
2: விஷயங்கள் அலசி ஆராய்ந்து பேசப்பட்டன.
3: ஆமா. என்ன காரணம் என்றால், இது வந்து அந்த சிறுமி தன்னை மாய்த்துக் கொள்வதற்கு தயாராகிவிட்டார். அவரை அவரை காப்பாற்றி அவரை மீண்டும் சமநிலைப்படுத்தி அவரை மீண்டும் கல்வியில் ஈடுபட வைப்பதற்கு சில காலங்கள் அவர்கள் பாடுபட வேண்டி இருந்திருக்கிறது. அது இது வளவாளர்கள் குறிப்பிட்ட ஒரு விஷயம். அங்கே என்னை பொறுத்தவரையில் நான் சொல்றேன், குழந்தைகளை வந்து குழந்தைகளுக்கு இப்போது தொலைபேசி என்பது அவசியமாக படுகிறது கல்வி நடவடிக்கைகளுக்காக. ஆனால் அதை வந்து பிள்ளைகள் பயன்படுத்துவதற்கு பெற்றோர் வழிகாட்டலாக அவர்கள் கூட இருக்க வேண்டும் என்றுதான் நான் சொல்வேன்.
2: கண்டிப்பாக.
3: எந்த நேரத்திலும், அதாவது ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மீறி அவர்களுடைய தனிப்பட்ட சுதந்திரத்தில் தலையிட முடியாது என்றாலும் கூட, அவர்கள் தவறான பாதையில் விழுந்து விடுவதை தடுக்கின்ற முகமாக நாங்கள் பெற்றோர் என்ற ரீதியில் நிச்சயமாக அதில் நாங்கள் தலையிடுவது அவசியம்தான். என்னை பொறுத்தவரை, என்னுடைய என் குடும்பத்தில் நான் என்னை இது சொல்வதென்றால், என் மகளுக்கு நான் உயர்தரத்துக்கு பின்புதான் அவருக்கு தொலைபேசி, அது கல்விக்காக அவர்களுடைய கல்வி.

0: அதாவது நாங்கள் பிறந்து வளர்ந்த காலங்களிலே எனக்கெல்லாம் இன்னும் ஞாபகம் இருக்கிறது. என்னுடைய 23-24 வயதுகளை கடந்த பிறகுதான் நான் கைபேசியையே பாவித்தேன். அத்தனை ஆண்டுகள் என்னுடைய பெற்றோர் கொடுக்கவே இல்லை கைபேசிகளை பார்க்கும்போது. 23 வயதுக்கு பிறகு, அதாவது எங்களுக்கு நல்லது கெட்டது தெரிந்து நான் ஒரு நிலைமைக்கு வரும் வரையுமே அந்த கைபேசியை கொடுத்ததே இல்லை. நான் பார்த்ததில்லை. அதனால்தான் நாங்கள் நன்றாக படித்து இந்த நிலைமைக்கு வரக்கூடியதாக இருந்திருக்கும்.
1: இருந்திருக்கும் நிச்சயம். ஏனென்றால் ஒரு அறிவு பூர்வமாக பிள்ளைகள் சிந்தித்து ஏதோ விஷ, அதாவது அவர்களுடைய அறிவுக்கு விஷத்தண்ணியை ஊற்றுவது போல இருக்கும் என்று தான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் ஒரு புத்தகத்தை அவர்கள் வாசித்து வெளியில் தேடி அவர்கள் தங்களுடைய அறிவை வளர்த்து கொள்வதை விட இங்கே முடக்கப்படுகிறது என்று தான் நான் சொல்வேன். சுயமாக ஒரு எதையுமே நாங்கள் தேடி எடுத்துக்கொள்ள முடியும். நாங்கள் கஷ்டப்பட தேவையில்லை, நாங்கள் அதை தேட தேவையில்லை. இது அதே போலவே இன்னொன்று என்னன்னு சொன்னால், எந்த ஒரு தவறான செயலையும் இப்போது மிக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு தோற்று அவர்களுக்கு ஏற்படுகிறது இல்லையா? ரணங்களையும் இப்ப நாமே அதுல வந்து விழுந்திருக்கோம் தான் சொல்லணும் இல்லையா?
0: ஆனால் எங்களுக்கு அந்த கைபேசியினுடைய பாவனையினுடைய தாற்பயம் தெரியும். எதற்கு தேவை, நாங்கள் எவ்வளவு நாங்கள் இதை உபயோகப்படுத்த வேண்டும் என்பதை பொறுத்து நாங்கள் எங்களுடைய அடுத்தடுத்த நகர்வுகளை மேற்கொண்டு செல்வோம். ஆனால் சிறுவர்களுக்கு தெரியாது,
1: குழந்தைகளுக்கு வந்து நான் பல பேருக்கு உண்மையிலேயே விரோதம் போல, என்னை விரோதி போல பார்ப்பார்கள். நான் நிச்சயமாக சொல்லி இருக்கிறேன். ஏனென்றால் சாப்பாடு தீட்டும் போது அந்த பிள்ளைகளை வெளியே கொண்டு வாங்க, வெளியில கொண்டு வந்து இயற்கையை காட்டுங்க,
0: நிலாவை காட்டுங்க, வானத்தை பறவைகளை காட்டுங்க.
1: எத்தனையோ அற்புதமான விஷயங்கள் இருக்கு. கதை பேசிக்கொண்டே அந்த குழந்தைகளுக்கு சாப்பாடை ஊட்டுங்க. அப்போ அந்த பிள்ளைகள் வந்து பேசும் திறன் அவர்களுக்கு வரும் இல்லையா?
0: கட்டாயமாக
1: சிந்திக்கும் திறன் வரும். நிறைய பேருக்கு இதை நான் சொல்லி இருக்கிறேன், நீங்க நம்புவீர்களோ எனக்கு தெரியாது. நான் வளர்ச்சி இதை சொல்லி இருக்கிறேன். என்னை பொறுத்தவரை குழந்தைகளுக்கோடு நாங்கள் பேச வேண்டும்.
0: அப்போதுதான் அவர்கள் இலகுவாக நாங்கள் பேசுவதை புரிந்து கொண்டு பேச ஆரம்பி. இப்பொழுது இருக்கக்கூடிய பிள்ளைகள், சில பிள்ளைகளை பாருங்கள், 1 வயதுக்கு பிறகு 2 வயதுக்கு பிறகு அவர்கள் பேசுவதற்கு ஆயத்தமாகிறார்கள். என்னன்னு
1: சொன்னால், அதுவும் கூட இங்க சகோதரி நீங்க கவனிக்க பாருங்கள், அவர்கள் பேசுவது கூட அந்த ஒரு அவர்கள் பார்க்கின்ற காட்சி
0: அந்த கதாபாத்திரங்கள் போல பேசுவார்கள்.
1: கதாபாத்திரங்களை
0: மாறி விடுவார்கள்,
1: பேச முயற்சிக்கிறார்கள். இதை நான் கண்கூடாக கண்டிருக்கிறேன். அதாவது பிள்ளைகளுக்கு பரிசலிங்கள் புத்தகத்தை என்றுதான் நான் சொல்வேன். கதை புத்தகங்களை பரிசலிங்கள், அவர்களோடு அந்த கதையை பற்றி விளக்குங்கள். குறிப்பிட்ட வயசு வரை கூட இருங்கள். ஒரு 15, 16, 17 நான் நினைக்கிறேன் 10, 20 வயது வரை கூட பிள்ளைகளோடு கதை பேசுங்கள்.
0: கட்டாயமாக என்ன நடந்தது, பிள்ளைகள் வெளியில் சென்று வரும்போது, கல்வி கற்று வரும்போது இன்று என்ன நடந்தது என்று மனம் விட்டு ஒரு பெற்றோர் பேச வேண்டும்
1: கட்டாயமாக.
0: பிள்ளைக்கு என்ன இருக்கிறது, அது ஏன் வெளியில் சொல்லாமல் தவிக்கிறது, அதனுடைய முகபாவனை என்ன, தான் பெற்ற பிள்ளையினுடைய முகபாவனை என்ன, எப்படி இருக்கிறது என்பதை ஒவ்வொரு பெற்றோரும், தாயோ தந்தையோ பாட்டியோ உற்றாரோ சுற்றத்தாரோ, ஒரு பிள்ளையினுடைய முகபாவனையை அறிந்து கொண்டு இன்று அது வெளியில் சென்று எதை அனுபவித்து வருகிறது அல்லது எதை முகம் கொடுத்து வருகிறது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சில பிள்ளைகள் சொல்ல மாட்டார்கள் வெளியிலே, சில பிள்ளைகள் சொல்லுவார்கள்.
1: ஆமா, என்ன விஷயம் என்றால், பிள்ளைகள் வந்து தங்களுடைய கஷ்டங்களை, தங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற ஒரு அழுத்தத்தை பெற்றோர் கேட்க தயாராக இருந்தால் அந்த பிள்ளை கட்டாயம் அவர்களிடம்தான் முதலில் சொல்லும். அதை கேட்பதற்கு நாங்கள் தயாராக இருக்க வேண்டும். பிள்ளைகளுடைய ஒரு சிறு மாற்றம் கூட எங்களுக்கு தெரிகிறது என்றால் நாங்கள் அவர்களுடன் இருந்து அவர்களோடு பயணிக்கின்ற ஒரு விதத்தில் தான் இருக்கிற சிறு மாற்றம் கூட எங்களுக்கு அது தெரியும். பிள்ளை தவறான வழியில் போக போவதற்கு வாய்ப்பு இருக்காது இல்லையா?
0: நன்றி அம்மா, நன்றி நன்றி. நல்ல கருத்துக்களை ஞாபகப்படுத்தியமைக்கு.
2: எஸ்பிபி சித்ரா 90s ஹிட்ஸுக்கு அனுசரணை வழங்குவோர் சதீஷ் ஜுவல்லரி 871 ப்ளூமெண்டால் ரோட் கொழும்பு 15. சதீஷ் ஜுவல்லரி 871 ப்ளூமெண்டால் ரோட் கொழும்பு 15.

0: சதீஷ் ஜுவல்லரியின் தங்க நாணய பரிசு ஸ்பெஷல் கிவ் அவே யாருக்கு? ப்ளூ மெண்டால் ரோட் கொழும்பு 15 அமைந்துள்ள சதீஷ் ஜுவல்லரியின் தங்க நாணயத்தை வெல்ல நீங்கள் முதலாவதாக சதீஷ் ஜுவல்லரி சோசியல் மீடியா பக்கங்களை ஃபாலோ செய்ய வேண்டும். இரண்டாவதாக போஸ்ட்களை லைக் செய்ய வேண்டும். மூன்றாவதாக போஸ்ட்களை உங்கள் சோசியல் மீடியா பக்கங்களின் ஸ்டோரிக்கு ஷேர் செய்ய வேண்டும். அவ்வாறு ஃபாலோ செய்யும் உங்களில் ஒருவருக்கு தங்க நாணய பரிசு. இன்றே சதீஷ் ஜுவல்லரி பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பக்கங்களை ஃபாலோ அண்ட் லைக் செய்யுங்கள்.
1: On your favorite radio station, you're listening.
2: Right person, right choice. Tendril.
3: Gas மற்றும் மின் கட்டணங்களுக்கு தீர்வு. 15 ரூபாயில் ஒருவேளை உணவை சமைத்திடலாம். இன்று மல்டி ஃபங்க்ஷனல் குக்கரை வாங்குங்கள். சகல வீட்டு உபயோகப் பொருள்களும் காட்சி அறையில். கொட்டாவ மெகா ஹீட்டர்ஸில்.
4: சிந்தித்து செயல்பட்டு பாதுகாப்பான எதிர்காலத்தை நிலைபெறச் செய்வோம். நமது பங்களிப்பினை வழங்குவோம்.
5: பகல் நேரங்களில் மின்சார வாகனங்களை மின்னேற்றம் செய்வோம்.
4: சுரக்கிமோ, இலங்கையை காப்போம், ஒன்றிணைவோம், ஒளியேற்றுவோம்.
6: மட்டக்களப்பு அமிர்தகழியைச் சேர்ந்த அன்பு தனது 16th பிறந்த நாளை இன்று வெகு விமர்சையாக கொண்டாடுகின்றார்.
7: கொழும்பு 14 ரீஸ்மா தனது 7th பிறந்த நாளை இன்று குடும்பத்தோடு கொண்டாடுகிறார்.
8: ஹட்டன் நோர்வூடைச் சேர்ந்த ரித்து இன்று தனது 3rd பிறந்த நாளை வெகு விமர்சையாக கொண்டாடுகின்றார்.
9: Many more happy returns of the day.
7: உங்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தென்றல் FM-இல் மாலை 5:15 உங்கள் உறவுகளுடனும் நண்பர்களுடனும் இணைந்து கேட்டு மகிழுங்கள்.
6: தினந்தோறும் மாலை 3 வரை உங்கள் வாழ்த்துக்களை ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம்.
8: மறந்துவிடாதீர்கள், வாட்ஸ்அப்பில் மாத்திரம் வாழ்த்துக்களை அனுப்பி வையுங்கள்.
7: அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் இலக்கம் 0714443227.
10: நேரம் 10:00. இலங்கை ஒலிபரப்பு கொடுத்த அபனம் தென்றலை FM.
11: காலத்தை வென்று நிலைக்கும் கட்டிடங்களின் உறுதிக்கு உத்தரவாதம் RS உருக்கு கம்பிகள்.
12: லோக்கல் ஸ்டடி குளோபல் டிகிரி IIHS த குளோபல் ஹெல்த் யூனிவர்சிட்டி. விவரங்களுக்கு 0141436673 அல்லது www.iihs.edu.lk.
13: பிராண்ட் நியூ லிப்ட்களை பொருத்தி தரவும் பராமரிக்கவும் பழுது பார்க்கவும் நவீனமயமாக்கவும் லிப்ட் சார்ந்த தேவைகளுக்கு நாடளாவிய ரீதியில் சேவையாற்றும் ஹான்ஸ் இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட்.
14: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை.
11: உள்நாட்டு செய்திகள்.
10: 6th தரத்துக்கான கல்வி மறுசீரமைப்பு பணிகள் அடுத்த ஆண்டு ஆரம்பிக்கப்படும் என பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார். பார்லிமென்ட் உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே பிரதமர் இதனை தெரிவித்தார். கல்வி மறுசீரமைப்புக்கான பாடவிதான மாதிரிகள் மீளாய்வு செய்யப்பட்டு தேவையான மாற்றங்கள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன. இதற்கென தேசிய மட்டத்திலான வழிநடத்தல் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவின் மேற்பார்வையின் கீழேயே தற்போதைய பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பிரதமர் குறிப்பிட்டார்.
11: வெளிநாட்டுச் செய்திகள்.
10: பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதியான ஹேயல் ஜலோம் தற்போது அடையாளம் காண முடியாத அளவுக்கு உருக்குலைந்து போயுள்ளது. ஒரு காலத்தில் மக்கள் நெருக்கடி மிகுந்த சுறுசுறுப்பான சமூகமாக விளங்கிய இந்த பகுதி இன்று இடிந்து விழுந்த கான்கிரீட் கட்டடங்கள், வளைந்த லோக கம்பிகள் மற்றும் அறுந்து கிடக்கும் மின்சார கம்பிகளுடன் ஒரு பாழடைந்த நிலப்பரப்பாக காட்சியளிப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன.
11: விளையாட்டுச் செய்திகள்.
10: கிராண்ட்ஸ்லாம் தொடர்களை வீரர்கள் புறக்கணிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அரினா சஃபலென்கா எச்சரிக்கை விடுத்துள்ளார். டென்னிஸ் விளையாட்டின் 4 முக்கிய கிராண்ட்ஸ்லாம் தொடர்களின் மூலம் கிடைக்கும் வருமானத்தில் அதிக சதவீதத்தை வீரர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுவடைந்து வரும் நிலையில் சஃபலென்காவின் இந்த கருத்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
11: ஒருக்கு கம்பிகள் இயற்கை அனர்த்தங்களுக்கு ஈடுகொடுக்கும் தொழில்நுட்பத்தில் உருவான RSQST RB 500 ஒருக்கு கம்பிகள் SLS தர சான்றிதழுடன் நியாய விலையில் நாடெங்கும் கிடைக்கின்றன. RS ஒருக்கு கம்பிகள்.
15: உங்க புது பிளட்ட பாக்க வரணும்னு அம்மா சொல்லிட்டே இருக்கா.
16: கூட்டிட்டு வாங்களே.
15: அவ வயசானவ, படியெல்லாம் ஏற மாட்டா.
16: அதுக்கு தான் லிப்ட் இருக்கே.
15: லிப்ட் ஒழுங்கா வேலை செய்யதா?
16: என்ன கேக்குறீங்க நீங்க? நம்ம அபார்ட்மெண்ட்ஸ்க்கு புது லிப்ட பொருத்தினது, மெயின்டைன் பண்றது, ரிப்பேர் செய்யறது எல்லாமே ஹேண்ட்ஸ் இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட் தான். 20 வருஷத்துக்கு மேலான அனுபவம் உள்ளவங்க.
15: அப்போ பழுதாகிற லிப்ட்களை மாத்தி புதுசாவும் பொருத்துவாங்களா?
16: நிச்சயமா. வருஷம் பூரா பராமரிக்க ஒப்பந்தமும் செஞ்சுக்கலாம். இலங்கையிலேயே முன்னணி நிறுவனம்.
15: எங்கேயும் எப்போதும் லிப்ட் பொருத்த, புதுப்பிக்க, பராமரிக்க சானியோ பிராண்ட் லிப்ட்களை இறக்குமதி செய்து வழங்கும்
16: ஹேண்ட்ஸ் இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட். இலக்கம் 260/15 பேஸ் லைன் ரோட், கொழும்பு 9. கிளை 891/2 பேராதனை வீதி, கண்டி.
15: அலையுங்கள்.
16: அப்துல் ரஹ்மான், சைபர் 775-527-558.
17: வாய்க்குருசியா சாப்பாடு போட்டு கூட்டி கொண்டு போக, இது ஏரோப்ளைன் நினைச்சியா? கொடுத்த காசு இதான் கிடைக்கும். குடுக்கிறத சாப்பிடு, இல்லைன்னா கடலை குஞ்சு செத்துரு.
18: ஆட்கடத்தல்காரர்களின் பொய்களை நம்பி ஆஸ்திரேலியாவுக்குள் சட்டவிரோதமாக குடியேறும் எண்ணத்துடன் படகில் பயணிக்க முடிவு செய்தால் பயணத்தின் போது ஆழ்கடலில் மரணிக்க நேரிடும். தவறினால் அவமானத்துடன் தலைகுனிந்து வாழ நேரிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு வித வாய்ப்பும் இல்லை.
19: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அன்னை வானொலியின் தென்றல்.
20: மக்களுக்கும் நாட்டிற்கும் நன்மை பயக்கும் விதத்தில் அரசாங்கத்தின் வரி கொள்கையினை எளிமைப்படுத்தும் முறைமை பற்றி பட்டய கணக்காளர், வரி முகாமைத்துவ ஆலோசகர் AGS சுவாமிநாதன் சர்மா அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள்.
21: வட் அதிகரிப்பு இல்லை, ஒன்லி வட் அதிகரிப்பு ஃபைனான்சியல் சர்வீசஸ்க்கு மாத்திரம் தான் இருக்கின்றது. அது கூட அதிகரிப்பு இல்லை. ரெண்டு டாக்ஸை ஒன்றாக மெர்ஜ் பண்ணி ஒரு கூரையின்கள் வெட்டென்ற முறையில் அறவிடுகின்றார்கள். ஆகவே ஒருவரும் கவலைப்பட வேண்டாம். வெட் வரி 18% இருக்க போகின்றது. ஆகவே வெட் வரியில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்றே நான் கருதுகின்றேன். அரசாங்கம் வந்து வரியை அதிகரிக்கும் பொழுது உண்மையாகவே ஒரு சாதாரண மக்கள் பார்ப்பார்கள், விலையேற்றம் ஏற்பட போகின்றது. உண்மையாகவே நாங்கள் அது உன்னிப்பாக கவனித்தால் வெட்டின் மூலமாக பெரிய மாற்றம் வர முடியாது. என்று சொன்னால் வெட்டில் பெர்சன்டேஜில் 18% தான் இருக்க போன்றது. ஆகவே அந்த வெட் அமைப்பு ஆனால் என்ன வரப்போகும், நிதி நிறுவனங்களுக்கு செய்ய முடியாது. அதை மக்கள் தெரிந்திருத்தல் வேண்டும். என்று சொன்னால் நான் ஏற்கனவே சொன்னது போன்று நிதி நிறுவனங்களோ அல்லது வங்கிகளோ இந்த டெக்ஸ் பாஸ் த்ரூ மெக்கானிசமை தமது வாடிக்கையாளரிடம், கஸ்டமர்ஸிடம் மாற்ற முடியாத அந்த தன்மையை இருப்பதனால் இந்த டெக்ஸ் பாஸ் த்ரூ என்பது வெட் 20% அதிகரிப்பாக இருந்தால் கூட நாங்கள் உடனடியாக பெருச பாதிப்படைய மாட்டோம். ஆகவே நிதி நிறுவனங்கள், வங்கிகள் மூலமாக இந்த வெட் அதிகரிப்பு இருந்தால் கூட எங்களுக்கு ஒரு தாக்கம் இருக்காது. அவர்கள் வங்கியும் நிதி நிறுவனமும் தமது கையால் தான் இதை செலுத்த போகின்றார்கள். ஆகவே இந்த டெக்ஸ் பாஸ் த்ரூ என்ற மெக்கானிசம் மூலமாக அவர்கள் வாடிக்கையாளரிடம் முடியாது என்று நான் கருதுகின்றேன்.
22: உல்லாச வேளை, உல்லாச கருத்துக்கள் களமிறங்கட்டும், காலை பொழுது கலகலப்பாகட்டும். உல்லாச வேளை, உல்லாச வேளை.

0: ஜீனத் டிரேடிங் பிரைவேட் லிமிடெட், முச்சக்கர வண்டிகளுக்கு தேவையான சகல விதமான உதிரி பாகங்களுக்கு ஜீனத் டிரேடிங் பிரைவேட் லிமிடெட், கொழும்பு 10 மாளிகாவத்தை. ஜீனத் டிரேடிங் பிரைவேட் லிமிடெட், நேரம்
1: 10:11.
0: ஜீனத் டிரேடிங் பிரைவேட் லிமிடெட், முச்சக்கர வண்டிகளுக்கு தேவையான சகல விதமான உதிரி பாகங்களுக்கு ஜீனத் டிரேடிங் பிரைவேட் லிமிடெட், எண்டோரன்ஸ், வேரோக், கிரீவ்ஸ், என்ஆர்பி, மோட்டோவின், லூமேக்ஸ், யூஆர் மற்றும் பிராண்டட் உதிரி பாகங்களின் ஏக விநியோகஸ்தர்கள். ஜீனத் டிரேடிங் பிரைவேட் லிமிடெட், கொழும்பு 10 மாளிகாவத்தை.
1: உல்லாச வழிகாட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். உடப்பு செலவு விஜயலட்சுமி முகநூலிலே வார ஒரு பதிவிட்டிருக்கிறார். தென்றல் முகநூலிலே இனிய காலை வணக்கம். இந்த கையடக்க தொலைபேசி எதிர்கால சந்ததியினரை மிகவும் பாதிப்புக்கு உள்ளாக்கி வருகிறது. என்னென்ன சட்டங்கள் கொண்டு வந்தாலும் பெற்றோர்களுடைய பங்களிப்பு மிக அவசியம். ஆனால் பெற்றோர்கள் அவர்களின் தேவைகளை சமாளிக்க கைபேசியை கொடுத்து விடுகிறார்கள் பிள்ளைகளுக்கு. அதை எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்று தெரியாது. கல்வி நடவடிக்கைகளின் போது கூட எதை பார்க்கிறார்கள் என்று பார்ப்பதில்லை. வாசிப்பு பழக்கமே இப்போது பிள்ளைகளுக்கு இல்லை. நாம் எல்லாம் பத்திரிகை நிறைய வாங்கி வாசித்திருக்கின்றோம். இப்போது இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு அந்த பழக்கமும் இல்லை. பிள்ளைகள் மனப்பக்குவம் அடையும் வரை பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்திலே மிக அவதானமாக இருக்க வேண்டியது அவசியம் என்பதையும் உடப்பு செலவு விஜயலட்சுமி பதிவிட்டிருக்கிறார். இன்றைய காலகட்டத்தில் இளம் சிறார்கள் மற்றும் சிறுவர்களிடம் இந்த கைபேசிகள் உபயோகிப்பது மிக அதிகமாக காணப்படுவதால் இவர்களுக்கு இயல்பான வெளி உலக பார்வைகளும் சிந்தனைகளும் அநேகமாக குறைந்துதான் காணப்படுகிறது. இல்லத்திலே இருப்பவர்களோடும் பொது வழியில் இருப்பவர்களுடனும் நேரடியாக முகத்துக்கு முகம் பார்த்து உரையாடுவது என்பது மிக குறைந்துவிட்டது. சிறு குழந்தைகளுக்கும் அதன் அழுகையை கட்டுப்படுத்துவதற்கு உடனடியாக கைபேசி படங்களை போட்டு காண்பித்து விடுகிறார்கள். அதுவும் என்னவென்று தெரியாது, ஒரு குழப்பத்திலேயே அது லைத்து விடுகிறது. நான் பேருந்தில் பயணம் செய்யும் பொழுது ஒரு இளம் தம்பதியினர் 2 வயது குழந்தை தாயின் மடியில் ஆடிப்பாடி சத்தமிட்டு கொண்டு வந்தது. இதனை தங்களுக்கு சங்கடமாக நினைத்த அந்த தம்பதியினர் உடனடியாக கைபேசியில் ஏதோ ஒரு பொம்மை படத்தை போட்டு அதன் கையில் கொடுத்தனர். உடனே அந்த குழந்தை அமைதியாகி தன்னுடைய அதன் மீது அந்த கைபேசியின் மீது கவனத்தை செலுத்த ஆரம்பித்து விட்டது. அந்த குழந்தை தன்னுடைய இயல்பு நிலையிலிருந்து தன்னை இழந்துவிட்டது. இப்படி பெற்றோர்களும் பெரியோர்களும் செய்வதனால் எதிர்காலத்திலே கணினி அறிவு தவிர பொது அறிவு மற்றும் சமூக அக்கறை என்பது இனிவரும் இளைஞர்களுக்கு காணாமல் போய்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இன்றைய குழந்தைகள் நம்முடைய இளைஞர்கள், ஆகவே அதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே முக்கியமாக இந்த கல்வி சம்பந்தமான செயற்பாடுகள் தவிர கைபேசியை சிறுவர்களுக்கு சுதந்திரமாக வழங்குவதை பெற்றோர்கள் தவிர்த்தால் மட்டுமே இதற்கு தீர்வு கிடைக்கும் என்று விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சக்திவேல் சொல்லியிருக்கிறார். உண்மைதான் சகோதரா. அது மட்டுமல்ல, இந்த சிறு பிள்ளைகள் ஒரு 10, 11, 12, 13 வயது சில பிள்ளைகள் வளரும் போது பெற்றோர் இல்லாமல் சில ஒடுக்குப்புறங்களிலே வளருகின்ற பிள்ளைகளை பார்த்திருக்கின்றோம். அந்த பிள்ளைகள் ஒரு 12, 13 வயது தான் இருக்கும். அந்த சிறுவர்கள் பொது இடங்களிலே அநாகரிகமாக நடந்து கொள்வது, பொது மைதானங்களிலே விளையாடும் போது அநாகரிக செயல்கள் மட்டுமல்ல பேச்சுக்கள், பேச்சுவார்த்தைகள் இதையெல்லாம் பேசுவது, அதுபோல் தங்களை இந்த திரைப்படங்களை அல்லது தேவையற்ற காணொளிகளை கண்டு தங்களை ஒரு கதாநாயகர்கள் அந்தஸ்துக்கு உயர்த்தி அதுபோல் அவர்களை தானும் நடக்க எத்தனிப்பது, இப்படியெல்லாம் நிறைய இந்த கைபேசிகள் பாவனை காரணமாக, அதாவது ஒரு குறிப்பிட்ட இந்த கைபேசி எதற்கு நாங்கள் பாவிக்கிறோம், எதற்கு தேவை என்பதை அறியாத பக்குவத்தினர் இப்படியான செயல்களிலே ஈடுபடுவதை கூட அண்மையில் நானும் என் கண்ணால் கண்டேன். ஆனால் அந்த பிள்ளைகளை நாங்கள் எப்படி அதற்கு உரிய தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பது? பெற்றோர் பிள்ளைகளுக்கு கைபேசியை கொடுத்து விடுகிறார்கள். அது அந்த கைபேசியை வைத்துக்கொண்டு எங்கு செல்கிறது? வகுப்புக்கு, இதர வகுப்புக்கு செல்கிறேன் என்று சொல்லி வகுப்புக்கு செல்கிறதா, அல்லது வேறு வேறு மைதானங்களிலோ அல்லது சிறுவர் பாக்குகளிலோ சென்று அது தன்னுடைய பொழுதை கழிக்கிறதா என்பது கூட தெரியாமல் பெற்றோர்கள் இருக்கிறார்கள். பிள்ளை தன்னுடைய கல்வி செயற்பாட்டுக்கு வகுப்புக்கு போயிருக்கும் என்று. ஆனால் சில இடங்களில், எல்லா பெற்றோரையும் எல்லா பிள்ளைகளையும் சொல்ல முடியாது, சில இடங்களிலே அபாயகரமான நிகழ்வுகளும் நடக்கத்தான் செய்கிறது. இதை பெற்றோர்களை இவர் சொல்வது போல பெற்றோர்கள் தான் அவர்களை முதலாக திருத்த வேண்டும், பெற்றோர்கள் சிந்திக்க வேண்டும். என அப்படி சிந்தித்தால் மட்டுமே இதிலிருந்து ஒரு விமோக்ஷனம் அந்த பிள்ளைகளுக்கு கிடைக்கும். கைபேசி வாங்கி கொடுப்பதை நிறுத்திவிடலாம்.
2: திருமணம், வலிமா, கான்பரன்ஸ் உட்பட அத்தனை நிகழ்வுகளையும் சிறப்பாக நடத்தி மகிழ கலம்பு சென்ட்ரல் பிரதீபா மாவத்தையில் குளிரூட்டப்பட்ட கிராண்ட் ஜெனித் பேங்க்வெட் அண்ட் ஈவென்ட்ஸ் ஹால். நேரம்
1: 10:15.
3: கிராண்ட் ஜெனித், கொலம்போஸ் பிரீமியர் பேங்க்வெட் டெஸ்டினேஷன், where elegance, exceptional cuisine, and flawless service come together with secured and ample parking in the heart of the city. Celebrate in style at Grand Zenith call 077-060-9944. Grand Zenith, Colombo's premier banquet destination.

0: இன்னும் சில அன்பு சின்னங்கள். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: கல்முனை நம்பிக்கை கிராமத்திலிருந்து ஹரல் சந்திரா.
0: சொல்லுங்க ஹரல், எப்படி இருக்கிறீங்க?
1: உங்களை சொல்ல மகிழ்வாக நலமாக இருக்கிறேன்.
0: சரி, கூறுங்க.
1: கைத்தொழில் நன்மை என்று சொல்லுதா தீன்மை என்று சொல்லுதா ஒன்றுமே முடியாமல்
0: இல்லை. அதாவது நவீன வரவுகள், தொழில்நுட்ப எல்லாமே நன்மையில், நன்மைக்காக அது உருவாக்கப்பட்டிருக்கிறது.
1: ஆமாம்,
0: அதை நாங்கள் நன்மைக்காக மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும்.
1: நிச்சயமாக, நிச்சயமாக.
0: அதாவது எந்த குழந்தையும் இந்த மண்ணில் பிறக்கும் போது, எந்த குழந்தையும் பிறக்கும் போது தீயவர்களாக பிறப்பதில்லைன்னு, எல்லாமே வளர்ப்பிலேயே தான் இருக்கிறது. அப்போ ஒரு பிள்ளை தவறுதலாக வளர்கிறது என்று சொன்னால், நன்றாக வளர்த்து அல்லது நன்றாக வளர்க்காமல் தவறுதலாக வளர்கிறது என்று சொன்னால் அது யாருடைய பொறுப்பு?
1: அது பெற்றோர்கள் தான் கொஞ்சம் கவனம் எடுக்க வேண்டும். எங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைகள் இல்லை, எங்கள் உறவினர் வீட்டிலே சின்ன பிள்ளைகள் இருக்கின்றது. ஒரு வீட்டுக்கு சென்றேன், ஒரு பிள்ளை அழுது கொண்டிருக்கின்றது, சின்ன பிள்ளை ஒரு 2 வயது இருக்கும், அழுது கொண்டிருக்கின்றது. அது சாப்பிட கொடுத்தோடனே சாப்பிடவும் இல்லை, சாப்பிடவும் இல்லை. உடனடியாக அந்த கார்ட்டூன் படத்தை போட்டு காட்டி உடனே அந்த பிள்ளையை சாப்பிடுறது, அருகிலே இருக்க வேண்டும் அந்த பிள்ளைக்கு அந்த போன். அதே போல இன்னும்
0: அதை யார் பழக்கியது? யார் பழக்கியது?
1: அந்த வீட்டில் இருக்கின்ற தாய் தான் சென்று ஒரு வியளம் செல்வதற்காக, ஒரு செய்தியை சொல்வதற்காக சென்றேன். எனது மருமகளும் மருமகன் முறை சென்று வரும் சிறியார்கள் தான், ஒரு 11 வயதுக்கு உட்பட்டவர்கள். என்னை கண்டது முகத்தே பார்க்கவில்லை, உள்ளது அந்த போன் போய்விட்டார்கள். என்ன வந்த நீங்கள் அப்படி ஒன்றுமே கேட்கவில்லை. பெரியவர்கள் வந்தவுடன், சகோதரி வந்தவுடன் சொன்னேன், இப்படி இப்படி போனை கொடுத்தால் வருபவர்களை வரவேற்க கூட
0: தெரியாமல்
1: பயிற்சி கொடுத்திருக்கிறீர்களே. இன்னும் ஒரு வீட்டுக்கு சென்றேன், அங்கே ஒரு கல்வியோட சம்பந்தப்பட்ட அந்த பாடத்தினை படித்துக் கொண்டிருக்கிறது அந்த பிள்ளை. அப்ப இங்கே தீமையாக தெரிகிறது, அங்கே நன்மையாக
0: தெரிகிறது.
1: ஆகவே நன்மையான காரியத்திற்கு அதனை பயன்படுத்தினால் நல்ல மட்டும் நினைக்கின்றேன்.
0: கட்டாயம், கண்டிப்பாக. அதாவது தன்னுடைய நன்றி ஹரல் சந்திரா. தன்னுடைய பிள்ளை என்ன செய்கிறது கைபேசியிலே, அதாவது கல்விக்காக? இப்பொழுதெல்லாம் ஆன்லைன் வகுப்புகள், அதாவது இயற்கை பேரிடர்கள் நடக்கும் போதெல்லாம் ஆன்லைன் மூலமான கல்வி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுது. அது நல்லது, உண்மையாக ஆக்கப்பூர்வமான வரவேற்கத்தக்க விடையவே. என்னென்றால் இல்லாவிட்டாலும் அந்த பிள்ளைகள் கல்வி செயற்பாடுகளை இல்லாமல் இருப்பார்கள். ஏன்னா அப்படியான விடயங்களுக்கு மட்டுமே அவர்களை அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு பயன்படுத்தி விட்டு அந்த கைபேசிகளை கொடுக்க கூடாது. எல்லோருக்குமே தங்களுடைய பிள்ளைகள் தங்களை விட உயர்வான ஒரு இடத்திலே இருக்க வேண்டும், நன்றாக தொழில்நுட்ப அறிவியலோ கல்வியிலோ சிறந்து விளங்க வேண்டும் என்று தான் ஒவ்வொரு பெற்றோரும் நினைப்பார்கள். ஆனால் தங்களுடைய அந்த பிள்ளை கரைச்சல் கொடுக்கிறது என்பதற்காக அந்த கைபேசியை கொடுத்து விட்டு தன்னுடைய நேரத்தை இன்பமாக்கி கொள்கின்றவர்களை நிச்சயமாக தண்டிக்கவே வேண்டும், அப்படியான பெற்றோர்களை. அதே சமயத்திலே இந்த கைபேசி, அந்த காலத்தில் கைபேசி இல்லாமல் பிள்ளைகள் வளரவில்லையா? நன்றாக படித்து நல்ல நிலைக்கு உயர் பதவிகளை வகிக்கவில்லையா? நாட்டை ஆளுகின்றவர்களாக வரவில்லையா? இருந்திருக்கிறார்கள். என்ன என்று சொன்னால், ஆளுமை மிக்கவர்களாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் யதார்த்தத்தை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த கைபேசிகளிலேயே சில வகுப்புகளை பெற்றோர்கள் ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள், டியூஷன் வகுப்புகளை. அது அப்படியான, முடிந்தளவு அப்படியான விடயங்களை தவிர்த்து நேராக அழைத்து சென்று வகுப்புகளிலே பிள்ளைகளை ஈடுபடச் செய்வது, விளையாட்டு பயிற்சிகளை அவர்களுக்கு கொடுப்பது. விளையாட்டு, எத்தனையோ விளையாட்டு பயிற்சி இடங்கள் இருக்கின்றன. அவர்களுக்கு விரும்பிய விளையாட்டுகள் பயிற்சிகளை கொடுக்கக்கூடிய பயிற்சி நிலையங்கள் இருக்கின்றன. அப்படி அவர்களை நாங்கள் ஈடுபடுத்தலாம், அந்த நேரத்தை அதிலே அவர்களை பயன்படுத்தலாம். அப்பொழுது உடல் கடினமான உழைப்பு பயிற்சிகள் இருக்கும்போது அவருடைய சிந்தைக்கு, மூளைக்கு, உடலுக்கு மிக ஆரோக்கியமானதாக இருக்கும். கைபேசியிலே நேரத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்காமல் அப்படியும் பிள்ளைகளை நாங்கள் ஆளுமை மிக்கவர்களாக வளர்க்கலாம். சரி, பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் பல பதிவுகள் தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கின்றன, அவற்றையும் மன்னித்துக்கொள்ள தயாராக இருக்கிறோம்.

0: கேஸ் மற்றும் மின் கட்டணங்களுக்கு தீர்வு. 15 ரூபாயில் ஒருவேளை உணவை சமைத்திடலாம். இன்றே மல்டி பங்கல் குக்கரை வாங்குங்கள். சகல வீட்டு உபயோகப் பொருள்களும் காட்சி அறையில். கொட்டாவ மெகா ஹீட்டர்ஸில்.
1: சிறுவர்களுக்கு இந்த வாசனை இலங்கையில்
2: கேக்கலோ. சிறந்த ஆயுர்வேத மருந்து அதிசிறந்த மனங்களுடன் குழந்தைகளின் பாதுகாப்பிற்காக.
3: சிந்தித்து செயற்பட்டு பாதுகாப்பான எதிர்காலத்தினை நிலை பெறச் செய்ய நமது பங்களிப்பினை வழங்குவோம். ஏர் கண்டிஷனர் வழி சீராக்கிகளின் வெப்பநிலையினை 26 பாகை செல்சியஸ் அளவில் வைத்திருப்போம். சுராக்கிமோ, இலங்கையினை காப்போம், ஒன்றிணைவோம், ஒளியேற்றுவோம்.
4: இந்த படத்தியாரத்தின் லேட்டஸ்ட் ஹிட்ஸுக்கு அனுசரணையை வழங்குவோர் 40 வருடங்களுக்கு மேலாக மக்கள் நம்பிக்கையை பெற்ற ஜனதா குழுமத்தின் ஜனதா ஆட்டோமொபைலிடம் இருந்து அதிக லாபமிட்டக்கூடிய அவெஞ்சர் டிராக்டர்கள் இப்பொழுது ஜனதா ஆட்டோமொபைலிடம் இருந்து பெற்றிடுங்கள்.

0: இந்த வார்த்தையாளத்தின் லேட்டஸ்ட் ஹிட்ஸுக்கு அனுசரணை வழங்கியோர்.
1: இரும்பு துருப்பிடித்தலை எதிர்த்து போராடுவதற்கான ஒரே வழி பிரைடெக்ஸ் ஆன்டிகோரோசிவ். மறந்து விடாதீர்கள், பெயர் பிரைடெக்ஸ் ஆன்டிகோரோசிவ். தற்போது ஜனதா ஸ்டீலிடமிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகோரோசிவ். இரும்பு துருப்பிடித்தலை எதிர்த்து போராடுவதற்கான ஒரே வழி பிரைடெக்ஸ் ஆன்டிகோரோசிவ். மறந்து விடாதீர்கள், பெயர் பிரைடெக்ஸ் ஆன்டிகோரோசிவ். தற்போது ஜனதா ஸ்டீலிடமிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகோரோசிவ்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அன்னை வானொலியின் தென்றல்
3: உல்லாச வேளை. கருத்துக்கள் களமிறங்கட்டும், காலை பொழுது கலகலப்பாகட்டும். உல்லாச வேளை.
4: உலசவழி கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 14 வயதுக்குட்பட்ட பிள்ளைகளுடைய கைபேசி பாவனை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இதோ அழைப்பிலே. வணக்கம். ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம்.
4: யார் இங்கிருந்து பேசுறீங்க? வானொலி பற்றியின் சத்தத்தை குறையுங்கள்.
5: இனிய காலை நேர நல்வாழ்த்துக்கள் சகோதரி.
4: காம்பலை ஃபாஸ்ட்ருல்லா. நலமா இருக்கிறோம் ஃபாஸ்ட்ருல்லா.
5: யா, நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நலமா இருக்கோம், நலமா இருக்கிறோம்.
5: ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீண்ட இடையில.
4: ஆமாமா, இவ்வளவு நீண்ட நாட்கள் எடுத்துக்கொண்டீங்க.
5: ஒரு பெரிய ஒரு சங்கடமான சூழல். நம்ம வீட்டுல, நம்ம வீட்டுக்கு அம்மாக்கு சமமான ஒரு சகோதரி எங்களை விட்டு தவறுன அந்த காலகட்டம் என்னை ரொம்ப, நம்ம ஃபேமிலி ரொம்ப ஒரு சங்கடத்துக்குள்ள ஆக்கியது. எனவே உங்களுடைய அழைப்பா, அதாவது அறிவிப்பாளர்கள், அன்புக்குரிய நேர் நெஞ்சங்கள்லாம் வந்து அடிக்கடி தொடர்பு கொண்டு பேசினாங்கம்மா. என்னன்னா, எனக்கு என்ன சந்தோஷம்னா, நம்மளை தேடக்கூடிய பல மக்களும் நம்மளோட இருக்காங்கிற மகிழ்ச்சி சந்தோஷம் எப்பவுமே இருக்கும். இந்த வேளையில வந்து நீங்க ஒரு அருமையான அற்புதமான ஒரு தலைப்பு தந்திருக்கீங்கம்மா. அதாவது 14 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கு இந்த கள்ள கையடக்க தொலைபேசி வந்து பயன்படுத்த கொடுக்குற விஷயமா. அதாவது காலத்துக்கு காலம் வந்து இந்த தொழில்நுட்பம், உலக லாபிய ரீதிய வளர்ச்சிகள் எல்லாம் வந்து வந்துட்டேதான். ஒரு காலத்துல வானொலி கேட்கறது கூட தப்புன்னு சொன்ன ஒரு காலம் இருந்துச்சு. அப்புறம் வந்து தொலைக்காட்சி, இப்படி அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர், இப்படி மக்கள் காலத்துக்கு காலத்து வளர்ந்து வரும்போதுமா அந்த சமயத்துல இருக்கக்கூடியவங்க வந்து அதை வந்து அது விமர்சனம், குறைகள் அதெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. என்னை பொறுத்தவரையில இங்க தனி மனித ஒழுக்கம் என்ற ஒரு முக்கியமான விடயம், பெற்றோர்களுடைய கவனிப்பு என்பதும் ஒரு முக்கியம் தான். ஆனா எல்லா விஷயத்தையும் பெரியோர்கள் பெற்றோர்கள் அவதானிக்க கவனிக்க முடியுமா என்று கேள்வி கேட்டால் நிச்சயமாக சொல்கின்றேன், அது வந்து ஒரு பெற்றோரால முடியாது. ஏன்னா நம்ம ஃபுல் டைமும் நம்ம பிள்ளைக்கு பக்கத்திலே இருந்துட்டு அந்த போனை வந்து பாக்குறாங்களா என்ன பண்றாங்கன்னு நமக்கு பார்த்துட்டு இருக்கவே முடியாது. ஆனா பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்கள், நல்ல விஷயங்கள், அதுல இருக்கக்கூடிய அனுகூலங்கள், பிரதிகூலங்கள், பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் வந்து நம்ம பிள்ளைகளோட பேசணும். அது மட்டும் இல்ல, நம்ம வந்து ஒரு ஒழுக்க நீதியான அந்த ஒழுக்கத்தை கடைபிடிக்கக்கூடிய நல்ல பெற்றோரா கூட நம்ம இருக்கணும். இப்ப வந்து சமகாலத்துல 14 வயசை பத்தி பேசுறோம். பெரியவங்க கூட அருவறுக்கத்தக்க பல விடயங்களை இந்த இந்த ஆண்ட்ராய்டு போன்ல வந்து நம்ம பாக்குறோம் இல்லையா. சோ இது வந்து நான் முதல்ல சொன்னதை போன்று தனி மனித ஒழுக்கத்தோட சம்பந்தப்பட்ட விஷயம். எனவே நம்ம எந்த விஷயத்தை எடுத்தாலும் சரி, அதில் நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும். நான் என் பிள்ளைகள் ரெண்டு பேருக்கும் இப்போ இல்ல 15 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக் கொடுக்கும் போது கூட நான் சொன்ன வார்த்தை, இது நன்மை இருக்கிறது, தவறும் இருக்கிறது. நீங்க வந்து ஒழுக்க ரீதியான பிள்ளைகளாக வருவதா இருந்தா நீங்க எப்படி பாவிக்கணும், அம்மா அப்பாவுடைய பேரை காப்பாத்தணும் எப்படி வரணும்னு சொல்லித்தான் நான் வந்து அவங்களுக்கு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்தேன், அதே மாதிரி ஆண்ட்ராய்டு போன் வாங்கி கொடுத்தேன். இன்னைக்கு அவங்க வந்து பெரிய ஆளாகி திருமணமாகி ஒரு நல்ல செட்டிலாக இருக்காங்க. நான் அது ஏன் சொல்ல வரேன்னா, ஒரு ஒரு பிள்ளைகளும் அது பாடசாலையில் கூட ஆசிரியர்களா நல்லதான் சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா ஒரு பிள்ளையை கண்டிச்சா உடனே அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கிட்டு தடமாறிட்டு வர்றாங்க. ஆனா அந்த பிள்ளை வழிகேட்டுல போயிருமே. ஒரு உதாரணம் சொல்றேன் அனுஷாமா, ஒரு பிள்ளை ஒரு கடிதம் கொடுத்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த வகுப்பாசிரியர் வந்து ஒரு நாள் அந்த பிள்ளைக்கு வந்து கிளாஸ்க்கு வர வேண்டாம், நாளைக்கு அவங்களுடைய அப்பாவை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புறதுக்கு நெக்ஸ்ட் டே அந்த அப்பா வந்து கேட்கிறாராம், நீங்க எப்படி பிள்ளைய வந்து வீட்டுக்கு அனுப்புவீங்க, நான் இஷ்டப்பட்ட அந்த பொடியனுக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் சொல்ற அளவுக்கு இன்னைய காலம் மாறி இருக்கிறதே. அப்படியெல்லாம் நம்ம வந்து நடந்துக்கிற கூடாது. ஏன்னா அந்த பிள்ளையுடைய அந்த காலம் அப்படியா இருந்தா பிற்காலத்துல வந்து நீங்க மோசமான பல விளைவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு ஒரு எதிர்கால சந்ததியா வரும். எனவே நான் இதை ஏன் சொல்றேன்னா, ஒரு ஒரு பிள்ளைகளும் அந்த பெற்றோருடைய கண்ணியத்தையும் மரியாதையை காப்பாற்ற வேண்டும். இந்த ஒரு விஷயத்துல மட்டும் இல்லாமா பல விஷயங்கள், இது வந்து நீங்க தலைப்பா எடுத்திருக்கீங்க வந்து கையடக்க தொலைபேசி, பட் ஒரு ஒரு நம்ம ஒழுக்க விழுமியங்கள், நம்ம பழகக்கூடிய பல பழக்கங்கள், நம்ம செயல்பாடுகள், இது எல்லாத்திலையும் ஒவ்வொரு பிள்ளைகளும் தன் பெற்றோருடைய அந்த கண்ணியத்தை மரியாதையை காப்பாற்றுவது மட்டுமல்லாமல் அவருடைய எதிர்காலம் அதில் இருக்கிறது என்பதை சரியாக புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். பெற்றோர் என்ற முறையிலே கொஞ்சம் சற்று அவதானத்தை செலுத்தினாலும் கூட அடிக்கடி நம்ம பிள்ளைகளுக்கு வந்து மார்க்க ரீதியான பல நல்ல விஷயங்களை வந்து எடுத்து சொல்வதும் அதை பின்பற்றக்கூடிய பெருமக்களாக நாம் வாழ்ந்து காட்டுவதும் மிக முக்கியமான விடயம். எனவே அவரவருக்கு சில கண்ணியங்கள், அந்த மரியாதைகள், அந்த ஊரில் உள்ளக்கூடிய பேர் புகழ்லாம் இருக்கதை சரியான முறையில் காப்பாற்றி கொண்டு போகக்கூடிய மிகப்பெரிய கடமைப்பாடு பிள்ளைகளுக்கு இருக்கிறது. எனவே கையடக்க தொலைபேசி மட்டும் இல்ல பல விஷயங்களையும் ஒழுக்க விழுமியங்களை நல்ல முறையை கடைபிடித்த நல்ல பெருமக்களுடைய நல்ல கூட்டத்தில் எங்களுடைய எதிர்கால சந்ததி வரவேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நல்வாய்ப்புக்கு என் அன்பு சகோதரி அனுஷா மொராயஸ்மா உங்களுக்கும் தென்றல் வானொலி அனைத்து நண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் விசேஷமாக தனலட்சுமி சகோதரிக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். கம்பளியிலிருந்து ஃபஸ்லுல்லா, தச்சமே நுவரிலிருந்து நன்றி.
4: சரி நன்றி. 14 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளுடைய கைபேசி பாவனை பற்றி நாங்கள் பேசிக்கிட்டோம். இதற்கு மூல காரணம் யார்? அந்த அதாவது நல்லது கெட்டது முழுமையாக தெரியாத வயதிலேயே ஒரு பிள்ளைக்கு கைபேசியை கொடுப்பதன் விளைவு, அல்லது அதற்கு எதற்காக கொடுக்க வேண்டும், அந்த கைபேசியை கொடுக்கும்போது கல்விக்காக கொடுக்க வேண்டும் என்றால் எவ்வளவு நேரம் பெற்றோர் அதனோடு நேரத்தை செலவழிக்க வேண்டிய ஒரு தார்மீக பொறுப்பு கடப்பாடு இருக்கிறது ஒவ்வொரு பெற்றோருக்கும். இது பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அடையுங்கள், தென்றல் பண்பலையோடு இணையுங்கள்.
6: கேஸ் மற்றும் மின் கட்டணங்களுக்கு தீர்வு 15 ரூபாயில் ஒருவேளை உணவை சமைத்திடலாம். இன்றே மல்டி ஃபங்க்ஷனல் குக்கரை வாங்குங்கள். சகல வீட்டு உபயோகப் பொருட்களும் காட்சி அறையில் கொட்டாவ மெகா ஹீட்டர்ஸில்.

0: கலிங்க நேரம் 10:47.
1: எஸ்பிபி சித்ரா 90s ஹிட்ஸுக்கு அனுசரணை வழங்குவோர் சதீஷ் ஜுவல்லரி 871 ப்ளூமெண்டால் ரோட் கொழும்பு 15. சதீஷ் ஜுவல்லரி 871 ப்ளூமெண்டால் ரோட் கொழும்பு 15.

0: சதீஷ் ஜுவல்லரியின் தங்க நாணய பரிசு ஸ்பெஷல் கிவ் அவே யாருக்கு? ப்ளூ மெண்டால் ரோட் கொள்வு 15 அமைந்துள்ள சதீஷ் ஜுவல்லரியின் தங்க நாணயத்தை வெல்ல நீங்கள் முதலாவதாக சதீஷ் ஜுவல்லரி சோசியல் மீடியா பக்கங்களை ஃபாலோ செய்ய வேண்டும். இரண்டாவதாக போஸ்ட்களை லைக் செய்ய வேண்டும். மூன்றாவதாக போஸ்ட்களை உங்கள் சோசியல் மீடியா பக்கங்களின் ஸ்டோரிக்கு ஷேர் செய்ய வேண்டும். அவ்வாறு ஃபாலோ செய்யும் உங்களில் ஒருவருக்கு தங்க நாணய பரிசு. இன்றே சதீஷ் ஜுவல்லரி பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பக்கங்களை ஃபாலோ அண்ட் லைக் செய்யுங்கள்.
1: கலிங்க நேரம் 10:53 ஆகிறது. இந்த வழியிலே தெய்வலையிலிருந்து சித்தி ஹலீமா. ஃபோனில் தான் இன்றைய சிறுவர்களுடைய உறவுகளும் உயிர்களும் இருக்கின்றன என்றால் அது மிகையாகாது. அந்த அளவுக்கு அவர்களுடைய பயன்பாடு உள்ளது. இதற்கிடையில் அவர்களோடு சேர்ந்து நாங்களும் காலத்தை கொண்டு செல்ல வேண்டியும் இருக்கிறது என்று கொஞ்சம் கவலையோடு அவர் பதிவிட்டிருக்கிறார். அதாவது நாங்கள் இன்று கைபேசிக்கு எதிரானவர்கள் அல்ல, ஆனால் இந்த கைபேசி பாவனைக்குரிய வயது இல்லை என்று ஒன்று இருக்கிறது. எந்த வயதிலே ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சிறுவர்களுடைய அந்த வயது பருவத்துக்கு ஏற்றாற்போல தான் அவர்களுடைய சிந்தனை செயலாற்றல்கள் விருத்தி அடையும். ஆகவே அறியாத வயதிலே கைபேசியை கொடுத்து தெரியாத வயதிலே தெரியாதவற்றை தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாக அவர்கள் மாறுவதுதான் மிக வேதனையான ஒன்று. ஏன்னா இதுவரை தான் நாங்கள் பேசுகின்றோம். 14 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளுடைய விடயத்தை தான் நாங்கள் பேசுகின்றோம். 14 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கு இந்த கைபேசியை கொடுப்பது, இதனுடைய பாவனை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். சுமதி அற்புதராஜ் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். கைபேசி பாவனையை பிள்ளைகள் தானாக தொடங்குவது இல்லை, வீட்டில் இருக்கும் பெரியவர்களை பார்த்து அவர்களும் அதன் மீது ஈர்க்கப்படுகிறார்கள். ஆகவே முதலில் கட்டுப்பாடாக இருக்க வேண்டியது பெரியவர்களாகிய நாங்கள் தான். எனவே அவர்கள் முன் கைபேசி பாவனையிலே கட்டுப்பாட்டுடன் நேரத்தை விரயமாக்காமல் நடந்து கொண்டாலே போதும், அடித்தளம் சிறப்பாக அமைந்துவிடும். தவிரவும் கைபேசிகளை பிள்ளைகளுக்கு கொடுக்கும்போது அவர்கள் என்னென்ன நேரத்திலே பார்க்க வேண்டும் என்பதையும் கடுமையாக கட்டுப்படுத்துவதோடு பார்க்கக்கூடாத விடயங்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய, உதாரணமாக கூகுள் ஃபேமிலி லிங்க் ஒலிப்பதிவு செய்தல் மூலமும் கண்காணிக்கும் செயல்பாடு போன்ற பெற்றோர் கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்புகளை கட்டமைத்துவிட்டே கொடுப்பது நன்று. அதனால் தேவையற்ற விடயங்களை அவர்கள் பார்க்கும் சந்தர்ப்பமும் இல்லாமல் போகும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதே சமயத்திலே இனிய வணக்கத்தோடு கைபேசி உபயோகித்தல் நம்மை நாமே கட்டுப்பாடோடு இருந்தால் குழந்தைகள் வசம் கைபேசிகளை கொடுக்காமல் இருப்பது நல்லது என்று அவர் தென்னி சிலமலை விசி பிச்சை மணி சொல்லியிருக்கிறார். அதுபோல் இன்றைய காலகட்டத்திலே தொலைபேசி ஒரு தொலைபேசியாக மாறியிருக்கிறது. சாப்பாடும் இல்லாமல் கூட இருக்க முடியும், ஆனால் கைபேசி இல்லாமல் இருக்க மாட்டார்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இருந்தாலும் பிள்ளை வளர்ப்பிலேயே கண்காணிப்பது நல்லது என்பதையும் குறிப்பிட்டிருக்கும் அவர். டிடி பிள்ளை டேவிட் என்று தன்னை அடையாளப்படுத்தியிருக்கிறார் முகநூலிலே. கிட்டி கமலினே, ஃபோன் பாவனை கூடாதுதான், எல்லா நிகழ்வுகளும் ஃபோனிலே வருவதால் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஃபோனை கொடுக்கும்போது பிரத்யேக வகுப்புகளுக்கு நேர சூசி கூட ஃபோனில் தான் இப்பொழுது வருகிறது. என்ன செய்ய, ஃபோன் பாவனை முக்கியமானதாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அது நேர சூசியெல்லாம் பெற்றோருக்கு அனுப்பப்படுகின்றது, அதை கண்காணித்து பிள்ளைகளுக்கு எழுதி கொடுத்து அல்லது அவர்களை எழுதச் செய்து கட்டமைப்பது தான் சிறந்ததாக இருக்கும். ஏன்னா அப்கோ டிக்கி டினேஸ் சொல்கிறார், தங்களது வீட்டிலும் அக்காவினுடைய பிள்ளை ஃபோன் இல்லாமல் சாப்பாடு உண்ண முடியாத ஒரு நிலையில் இருக்குது. வாங்கினால் ஃபோனை நாங்கள் வாங்கினால் கோபம் வருகிறது, அதனால் அவருக்கு ஃபோன் மட்டுமே விளையாட மாட்டார்கள் என்று சொல்லியிருக்கிறார். சாமிமலை சிங்காரவத்தையிலிருந்து டி கி டினேஷ். அந்த காலத்திலே பிள்ளைகளுக்கு தான் ஏற்கனவே சொன்னது போல தான் பிள்ளைகளுக்கு இயற்கையை காட்டி, நிலா காட்டி, அதுபோல் இயற்கைகளை காட்டி பிள்ளைகளுக்கு சோறூட்டிய காலம் ஒன்று இருக்கிறது. கதைகளை சொல்லி, நீதி கதைகளை பெரியவர்கள் மாலை வேளையிலே வீட்டிலே அமர்ந்து சொல்வார்கள். இப்பொழுது அது சொல்வதற்கும் பெரியவர்களுக்கும் நேரம் இருக்காது. என்னென்னு சொன்னால் அவர்களினுடைய உலகம் தனி உலகம், நாடக உலகமாக மாறிக்கொண்டிருக்கிறதுன்னு அது இன்னும் ஒரு தலைப்பிலே பேச வேண்டிய ஒரு விஷயம்தான். சரி, 14 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளுடைய கைபேசி பாவனை பற்றி நாங்கள் பேசலாம். ஒருவர் அழைப்பில் வணக்கம். ஹலோ.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: நான் அம்பாரா மாவட்டம் பாண்டபு ராமச்சந்திரன் பேசுறேன்.
1: என்ன பெயர்?
2: ராமச்சந்திரன். பாண்டபு
1: ராமச்சந்திரன், சொல்லுங்க ராமச்சந்திரன்.
2: நான் இந்த பிள்ளையில் வளர்த்து பிள்ளையில அந்த போன்ல இருந்து எந்த இல்ல பேச்சில இருந்து அவங்க வெளிக்கொண்டிருந்தான். சமாளிக்க வேண்டி இருக்கு. அந்த தாயதன் நெஞ்சா மட்டும் தானே அந்த பிள்ளையில இல்லா
1: வழி இல்லாமல் செய்யலாம்,
2: இல்லாம நல்லா வைக்கலாம். அந்த படிக்கிற பிள்ளைக்கு படிக்க சம்பந்தமா பார்த்து போட்டு காட்டினா அந்த பிள்ளை படிப்பு துறையில போயிடும்.
1: பெற்றோர் தான் பிரச்சனைக்கு
2: நன்றி
1: ராமச்சந்திரன், நன்றி நன்றி. இன்னொருவர் வணக்கம். ஹலோ வணக்கம்,
3: காலை வணக்கம்.
1: சொல்லுங்க,
3: குருங்களானந்தி. இந்த தொலைவீசி பாவனை என்பது பிள்ளைகளுக்கு கொடுத்து கெடுப்பது பெற்றோர் என்றுதான் சொல்லுவேன். ஏனென்று சொன்னால் நாம் அப்படி கொடுக்க கூடாது. நாம் கட்டுப்பாட்டோடு நம் அளவோடு பாவித்து விட்டு அதை விட்டு விட வேண்டும். குழந்தைகளோடும் அவர்களும் சேர்ந்து விளையாட வேண்டும். இப்போதே ஒரு 2-3 வயசு பிள்ளைகளிடம் பார்த்தால் தொலைபேசியை கொடுத்து விட்டு அவங்களும் வேலையை பார்த்து கொண்டிருப்பது அவ்வளவு சரியல்ல. குழந்தைகளோடு நாம் எப்போதும் விளையாடி அவர்களோடு உணவருந்தி அவர்களோடு நல்ல கதைகள் நீதி கதைகள் சமய கதைகள் எல்லாம் சொல்லி அவர்களோடு உறவாடுவது என்றால் என்னத்துக்கு இந்த தொலைபேசி? பிள்ளைகளோடு தாய் தந்தையர் கதைப்பது கூட குறைவு என்றுதான் சொல்லலாம். 10 பேர் படிச்சு நீங்க படிங்க படிங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. கிளாஸ் எல்லாம் நடக்குது இல்லன்னு சொல்றாங்க. அவங்க என்னத்தை பாக்குறாங்க, என்னத்தை கற்றுக் கொள்கிறாங்க, அவர்கள் கவனிப்பதில்லை. எங்களது பிள்ளை படித்துக் கொண்டுதான் இருக்கிறேன், இந்த நேரம் படிப்பு. அங்கே பார்த்தால் கேம்ப் விளையாடுவது. நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். எங்களது உறவினர் அந்த ஒரு படியின் எடுக்கிறார். இப்போது அவர் அடுத்தவரிடம் ஓயில் எடுக்கிறார். எந்த நேரம் பார்த்தால் போன் தான். ஏன் அப்படி எடுக்கிறேன், இல்ல நான் அது படிக்கிறேன், என்ன படிக்கிறீங்க காட்டுங்கன்னு சொன்னால் அது விளையாட்டு தான், விளையாடி கொண்டிருப்பான். மற்றது நேற்றும் ஒரு நல்ல ஒரு உரையாடலை நீங்கள் உரையாடினே எனக்கு அழைப்பு கிடைக்கவில்லை. அந்த போனில் என்னுடைய போனில் இருந்து கூட அந்த விளையாடுவதற்கு காசு குறைந்த என்று சொல்லி கொண்டு எடுத்தார். அப்ப என்ன செய்யறீங்க சித்தி, நான் உங்களோட போனில் கொஞ்சம் எடுத்துட்டேன். நான் எடுத்துட்டு தானே கேட்கறீங்க காசை, ஏன் அப்படி எடுத்தீங்க? அப்படி எல்லாம் எடுக்க கூடாது. நீங்க சும்மா ஒரு தேவை இல்லாத விடயத்துக்கு தான் எடுத்து நீங்க விளையாடுறீங்க இந்த காசு எடுத்து. அப்படி எல்லாம் செய்யக்கூடாது. அதெல்லாம் படிக்கணும், படிக்கிற நேரத்தில் தான் படிக்கணும். நீங்கள் உங்களுக்கு கிளாஸ் மட்டும்தான் அதை பார்க்க வேணும். இது எந்த நேரமும் பார்த்தாலும் கிளாஸ் என்று சொல்லி கொண்டு சும்மாதான் அவர்கள் பொழுது போக்குறார்கள். அவர்களை மாற்றுகளை பார்த்தா கூட தெரியும், ஒன்றுமே இல்லை. பிள்ளைகளுக்கு அந்த அறநறி வகுப்புக்கு சென்று பிள்ளைகளோடு அப்படி படித்தால் இந்த தேவையில்லாத அந்த போன் விளையத்திலாம் அவர் பார்க்க மாட்டார்கள். அந்த பிள்ளைகளை எப்போதும் நல்ல நீதி கதைகளும் அப்படியான கதைகளையும் அவர்களுக்கு சொல்லி நல்ல கதைகளும் தாய் தந்தையர் முதலாவது நல்ல விடயங்களை அதை பார்க்க வேண்டும். தொலைக்காட்சி கூட தேவையில்லாத நாடகங்கள் அப்படி எல்லாம் பார்க்கிறார்கள், அதெல்லாம் தவித்து விட வேண்டும். சமயம் சம்பந்தமான விடயங்கள் அந்த கோவில் சம்பந்தமான அதுகள் எல்லாம் பார்க்கலாம். பிள்ளைகளையும் கூப்பிட்டு விட்டு வைத்து பார்க்கலாம். அதை விட்டு விட்டு அந்த சேவை இல்லாத நாடகங்களை பார்க்கும் போது பிள்ளைகளும் அதை பார்க்கும் போது அவர்களுக்கும் ஒரு இந்த சேவை இல்லாத எண்ணங்கள் சிந்தனைகள் வரும். மற்றவர்களை பழி வாங்குவது அப்படி எல்லாம் வரும். நாம் நல்ல விடயத்தை பார்க்கும் போது பிள்ளைகளும் அதை நல்ல விடயத்தை தான் அவர்கள் நினைத்துக் கொள்வார்கள்.
1: நன்றி அம்மா, நன்றி நன்றி.
3: பார்ப்பது என்பது நல்ல விடயத்தை தான் தாய் தந்தையும் பார்க்க வேண்டும், பிள்ளைகளும் கொடுக்க கூடாது. அதுதான் என்னுடைய கருத்து.
1: சரி, நன்றி நன்றி. நேரம் 11:01. இலங்கை ஒளிபரப்பு கூட தபனம் தென்றலை.
0: ஆல் நியூஸ்
4: மணிச்செய்திகள் காலத்தை வென்று நிலைக்கும் கட்டடங்களின் உறுதிக்கு உத்தரவாதம் RS உருக்கு கம்பிகள்.
0: லோக்கல் ஸ்டடி குளோபல் டிகிரி IIHS தி குளோபல் ஹெல்த் யூனிவர்சிட்டி. விவரங்களுக்கு 0141636673 அல்லது www.iihs.edu.lk. பிராண்ட் நியூ லிப்ட்களை பொருத்தி தரவும் பராமரிக்கவும் பழுது பார்க்கவும் நவீனமயமாக்கவும் லிப்ட் சார்ந்த தேவைகளுக்கு நாடளாவிய ரீதியில் சேவையாற்றும் ஹேண்ட்ஸ் இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட்.
5: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பும் இல்லை. உள்நாட்டு செய்திகள்.
1: குற்ற செயல்களுடன் தொடர்புடையவர் என கூறப்படும் மருத்துவர் என ஆள்மாறாட்டம் செய்த நபர் ஒருவர் புலனறுவை பிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். பொலனறுவை தீப உயர்ந்த பகுதிக்கு அருகில் நேற்றைய தினம் இவர் கைது செய்யப்பட்டார். சந்தேக நபர் குர்நாகல் பன்னலை பிரதேசத்தைச் சேர்ந்தவர். இவர் இதற்கு முன்னர் பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்பிலே பொரளை, கண்டி, மெனுவாங்குடை, திவுலப்பிட்டிய போலீஸ் நிலையங்களினால் கைது செய்யப்பட்டவர் என்பதோடு 2 வருடங்கள் சிறை தண்டனை அனுபவித்தவர் என்பது விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. சந்தேக நபர் இன்று பொலனறுவை நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தப்பட உள்ளார்.
0: வெளிநாட்டுச் செய்திகள்.
1: கணனி குற்றங்களிலே ஈடுபட்ட குற்றச்சாட்டின் கீழ் 5 ஜப்பானிய பிரஜைகள் உட்பட 2200க்கும் மேற்பட்ட நபர்களை மலேசிய போலீசார் கைது செய்துள்ளார்கள். கடந்த ஜனவரி மாதம் முதல் ஏப்ரல் மாதம் வரையிலான காலப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்புகளின் போதே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இவர்களில் சீன மற்றும் இந்தோனேஷிய பிரஜைகளும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தில் நடைபெற்று வரும் தேசிய சூப்பர் லீக் கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியின் 3ம் நாள் ஆட்டம் தற்போது நடைபெறுகிறது. தனது 2வது இன்னிங்ஸுக்காக துடுப்படுத்தாடி வரும் தம்புளி அணி சற்று முன்னர் வரை 6 விக்கெட் இழப்புக்கு 132 ஓட்டங்களை பெற்றது. தம்புளி அணி தனது முதல் இன்னிங்ஸுக்காக 222 ஓட்டங்களை பெற்ற வேளையிலே ஆட்டத்தை இடைநிறுத்திக் கொண்டது. பதிலுக்கு துடுப்படுத்தாடிய கொழும்பு அணி முதல் இன்னிங்ஸில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 146 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றது.
0: மணிச்செய்திகள் கேட்டீர்கள்.
6: நீங்க எங்க வீட்டுக்கு போட்ட பிளான் இருக்க ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா பெயிண்ட், டைல், சிமெண்ட் எல்லாமே தரமா இருக்கணும்.
7: எல்லாத்தையும் விட தரமா இருக்கணும் உங்க வீட்டுக்கு என்ன கம்பியா பாவிக்கணும் என்ன, அதுக்கு தான் முதல்ல எனது தெரிவோ RS உருக்கு கம்பிகள். தாங்கி பிடிக்கும் தந்தையும் கரங்கள் போல் உங்கள் கட்டிடங்களையும் தாங்கி பிடிக்கும் RS உருக்கு கம்பிகள்.
8: லிஃப்ட் என்றாலே பெஸ்ட். நாடறிந்த ஹேண்ட்ஸ் இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட் உங்கள் இல்லங்கள், அலுவலகங்கள், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், அபார்ட்மெண்ட்ஸ் என எதற்குமே பிராண்ட் நியூ லிப்ட்களை புதிதாக பொருத்தி தரவும் பின்னர் பராமரிக்கவும் தற்போதுள்ளவற்றை பழுது பார்க்கவும் நவீனமயமாக்கவும் தேவையறிந்து சேவையாற்றும் முன்னணி நிறுவனம் ஹேண்ட்ஸ் இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட்.
9: இத்துறையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் மிக்க அவர்கள் நாடளாவிய ரீதியில் வருடாந்த பராமரிப்பு ஒப்பந்தத்துடன் உங்களுக்கு எவ்வித சிரமமும் இல்லாமல் லிப்ட்களை ஆண்டு முழுவதும் சீராக இயங்க வைக்கும் பல திட்டங்களை கொண்டுள்ளதோடு தமது துரித சேவைகளுக்கு அறவிடுவது மிக நியாயமான கட்டணங்களை
8: தரமுயர்ந்த லிப்ட்கள் சார்ந்த தேவைகளுக்கு சன் நியூ பிராண்ட் லிப்ட்களை இறக்குமதி செய்து வழங்கும் ஹேண்ட்ஸ் இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட், 260/15 பேஸ் லைன் ரோடு, கொழும்பு 9.
9: மத்திய மாகாண பாவனையாளர்கள் நலன் கருதி புதிய கிளை இலக்கம் 891-2 பேராதனை வீதி கண்டியிலும்.
10: இந்த போறானே இவனெல்லாம் மனுஷனா? வெளிநாட்டு மோகத்துல இருந்த சொத்துக்கெல்லாம் அழிச்சு பெத்த தாய் தகப்பனே நடு ரோட்டு கொண்டவன்.
5: சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல முயற்சித்தால் அதன் விளைவுகளை நீங்கள் மாத்திரமின்றி உங்கள் குடும்பத்தினரும் அனுபவிக்க நேரிடும். உங்கள் சமூகத்தால் நீங்கள் முற்றிலுமாக ஒதுக்கப்படுவீர்கள். நீங்கள் இழைத்த குற்றம் அழியாத கரையாக வாழ்நாள் முழுவதும் உங்கள் மீது படிந்துவிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு எவ்வித வாய்ப்பும் இல்லை.
11: On your favorite radio station, you're listening.
12: Right person, right choice. தன்றல்.
13: இருமலையும் காதலையும் மறைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. சித்தாலே இருமல் சிறப்ப குடிச்சா மறைக்க இல்ல முத்தாவே இல்லாம பண்ணலாம். சிறந்த ஆயுர்வேத மருந்து இருமலை இல்லாதொழிக்கும். நல்லா இருக்குல்ல.
9: சிந்தித்து செயல்பட்டு பாதுகாப்பான எதிர்காலத்தை நிலைபெறச் செய்வோம். நமது பங்களிப்பினை வழங்குவோம்.
14: அதிக மின்சக்தி தேவைப்படும் மின் உபகரணங்களின் பயன்பாட்டை குறைப்போம்.
9: சுரக்கிமோ, இலங்கையை காப்போம், ஒன்றிணைவோம், ஒளியேற்றுவோம்.
15: உல்லாச வேளை, கருத்துக்கள் களமிறங்கட்டும், காலை பொழுது கலகலப்பாகட்டும். உல்லாச வேளை, உல்லாச வேளை.

0: இலங்கை நேரம் 11:11. ஹலோ, வணக்கம். உல்லாச வழியோடு இணைந்திருப்பவர் யார்?
1: வணக்கம் சாக்கா, நான் மார்க்கெட் ஸ்ரீதரன்.
0: சொல்லுங்க ஸ்ரீதரன்.
1: ஒவ்வொரு தாக்கத்துக்கும் எதிர் தாக்கம் இருக்குமாக்கா?
0: கட்டாயம்.
1: அதே மாதிரி இந்த சிறுவர்கள்
0: அதாவது நான் சொன்ன வயதிலே நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். 14 வயதுக்குட்பட்ட பிள்ளைகள்.
1: சரி, இப்ப அதுங்க இறுதி தாக்கம் என்னென்றால், பில் கேட்ஸுக்கு 9 வயசுல கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்தாங்க. அவர்தான் முதல் முதல் இந்த விண்டோஸ் அறிமுகப்படுத்தினர். அதான் அந்த அது மைய புள்ளியில இருந்தால் எங்களுக்கு இந்த ஐபோனோ ஐஎஸ்ஓவோ அல்ல ஆண்ட்ராய்டு வந்தது. அப்ப அவருக்கு அன்றைக்கு வேண்டி கொடுக்க விட்டிருந்தால் இந்த பாவனை வந்திருக்குமா? அப்ப ஒரு சிந்தனையா நாங்கள் மகன் கடிக்கிறோம்
0: என்ன?
1: அதைத்தான் நான் சொல்ல வரேன். என்னென்றால், இப்ப நான் ஒரு பிள்ளைய ஒரு பிள்ளை தவறு செய்தால் போட்டு எல்லா பிள்ளையும் தண்டிக்க முடியாது. அனவழியால் புது புது சிந்தனைகளை நாங்கள் ஊக்கிக்கணும் சொல்ல வரேன். பாதிக்கப்படுறது மனம் பிறந்தது உண்மைதான், ஆனா இதுதான் உண்மையான அடிப்படை பிரச்சனை.
0: அதாவது நீங்கள் சொல்வது சரி, அதாவது ஒரு சிந்தனையை அல்லது ஒரு தேடலை மழுங்கடிக்க கூடாது, அது செயல். அவர் வாழ்ந்த காலகட்டத்தை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். வில்லியம் ஹென்ரி கேட்ஸ், பில்கேட்ஸ் வாழ்ந்த காலகட்டம் வேறு, அவருடைய 9 வயது 10 வயது இருந்த காலகட்டம் வேறு. இன்று கணனி அறிவிலே கணனியிலே இன்று வரைவா வந்திருக்கக்கூடிய பல்வேறு செயலிகள் வந்திருக்க காலகட்டம் வேறு. அவர் தன்னுடைய 13வது வயதிலேயே நிரல்கள், அதாவது ப்ரோக்ராம் எழுத ஆரம்பித்தவர் பில்கேட்ஸ். தன்னுடைய பள்ளி படிப்பை தொடங்கி தொடக்க காலகட்டத்திலேயே சிறு வயதிலே அவருக்கு நிரலாக்கல் ப்ரோக்ராமிங் ஆர்வம் இருந்ததன் காரணமாக 13 வயதிலே அவர்கள் இந்த ப்ரோக்ராம் நிரல்கள் என்று சொல்வார்கள் இதை எழுத ஆரம்பித்திருக்கிறார். அதன் பிறகு 73 அவர் ஹவார்ட் பல்கலைக்கழகத்திலே சேர்ந்து படித்தார். இது அவருடைய காலகட்டங்கள் வேறு. கணனி உபயோகமே
1: அந்த 15 வயது படிக்கிறதா பேங்க் ஒரு பேங்க் கிரியேட் பண்ணி அதுல இருந்து 20 லட்சம் ரூபாய் எடுத்திருக்கிறான்.
0: என்ன காரணம் என்று சொன்னால், நல்லது கெட்டது அறியாத வயது அது. அதுதான் இங்கு பிரச்சனை. அதாவது கணினி பாவிப்பதோ அல்லது கைபேசி பாவிப்பதோ பிரச்சனை அல்ல, ஆனால் நல்லது கெட்டது அறியாத வயதிலே தெரியாத ஒரு விஷயத்தை அவர்கள் கற்றுக்கொள்வதுதான் இங்கு ஆபத்து. அதைத்தான் நான் சொல்ல வருகின்றேன். நல்ல எண்ணம், நல்ல நோக்கம். இப்பொழுது ஃபேஸ்புக்கை உருவாக்கிய மார்க் சுகர்பர்க் அவரே சொல்லி இருக்கிறார், தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் வந்து இந்த கைபேசி பாவனையை கொடுப்பது இல்லை. ஏனென்றால் அவருக்கு அந்த உரிய வயது வரையும் பிள்ளைகளுக்கு கைபேசியை கொடுக்க கூடாது என்று அவருக்கு தெரியும். இப்படி ஒவ்வொரு, அதாவது கைபேசியை பாவித்த பிள்ளைகள் எல்லாமே தீயோர் என்று சொல்ல முடியாது.
1: அது
0: ஆமாம், நல்ல விடயங்களும் இருக்கிற சிறு வயதிலே தொழில்நுட்பத்திலே முன்னணி அறிவோடு இருந்து சாதித்த பிள்ளைகள் இருக்கிறார்கள் இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த வயதெல்லையை பார்க்கும்போது 14 வயதுக்கு உட்பட்டவர் பிள்ளைகள் பாவிப்பது எந்த அளவில் ஏற்றது, சரியானதா? இதை தான் நாங்கள் பேசுகிறோம். இல்லை இல்லை, அது உங்களுடைய கருத்து. நன்றி நன்றி. சரி, இந்த வழியிலே மேகநாதன் பழனியாண்டி மோகன் சொல்கிறார், குழந்தைகள் இந்த கைபேசியிலே மூழ்கி இருப்பதால் அவர்களுடைய உடல் பருமன் ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இதை தொடர்ந்து பாவிப்பதன் காரணமாக கல்வியிலே கவனச்சிதைவு ஏற்படுவதும் உண்டு. சமூக தொடர்புகள், உறவுகள் தொடர்புகள், இப்போ ஏற்கனவே சொன்னது போல சில உறவினர்கள் வீட்டுக்கு வந்தால் பிள்ளைகளை ஏறெடுத்து முகத்தை கூட பார்க்க மாட்டார்கள். இந்த சமூக உறவு தொடர்பு அறுந்து போகிறது. எனவே பிள்ளைகளை விளையாட ஊக்குவிக்க வேண்டியது பெற்றோருடைய கடமை. எனவே பகுத்தறிவு கொண்ட எமது குழந்தைகளை தீமைகளை உதறி தள்ளி கடலளவு நன்மைகளை அள்ளி அள்ளி பருகி பயன்பட பெற்றோர் பாடுபட வேண்டும், கடமைப்பட வேண்டும் என்று மேகநாதன் பழனியாண்டி மோகன் பதிவிட்டிருக்கிறார் முகநூலிலே. சரி, இதுபோல நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். அழையுங்கள், தென்றல் பண்பலையோடு இணையுங்கள். கலையக நேரம் இப்பொழுது 11:16.
2: அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட அனைத்து டிவிஎஸ் மோட்டார் பைக் மற்றும் த்ரீவீலர்களுக்கு இலவச பரிசோதனைகள். டிவிஎஸ் சேவை வழங்குநர்களை தொடர்பு கொள்ளுங்கள். 011-4605-200

0: வானம் பாடிகள்,
1: வானம் பாடிகள்
0: ஆற்றலால் அவனியை ஆளும்
1: இளையோரின் களம்.
2: ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 1:30 முதல் 2 மணி வரையும்
0: வானம் பாடிகள் உங்கள் தென்றலில்
1: உங்கள் திறமையை வெளிப்படுத்த நாம் தரும் சந்தர்ப்பம்.
3: கலைஞர் நேரம் 11:21 ஆகிறது. இந்த வழியிலே இன்று மாலை ஆராதனா நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளும் நேயர் இராவூர் 4 லக்கி வீதி செல்வி சுசைன் எலிசபெத் வர்கீஸ். செல்வி சுசைன் எலிசபெத் வர்கீஸ் லக்கி வீதி இராவூர் 4 பிரதிபூலமாக கலந்து கொள்ளும் நேயர். சரி, இந்த வழியிலே அழைப்பில் இன்னும் ஒருவர். வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம்.
3: கூறுங்கள்.
4: அனுராதா பேசுகிறேன்.
3: என்ன சொல்ல போகின்றீர்கள்?
4: நான் முதலில் கூறுவதை நீங்கள் முழுமையாக கேட்டுவிட்டு எனக்கு அது அதற்கு பிறகு நீங்கள் பதிலை சொன்னாலே எனக்கு போதும்.
3: ஹலோ.
5: ஹலோ, வணக்கம் மேடம்.
3: ஆஹா,
5: மட்டக்களப்பிலிருந்து.
3: இது எப்படி? சரி, கோசலை குமாரி, உங்களுடைய அழைப்பு முந்தி இருக்கிறது. கூறுங்கள்.
5: நலமா மேடம்?
3: நலமாக இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
5: நான் நலம் மேடம்.
3: சரி, என்ன சொல்ல போறீங்க?
5: என்னென்று சொன்னா மேடம், எங்க பார்த்தாலும், கோயில பார்த்தாலும் சரி, கல்யாண வீட்டுகளை பார்த்தாலும் சரி, சின்ன பிள்ளைகள்டையோ சரி, எந்த பிள்ளைகள்டேன்னா போன் தான் மேடம் இருக்கும்.
3: என்ன செய்யலாம்
5: அதை தடுக்கிறதுக்கு?
3: அதை தடுக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? ஒரு சங்கம் அமைப்புமா?
5: அதற்கு நல்ல
3: சட்டம் வரும்போது தானாகவே கொடுப்பதை நிறுத்தி விடுவார்கள். என்ன
5: என்னன்னு சொன்னா, பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு பீச்சுக்கு கூட்டி கொண்டு பிள்ளைகளை பார்க்கணும், பிறகு பார்க்குக்கு கூட்டிட்டு போகணும், பிறகு பிள்ளைகளுக்கு நல்ல நூல்களை புத்தகங்களை வாங்கி கொடுத்து பழக்க வேணும். இது என்னன்னு சொன்னா, இந்த நம்மட ஆட்கள் இருக்கிறாங்க, பிள்ளைகளுக்கு போனை கொடுத்துட்டு அவங்க அவங்களோட வேலையே செய்து கொண்டு இருப்பாங்க. அந்த பிள்ளை நல்லா போன்ல ஊர்னது, பிறகு போன் பாக்குது, போன் பாக்குது,
3: அதன் பிறகு அதாவது கைபேசியை கொடுத்து படக்கி, அதன் பிறகு அதிலே இவர்களுக்கு ஒரு பீதி ஒன்று ஏற்படும், என்னுடைய பிள்ளை இப்படி கைபேசியிலே மூழ்கிறது என்று. அப்போது அவர்கள் கூச்சலிடுவார்கள், கதறுவார்கள், உறவுகளிடம் சொல்லி இதற்கு என்ன விமோக்ஷனம் என்று தேடி அலைவார்கள். ஆனால் அந்த ஆபத்திலிருந்து முதல்ல நாங்கள் கண்டறிந்து அவர்களை காப்பதற்கு கொடுக்காமல் இருப்பது நல்லது.
5: கொடுக்காமல் இருப்பது நல்ல. பிள்ளைகளை முதியவர்கள்ட்ட பிள்ளைகளை கொடுத்து கதைகளை சொல்லி பிள்ளைகளுக்கு நல்ல நல்ல புத்திமதிகளை சொல்லி பழக்க வேண்டும்.
3: சரி, நன்றி அம்மா. நன்றி.

0: காலை நேரம் 11:29 இந்த வழியிலே அழைப்பிலே. வணக்கம்.
1: நீ காலை வணக்கம்மா, மல்லி புஷ்பா கணேசன்.
0: சொல்லுங்க, எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லமா இருக்கேன், நீயும் அவ்வாறு இருக்க வாழ்த்துக்கள். அதாவது நல்ல ஒரு தலைச்சு தான். ஏன் இன்னைக்கு வந்து பெரியூர்லேருந்து சீர் வரை இதெல்லாம் வந்து அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. அப்படி நாம பிள்ளைகளோட எப்படி நடக்கணும்னு தெரிஞ்சு கொள்ளலாம். என்ன சொன்ன வெளியா அப்படிதான் இருக்குது. இது வந்து பெரியவர்கள் வந்து இது மூலி வழியில் சில பெரியவர் வந்து உண்மையிலே வந்து பிள்ளைகள் மத்தியிலே முன்னிட்டு வச்சு அவர்கள் பார்த்து கொண்டு இருக்கும்போது அவர்களுக்கு வந்து தாமும் இந்த நேரம் ஃபோன் பார்க்கணும்னு ஒரு அக்கறை வந்து வரும். அதில் அதனால பிள்ளைகள் படிப்பில் அக்கறை இருக்கவில்லை. அவங்களோட கண் வந்து கண் பார்வை குறைகின்றது பல விஷயங்கள் உள்ளது. இப்போ அண்மையில் கூட நான் ஒன்று பார்த்த நூல்நூலில் ஒரு சிறு குழந்தை வந்து நான் நினைக்க ஏழு பேசி இருக்கும் இந்த பிள்ளையை பார்த்து கொண்டே தொலைபேசி திடீர்னு அது வெடித்து தூரத்தில் போய் விழுந்தது. அப்போ நான் உண்மையை பயந்து விட்டேன். அந்த பிள்ளைக்கு எதுவும் நடக்கவில்லை. அப்போ யார் தப்பு பண்ணுறாங்க? பெற்றோர்களும் தப்பு பண்ணுறாரு. நாம் வந்து சிறு பிள்ளைகளுக்கு முன்னால் நான் முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்டவில்லை. அப்போது பிள்ளைகள் வந்து நான் சொல்வது கேட்பார்கள் தானே, கேட்டு நடப்பார்கள். இல்லாட்டி அவர் சொல்வதும் கேட்க மாட்டார்கள். அந்த சொல்லி கொள்ளேன். அம்மாக்கள் தான், நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, அந்த அம்மாக்கள் தான் தங்களின் மேலுபடு காரணமாக தொலைபேசியை கொடுத்து விழுகின்றனர். இதனால் மிக பிள்ளைகள் தான் பாதிக்கப்படுவார்கள் என்று மறந்து விடுகின்றனர். உண்மையில பாதிக்கப்பட்டுக்கிட்டே நான் உண்மையில மூணு பார்க்கட்டும் தானே. இதை வந்து தவிர்க்கன்னு சொன்னால் நாம் வந்து கெட்ட விடங்களை தவிர்ப்போம். நல்ல விடங்களை உருவாங்கி கொள்ள பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டும். வளர்த்து முன்னுதான் நானே வாழ்ந்து காட்டவும். அப்படி இருந்தால் பிள்ளைகளும் வீட்டுக்கும் நாட்டுக்கும் நல்ல ஒரு பிள்ளையை உருவாக்க முடியும் என்பது என்னுடைய கருத்து.
0: நன்றி. நன்றி அம்மா.
1: நன்றி அம்மா.
2: இந்த படத்தியாரத்தின் லேட்டஸ்ட் ஹிட்ஸுக்கு அனுசரணையை வழங்குவோர் 40 வருடங்களுக்கு மேலாக மக்கள் நம்பிக்கையை பெற்ற ஜனதா குழுமத்தின் ஜனதா ஆட்டோமொபைலிடம் இருந்து அதிக லாபம் ஈட்டக்கூடிய அவெஞ்சர் டிராக்டர்கள் இப்பொழுது ஜனதா ஆட்டோமொபைலிடம் இருந்து பெற்றிடுங்கள்.

0: 40 வருடங்களுக்கு மேலாக மக்கள் நம்பிக்கையை பெற்ற ஜனதா குழுமத்தின் ஜனதா ஆட்டோமொபைலிடம் இருந்து 50 நாடுகளில் முன்னணியில் விற்பனையில் திகழும் ஐரோப்பிய தரத்திலும் வடிவமைப்பிலும் இந்திய நவீன உயர் தயாரிப்பில் உருவாகும் 50 ஹோஸ் பவர் நிறைந்ததும் 2 வருடங்கள் வேலை உத்தரவாதம் அளிக்கப்பட்ட குறைந்த எரிபொருள் செலவோடு உயர் சேத்திறன் கொண்டதும் அதிக லாபமிட்டு கூடிய மஞ்சள் வீரன் அவெஞ்சர் டிராக்டர்கள் இப்பொழுது ஜனதா ஆட்டோமொபைலிடம் இருந்து பெற்றிடுங்கள். மேலதிக விவரங்களுக்கு 0 70 336 21 23.
1: இசை பாடம் தென்றல்
0: இடைக்கால பாடல்களின் இசை அணி தேர்வு
2: காதல் மகராணி கவிதை பூவிருத்தா
1: வெள்ளிதோறும் காலை 9 மணி முதல் 12 மணி வரை
0: தென்றல் அலைவரிசைகளில்
1: இசை பாடும் தென்றல்.

0: பூக்கள் பொன்னான பொழுது பூவாக மலர
1: 12 மணி முதல் 3 மணி வரை
0: தென்றலின் மதிய விருந்தோடு இணைந்திருங்கள்.
1: சுவாரஸ்யமான துணுக்குகள், உலக நடப்புகள், வினோத தகவல்கள் என பல்சுவை அம்சங்களோடு
0: பாடல்களும் கேட்டு மகிழ
1: மதிய விருந்து.
0: மதிய விருந்து
1: உங்கள் தென்றலில்.
2: இசையின் உச்சம் உங்கள் விருப்பம்.
3: எல்லாமே புதுசு.
2: தமிழின் சிறந்த பாடல்கள். வாக்குகளை அறியுங்கள், வெற்றியை தீர்மானியுங்கள். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை 12 மணி முதல் 3 மணி வரை கேளுங்கள், வாக்குகளை பதிவிடுங்கள்.
0: ராகங்கள் திசைதோறும் உறவாட
1: காதோடு கதை பேசும் இனிய கானங்களை

0: சிட்டி டு சிட்டி, நகரத்தில் இருந்து நகரத்திற்கு
1: உங்கள் சிட்டியில் உங்களோடு நாங்கள். சனிக்கிழமை தோறும் மாலை 3 மணி முதல் உங்கள் தென்றலில்
0: உங்கள் நகரத்தின் பெருமை கூற வருகின்றோம்.
2: நேரம் 11:38. உலாச வழக்கடுகொண்டு இருக்கின்றீர்கள். 14 வயதுக்குட்பட்ட பிள்ளைகளுக்கு கைபேசியை கொடுப்பதால் ஏற்படக்கூடிய சிக்கல் நிலை, அல்லது இதிலிருந்து எப்படி அவர்களை விடுபட செய்யலாம், இப்படியான விஷயங்களை நாங்கள் பேசி கொண்டிருக்கின்றோம். பிள்ளைகளுக்கு சிறு வயதிலிருந்து நல்ல வாசிப்பு பழக்கத்தை உருவாக்கி கொடுப்பது மிக அவசியமானது, புத்தக வாசிப்பு. பார்க்கலாம். இன்னும் ஒருவர் அழைப்பில் இணைகிறார். வணக்கம்.
3: வணக்கம்.
2: யார் இங்கிருந்து பேசுறீங்க?
3: சிவானி.
2: சிவானி, சொல்லுங்க. சிவானி, நலமா இருக்கும் சிவானி?
3: ஆமா, உண்மையில போனதாரம் பெரியவரும் பாவிக்கத்தான் செய்யறாங்க. பாவிக்கிறவங்க கண்டிப்பா அவங்க வீட்டுக்கு அவங்க இல்லாத நேரம் அதை எடுத்து பாவிக்கணும்.
2: சிறுவர்கள் இல்லாத நேரங்களிலே பெரியவர்கள் கைபேசி
3: ஆக சின்னவங்களா இருந்தா நிக்கிற ஓடுவாங்க, கொஞ்சம் பெரியவங்களா இருந்தா ஸ்கூல் கிளாஸ் போயிருவாங்க. அந்த டைம்ல இவங்களுக்கு வேற எடுத்து பாக்கலாம். நான் என் கணவர்கள் கண்டிப்பா சொல்லியிருக்கிறேன், பிள்ளைகள் இருக்கிறதுல போன் கையில எடுக்கவே கூடாது. ஏனென்றா எனக்கு விட்டு சின்னாக்கள் இருக்கிறாங்க பேர பிள்ளைகள், அவங்களுக்காகவே நான் போன் இல்லாம இருக்கிறேன். கண்டிப்பா நீங்க எடுக்க கூடாது. வேலையால வந்து பின்னேர்னா எடுத்து பாப்ப இருவங்க எல்லாம் போன கூடாது. ஆமா, என்னண்டா நான் இந்த பிள்ளைகள் தனியா எடுக்கணும்னு சொன்னீங்கதானே, பிள்ளைகள் வந்து ஒரு வயசு வர வரைக்கும் எங்களோடதான் இருக்கணும். போன் பாவனை எல்லாம் இல்லாத நேரம் எந்த பிள்ளைகள வளர்த்தேக்குள்ளே எனக்கு 4 ரூம் இருக்கு, ஹால் இருக்கு. நான் என்ன பெரியவங்களும் நான் ஹால்லதான் நாங்க எல்லாரும் நிற்கிறோம். எனக்கு அந்த நேரம் எனக்கு யோசனை என்னன்னா போன் பிரச்சனை அந்த பேர தெரியாது. தனியை விட்டா வேற ஒரு சிந்தனைக்குள்ள பிள்ளைகள் போயிடக்கூடாது
2: கட்டாயமாக.
3: அதுக்காக எனக்கு பேசுவாங்க எங்க அக்கா மாதிரி எத்தனை தடவை உரம் சொல்லியிருக்காங்க. ரெண்டு விடயத்தை யாரு என்ன சொன்னாலும் சரி என்று நான் செய்வேன். வளர்த்த பிறகும் இந்த பிள்ளைகள் மகன்மார் கூடுதலா எங்களோடதான் நிக்கிற கொள்ளுவாங்க, போன்லதான் நாங்க நிக்கிற கொள்ளுவோம். ஒரு 25 வயது முன்னால நான் சாப்பாடு தீட்டித்தான் விட்டுருக்கேன்.
2: அதிலே ஒரு, அதாவது உணவு ஊட்டுவது என்பது அது ஒரு பாச பிணைப்பு, அது ஒரு பிணைப்பை வந்து உளவியல் ரீதியாக ஏற்படுத்தக்கூடியது. அதிகப்படியான பாசத்தை அது அவர்களுக்கு தூண்டிவிடும், ஊக்குவிக்கும். என்னன்னு சொன்னால் எந்த பிள்ளை, ஆமாம் குறுங்க,
3: நான் யோசிச்சது என்னண்டா அந்த சாப்பாடு தீக்கிற நேரம் நான் அவங்களோட நிறைய பேசுவேன்.
2: அந்த சமயங்களில்
3: அவங்களோட என்ன பேசணும், தம்பி நீங்க என்ன செய்ய போறீங்க, நீங்க படிச்சு கொண்டிருக்கீங்க, படிச்சு முடிச்ச பிறகு என்ன செய்ய போறீங்க, நீங்க இப்ப என்ன வரதா, உங்களுக்கு நாங்க என்ன செய்யணும், நீங்க செய்ய போறதுக்கு நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு நிறைய கேட்பேன். ஒரு 25-26 வயசு ஆயிட்டு இன்னும் அவர் பொம்பளை வந்தா தீட்டித்தான் சாப்பாடு இப்படியும் கேட்பேன். எதுவும் பிள்ளைகளை சொல்லிருங்க தம்பி அதையும் சொல்லுவேன். அதான் கலப்பேன் அவங்களோட, அது பிரச்சனை இல்ல. சொல்லுவேன் சொல்லுவேன், அக்காட்டி பார்த்தாங்களாம் நீங்க அந்த பிள்ளையோட கட்டி கொண்டிருந்தீங்களாமே என்று சும்மா கூட சொல்லுவேன். அப்படியான விஷயங்கள் எல்லாம் சாப்பாடு தீட்டுக்கு நிறைய பேசுவோம். இப்ப இந்த பேர பிள்ளைகளையும் நான் வச்சிருக்கிறேன், நிறைய பேசுவேன். நான் நிறைய அவங்களோட பேசணும். ஸ்கூலால இப்ப வருவாங்க, வந்த உடனே ஸ்கூல் எல்லாம் உடுப்பெல்லாம் மாத்தி விட்டுட்டு அங்க என்ன நடந்துச்சு, ரெண்டு பேரும் வேற வேற ஸ்கூல் வந்து ரெண்டு பேரும் நமக்கு ஆண்கள் பாடசாலை எங்க பெண்கள் பாடசாலை, உங்களோட ஸ்கூல் என்ன நடந்துச்சு, டீச்சர் படி உங்களுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்களான்னு கேட்டா ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். எங்களுக்கு பேர படியன் இருக்கிறான், ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்களான்னு அதை கேட்டதுக்கு ஓ எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, நாங்க 4 பேர் நாங்க ஃப்ரெண்டம்மா, இந்த எல்லாருமே வாங்க கொண்டுதான் கழிப்பாங்க, யாரையும் வாடா கூட வாங்க கொண்டுலாம் கழிக்க மாட்டாங்க, வீட்டையும் சரி வெளியிலையும் சரி. எனக்கு 4 ஃப்ரெண்டம்மா, நாங்க 4 பேரும் ஃப்ரெண்ட், ஆனா நாங்க மற்ற எல்லாரோடையும் கதைப்போம், ஆனா நாங்க 4 பேரும் நாங்க ஃப்ரெண்ட், நாங்க 4 பேரும் ஒரே ஸ்கூல்ல தான் படிக்க போறோம், நாங்க 4 பேரும் ஒன்றா தான் நாங்க கேம்பஸ் போக போறோம்னு
2: சொல்றேன்.
3: அப்ப இந்த இப்படியான விடயங்கள் எல்லாம் கதைச்சா தானே அவங்க சொல்லுவாங்க
2: கட்டாயமாக.
3: நிறைய நான் பேசுவேன், உங்க டீச்சர் என்ன மாதிரி இருப்பாங்க, அவங்க எப்படி இருப்பாங்க, எப்படி வருவாங்க, அதெல்லாம் கேட்பேன். நீங்க எப்படி மாஸ் எடுப்பீங்க, அவங்க 10 தந்தாங்கன்னா கேள்வி தந்தாங்கன்னா நீங்க எத்தனை எடுப்பீங்க, அவங்களையும் 4 பேரும் நான் இப்பவும் உண்டா இருக்க வச்சு சாப்பாடு தீர்த்துறேன். இப்பவும் சொல்லுவாங்க 5 வயசு குழச்சி படிக்கிற பிள்ளை இருக்கா, இந்த பெரிய பிள்ளைங்க சரி அள்ளி சாப்பிட கொடுக்கலாம் தானே, நானே நான் தீர்த்துவேன் சாப்பாடு, நான் சாப்பாடு தீர்த்துற நேரம் அவங்களோட அந்த நிறைய பேசுவேன்.
2: பேசலாம்
3: சம்பந்தமான விஷயமா, அவங்களோட வீடுல நடக்கிற விஷயங்கள் என்னென்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எல்லாமே இந்த சாப்பாடு கொடுக்குற நிறமுக்கு பேசலாம். உங்களாவது நம்ம ஒன்றுமே பேசுறாங்க, கூப்பிட்டு விடயங்களை கேட்டு எங்கிட்ட விடயங்களை சொன்னாலே போதும். அவங்க ஓடி ஓடி விளையாண்டு விளையாண்டு அதையும் கேட்டுக்கொள்வாங்க, அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு சொன்னா அதையும் செய்து கொள்வாங்க.
2: சரி,
3: பிள்ளைகள் இல்லாத நேரம் போன் பாருங்க.
2: நன்றி. பெரியாக்களை சொல்ல வேண்டிய ஒரு அறிவுறுத்தல் அதுதான். நன்றி. நன்றி.
0: எஸ்பிபி சித்ரா 90s ஹிட்ஸுக்கு அனுசரணை வழங்குவோர் சதீஷ் ஜுவல்லரி 871 ப்ளூமெண்டால் ரோட் கொழும்பு 15 சதீஷ் ஜுவல்லரி 871 ப்ளூமெண்டால் ரோட் கொழும்பு 15

0: சதீஷ் ஜுவல்லரியின் தங்க நாணய பரிசு ஸ்பெஷல் கிவ் அவே யாருக்கு? ப்ளூ மெண்டால் ரோட் கொள்வு 15 அமைந்துள்ள சதீஷ் ஜுவல்லரியின் தங்க நாணயத்தை வெல்ல நீங்கள் முதலாவதாக சதீஷ் ஜுவல்லரி சோசியல் மீடியா பக்கங்களை ஃபாலோ செய்ய வேண்டும். இரண்டாவதாக போஸ்ட்களை லைக் செய்ய வேண்டும். மூன்றாவதாக போஸ்ட்களை உங்கள் சோசியல் மீடியா பக்கங்களின் ஸ்டோரிக்கு ஷேர் செய்ய வேண்டும். அவ்வாறு ஃபாலோ செய்யும் உங்களில் ஒருவருக்கு தங்க நாணய பரிசு. இன்றே சதீஷ் ஜுவல்லரி பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பக்கங்களை ஃபாலோ அண்ட் லைக் செய்யுங்கள்.
1: இன்றைய உலாசவடியிலே 14 வயதுக்குட்பட்ட பிள்ளைகளுடைய கைபேசி பாவனை பற்றி, அது சரியா தவறா, பிள்ளை யாரில் இருக்கிறது, எப்படி அதிலிருந்து அவர்களை விடுபட செய்யலாம், இதை பற்றி பல்வேறு கருத்துக்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. நேர்களிடமிருந்து பொதுவாக இந்த கைபேசியை அந்தந்த வயதிலே ஒரு பிள்ளை என்னென்ன விடயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நியதி இருக்கிறது. எங்களுடைய பண்பாடு படி, கலாச்சார பண்பாடு படி, நாங்கள் எங்கள் முன்னோர்கள் எங்களை வளர்த்ததன் பிரகாரம் நாங்கள் எப்படி ஒரு நல்ல பிரஜைகளாக வாழலாம், அடுத்த தலைமுறையை கொண்டு போகலாம் என்ற ஒரு சிந்தனை விழிப்புணர்வு எங்களுக்கு நிச்சயமாக தேவை ஒருவருக்கும். அதன் அதையொட்டியே இந்த தலைப்பு இன்று கொடுக்கப்பட்டதை பார்க்கலாம். இன்னும் சில அழைப்புகள். வணக்கம்.
2: ஹலோ அன்பு அறிவாளர்களே.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
1: எப்படி இருக்கிறீங்க?
2: சும்மா இருக்கிறோம் அன்பு அறிவாளர்களே.
1: கூறுங்களம்மா.
2: அன்பு அறிவாளர்களே, இந்த போன் எங்களோட பிள்ளைகளை கெடுக்கிறதுக்கு இந்த காரணம் எங்களோட கூட்டு குடும்பம் கலந்தது தான்.
1: கூட்டு குடும்பம்
2: கலைந்தது.
1: என்
2: முன்பெல்லாம் எங்களோட பாட்டி எங்களை எல்லாம் எங்களோட அம்மா எந்த பிள்ளைகள கூட இன்றைக்கு ஒரு நல்ல இடத்துல இருக்கிறாங்கன்னா என்னோட அம்மா தான் அவங்களை பெரிய கிராஜுவேட் ஆக்கி அதுவும் ஆங்கில ஆசிரியர்களாக ஆக்கி விட்டுருக்கிறாங்க. காரணம் என்னன்னா சிறு வயதுலேருந்தே புதுமையான கதைகளை சொல்றது, அந்த புளியங்கொட்டைகளை வச்சு தான் அவ எழுத்து பழக்குவா, கணக்கெல்லாம் சொல்லி கொடுப்போம்.
1: எழுத்து பழக்குவது,
2: எழுத்து பழக்கிறது, அந்த மணலை போட்டு தான் கையால இது பண்ணுவான். இன்றைக்கு புது எங்களோட பெற்றோர்கள்லாம் எளிய முறைகளை அவங்களுக்கு இந்த உங்களுக்கு தெரியும், கிருஷ்ணன்ற ஒரு பாட்டு ஒன்று இருக்குது, என்எஸ் கிருஷ்ணன்ட அவட மனைவி மதுரம் படிப்பா, பட்டுன்னு தட்டி விட்டா இட்லி ரெண்டு வரணும், அப்படி அந்த மாதிரியத்தான் எதிர்பார்க்கறாங்களே எங்களோட பெற்றோர்கள். லேசா பிள்ளைகளுக்கு போய் சென்றடையணும், கஷ்டப்பட்டு எதையுமே எங்கட பிள்ளைகள் செய்யக்கூடாது.
1: அதை
2: முதல்ல நாங்கள் முதல்ல ஒரு பிள்ளை 5 மணி 4:30 மணிக்கு எழும்புவானா இருந்தால் அவன் சோம்பறித்தனத்தை குறைக்கலாம். முற்று முழுதாவே இந்த போன்ல இருந்து இப்போ போன் இதுக்கு எங்கட பிள்ளைகளுக்கு தாய் தகப்பன் ஒழுங்கான முறையில கற்றுக் கொடுத்தால் இந்த சரி, அவங்க அரசாங்க உத்தியோகத்தர்களா இருக்கலாம் தனியார் இடங்கள்ல, பிள்ளைகளோட வந்து ஒரு 1:30 மணித்தியாலமாக அளவலாகனா ஒரு நாள் அந்த போனை பாதிக்க வேண்டிய தேவை.

0: இன்னொரு விடயம் இருக்கிறதம்மா, அதாவது ஒவ்வொரு நாளுமே நீங்கள் சொல்வது அதிகாலை எழுப்புவது மட்டுமே இல்லை, இறை வழிபாடு, நல்ல சிந்தனைகள், அறநெறி கருத்து, ஒழுக்கங்கள், அறநெறி பாடங்கள், அதை கற்றுக் கொடுப்பது மட்டுமே இல்லை, பாடசாலை சென்று வந்ததன் பிறகு ஒரு ஒரு நாள் இரண்டு நாள் வாரத்திலே அவர்களை விளையாட்டு பயிற்சிகளுக்கு அனுப்புவது, அந்த சமயங்களிலே கைபேசியை தொடக்கூட மாட்டார்கள்.
1: நிச்சயமா நிச்சயமா, நான் ஒரு பெரியவரை சந்தித்தேன் அண்மையில், அவர் சொன்னார் போதை மட்டுமல்ல, இந்த போனே ஒரு போதை தான்,
0: உண்மைதான்.
1: பாருங்க சில இடங்கள்ல அந்த போனை கொடுக்காடி சாப்பிட கூட மாட்டேங்குது அந்த புள்ளை. அதனால நான் சொல்றேன், தாய் தகப்பன் தான் இது முக்கிய காரணம். தயவு செய்து இண்டையிலிருந்து உங்களோட இந்த உல்லாச வேலையில நீங்க கொடுத்த கருத்திலிருந்து எப்படியாவது நாங்க ஒரு 180% எங்க பிள்ளைகளுக்கு போனை கொடுக்காம இருக்க பார்ப்போம்.
0: சில சமயங்களிலே நான் பார்த்திருக்கேன், சில வீடுகளிலேயே இந்த கைபேசிக்கு அடிமையான பிள்ளைகள் இருப்பார்கள், அவர்களை திருத்துவதற்காக சில சமயங்களே பெற்றோர் சில சில பொய்களை கூட சொல்லுவார்கள், இல்லை உடைந்து விட்டது அல்லது காணாமல் போய்விட்டது என்று சொன்னால் அந்த பிள்ளைகள் அதை ஏற்றுக்கொண்டு பேசாமல் இருப்பார்கள்.
1: அதுக்கு கூட அடங்க மாட்டார், உங்களுக்கு தெரியுமா? இந்த பாருங்க பஸ்கள்ல, நீங்க பஸ் பிரயாணங்கள் செய்து கொண்டிருக்கிறீங்க, நிச்சயமா அந்த பஸ்கள்ல 100%க்கு 100% அந்த போன் தான் அன்று பிறந்த பாலகன்ல முதலாவது கையை கொடுத்து வச்சிருக்கிறாங்க. தற்காலத்தை பொறுத்து யார் பூனைக்கு மணி கட்டுறது
0: என்பதுதான். சட்டம் வந்தால் அது தானாகவே திருந்து,
1: சட்டம் வந்தாலும் எங்கட இலங்கை நாட்டை பொறுத்ததுல அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம்
0: அப்படின்னு சொல்றீங்க.
1: நல்ல காலம் இறைவன் மறைந்திருக்கிறான், இல்லாட்டி அவனை கூட பொல்லாதவனாக்கிடுவாங்க.
0: நன்றி நன்றி நன்றி
1: நன்றி
0: நன்றி அம்மா இணைந்து கூட வைக்க. அதுபோல் இன்னும் ஒருவருக்கு வாய்ப்பை கொடுக்கலாம். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
0: பாருங்க பாருங்க, மணிமேகலை வரதராஜன் நிகழ்ச்சியை நிறைவு செய்து வைக்க வந்திருக்கிறீங்க.
2: என்னென்றால் போன் பிரச்சனை இல்லை, ஆனால் நிச்சயமாக கண், நான் அனுபவத்தில் கண்டத்தில் சொல்கிறேன், நான் 3 பேர் இருக்காங்க இப்போ சின்னாக்கள், 3 பேருக்கும் போன் தான் தேவை. ஆனால் கண்காணிப்பு அவங்க அந்த கிட்ட வேற எதுவுமே பார்க்கறல்ல தெரியும், அந்த கண் படிப்பு சம்பந்தமானது பார்ப்பார். ஆனால் மூத்த பேரன் கொஞ்சம் அந்த விளையாட்டுறது செய்வார் போன்ல, மற்ற 2 பேரும் சின்னால நான் அனுபவத்தில் கண்டினா, நான் மற்ற 2 பேருக்கும் நிறையவே அவங்களுக்கு போன் போட்டாலும் குழந்தை பாடல்கள் அந்த கதை அதுகள் போட்டு அவங்களோட கையில கொடுக்குறதுல வச்சிட்டு தான் சாப்பாடு கொடுக்குறேன். அப்ப அவங்களுக்கு அந்த படிப்பு சம்பந்தமானதான் சின்ன அந்த பேட்டிக்கெல்லாம் நல்ல ஆர்வம். இந்த சின்னால கொஞ்சம் கவனிச்ச குறையோ அவங்களோட அப்பாட்ட இருந்ததால அவர் போன்ல கம்ப்யூட்டர்லாம் அந்த பேய் படங்கள் தான் அதுகள் பார்த்து பார்த்து அவருக்கு அந்த படிப்பு சம்பந்தமானது சின்ன இசை அதே இசைவாக்கம் அடைஞ்சு விட்டு கதை கேட்கலையே மதத்தான் கதைப்பார்
0: என்னென்றால் அம்மா ஒரு விஷயம் இருக்கு, சிறுவர்களை இலக்கு வைத்தே சில செயலிகள் கதைகள் உருவாக்கப்படுகிறது, ஆகவே அதுக்குள் அடிமையானால் அவர்களை மீட்டெடுப்பது என்பது அது ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம். அதே சமயத்திலே பாரிய உளவியல் தாக்கத்தை ஏற்படுத்தி அந்த பிள்ளைகள் பின்னாட்களிலே சட்டவிரோத சமூக விரோத செயற்பாடுகளிலெல்லாம் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கிறது. ஆகவேதான் இந்த பாவனை என்பது அந்த வயது என்று ஒன்று இருக்கிறது, சரி பிழை தவறு தெரிகின்ற வயது வரை வரையும் அவர்களுக்கு கொடுக்காமல் இருப்பது நல்லது.
2: நல்லது, அந்த அவங்களுக்கு கதை சொல்லி அந்த சின்ன மூத்த ஆளுக்கு நிறைய வினாவிட வாங்கி கொடுப்பேன், சாப்பாடு தீர்த்தக்குள்ள அவர் கடை கடை கடன்ட்டு அப்படித்தான் படிப்பு சம்பந்தமா தான் அதுகள் ரெண்டும் வளர்ந்த இவர் கொஞ்சம் புலவிட்டதால. ஆனா இப்ப பரவாயில்ல, ஆனா புலவோ தெண்டிச்சு தான் அதை மறக்க வச்சேன் அப்படியே. அந்த சின்னல்லையே அதை என்ன சிலர் வேலை செய்யறதுக்காக 2 பெற்றோரும் போற வீட்டில் அநேகமா ஆக்கள் இருக்க மாட்டாங்க, வீட்டுக்குள்ளேயே போனை கொடுத்துட்டு வேலை விட்டு வந்து லஞ்சுக்கு சாப்பிட வரும் வரையும் அதுகள் தனியே இருக்குங்க. அப்ப அப்படியான கூட நேரங்கள்லாம் அதுகள் வேற வழியில் போறதுக்கு தான் கண்காணிப்பு கட்டாயம் வேணும். அந்த கொடுக்கறதுல ஒன்றும் இல்லை, நாம கவனிச்சிருந்தா சரி, கெட்ட வழியல்ல போகக்கூடிய மாதிரி இருக்காத அளவுல
0: கண்காணித்தல் அவசியம் என்று சொல்கின்றீர்கள்.
2: அவசியம், ஆமா. இரவுல எல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க, படிப்பு சந்தமா இப்ப ஆன்லைன் கிளாஸ் அதுகளுக்கு எடுப்பாங்க, பகல்ல கொஞ்ச நேரம் பார்க்குங்க சில வேளையில.
0: சரியம்மா, நன்றி நன்றி
2: நன்றி.
0: இந்த அளவிலேயே நாங்கள் நல்லதொரு பாடல் தந்து உல்லாச வழி நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். கலந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட நேயர்களுக்கு நன்றிகள். மீண்டும் ஒரு முறை தொடர்ந்து தென்னலிவம் நிகழ்ச்சிகளை கேட்கலாம். மீண்டும் ஒரு முறை சந்திக்கும் வரை விடைபெறும் நான் அனுஷாமராயஸ். வணக்கம் நேயர்களே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அன்னை வானொலியின் தென்றல்.
1: நேர்களுக்கு வணக்கம். நேரம் இப்பொழுது 12:01.
2: ஆல் நியூஸ்
0: மணிச்செய்திகள்
3: அனுசரணை.
4: RS ஒழுக்கு கம்பிகள், காலத்தை வென்று நிலைக்கும் கட்டிடங்களின் உறுதிக்கு உத்தரவாதம் RS ஒழுக்கு கம்பிகள்.
5: லோக்கல் ஸ்டடி குளோபல் டிகிரி IIHS தி குளோபல் ஹெல்த் யூனிவர்சிட்டி. விவரங்களுக்கு 0111436673 அல்லது www.iihs.edu.lk.
0: உள்நாட்டு செய்திகள்.
1: தேசிய மட்டத்திலான நில பயன்பாட்டு திட்டம் ஒன்றை தயாரிக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக நில பயன்பாட்டு கொள்கை திட்டமிடல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான மாவட்ட ரீதியிலான கலந்துரையாடல்கள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அனுராதபுர மாவட்ட நில பயன்பாட்டு உதவி பணிப்பாளர் DRS அமரசிங்க குறிப்பிட்டார். இதற்கான விசேட கலந்துரையாடல் அனுராதபுர மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது.
2: வெளிநாட்டுச் செய்திகள்.
1: ஜப்பானில் தயாரிக்கப்பட்ட ராணுவ தளவாடங்களை ஏற்றுமதி செய்வதை ஊக்குவிப்பதற்காக பிலிப்பைன்ஸுடன் இணைந்து செயல்குழு ஒன்றை அமைப்பதற்கு இரு நாடுகளினதும் பாதுகாப்பு அமைச்சர்கள் இணக்கம் தெரிவித்துள்ளனர். ஜப்பானின் அண்மைக்கால சட்ட திருத்தங்களை தொடர்வதே இந்த உடன்படிக்கை எட்டப்பட்டுள்ளது.
0: விளையாட்டுச் செய்திகள்.
1: லங்கா பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடருக்கான வெளிநாட்டு வீரர்களை பதிவு செய்யும் பணிகள் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கப்படும் என இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் அறிவித்துள்ளது. இதற்கான பதிவுகளை இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தின் ஊடாக மேற்கொள்ள முடியும். இந்த மாதம் 18 வரை அதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது.
4: RS ஒழுக்கு கம்பிகள் இயற்கை அனர்த்தங்களுக்கு ஈடுகொடுக்கும் தொழில்நுட்பத்தில் உருவான RSQST RB500 ஒழுக்கு கம்பிகள் SLS தர சான்றிதழுடன் நியாய விலையில் நாடெங்கும் கிடைக்கின்றன. RS ஒழுக்கு

0: மதிய விருந்து. சுவாரஸ்யமும் சுவையும் நிறைந்த தகவல்களுடன் உற்சாகமான பாடல்கள் தந்து மதிய நேரத்தை உங்கள் மனம் கவர் நேரமாக மாற்றும் மதிய விருந்து. மதிய விருந்து
1: மதிய விருந்தினுடைய பயணம் சந்தோஷமாக ஆரம்பிக்கிறது. 3 மணி வரைக்கும் இன்றும் மதிய விருந்து பல் சுவை அம்சங்களை உங்களுக்கு தரவிருக்கிறது. எல்லாரும் நல்லா இருக்கிறீங்க தானே? அதுதான் வேணும். நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம்.

நீங்கள் உயிரோட்டமிக்கவராக இருக்க வேண்டும். சேர்க்கைத்தனம் நிறைந்த சம்பிரதாயங்கள், நடைமுறைகள், கொள்கைகள், கோட்பாடுகள் அனைத்தும் மனிதனை அடிமையாக்குகின்றன. முழுமையான சுதந்திரத்தை கொடுப்பது இயற்கை தன்மைதான், ஓஷோ கூறியது. நீங்கள் உயிரோட்டமிக்கவராக இருக்க வேண்டும். சேர்க்கைத்தனம் நிறைந்த சம்பிரதாயங்கள், நடைமுறைகள், கொள்கைகள், கோட்பாடுகள் அனைத்தும் மனிதனை அடிமையாக்குகின்றன. முழுமையான சுதந்திரத்தை கொடுப்பது இயற்கை தன்மைதான்.

0: அறநறிச்சாரம்.
1: ஆய கலைகளும் அறிவியலும் ஆன்மீகம் காட்டும் அறநறி வாழ்வும் மானுடம் வாழ்வாங்கு வாழ வழிவகுத்து வைத்த நெறிமுறையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்
0: அறநறிச்சாரம். சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு தென்றல் 104.7 104.9 FM அலைவரிசைகளில் அனுசரணை. இந்து சமய கலாசார அலுவலர்கள் திணைக்களம்.

விஜய் ஆண்டனியின் இசையில் அந்த பாடல் டிஷ்யூம் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். நேரம் இப்பொழுது 12:20 மதிய விருந்து கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். மதிய நேரம் கொஞ்சம் கஷ்டமான நேரம், அதனால் வந்து அந்த இடையில் வந்து அப்படியே சோர்ந்து போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் மிச்ச நேரத்தை கொண்டு போகிறது ஸோ கொஞ்சம் கஷ்டமாக போயிடும். அதனால் இந்த நேரத்திலையும் நீங்கள் எப்பொழுதும் போல் உற்சாகமாக இருந்தீங்க அப்படின்ட்டு நாளை ஆரம்பிக்கிற பொழுது எப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷாக உற்சாகமாக இருந்தீங்களோ அதே மாதிரி அன்று நாள் முழுவதும் இருக்குமாறு பார்த்துக்கொள்ளுங்கள். நிறைய வேலைன்னு சொன்னால் இடையில கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் ஒரு தூக்கம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாள் முழுக்க தூங்கிடக்கூடாது, சரியா? அதற்கு இந்த நாள் முழுவதும் நீங்கள் உற்சாகமாக இருக்க வேண்டும்னு சொன்னால் நீங்கள் காலையில் எடுத்துக்கொண்ட உணவு மிக முக்கியமான காரணமாக இருக்கும். நிறைய பேர் காலை உணவை தவிர்த்திருப்பீர்கள், அன்று நாள் முழுவதும் உங்களால் ஓடவே முடியாது. அதே போன்று ஆரோக்கியமான உணவு இல்லாமல் இருக்கின்ற பொழுது கூட உங்களுக்கு அன்று நாள் முழுவதும் எந்த வேலையையும் சரியாக உற்சாகமாக செய்ய முடியாது. எனவே எல்லாவற்றுக்கும் மிக முக்கியமான விடயம் காலை உணவு என்பது தவிர்க்கப்படாமல் ஆரோக்கியமான உணவாக இருக்க வேண்டும். நாங்கள் வந்து எப்போவுமே ரிவர்ஸில் செய்கிறாக்க தானே, காலையில் நல்ல அதிகமாக அளவாக உண்ணலாம், சரியா? அளவுக்கு அதிகமாக இல்லாமல் எங்களுக்கு அளவாக நாங்கள் காலை உணவு ஒரு மன்னன் போல உண்ணலாம் அப்படின்னு சொல்வார்கள். மதியம் கொஞ்சம் குறைத்து கொள்ள வேண்டும், இரவு வந்து ஒரு பிச்சைக்காரனை போல உண்ண வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம், அதனால தான் நிறைய பிரச்சனைகள். எனவே அந்த விடயத்தையும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைய நாட்களில் வந்து இனிமேல் மழை வரலாம் என்ற ஒரு நிலை தான் இருக்கிறது. அந்த வெப்ப தாக்கத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் கொஞ்சம் குளிர்ச்சியான நிலைமைக்கு சென்று கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லலாம். இன்று முதல் அடுத்த சில நாட்களுக்கு நாடு முழுவதும் மழை வீழ்ச்சி அதிகரிக்கும் என்பதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. சபரகமுவ மத்திய உவா வடமத்திய மாகாணங்களில் சில பகுதிகளில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான கனமழை பெய்யக்கூடும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று மத்திய சபரகமுவ உவா மாகாணங்களில் சில இடங்களில் அதிகாலை நேரங்களில் பனிமூட்டமான வானிலை நிலவுகின்ற வாய்ப்பும் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் என்னென்ன விடயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது உங்கள் எல்லோருக்குமே தெரியும். எனவே அந்த விடயங்களை கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். அது தவிர இந்த காலநிலை தொடர்பில் வளிமண்டல திணைக்களம் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறது. எனவே அவ்வப்போது அது தொடர்பான தகவல்களை அவர்கள் வெளியிடுவார்கள், அவற்றை நாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கின்றோம். எது எப்படி இருந்தாலும் கையில் ஒரு கூட எப்பவும் இருக்குமாறு பார்த்துக்கொள்ளுங்கள். ஏனென்றால் வேலைகள் தடைப்பட்டு விடலாம், இல்லாவிட்டால் அப்படியே நனைந்து தோய்ந்து விட்டு விடலாம். அதனால் வெயிலோ மழையோ ஒரு கூடையோ இல்லாவிட்டால் மழைக்கும் வெயிலுக்கும் உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான விஷயங்கள் வந்து எப்போவுமே, ஏன்னா இந்த நேரத்தில் மழை பெய்யுது இந்த நேரத்தில் வெயில் அடிக்கிறது என்பது உறுதியாக சொல்ல முடியாத ஒரு நிலைமை தான் என்று காலநிலையில் இருக்கிறது என்பதனால் எதற்கும் நாங்கள் எச்சரிக்கையோடு முன்னெச்சரிக்கையோடு நடந்து கொள்வது புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லுவார்கள். இந்த விடயங்கள் எப்பொழுதும் மனதில் இருக்குமாறு பார்த்துக்கொள்ளுங்கள். வணக்கம். இந்த பாடல் பாரிஜாதம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது.

0: on your favorite radio station. You're listening.
1: Right person, right choice. Tendril.
2: Tendril. இந்த மணித்தியாலத்தின் 2K ஹிட் வழங்குவது
3: KB அல் ஹசீனா ஜுவலர்ஸ்.
2: அசல் 22 கரட் தூய தங்கத்தில் புத்தம் புது டிசைன்களை சகலவித நகைகளுடன் திருமண நகைகளும் KB அல் ஹசீனா ஜுவலர்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: இந்த மணித்தியாலத்தின் 2K ஹிட் வழங்கியது
1: KB அல் ஹசீனா ஜுவல்லர்ஸ்.
0: விதம் விதமாய்,
1: வித்தியாசமாய்,
0: அழகழகாய்,
1: அற்புதமாய்
0: அசல் 22 கரட் தூய தங்கத்தில் நியாய விலையில் உத்தரவாதத்துடன் சவடிகள்,
1: நெக்லஸ்கள்,
0: மாலைகள்,
1: வளையல்கள்,
0: தோடுகள்,
1: மோதிரங்கள்,
0: விசேடமாக திருமண நகைகள் என சகல விதமான நகைகளை வாங்கிடவும்
1: நீங்கள் விரும்பும் டிசைன்களில் புகழ்பெற்ற வெளிநாட்டு நகை வடிவமைப்பாளர்களின் கைவண்ணத்தில் நகைகளை செய்திடவும்
0: KB அல் ஹசீனா ஜுவல்லர்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
1: இலக்கம் 62 செட்டியார் தெரு, கொழும்பு 11.
2: நேரம் இப்பொழுது 12:32.
3: இந்த மணித்தியாலத்தின் லேட்டஸ்ட் ஹிட்ஸுக்கு அனுசரணையை வழங்குவோர் 40 வருடங்களுக்கு மேலாக மக்கள் நம்பிக்கையை பெற்ற ஜனதா குழுமத்தின் ஜனதா ஆட்டோமொபைலிடம் இருந்து அதிக லாபமிட்ட கூடிய அவெஞ்சர் டிராக்டர்கள் இப்பொழுது ஜனதா ஆட்டோமொபைலிடம் இருந்து பெற்றிடுங்கள்.
4: அனைவருக்கும்

0: இந்த வார்த்தையாளத்தின் லேட்டஸ்ட் ஹிட்ஸுக்கு அனுசரணை வழங்கியோர்
1: நம்ம நாட்டிலேயே ஜிஐ பைப், வோக்ஸ் பார், லிப் சேனல் இந்த எல்லாம் தயாரிக்கப்படுவதால் இம்முறையும் நாம் ஜனதா ஜிஐ டியூப்களையே கொள்வனவு செய்வோம். எமது கட்டிடங்களை வடிவமைக்க எமது நம்பிக்கையுடைய சிறப்பான தரம் மிகுந்த தயாரிப்புகளே ஜனதா ஜிஐ டியூப் ஆகும். ஜிஐ பைப், வோக்ஸ் பார், லிப் சேனல் இந்த எல்லாம் தயாரிக்கப்படுவதால் இம்முறையும் நாம் ஜனதா ஜிஐ டியூப்களையே கொள்வனவு செய்வோம். எமது கட்டிடங்களை வடிவமைக்க எமது நம்பிக்கையுடைய சிறப்பான தரம் மிகுந்த தயாரிப்புகளே ஜனதா ஜிஐ டியூப் ஆகும்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அன்னை வானொலியின் தென்றல்.
3: 90களில் நாங்கள் பார்த்த பல திரைப்படங்களை தயாரித்தவர் எங்களுடைய ஜீவா ஜிதன் ரமேஷ் இவர்களுடைய தந்தை. யார்? ஆர் பி சௌத்ரி. குறிப்பாக கோகுலம், நாட்டாமை, பூவே உனக்காக, லவ் டுடே, சூரியவம்சம், துள்ளாத மரமும் துள்ளும், நீ வருவாயென, இப்படி நாங்கள் ரசித்து பார்த்த திரைப்படங்களை தயாரித்தவர் நேற்றைய தினம் விபத்தொன்றிலே மரணம் அடைந்திருக்கின்றார். அவருடைய ஊருக்கு சென்று கொண்டிருந்த நேரத்தில் இந்த விபத்து இடம்பெற்றிருக்கிறது. எனவே ஒரு அதிர்ச்சியான தகவலாக, ஒரு கவலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தகவலாக இந்த தகவலை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பல திரைப்படங்களை தந்தவர், மக்கள் மனதிலே நிற்கக்கூடிய திரைப்படங்களை தந்தவர். தமிழ், மலையாளம், தெலுங்கு போன்ற பல மொழிகளில் படங்களை தயாரித்தவர் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் ஆர் பி சௌத்ரி என்பது அந்த எழுத்தோட்டத்தில் நாங்கள் பார்ப்பது இப்பொழுதும் அந்த கண்முன்னே வந்து நிற்கிறது. இவருடைய மறைவை அறிகின்ற பொழுது 3 ஃபிலிம்ஃபேர் விருதுகளை பெற்றவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நேற்றைய தினம் இந்த விபத்து இடம்பெற்றிருக்கிறது. இன்றெல்லாம் இப்பொழுதெல்லாம் இந்த விபத்துக்கள் என்பது ஒரு நாளும் ஏதாவது ஒரு விபத்து தொடர்பான செய்திகள், அதனால் ஏற்படுகின்ற மரணங்கள் ஒரு பயத்தினை தான் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக எங்களுடைய நாட்டையும் பொறுத்தவரையில் விபத்துக்களால் அகால மரணங்கள், அதிலும் இளம் வயதினர் இப்படியெல்லாம் இடம்பெறுவதை பார்க்கின்ற பொழுது நாங்கள் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பது பற்றி தான் யோசிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே பாதைகளில் பயணிக்கின்ற பொழுது மிக கவனமாக, நாங்கள் சரியாக இருந்தாலும் கூட சிலர் விடுகின்ற தவறுகள் எங்களுக்கும் கூட பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். எனவே எந்த பக்கத்தால் எந்த நேரம் எப்படி நடக்கும், எப்படியும் நடக்கலாம் என்பது தொடர்பிலான ஒரு கவனம் தான் இருக்க வேண்டும். வாகனம் ஓடுகின்ற பொழுது ஒவ்வொருவரும் மிக கவனமாக இருங்கள். அதே போன்று பாதை ஒழுங்கு விதிமுறைகளை மீறி செயல்படுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். கையடக்க தொலைபேசிகளை பாவித்து கொண்டு வாகனங்களை ஓட்டுகின்ற எத்தனை பேர் என்றும் இருக்கிறார்கள். உயர் பதவிகளில் இருப்பவர்கள் கார்களிலே வாகனங்களை ஓட்டிக்கொண்டு செல்பவர்கள் காலை வேளையில் நீங்கள் அதிகமாக பார்க்கலாம். கையடக்க தொலைபேசியினுடைய அந்த கவனத்தில் தான் அவர்கள் இருப்பார்கள். பாதை தொடர்பான கவனம் அங்கே இருக்காது. பாதைகளில் நடந்து போகின்ற போதும் சரி, பாதைகளை கடக்கின்ற பொழுதும் சரி, இந்த தொலைபேசி பாவனையை நிறுத்திவிடுங்கள். அதே போன்று மஞ்சள் கடவைகளில் பாதைகளை கடவுங்கள். மஞ்சள் கடவைகளில் பாதைகளை கடக்கின்ற பொழுது கூட என்னுடைய கடமா, இது நாங்கள் கடக்கின்ற இடம்தானே என்ற ரீதியில் எழுந்தமானமாக நீங்கள் பாதைகளை கடக்கக்கூடாது. அந்த நேரங்களிலும் இரண்டு பக்கங்களும் பாதைகளை பார்த்துவிட்டு பாதைகளை கடவுங்கள். இப்படியான போக்குவரத்து விதிமுறைகள், போக்குவரத்து சாலையில் பயணிக்கின்ற பொழுது மிக அவதானமாக இருங்கள் என்ற ஒரு விடயத்தை தான் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. எனவே ஆர் பி சௌத்ரி அவர்கள் எங்களுடைய மனதிலே நிற்கக்கூடிய பல திரைப்படங்களை தந்தவர். எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் நடிகர் ஜீவா மற்றும் ஜித்தன் ரமேஷ் அவர்களுடைய பிள்ளைகள். அதே போன்று எங்களுடைய அஞ்சலியையும் அவருக்கு செலுத்திக் கொண்டு அவருடைய லவ் டுடே திரைப்பட பாடலை அடுத்து நாங்கள் கேட்கலாம்.

மெடிக்கல் மருந்துகளுக்கு அதிக விலை கொடுப்பதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். அரசு உசு செலவில் சாதாரண விலைக்கு மருந்துகளை வாங்குங்கள். அல்லது வேற எந்த மருந்தகத்திலும் உங்கள் மருந்து துண்டுக்கு SPC மருந்துகளை கேட்டு வாங்குங்கள். இது அரசு மருந்தாக்க கூட்டுத்தாபனம் தரும் தகவல். இன்னும் சில வினாடிகளில் எமது செய்திகளை நீங்கள் கேட்கலாம். இது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம்.

நேரம் 12:45. இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனம். செய்திகள். செய்தி ஆசிரியர் ஸ்ரீ நாகவாணி ராஜா. வாசிப்பவர் கே ஜெயகிருஷ்ணா. முதலில் தலைப்புச் செய்திகள். உயர்கல்வி உள்ளிட்ட சீர்திருத்தங்களை மேற்கொள்வதற்காக குழுவொன்று நியமனம். பல்கலைக்கழகங்களின் பணியாளர் வெற்றிடங்களை நிரப்ப அவசர நடவடிக்கை. அனைத்து பொருளாதார மத்திய நிலையங்களையும் ஒன்றிணைத்து திரைசேரி செயலாளரின் கீழ் நிறுவனம் ஒன்று ஸ்தாபிப்பு. உள்நாட்டு உருளைக்கிழங்கு விவசாயிகளை பாதுகாப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை.

நாகக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் கருணாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். அந்த குழுவின் அறிக்கை பரிந்துரைகளுக்கு அமைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார். பாராளுமன்ற உறுப்பினர் மஞ்சுள சுகத் ரத்நாயக் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே பிரதமர் இன்று பாராளுமன்றத்தில் இதனை தெரிவித்தார். பல்கலைக்கழகங்களின் நிலவும் வெற்றிடங்களை நிரப்புதல் மற்றும் வசதிகளை மேம்படுத்துதல் தொடர்பில் விசேட கவனமும் செலுத்தப்படும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். இதேவேளை அனைத்து பொருளாதார மத்திய நிலையங்களையும் ஒன்றிணைத்து திரைசேரி செயலாளரின் கீழ் நிறுவனம் ஒன்று நிறுவப்பட்டுள்ளதாக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்தார். பாராளுமன்ற உறுப்பினர் சுசாந்த குமார நவரத்ன எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். லங்கா சத்துசம் மூலம் உருளைக்கிழங்கை கொள்வனவு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இறக்குமதி செய்யப்படும் உருளைக்கிழங்கிற்கு 80 ரூபாய் வரி விதிப்பதன் மூலம் உள்நாட்டு விவசாயிகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். கண்டி மாவட்டத்தின் குடிநீர் பிரச்சினையை தீர்ப்பதற்கு கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் டாக்டர் சுசில் ரணசிங்க தெரிவித்துள்ளார். அடுத்த ஆண்டில் நீர் சுத்திகரிப்பு அளவை அதிகரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்காக சுத்திகரிப்பு நிலையங்களை அமைப்பதற்கு பொருத்தமான பிரதேசங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் சமந்தராணி கிரியல்ல எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். ஸ்ரீலங்கன் விமான சேவையை தற்போதைய நிலையிலேயே முன்னெடுத்துச் செல்லும் எண்ணம் அரசாங்கத்திற்கு இல்லை. நிதி ரீதியான வியாபார திட்டத்தின் கீழ் செயல்படுவதற்கு தேவையான முதலீட்டாளர்களின் ஒத்துழைப்பை பெற்றுக் கொள்வதற்கான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் அனுரா கர்ணாதிலக தெரிவித்தார். பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணநாயக் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர், தற்பொழுது அரசு வங்கிகளிடம் உள்ள 91.3 பில்லியன் ரூபாய் கடனை மறுசீரமைக்கும் பணிகள் நிறைவடைந்திருப்பதாகவும், வட்டி முரண்பாடுகள் மற்றும் ஆரம்ப கொடுப்பனவுகளுக்காக 5 ஆண்டுகால திட்டத்தின் கீழ் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் வரை 25.2 பில்லியன் ரூபாய் பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். மீட்பு புனர்வாழ்வு சட்டமூலத்தின் 2ஆம் வாசிப்பு மீதான விவாதம் தற்பொழுது பாராளுமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய அமைச்சர் சுனில் குமார் கமகே, நாட்டில் வர்த்தகங்கள் வீழ்ச்சியடையும் போது அவற்றை மீண்டும் கட்டியெழுப்ப முடியாத சந்தர்ப்பங்களில் அந்த வர்த்தகங்களை வினைத்திறனான முறையில் முடிவுக்கு கொண்டு வருவதே இதன் மூலம் எதிர்பார்க்கப்படுவதாக கூறினார். வெளிக்காரணிகளால் சில வர்த்தகங்கள் வீழ்ச்சியடைகின்றன. அத்தகைய சந்தர்ப்பங்களில் அவற்றிலிருந்து விலகி புதிய வர்த்தகங்களை ஆரம்பிக்க வாய்ப்பளிக்கப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டார். அத்துடன் புதிய குழுவின் மூலம் நாட்டின் கிரிக்கெட் விளையாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப எதிர்பார்ப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். முறையான அரசு சேவையை வலுப்படுத்த வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் குறிப்பிட்டார். எனவே அரசு நிர்வாகப் பணிகளுக்கு கட்சி ஆதரவாளர்களை நியமிக்கக்கூடாது எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். இலங்கைக்கான பாகிஸ்தான் இஸ்லாமிய குடியரசின் உயர் ஸ்தானிகர் மேஜர் ஜெனரல் நயர் நசீர் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஏவைஸ் மார்ஷல் சம்பத்துய கொந்தாவை சந்தித்தார். இந்த சந்திப்பு நேற்று பாதுகாப்பு அமைச்சு வளாகத்தில் இடம்பெற்றது. இதன்போது பாதுகாப்பு செயலாளர் பாகிஸ்தான் உயர் ஸ்தானிகரை வரவேற்றதுடன் இலங்கையில் தனது ராஜதந்திர சேவையை ஆரம்பித்துள்ளமைக்காக அவருக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து இடம்பெற்ற கலந்துரையாடல் மிகவும் பயனுள்ள முறையில் அமைந்தது. இந்த சந்திப்பில் இரு நாடுகளுக்கு இடையிலான முக்கியமான இருதரப்பு விடயங்கள் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டது. இதன்போது இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்துதல், பாதுகாப்புத்துறையில் ஒத்துழைப்பை மேம்படுத்துதல், பயிற்சி நடவடிக்கைகள் மற்றும் பிராந்திய பாதுகாப்பு ஆகிய விடயங்கள் குறித்தும் விசேட கவனம் செலுத்தப்பட்டது. பாகிஸ்தானுக்கும் இலங்கைக்கும் இடையில் நிலவும் நீண்டகால உறவுகள் குறித்து தனது பாராட்டுக்களையும் தெரிவித்த பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகர், பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதற்காக இலங்கை அதிகாரிகளுடன் நெருக்கமாக பணியாற்றுவதற்கான தனது விருப்பத்தை மீண்டும் உறுதிப்படுத்தினார். கட்டுமானம் மற்றும் காங்கிரீட் கழிவுகளை மீள் சுழற்சி செய்து மீண்டும் பயன்படுத்தக்கூடிய வகையில் தயாரிக்கும் நாட்டின் முதலாவது திட்டம் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை திறந்து வைக்கப்பட உள்ளது. எக்கல கைத்தொழில் பேட்டை வளாகத்தில் அமைந்துள்ள முன்னாய்வு முற்றத்தில் இதற்கான பணிகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன.
அமைச்சர்களான டாக்டர் சுசில் ரணசிங்க மற்றும் டாக்டர் தம்பிக்க பெட்டபந்தி ஆகியோரின் பங்கேற்புடன் அன்றைய தினம் காலை 9 மணிக்கு இதற்கான ஆரம்ப நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன.

0: கல்வி பொதுத்தர் ஆதரப்பத்திர உயர்தர பரீட்சையில் சிறந்த பெறுபர்களை பெற்ற 200 மாணவர்களுக்கு சர்வதேச தரவரிசையில் முன்னணியில் உள்ள வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் முதல்கட்ட படிப்பினை மேற்கொள்வதற்காக அரசாங்கம் விசேட புலமை பரிசில் திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்தியிருக்கிறது. வளமான நாடு, அழகான வாழ்க்கை எனும் அரசாங்கத்தின் கொள்கை திட்டம் மற்றும் 2025 வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளுக்கு அமைய கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சினால் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. 2025 உயர்தர பரீட்சையில் அதி உயர் பெறுபர்களை பெற்ற மாணவர்களிடமிருந்து 2 கட்டத்திற்கான விண்ணப்பங்கள் தற்பொழுது கூறப்பட்டுள்ளன. இந்த அரச புலமை பரிசில் திட்டத்துடன் தமக்கு தொடர்பு இருப்பதாக கூறி சில அங்கீகரிக்கப்படாத தனியார் முகவர்களும் நிறுவனங்களும் மாணவர்களையும் பெற்றோர்களையும் தவறாக வழிநடத்துவது அமைச்சு அவதானித்திருக்கிறது. எந்த ஒரு தனியார் நிறுவனத்துடனும் ஆலோசனை சேவையுடனும் அமைச்சு எவ்வித ஒப்பந்தத்தையோ தொடர்பையோ கொண்டிருக்கவில்லை. அத்துடன் விண்ணப்பங்களை தயாரிப்பதற்கோ தெரிவு நடவடிக்கைகளில் செல்வாக்கு செலுத்துவதற்கோ எந்த ஒரு தனியார் தரப்பினருக்கும் அனுமதி வழங்கப்படவில்லை எனவும் அமைச்சு தெரிவித்துள்ளது. விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வதும் மதிப்பீடு செய்வதும் அமைச்சினால் நேரடியான வெளிப்படைத்தன்மையுடன் முன்னெடுக்கப்படும். எனவே விண்ணப்பிப்பதற்கு எவ்வித இடைத்தரகர்களின் உதவியும் அவசியமில்லை. இவ்வாறான அங்கீகரிக்கப்படாத 3 தரப்பினருடன் கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்வதால் ஏற்படும் எவ்வித விளைவுகளுக்கும் அமைச்சு பொறுப்பேற்க மாட்டாது. எனவே உத்தியோகபூர்வ அறிவிப்புகளை மாத்திரமே நம்புமாறு மாணவர்களும் பெற்றோர்களும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். குற்றச்செயலுடன் தொடர்புடையவர் என கூறப்படும் மருத்துவர் என ஆள்மாறாட்டம் செய்த நபர் ஒருவர் புலனர்வை பிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். புலனர்வை தீப உயன பகுதிக்கு அருகில் நேற்றைய தினம் இவர் கைது செய்யப்பட்டார். சந்தேக நபர் குர்நாகல் பன்னல என்ற பிரதேசத்தைச் சேர்ந்தவராவர். இவர் இதற்கு முன்னர் பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்பில் பொரளை, கண்டி, மினுவாங்குட, துவளப்பீட்டிய போலீசாரால் கைது செய்யப்பட்டவர் என்பதோடு 2 சிறை தண்டனையும் அனுபவித்தவர் என்பதும் விசாரணைகளில் இருந்து தெரிய வந்திருக்கிறது. சந்தேக நபர் இன்று புலனர்வை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவுள்ளார். வரிக்கொள்கையை எளிமைப்படுத்தும் நோக்கில் வங்கி மற்றும் நிதி சேவைகளுக்காக இதுவரை தனித்தனியாக அறவிடப்பட்டு வந்த பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி மற்றும் சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரி ஆகியவற்றை ஒன்றிணைத்துள்ளமை வரவேற்கத்தக்கது என பட்டய கணக்காளரும் வரி முகாமைத்துவ ஆலோசகருமான AGS சுவாமிநாதன் சர்மா தெரிவித்துள்ளார். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் தமிழ் தேசிய சேவையில் இன்று காலை ஒலிபரப்பான விடியும் வேளை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் கருத்து வெளியிட்டார். இந்த வரி ஒன்றிணைப்பு வரி அடிப்படையை விரிவுபடுத்துவதுடன் அரச வருமானத்தையும் அதிகரிக்கும் என அவர் சுட்டிக்காட்டினார். ஜூலை 1 முதல் நடைமுறைக்கு வரும் இந்த கூட்டணைக்கப்பட்ட வரி அறவிடல் வங்கி மற்றும் நிதி சேவைகளுக்கு மட்டுமே உரியது. இதனை எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் வாடிக்கையாளர்களிடம் இருந்து நேரடியாக அறவிட முடியாது. எனவே சமூக வலைத்தளங்களில் பரவும் தவறான தகவல்கள் குறித்து பொதுமக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் இந்த திட்டம் நீண்டகால அடிப்படையில் நாட்டின் உட்கட்டமைப்பு, கிராமிய வளர்ச்சி, சுற்றுலாத்துறை மேம்பாடு ஊடாக மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வழி கோலும் எனவும் அவர் குறிப்பிட்டார்.
1: பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப.
0: தேசிய மட்டத்திலான நில பயன்பாட்டு திட்டம் ஒன்றை தயாரிக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக நில பயன்பாட்டுக் கொள்கை திட்டமிடல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான மாவட்ட ரீதியிலான கலந்துரையாடல்கள் தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அனுராதபுரம் மாவட்ட நில பயன்பாட்டு உதவி பணிப்பாளர் DSR அமர்சிங்க குறிப்பிட்டார். இதற்கான விசேட கலந்துரையாடல் அனுராதபுரம் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. நாட்டில் பயன்படுத்தப்படாத பெருமளவிலான வெற்று நிலங்கள் காணப்படுகின்றன. இந்த தேசிய திட்டத்தின் ஊடாக குறைந்த பயன்பாட்டு நிலங்கள், கைவிடப்பட்ட நிலங்கள், தொல்பொருள் மற்றும் அழகியல் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள், விவசாய நிலங்கள், வனப்பகுதிகள், குளத்தொகுதி கட்டமைப்புகள் மற்றும் கனிம வளங்கள் கொண்ட நிலங்கள் என அனைத்து நிலங்களையும் வகைப்படுத்தி பட்டியலிட எதிர்பார்க்கப்படுகிறது. மக்களின் காணி பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை வழங்கும் போது இவ்வாறானதொரு தேசிய நில பயன்பாட்டு திட்டம் தற்போதைய காலத்தின் கட்டாய தேவையாகவும் கருதப்படுகிறது.
1: பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேபன்.
2: அபிவிருத்தி செய்திகள்.
0: புத்தள பிரதேச சபை எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள 10 குடியேற்றங்களை இலக்காக கொண்டு மகசன்கம பாடசாலைக்கு முன்னால் உள்ள வீதி மற்றும் கோணகங்கர 19 கட்டை மயானத்திற்கு செல்லும் வீதி ஆகியவற்றை அபிவிருத்தி செய்வதற்கு புத்தள பிரதேச சபை நடவடிக்கை எடுத்திருக்கிறது. பாடசாலைக்கு முன்னால் உள்ள வீதிக்காக பிரதேச சபையின் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் 20 லட்சம் ரூபாயும், கோணகங்கர 19 கட்டை மயான வீதிக்காக மாகாண சபை நிதி ஒதுக்கீட்டின் கீழ் 10 லட்சம் ரூபாயும் செலவிடப்பட்டுள்ளது. இந்த வீதிகளின் நிர்மாணப் பணிகள் நிறைவடையும் தருவாயிலும் உள்ளன.
3: வர்த்தக செய்தி அனுசரணை.
4: தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம்.
5: சேமிப்பின் பாரம்பரியத்தின் டிஜிட்டல் பயணத்தில் இணையுங்கள். NSP டிஜிட்டல் பேங்கிங் உங்களுக்காக என்று முன்னிலையில்.
0: மெல்ஸ்டாக்ஹோ PLC நிறுவனத்தின் முழுமையான உரிமையை கொண்ட துணை நிறுவனமான மெல்ஸ் ஆட்டோமொபைல்ஸ் தனியார் நிறுவனம் இலங்கையில் BMW மோட்டார் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கும் விற்பனை செய்வதற்குமான உத்தியோகபூர்வ அங்கீகாரம் பெற்ற முகவராக நியமிக்கப்பட்டிருக்கிறது. கொழும்பு பங்குச்சந்தைக்கு கடிதம் ஒன்றின் மூலம் மெல்ஸ்டாக்ஹோ PLC நிறுவனம் இதனை தெரிவித்திருக்கிறது. இந்த நியமனத்தினூடாக மெல்ஸ் ஆட்டோமொபைல்ஸ் நிறுவனம் புதிய BMW வாகனங்களை இறக்குமதி செய்தல், விற்பனை செய்தல், விநியோகித்தல் ஆகியவற்றுடன் BMW மேலதிக உதிரி பாகங்களை வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கும்.

0: சேமிப்பின் பாரம்பரியத்தின் டிஜிட்டல் பயணத்தில் இணையுங்கள். NSP டிஜிட்டல் பேங்கிங் உங்களுக்காக என்று முன்னிலையில் பொருளாதார செய்திகள்.
1: அனுராதபுரம் மாவட்டத்தில் உள்ள கழுகஸ்வேவ மற்றும் எல்லங்கா குள அமைப்புகளில் சுற்றுலா தொழிலை மேம்படுத்த திட்டம் ஒன்று நடைபெற்று வருவதாக மாவட்ட செயலாளர் ரஞ்சித் விமலசூரிய தெரிவிக்கிறார். இந்த திட்டத்தின் முதல் கட்டத்திற்காக சுற்றுலா அமைச்சு 70 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கியிருக்கிறது. இதன்படி கழுகஸ்வேவ, கலபிட்டகல மற்றும் உடகடவில கிராமங்களில் குளங்களை குளக்கரை தளங்கள் அமைப்பதற்கு எதிர்பார்க்கப்படுகிறது. அத்துடன் மேலதிகமாக உணவு விடுதி ஒன்றும் 4 கிராமிய வீடுகளை நிர்மாணிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது.
2: உங்கள் கவனத்திற்கு அனுசரணை.
3: கசாகல கிரீன் சூப்பர், புதிய இடம், குறைந்த விலை, காட்சி அறைகள், மாத்தளை, கடுவில மற்றும் அத்துருகிரிய. குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அலையங்கள் 0112-86-40-12.
1: அம்பாறை மாவட்டத்தின் பானம புத்துவில் வீதியிலான இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் சேவைகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக பயணிகள் தெரிவிக்கிறார்கள். இதன் காரணமாக அலுவலக உத்தியோகத்தர்கள் உரிய நேரத்திற்கு தமது கடமைகளுக்கு சமூகம் அளிக்க முடியாமல் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டு வருகிறார்கள். அம்பாறை டிப்போவுக்கு சொந்தமான பஸ் ஒன்று பானமையிலிருந்து அம்பாறை வரை சேவையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தது. இருந்த போதிலும் இந்த சேவை நாளாந்தம் இயங்குவதில்லை. சில சந்தர்ப்பங்களில் பல நாட்களாக இடைநிறுத்தப்படுவதாகவும் பொதுமக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். எனவே இதுகுறித்து அதிகாரிகள் கவனம் செலுத்தி அலுவலக ஊழியர்களின் நலன் கருதி காலை 6 மணி முதல் 7 மணி வரையும் இடைப்பட்ட நேரத்தில் நிரந்தரமான பஸ் சேவை ஒன்றை முன்னெடுக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
3: பல்வேறு வகையான பசுமை விவசாய பொருட்களை சந்தைக்கு ஏற்றுமதி செய்து நாட்டுக்கு அந்நிய செலாவணியை கொண்டுவரும் முற்றிலும் தேசியமயமான வியாபாரம் கசாகல கிரீன் குழுமம். கசாகல கிரீன் குழுமத்தில் பசுமை விவசாய உற்பத்திகளுடன் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு இலங்கையர்களும் இணைந்து கொள்ளலாம். ₹1 லட்சத்திலிருந்து தொடங்கும் விவசாய முதலீட்டு வாய்ப்புகளை பயன்படுத்தி மாதாந்த நன்மைகளை பெறுங்கள். இன்றே எங்களுடன் சேருங்கள். விவரங்களுக்கு 0112-07-77-87.
2: உலகச் செய்திகள்.
1: ஹோமோஸ் நீரினை ஊடாக கப்பல்கள் பாதுகாப்பாக பயணிப்பதை உறுதிப்படுத்துவதற்கான அமெரிக்காவின் ராணுவ நடவடிக்கைகளில் இடைநிறுத்தம் செய்யப்படுவதாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். ஈரானுடன் உடன்படிக்கை ஒன்றை எட்ட முடியுமா என்பது குறித்து ஆராய்வதற்காக குறுகிய காலத்திற்கு இந்த இடைநிறுத்தம் அமுல்படுத்தப்படுவதாக ட்ரம்ப் நேற்று சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருக்கிறார். ஈரான் பிரதிநிதிகளோடு முழுமையான மற்றும் இறுதியான உடன்படிக்கையை எட்டுவதில் சிறந்த முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பாகிஸ்தான் உள்ளிட்ட ஏனைய நாடுகள் இவ்வாறானதொரு இடைநிறுத்தத்தை கோரியிருந்ததாகவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஜப்பானில் தயாரிக்கப்பட்ட இராணுவ தளபாடங்களை ஏற்றுமதி செய்வதை ஊக்குவிப்பதற்காக பிலிப்பீன்ஸுடன் இணைந்து செயற்குழு ஒன்றை அமைப்பதற்கு இரு நாடுகளதும் பாதுகாப்பு அமைச்சர்கள் இணக்கம் தெரிவித்துள்ளனர். ஜப்பானின் அண்மைக்கால சட்ட திருத்தங்களைத் தொடர்ந்தே இந்த உடன்படிக்கை எட்டப்பட்டுள்ளது. இதன் மூலம் அபாயகரமான ஆயுதங்களை ஏற்றுமதி செய்வதற்கான வாய்ப்பு ஜப்பானுக்கு கிடைத்துள்ளது. பிலிப்பீன்ஸ் தலைநகர் மெனிலாவில் ஜப்பானிய பாதுகாப்பு அமைச்சர் காஷ்மே சிஞ்சிரோ மற்றும் பிலிப்பீன்ஸ் பாதுகாப்பு அமைச்சர் கெல்பேடோ தியோடோரோ ஆகியோருக்கு இடையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போதே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
1: லங்கா பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடருக்கான வெளிநாட்டு வீரர்களை பதிவு செய்யும் பணிகள் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கப்படும் என இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் அறிவித்துள்ளது. இதற்கான பதிவுகளை இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தின் ஊடாக மேற்கொள்ள முடியும். இந்த மாதம் 18ஆம் தேதி வரை அதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இலங்கையின் முன்னணி T20 கிரிக்கெட் நிறுவனமான லங்கா பிரீமியர் லீக் தொடரின் 6வது பருவகாலம் ஜூலை 10ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரை பல்வேறு மைதானங்களிலும் நடைபெற இருக்கிறது. கொழும்பு டிஎஸ் சேனநாயக்க கல்லூரி மற்றும் கண்டி புனித அந்தோனியார் கல்லூரிகளுக்கு இடையிலான வருடாந்த பாடசாலை ரக்பி போட்டி எதிர்வரும் சனிக்கிழமை கொழும்பில் நடைபெற இருக்கிறது. டிஎஸ் சேனநாயக்க கல்லூரியின் ஸ்தாபக அதிபர் RIT எலசின் ஞாபகார்த்தமாக இந்த போட்டி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. டிஎஸ் சேனநாயக்க கல்லூரியின் ரக்பி விளையாட்டு ஆரம்பிக்கப்பட்டு 50 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் பொன்விழா கொண்டாட்டமும் இதற்கு இணையாக நடைபெறும் என அதிபர் சம்பத் வேரகுட தெரிவித்தார். இதேவேளை ரக்பி விளையாட்டின் உண்மையான பண்புகளை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் மதிப்புமிக்க சவாலான ஒரு போட்டியை இம்முறை கண்டுகளிக்க முடியும் என கண்டி புனித அந்தோனியார் கல்லூரியின் அதிபர் ஹென்றி பெர்னார்ட் விஜயதுங்க குறிப்பிட்டிருக்கிறார்.
2: காலநிலை அறிக்கை.
1: இன்று முதல் நாட்டின் மழை நிலைமை அதிகரிக்கும் என வளிமண்டல் வில் திணைக்களம் எதிர்ப்பு கூறியிருக்கிறது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று பிற்பகலில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேல் சபர்கமு, தென் உவா மாகாணங்களிலும் அம்பாறை மாவட்டத்திலும் வானம் வெகுமூட்டத்துடன் காணப்படும். சபர்கமு மத்திய உவா மாகாணங்களிலும் அம்பாறை, மட்டக்களப்பு, காலி, மாத்தறை, புலனறவை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் குறிப்பிட்டிருக்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உயர்கல்வி உள்ளிட்ட சீர்திருத்தங்களை மேற்கொள்வதற்காக குழு ஒன்று நியமனம். பல்கலைக்கழகங்களின் பணியாளர் வெற்றிடங்களை நிரப்ப அவசர நடவடிக்கை. அனைத்து பொருளாதார மத்திய நிலையங்களையும் ஒன்றிணைத்து திரைய சேரி செயலாளரின் கீழ் நிறுவனம் ஒன்று ஸ்தாபிப்பு. உள்நாட்டு உருளைக்கிழங்கு விவசாயிகளை பாதுகாப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை. கண்டி மாவட்டத்தின் குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வாக நீர் சுத்திகரிப்பு நிலையங்களை அமைக்க திட்டம். பாகிஸ்தானுக்கும் இலங்கைக்கும் இடையிலான உறவுகள் மேலும் வலுவூட்டல். ஹோமூஸ் நீரிணைப் பகுதியில் அமெரிக்க ராணுவ நடவடிக்கைகள் இடைநிறுத்தம். லங்கா பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடருக்கான வெளிநாட்டு வீரர்களின் பதிவு நாளை மறுதினம் முதல் ஆரம்பம். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. எமது அடுத்த பிரதான செய்திகள் இன்று மாலை 6 மணிக்கு ஒலிபரப்பாகும்.
3: நேரம் இப்பொழுது 1:05.
4: அதி உயர்தரமான மருந்துகளை சாதாரண விலைக்கு வாங்கிக் கொள்ள அரச ஒசு செலவுக்கு செல்லுங்கள். அல்லது வேற எந்த மருந்தகத்திலும் நீங்கள் மருந்துகளை வாங்கும் போது SPC மருந்துகளை கேட்டு வாங்குங்கள். இது அரச மருந்தாக்கல் கூட்டுத்தாபனம்.

0: மக்களுக்கும் நாட்டிற்கும் நன்மை பயக்கும் விதத்தில் அரசாங்கத்தின் வரி கொள்கையினை எளிமைப்படுத்தும் முறைமை பற்றி பட்டய கணக்காளர் வரி முகாமைத்துவ ஆலோசகர் AGS சுவாமிநாதன் சர்மா அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள்.
1: சாதாரணமாக இலங்கையில் வெட் என்பது 18% இருக்கின்றது. எல்லோருமே நாங்கள் வியாபாரம் செய்பவர்கள் அனைவருமே, இறக்குமதி செய்பவர்கள் மற்றும் அனைவருமே வெட் வரியை 18% கட்டிக்கொண்டு வருகின்றோம் இன்று வரையும். ஆனால் வங்கிக்கு, அதாவது பைனான்சியல் சர்வீஸுக்கு இதுவரை காலமும் அந்த 18% இல்லாமல் 15% குறைத்து அறவிடப்பட்டு வருகின்றது. அதை மக்கள் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். மாற்றம் வரப்போகின்றது 1st of July. அதுவரை காலமும் அந்த வங்கிகளுக்கு குறைந்த வட்டி விகிதத்தில் தான் அவர்கள் பே பண்ணி கொண்டு வருகின்றார்கள். அதாவது 18% மற்றவர்கள், மற்ற வியாபார நிறுவனங்கள் பே பண்ணும் பொழுது வட்டியை, இவர்கள் வங்கிகளும் நிதி நிறுவனங்களும் 15%, அதாவது 3% குறைந்த அளவில் தான் இன்று வரையும் பே பண்ணி கொண்டு வருகிறார்கள். அந்த வட்டியை செலுத்தி வருகின்றார்கள். ஆகவே உண்மையாகவே அவர்கள் செலுத்த வேண்டிய வட்டவளவு 18. அது மாத்திரமல்லாமல் வங்கி போன்ற சேவை வழங்கும் நிறுவனங்களுக்கு SSCL சோசியல் செக்யூரிட்டி கண்ட்ரிபியூஷன் லிவி, SSCL சமூக பாதுகாப்பு அறுவீட்டுத் தொகை என்று சொல்வோம், அது வந்து சேவை செக்டருக்கு 2.5% இருக்கின்றது. ஆகவே உண்மையாகவே அவர்கள் 2.5% அதை செலுத்தி வருகின்றனர். ஆகவே நாம் பார்க்க வேண்டும், உண்மையாக 18% இருக்க வேண்டும். ஆகவே SSCL எவ்வளவா இருக்க வேண்டும், 2.5, ரெண்டையும் கூட்டினால் 20.5. ஆகவே இந்த 20.5 தான் இப்பொழுது 1st July அறவிடப்பட போகின்றது. நாங்கள் பார்க்கணும், மிக முக்கியமாக நிதி நிறுவனங்களும் வங்கிகளும் வட்டை கஸ்டமரிடம் சார்ஜ் பண்ண முடியாத ஒரு டெக்னிக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கின்றது. இந்த நிதி நிறுவனங்களோ வங்கிகளோ அந்த இந்த வட்டை வாடிக்கையாளரிடம் அறவிட முடியாது. அவர்கள் வந்து வெளிவடிச்சன் என்ற ஒரு டெபினிஷன் கீழ் தான் இந்த வெளிய வட்டை பே பண்ண போகின்றார்.
2: Favorite radio station. You're listening.
3: Right person, right choice. Tendril.
4: மதிய விருந்து.

நேரம் இப்பொழுது 1:13. மதிய நேர பயணம் தொடர்கிறது. 3 மணி வரைக்கும் இணைந்திருங்கள். இன்னும் பல சுவாரஸ்யமான பயனுள்ள அம்சங்கள் மதிய விருந்தில் உங்களுக்காக காத்திருக்கின்றன.

0: ஹாய் தென்றல் எஃப்எம் நேயர்களே, நான் பின்னணி பாடகன் சத்யபிரகாஷ் பேசுறேன். உங்களோட பேசுறதுல ரொம்ப ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம தென்றல் எஃப்எம் ஆர்ஜிஸ் எல்லாருமே பயங்கரமா சூப்பரா நிகழ்ச்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க. கீப் லிசனிங் டு தென்றல் எஃப்எம் 104.7 எஃப்எம் 104.9.
1: நேரம் இப்பொழுது 1:19. அதிக விருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இப்போ நடை பயிற்சி என்பது பெரிய பெரிய உடல் பயிற்சிகள் எல்லாம் செய்ய முடியாவிட்டாலும் கூட நடைப்பயிற்சி ஒவ்வொரு நாளும் இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள். அது கூட உங்களுடைய உடலுக்கு ஆரோக்கியம், அது எல்லோருக்குமே தெரிந்தது. மாலை நேரங்களில் எங்கே நாங்கள்லாம் நடைப்பயிற்சி செய்கிறோம், போகிற வார நேரத்தில் அப்படியே நடப்பதற்கான நடைபாதை இருக்கிறது. அந்த பாதையில் வந்து எவ்வளவோ பேர் காரில் வந்து இறங்கி அப்படியே நடந்துகிட்டே இருப்பாங்க. நாங்கள் பார்த்துட்டே இருப்போம். நாங்கள் இங்கே நாளாந்தும் இங்கே கலையகத்துக்கும் எங்களுடைய பிரிவுகளுக்கும் செல்றதுலேயே அந்த நடக்கான நேரமெல்லாம் அப்படியே அதுக்குள்ளே வந்துடுது, சரியா? அதனால் நடைப்பயிற்சி என்பது மிக மிக முக்கியம். சின்ன சின்ன விஷயங்கள் கூட, இப்போ நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு காலையில் வேலைக்கு செல்கின்ற பொழுதோ, இல்லாவிட்டால் காலையில் வெளி வேலைகளுக்கு நாங்கள் செல்கின்ற பொழுதோ, கொஞ்சம் நடந்து போனால் களைச்சி போயிடுவோம், வேர்த்து விடும், அது வந்து கொஞ்சம் அசௌகரியமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னு சொன்னால், மாலை நேரத்தில் வீட்டுக்கு போகிற நேரம் இருக்குது இல்லையா, அதே ஒரு குறிப்பிட்ட இடத்துல இறங்கி ஒரு பஸ்ஸில் போகிறீங்கள் என்றால் போகின்றீர்கள் என்றாலும் சரி, இல்லாவிட்டால் வேறு விதத்தில் நீங்கள் பயணம் செய்கின்றதாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வீட்டிற்கும் அந்த இடத்திற்குமான ஒரு குறிப்பிட்ட தூரத்தை வைத்துக்கொண்டு அங்கிருந்து வீட்டுக்கு நடந்து போனால் கூட அந்த ஒரு உடலுக்கான ஒரு பயிற்சியாக கூட அதே இருக்கும். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது, நல்லா கைகளை வீசி நடக்கின்ற பயிற்சி தான் இங்கே தேவைப்படுகிறது. அந்த வகையில் வந்து பொதுவாக எல்லாருக்கும் தெரியுமே இந்த நடைப்பயிற்சி எல்லோருமே மேற்கொள்ள வேண்டும்னு சொல்லி. ஆனால் அந்த வயதினை பொறுத்து நடப்பதற்கான நேரத்தை, நடைப்பயிற்சிக்கான நேரத்தை நீங்கள் வரையறுத்து கொண்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும். 5 முதல் 18 வயது வரை இருப்பவர்கள் உடல் வளர்ச்சி அடைவதால் ஆற்றல் அளவு கூட அதிகமாக இருக்கும். குழந்தைகளுக்கு வெறுமனே நடப்பது மட்டும் அவர்களுக்கு போதாது, அவர்கள் எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். உங்களுடைய குழந்தைகள் சுறுசுறுப்பாக இருக்கிறார்களா, ஓடி ஆடி விளையாடுகிறார்களா, இல்லாவிட்டால் எனக்கு கரைச்சலாக போய்விடும் என்று ஒரே இடத்தில் உட்கார வைத்து விடுவீர்களா, நீங்களே யோசித்துக் கொள்ளுங்கள். இந்த வயதில் உள்ள குழந்தைகள் ஒரு நாளைக்கு சுமார் 12,000 முதல் 15,000 அடிகள் வரை நடக்கக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து 18 முதல் 40 வயது வரை இருப்பவர்கள் நாங்கள் வந்து பரபரப்பாக இருக்கும் ஒரு வாழ்க்கை கட்டம் என்று சொல்லலாம். இந்த வயது எல்லைக்குள் இருப்பவர்கள் மேசை வேலைகள் அதே போன்று சீரற்ற வாழ்க்கை முறை உடல் அதிகரிப்புக்கு வழிவகுக்கிறது இல்லையா. காலையில் இவ்வாறு இந்த மேசை வேலைகள் என்று சொல்வது கம்ப்யூட்டருக்கும் ஒரே இடத்தில் இருந்து கொண்டு வேலை பார்ப்பது தான் இன்று அதிகமாக இருக்கிறது. எனவே தினமும் 10,000 முதல் 12,000 அடிகள் நடப்பது உகந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த வயதில் தொடர்ந்து நடப்பது வலுவான வளர் சிதை மாற்றத்தை பராமரிக்கவும் நீரிழிவு உயர் ரத்த அழுத்த அபாயத்தை குறைக்கவும் உதவுகிறது. அடுத்த வயதில்லை 40 முதல் 60 வயது வரை நாங்கள் பார்க்கிற பொழுது இந்த வயதின் பின்பதாக உடலில் வந்து ஹோமோன் மாற்றங்கள் எல்லாம் ஆரம்பமாகின்றன. அது மட்டுமல்ல மூட்டு பிரச்சனைகளும் கூட ஏற்படலாம். எனவே ஒவ்வொரு நாளும் தவறாமல் நடைப்பயிற்சி செய்ய வேண்டும். இந்த வயதில் 8,000 முதல் 10,000 அடிகள் நடப்பது பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. உங்களால் ஒரே நேரத்தில் அவ்வளவு நடக்க முடியாவிட்டால் கூட அதை காலை மாலை என்று 2 பகுதிகளாக பிரித்து நடந்தால் போதும் என்று சொல்கிறார்கள். அதே போன்று முதியவர்கள், 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் நடப்பதனுடைய நோக்கம் என்ன என்று சொல்லி நாங்கள் பார்க்கிற பொழுது, சுறுசுறுப்பாக இருப்பதற்கும் தசை இறுக்கத்தை தடுப்பதற்கும் தான் இந்த நடைப்பயிற்சி 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு மிக தேவையாக இருக்கிறது. இந்த வயதில் ஒரு 5,000 முதல் 7,000 அடிகள் நடப்பதை ஒரு இலக்காகவே நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். முழங்கால் வலி அல்லாவிட்டால் சமநிலை பிரச்சனைகள் இருந்தால் மருத்துவரை கலந்தாலோசித்த பின்னர் நீங்கள் இந்த நடைப்பயிற்சியை மேற்கொள்ளலாம். எனவே எங்களுடைய வயதிற்கு ஏற்றவாறு எத்தனை அடிகள் நடக்க வேண்டும் என்பது பற்றி தான் நாங்கள் உங்களுக்கு ஒரு விளக்கத்தை தந்திருந்தோம். இதுக்கு மேலே உங்கள் பொறுப்பு, சரியா?

0: கூடாது.
1: அட போடா,
2: வேணா கழட்டிட்டோம் இந்த ஆட்டம்லாம்.
3: இந்த மாதிரி பாட்டுலாம் போட்டானோ நாம ஏதாவது பண்ணிருக்கணும்ல.
2: ஏய் அதான்டா, என்ன தெக்லிஸ்டோ இந்த ஆட்டம் பாட்டம் கிட்டலாம். உனக்கு வேலை கிடைச்சிச்சா உனக்கு? ஆனா இதெல்லாம் நம்ம தப்பு இல்ல. இந்த இடம், இங்க இருக்கிற அழுக்கு, அழுக்க உருவாக்கி இந்த அழுக்குலயே ஊறி போனதோ இவங்களை மாதிரி ஆளுங்க. இவங்களை எல்லாம் பார்த்தாலே
0: விரட்டி விரட்டி வெளுக்கத்தான்.

0: பனிக்குமடு கிடிய சிங்கள மொழியில் வந்து ரொம்ப பிரபலமான ஒரு பாடல் அப்படின்னு சொல்லலாம். அந்த பாடலையும் இன்று மதிய விருந்து உங்களுக்காக தந்திருந்தது. சரி, இன்னொரு பக்கம் ஒரு சந்தோஷம் துக்கம் எல்லாமே மாறி மாறி வரும் என்று சொல்வார்கள். ஒரு சந்தோஷமான பாடலை கேட்டதுக்கு பிறகு நம்ம திரையுலகிற்கு ஒரு மாபெரும் இழப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆர் பி சௌத்ரி, தயாரிப்பாளர் ஆர் பி சௌத்ரி அவர்களினுடைய மறைவு என்பது திடீர் மறைவு என்பது ஜீவா, ஜித்தன், ரமேஷ் ஆகியோருடைய தந்தை அவர்களை பற்றி ரொம்பவே கவலைப்படுவாராம் எப்பொழுதுமே ஆர் பி சௌத்ரி அவர்கள். இதற்கு வந்து இவருடைய இறப்பிற்கு திரை பிரபலங்கள் பலரும் தங்களுடைய அனுதாபங்களையும் தெரிவித்து கொண்டு வருகின்றார்கள். அந்த வகையில் வந்து நான் இன்று சாப்பிடுவதற்கு சோறு சாப்பிடுவதற்கு காரணமே ஆர் பி சௌத்ரி தான் அப்படின்னு சொல்லி இயக்குனர் விக்ரமன் வந்து மிகவும் மனக்கவலையோடு பதிவிட்டிருக்கின்றார். அதே போன்று கே எஸ் ரவிக்குமார் என்னுடைய திரையுலக பயணத்தை வடிவமைப்பதில் ஆர் பி சௌத்ரி வந்து முக்கிய பங்கு வகித்தவர் என்று பழைய புகைப்படங்களை எல்லாம் பகிர்ந்து ஆர் பி சௌத்ரிக்கு இரங்கல் தெரிவித்திருக்கின்றார். அதே போன்று விஷால், நடிகர் விஷாலும் தன்னுடைய அஞ்சலியை செலுத்தியிருக்கின்றார், பதிவிட்டு இருக்கிறார். எனக்கு வழிகாட்டியாக இருந்தவர் என்று சொல்லி நடிகர் சந்தானம் தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்திருக்கின்றார், மிகவும் நெகிழ்ச்சியோடு தெரிவித்திருக்கின்றார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்றுதான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நான் நிம்மதியாக சாப்பிடுவது சௌத்ரி சார் போட்ட பிச்சை அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இயக்குனர் விக்ரமன். 40 ஆண்டுகளுக்கு முன்பு இயக்குனராக வேண்டும் என்ற கனவுகளோடு சென்னைக்கு வந்தேன். அப்போது என்னிடம் எதுவுமே இல்லை, சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டிருந்தேன். அப்போது தான் ஆர் பி சௌத்ரி சாரை சந்தித்து ஒரு கதை சொன்னேன். அவர் அந்த கதையை கேட்டவுடன் எந்த தயக்கமும் இல்லாமல் உடனே ஓகே சொன்னார். இன்று நான் நிம்மதியாக சாப்பிட்டு அமைதியாக வாழ்கிறேன் என்றால் அது அவர் போட்ட பிச்சை என்று உருக்கமாக இயக்குனர் விக்ரம் பதிவிட்டிருக்கின்றார். இப்படியாக பல பிரபலங்களும் தங்களுடைய அனுதாபங்களை பதிவிட்டு வருகின்றார்கள். அதே போன்று விஜயை வைத்து 100வது படம் நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் அவருடைய கடைசி ஆசை. எனவே நிறைவேறாத சௌத்ரியின் கடைசி ஆசை என்று கூட போட்டிருக்கின்றார்கள். முதல்வராக போகும் இப்பொழுது அதை தாண்டி இருக்கிறார். அதற்கு முதலில் தேர்தலுக்கு முதலில் போடப்பட்டது. முதல்வராக போகும் நடிகர் விஜயின் திரைப்பயணத்தில் பூவை உனக்காக, துள்ளாதவனும் துள்ளும், திருப்பாச்சி என்ற வெற்றி படங்களை தயாரித்தவர் மறைந்த ஆர் பி சௌத்ரி. அவர் தன்னுடைய 100வது படத்தை விஜயை வைத்து தயாரிக்க வேண்டும் என்று விரும்பியிருந்தார். ஆனால் விஜய் அரசியலுக்கு சென்றதால் அந்த ஆசை கடைசி வரை நிறைவேறாமல் போய்விட்டது அப்படின்னு சொல்லி அந்த பதிவுகளும் வந்திருக்கிறது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் பதிவிட்டிருக்கிறார். என்னுடைய அருமை நண்பர் சுபகுட் ஃபிலிம்ஸ் ஆர் பி சௌத்ரி அவர்கள் தலை சிறந்த தயாரிப்பாளர், அருமையான மனிதர், எத்தனையோ இயக்குநர்களுக்கு வாய்ப்பளித்து திரையுலகை வாழ வைத்தவர். அவருடைய இந்த அகால மரண செய்தி எனக்கு பேரதிர்ச்சியையும் மிகுந்த வேதனையையும் அளிக்கிறது. குடும்பத்தினருக்கு என் ஆழ்ந்த அனுதாபங்கள். அவர் ஆத்மா சாந்தி அடையட்டும் என்று நடிகர் ரஜினிகாந்தும் பதிவிட்டிருக்கிறார். இவ்வாறு அவருக்கான அஞ்சலிகள், ஆழ்ந்த அனுதாப செய்திகள் பதிவிடப்பட்டு கொண்டிருக்கிறது. திரைப்பிரபலங்கள் தங்களுடைய அனுதாபங்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த வகையில் நேற்றைய தினம்தான் இந்த விபத்து நடைபெற்றிருக்கிறது. என்னதான் இருந்தாலும் இந்த திரையுலகுக்கு சினிமாவுக்கு பங்களித்தவர்கள் அவருடைய கதைகள் மூலமாகவும் சரி, பாடல்கள் மூலமாகவும் சரி, எப்பொழுதுமே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அந்த வகையில் அதிகமாக நாங்கள் விரும்பி பார்த்த திரைப்படங்களை தயாரித்திருந்தவர் நடிகர் சௌத்ரி என்று சொல்லலாம். அதில் மறக்க முடியாத பல திரைப்படங்கள் இருக்குன்னு, அதில் ஒரு திரைப்படத்தினுடைய காட்சி, சூரிய வம்சம் திரைப்படத்தினுடைய காட்சியை நாங்கள் இப்பொழுது தருகின்றோம்.
1: யாரை கேட்டு நிச்சயம் பண்ணீங்க?
2: சத்தியமா நான் இல்லம்மா, எல்லாம் அம்மா தான்.
1: ஆமா நான் தான். அதுக்கு என்ன இப்போ? அப்ப நீயே கல்யாணம் பண்ணிக்க. நான் சக்திவேல் அங்கிள் சன் சிந்திராச லவ் பண்றேன், அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன்.
3: சிந்திராசா, அவனை கல்யாணம் பண்ணிக்கிறது நீ கல்யாணம் பண்ணிக்காமே இருக்கலாம். பெத்த அப்புறம் அவன் ஒரு பிள்ளையா நினைக்கல, அவனை போய் மாப்பிள்ளைன்னு சொல்றியே.
1: இயேசுநாதரே ஒரு காலத்துல சிலுவையிலதான் அறிஞ்சாங்க, இப்ப எல்லாரும் அவரை சாமியா கும்பல்லியா? சிந்திராசையும் ஒரு காலத்துல எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க.
2: நீ
3: என்ன வேணாலும் சொல்லிக்க, நிச்சயம் பண்ணது நிச்சயம் பண்ணதுதான். வர்ற 18ஆம் தேதி இந்த கல்யாணம் நடக்கத்தான் போகுது. நான் பார்த்த மாப்பிள்ளை உன் கழுத்துல தாலி கட்டத்தான் போறான்.
1: அப்ப ஏன் முடிவை நீ தெரிஞ்சுக்க? நீ சொன்ன அதே 18ஆம் தேதி அதே நேரத்துல சின்ராசு தான் என் கழுத்துல தாலி கட்டுறாரு. அதை யாராலையும் மாத்த முடியாது.
4: சின்ராசு, நந்தினி கிட்டது லெட்டர் வந்திருக்க.
5: எப்படி என்ன எழுதி படிங்க?
4: நோ நோ நோ, மத்தவங்க லெட்டர் நான் படிக்கவே மாட்டேன், அதுலயும் லவ்வர்ஸ் லெட்டர் நான் பார்க்கவே மாட்டேன்.
5: கொண்டாங்க.
4: சின்ராசே, இவ்வளவு ஃபாஸ்டா வாங்கிட்டு போறே, ஸ்லோவா ஒன்று யோசனை பாரு, உனக்கு படிக்க தெரியுமா? இந்த ஊர்லயே எஸ்எல்சி படிச்ச ஒரே கிராஜுவேட் நான் தான், என்னையா பகிச்சுக்கிறேன்? கமான், என்னுடைய அறிவு யூஸ் பண்ணிக்கோ, குச்சிப்படாத வா. லவ்வர்ஸ் லெட்டர் படிக்க போறேன், சின்ன பசங்க என்ன வேலை, போ மீன்படி போ.
5: ஏன் உன தோர்த்துறீங்க?
4: நான் தப்பா படிச்சு ஆதாவை கண்டுபிடிச்சானா?
5: சீக்கிரம் படிங்க.
6: வீட்ல எனக்கு தெரியாமையே கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், என்னால கல்யாணத்தை தடுக்க முடியல. வர 18ஆம் தேதி பொள்ளாச்சியில தான் கல்யாணமா. உங்க ஊர் தர்மலிங்கத்தோட பையன் தான் மாப்பிள்ளையா. நீங்க கட்டினாதான் என் கழுத்துல தாலி கயிறு ஏறும், இல்லனா தூக்கு கயிறு தான் ஏறும். முடிவு உங்க கையில.
4: மாப்பிள்ள, எவ்வளவு சீரியஸான மேட்டர் படிச்சுட்டு இருக்கேன், நீ ரொம்ப சாதாரணமா இருக்கிய.
5: அட, நீங்க வர மாமா, என்ன தவிர வேற வேணாவது அவ கழுத்த தாலி கட்டிடுவானா, இல்ல நான் தான் பாத்துட்டு சும்மா இருந்துருவா? வர 18ஆம் தேதி அவளுக்கு கல்யாணம் நடக்கதான் போகுது. ஆனா மாப்பிளாவும் இல்ல, நான் தைரியமா இருக்க சொல்லி லெட்டர் எழுதி போடுங்க, போங்க. இல்ல 4 வார்த்தை இங்கிலீஷ்ல எழுதுங்க.
7: என்ன சொன்ன ஐயா? உங்களை கூட்ட சொன்னாரு.
5: ஐயோ,
7: ஆமாண்ணா, உங்களை கையோட கூட்ட
5: சொன்னாரு. என்னையா?
7: உங்களை தானே ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா? கூட்ட சொன்னாரு.
4: பேசணுமா?
5: மாமா,
4: அப்ள ஓடு ஓடு ஓடு. ஏப்பா சின்ராசி, எதுக்கு இப்படி ஓடுற? அப்பா என்ன கூப்பிட்டு இருக்காங்க, ஏதோ பேசணுமாமா. பாத்து வெட்டு, கை கீ வெட்டிக்கு போற.
6: சின்ராஸ் வந்திருக்கா?
4: முருகா
7: ஐயா,
4: கரும்பு காட்டுல வரப்போட சொல்லிருக்கேன், வேலை ஒழுங்கா நடக்கத போய் பாரு.
7: சரி.
4: கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் சம்மந்தியம்மா வந்திருந்தாங்க.
3: சின்ராஸ் படிக்கல, கௌரவமான வேலை செய்யல, அது கூட பரவாயில்லைங்க. ஆனா ஏற்கனவே ஒரு பொண்ணு மேல ஆசைப்பட்டு கல்யாணம் வரைக்கும் வந்து மூர்த்தத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணையே வேணான்னு சொன்னவரு நாளைக்கு என் பொண்ணையே வேணான்னு சொல்ல மாட்டாருன்னு என்ன நிச்சயம்? நாங்க பார்த்த மாப்பிள்ள படிச்ச மாப்பிள்ளைங்க, அவளுக்கு எல்லா விதத்திலயும் பொருத்தமான மாப்பிள்ள. நந்தினியை பத்தி எங்களுக்கு கவலை இல்ல, அவளை எப்படியாவது நாங்க பண்ணிய வச்சிருவோம். ஆனா சின்ராஜ நினைச்சாதான் பயமா இருக்கு. முகூர்த்த நேரத்துல புகுந்து ஏதாவது கலாட்டா கிலேட்டா பண்ணி கல்யாணத்தை நிறுத்திட்டாருன்னா அப்புறம் எங்களால தலை நிமிந்து நடக்க முடியாதுங்க. இந்த கல்யாணத்துல தாங்க எங்க மான மரியாதையே இருக்கு.
4: பரம்பரை பரம்பரையா நம்ம வீட்டுல இருந்து ஒருத்தர் தாலி எடுத்து கொடுத்ததா ஊர்ல கண்ணாலுமே நடந்திருக்கு. ஆனா உங்க வீட்டுல இருந்து ஒருத்தர் வந்தா கண்ணாலுமே நின்னு போயிரும்னு சொல்றத இப்பதான் முதல் தடவையா கேக்குறேன். தாம்பூல தட்ட மாத்தின பிறகு மாப்பிள்ளைய மாத்துறது எந்த வகையும் நியாயம் இல்ல. சம்பந்தி அம்மா சொன்னாங்க, அன்னைக்கு ஆசைப்பட்ட பொண்ணதானே தாலி கட்ட போற நேரத்துல வேண்டாம்னு சொன்னாரு. நாளைக்கு என் பொண்ணு கழுத்தையும் தாலியை கட்டி கல்யாணத்து பிறகு வேண்டாம்னு சொல்ல மாட்டாருன்னு என்ன நிச்சயம்னு கேட்டாங்க. அவங்க சொல்றது நியாயம் தானே? இவர் எப்ப எப்படி மாறுவோம் யாருக்கு தெரியும்? இது வரைக்கும் நான் அவர்கிட்ட எதுவும் பேசுனது இல்ல, இப்படி பண்ண அப்படி பண்ணு எதுவும் கேட்டதும் இல்ல. இப்ப முத முறையா அவர் ஒன்னு கேட்க போறேன், இதையாவது பண்ண முடியுமான்னு கேட்டு
5: சொல். என்ன செய்யணும் சொல்லுங்க.
4: இவரால அந்த கண்ணாலுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்க பார்த்த மாப்பிள்ளையோட உங்க பொண்ணு கண்ணால நடக்கும்னு சம்பந்தி அம்மாட வாக்கு கொடுத்துட்டேன், அந்த வாக்கை இவரை காப்பாத்த சொல். மத்த ரெண்டு பிள்ளைங்கள என் பரம்பரை மானத்தையும் பெருமையும் காப்பாத்திட்டு இருக்காங்க, இவன் எனக்கு அந்த சந்தோஷத்தை தான் கொடுக்கல. குறைஞ்சது என் வார்த்தையை காப்பாத்த பிள்ளைங்கிற சந்தோஷத்தையும் கொடுக்க சொல். அப்படி பண்ணாத இவன் என்ற புள்ள என்ற புள்ளையா இருக்கணுமா வேண்டாமா நீயே முடிவு பண்ணிக்க.
6: என் கழுத்துல தாலி கயிறா தூக்கு கயிறா நீங்களே முடிவு பண்ணுங்க.
4: என்ற புள்ளையா இருக்கணுமா வேண்டாமா நீயே முடிவு பண்ணிக்க.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அன்னை வானொலியின் தென்றல்.
0: தயாரிப்பாளர் ஆர் பி சௌத்ரியினுடைய சூரிய வம்சம் திரைப்படத்தினுடைய அந்த காட்சியை கேட்டோம். அந்த முழு படத்தையுமே பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் வந்து கண்டிப்பாக வந்திருக்கும். திருப்பி போய் பார்க்குறவங்க இப்போ இந்த காட்சியை கேட்டுவிட்டு திருப்பி போய் நீங்கள் பார்த்தாலும் பார்ப்பீங்க. அந்த மாதிரி ஒரு அழகான குடும்ப திரைப்படங்கள், எல்லாருமே சந்தோஷமாக பார்க்கக்கூடிய திரைப்படங்களாக அந்த படங்கள் இருந்தன. அதனை தயாரித்திருந்தவர். அடுத்த பாடலும் அவருடைய தயாரிப்பில் வெளிவந்த எல்லாருக்குமே பிடித்த ஒரு பாடல்தான் பூவை உனக்காக திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது.

0: உங்கள் உறவுகளுடனும் நண்பர்களுடனும் இணைந்து கேட்டு மகிழுங்கள்.
1: தினந்தோறும் மாலை 3 மணி வரை உங்கள் வாழ்த்துக்களை ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம்.
2: மறந்து விடாதீர்கள், வாட்ஸ்அப்பில் மாத்திரம் வாழ்த்துக்களை அனுப்பி வையுங்கள்.
0: அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் இலக்கம் 0714443227.
3: நேரம் இப்பொழுது 1:47. மதிய விருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இப்போ எல்லாருக்குமே பிடித்தமான உணவுகள் வரிசையில் வந்து இந்த பீஸா இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். துரித உணவுகள் அந்த வரிசையில் வந்து வட்டமான ஒரு பீஸா, ஒரு சதுர பெட்டிக்குள் வருவது வந்து எல்லோராலும் பேசப்படுகின்ற ஒரு விடயம். அதே போன்று அந்த பெட்டியை நீங்கள் திறந்து பார்க்கிற பொழுது அந்த நடுவில் வந்து ஒரு சிறிய வெள்ளை நிற பிளாஸ்டிக் துண்டுண்டு இருக்கும். எடுத்து தூக்கி போட்டுட்டு சாப்பிட்டுட்டே போயிடுவோம் இல்லையா? அது வந்து பார்ப்பதற்கு ஒரு பொம்மை சாப்பிடுவதற்கான ஒரு சிறிய மேசை போல் தோன்றியிருக்கலாம். அப்படித்தான் இருக்கும். அது எல்லாருமே அப்படித்தான் யோசிப்பார்கள். இது வந்து ஒரு சின்ன பொம்மை இல்லாவிட்டால் ஒரு விளம்பர பெயர் அப்படியெல்லாம் நீங்கள் யோசிப்பீர்கள். இதனை சாப்பிட்ட பிறகு நாங்கள் தூக்கி எறிந்து விடுகிறோம். பீஸாவை சாப்பிட்டதன் பிறகு தூக்கி எறிந்து விடுகின்றோம். சில நேரத்தில் பிள்ளைகள் வீட்டில் இருந்தார்கள் சொன்னால் கொஞ்சம் விளையாடிவிட்டு அப்படியே வீசி விடுவார்கள். ஆனால் இந்த சிறிய பிளாஸ்டிக் துண்டின் பின்னால் இருக்கிறது இந்த உணவினுடைய வரலாற்றை மாற்றி அமைத்து மில்லியன் கணக்கான பீட்சாக்களை காப்பாற்றி ஒரு மௌன நாயகியின் கதையாம். 1970s, 1980s தான் இந்த கதை தொடங்குகிறது. அந்த காலத்தில் வந்து அமெரிக்காவில் வந்து மக்கள் பீட்சாவை வீட்டிற்கு வாங்கி வந்து ஒரு தொலைக்காட்சி முன் உட்கார்ந்து அமர்ந்து சாப்பிடுவது மிக பிரபலமாக இருந்ததாம். எனவே இது வந்து ஒரு பெரிய தொழிலாக அந்த காலங்களில் மாறத் தொடங்கி இருக்குது. ஆனால் இதில் வந்து ஒரு சிக்கல் இருந்தது. என்னென்றால் நிறைய பணம் கொடுத்து நாங்கள் இப்படி வாங்கி கொண்டு வந்த உணவு பெட்டியை திறக்கும் போது அதன் மேலாக சீஸ் எல்லாம் போட்டுப்பட்டிருக்கும் இல்லையா? அதெல்லாம் அந்த பெட்டியினுடைய மூடியில் வந்து ஒட்டி கொண்டு விடும். இதனால் வந்து மக்களுக்கு கொஞ்சம் விசனமாக இருந்தது. சாப்பிடுவதற்கு ரொட்டி மட்டும் தான் கிடைக்கிறது. அதில் இருக்க மேலே அந்த போட்டிருக்கக்கூடிய டாப்பிங்ஸ் இல்லாவிட்டால் சீஸ் உட்பட மேலே போட்டிருக்கக்கூடிய கறிகள் வந்து அப்படியே பெட்டியோடு போய் விடுகிறது என்கின்ற ஒரு விசனம் இருந்ததாம். எனவே இந்த பிரச்சனைக்கு காரணமாகவும் அந்த தயாரிக்கப்பட்ட அட்டை காணப்படுகிறது. இவ சூடாக இருக்கின்ற பொழுது அந்த உணவை வந்து அந்த ரொட்டியை அந்த பெட்டியில் வைத்து மூடுகின்ற பொழுது அதில் இருந்து வெப்பம் வரும் இல்லையா? அந்த வெப்பம் நீராவி என்ன செய்கிறது, அந்த பெட்டியினுடைய அட்டையை வந்து பலவீனப்படுத்தி அதனை தளர்த்தி கீழ் நோக்கி வளைக்க தொடங்குகிறது. அதன் காரணமாகத்தான் அந்த மூடியில் வந்து அந்த சீஸ் உட்பட அதில் இருக்கின்ற உணவுகள் வந்து அப்படியே ஒட்டி கொள்கிறது. எனவே இது வந்து கொஞ்சம் விமர்சனத்தை சந்தித்ததன் காரணமாக இதற்கான தீர்வு கண்டுபிடிக்கப்பட்டது. ஒரு பெரிய விஞ்ஞானியாலேயோ இல்லாவிட்டால் ஒரு பெரிய நிறுவனத்தினாலோ அல்ல, நியூயார்க்கிலே இருக்கின்ற ஒரு சாதாரண பெண்மணி தான் இதனை கண்டுபிடித்திருக்கின்றார். அந்த பீட்சாவின் மேலாக, அந்த ரொட்டியின் மேலாக அந்த சின்ன மேசை போன்ற ஒரு அமைப்பை செய்வது என்று. இவருடைய பெயர் வந்து கார்மேலா வீட்டில். அந்த அட்டை பெட்டி வளைந்து சூட்டின் காரணமாக, வெப்பத்தின் காரணமாக அந்த அட்டை பெட்டி வளைந்து ஒட்டிக்கொள்கிறது. அதனை தடுப்பதற்கு அவர் 1983 ஒரு சிறிய ஆனால் மிகவும் மதிப்புமிக்க யோசனையை முன்வைத்தார். வெப்பத்தை தாங்கக்கூடிய, நடுவிலே வைக்கக்கூடிய 3 சிறிய பிளாஸ்டிக் கால்களை கொண்டு ஒரு தாங்கியை உருவாக்குவது என்று. இந்த 3 கால்களால் அட்டை பெட்டி வளைவது, தொய்வடைவது முற்றிலுமாக தடுக்கப்பட்டது. கார்மேலா அதை பீட்சா மேசை என்று அழைக்கவில்லை. அதற்கு மிகவும் நடைமுறைக்கேற்ற ஒரு பெயரை தான் சூட்டியிருக்கின்றார். அதுதான் பேக்கேஜ் சேவர் என்ற பெயரை தான் அவர் சூட்டியிருந்தார். அதற்கான காப்புரிமையை அவர் பெற்றிருக்கிறார். February 10, 1983 அன்று அதற்காக அவர் விண்ணப்பம் செய்து 1985 அமெரிக்க காப்புரிமை இவருக்கு கிடைக்கப்பெற்றது. உத்தியோகபூர்வமாக, அதிகாரப்பூர்வமாக இவருக்கு வழங்கப்பட்டது. ஒரு இந்த சிறிய பிளாஸ்டிக் துண்டு ஒரு பதிவு செய்யப்பட்ட காப்புரிமை பெற்ற ஒரு கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லி பாராட்டப்படுகிறது. சரியா? எனவே இந்த அந்த ரொட்டி இல்லாவிட்டால் அந்த உணவிலை வந்து நடுவில் இருக்கக்கூடிய அந்த மேசை போன்ற அமைப்பின் பின்னால் இருக்கக்கூடிய கதை தான் அந்த கதை. நிறையவே நாங்கள் இந்த துரித உணவுகள் பக்கம் விருப்பத்தோடு சாப்பிடுபவர்கள் என்பதனால் இதை அறிந்திருப்பீர்களா? இவ்வளவு நாளும் இதுதான் அதற்கான கதையாக இல்லாவிட்டால் அதற்கான சம்பவமாக காணப்படுகிறது.
4: வானமே இல்லை,

0: உயர உயர பறந்து சென்று உச்சம் தொட முயலும் படைப்பாளிகளே, இது உங்களுக்கான நேரம் வெள்ளி தூரம் பிற்பகல் 2:30க்கு.
1: வானமே இல்லை
2: என் வாரம் என் பூமி எங்கும் எந்த ராஜ்யம், குயில் பாடும் சங்கீதம் அதுதான் தேசிய கீதம்.
0: இடைக்கால பாடல்களின் இடைவிடாத ரசிகர்கள் நீங்கள்.
3: காட்டு
0: எப்பொழுதும் எங்கும் எல்லோராலும் விரும்பி கேட்கும் பாடல்களுக்கு காற்றினிலே வரும் கீதம்.
4: என்ன வச்சு கூடி நின்ன ஊரை விட்டு கூண்டுக்குள்ள போனது என்ன கோலக்கிளியே.
0: வார நாட்களில் மாலை 3 மணி முதல் 6 மணி வரை.
5: போல் வேலை போல் ஆலம்
0: இது இடைக்கால பாடல்களின் ராஜாங்கம். கேட்டு மகிழுங்கள்.

எஸ்பிபி சித்ரா 90s ஹிட்ஸுக்கு அனுசரணை வழங்குவோர் சதீஷ் ஜுவல்லரி 871 ப்ளூமெண்டால் ரோட் கொழும்பு 15 சதீஷ் ஜுவல்லரி 871 ப்ளூமெண்டால் ரோட்

0: சதீஷ் ஜுவல்லரியின் தங்க நாணய பரிசு ஸ்பெஷல் கிவ் அவே யாருக்கு? ப்ளூ மெண்டால் ரோட் கொள்வு 15 அமைந்துள்ள சதீஷ் ஜுவல்லரியின் தங்க நாணய தேவல்ல நீங்கள் முதலாவதாக சதீஷ் ஜுவல்லரி சோசியல் மீடியா பக்கங்களை ஃபாலோ செய்ய வேண்டும். இரண்டாவதாக போஸ்ட்களை லைக் செய்ய வேண்டும். மூன்றாவதாக போஸ்ட்களை உங்கள் சோசியல் மீடியா பக்கங்களின் ஸ்டோரிக்கு ஷேர் செய்ய வேண்டும். அவ்வாறு ஃபாலோ செய்யும் உங்களில் ஒருவருக்கு தங்க நாணய பரிசு. இன்றே சதீஷ் ஜுவல்லரி ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பக்கங்களை ஃபாலோ அண்ட் லைக் செய்யுங்கள்.
1: நவீன தொழில்நுட்பத்துடன் சிறந்த ஒலி நயத்துடன்
0: புதிய தென்றலாய் உங்களை மகிழ்விக்கிறது உங்கள் தென்றல் FM.
1: இலங்கை முழுவதும் FM 104.7, FM 104.9, உலகம் முழுவதும் www.slbc.lk.

0: நேரம் இப்பொழுது 2 மணி.
1: ஆல் நியூஸ்
2: மணிச்செய்திகள் அனுசரணை.
3: RS ஒருக்கு கம்பிகள் காலத்தை வென்று நிலைக்கும் கட்டிடங்களின் உறுதிக்கு உத்தரவாதம் RS ஒருக்கு கம்பிகள்.
4: லோக்கல் ஸ்டடி குளோபல் டிகிரி IIHS த குளோபல் ஹெல்த் யூனிவர்சிட்டி. விவரங்களுக்கு 0111436673 அல்லது www.iihs.edu.lk.
5: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை.
2: உள்நாட்டுச் செய்திகள்.
0: கல்வி பொது தராதர பத்திர உயர்தர பரீட்சையில் சிறந்த பெறுபவர்களை பெற்ற 200 மாணவர்களுக்கு சர்வதேச தரவரிசையில் முன்னணியில் உள்ள வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் முதல் பட்டப்படிப்பினை மேற்கொள்வதற்காக அரசாங்கம் விசேட புலமை பரிசில் திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளது. வளமான நாடு, அழகான வாழ்க்கை என்னும் அரசாங்கத்தின் கொள்கை திட்டம் மற்றும் 2025 வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளுக்கு அமைய கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சினால் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது.
1: வெளிநாட்டுச் செய்திகள்.
0: ஹோமூஸ் நீரிணை ஊடாக கப்பல்கள் பாதுகாப்பாக பயணிப்பதை உறுதிப்படுத்துவதற்கான அமெரிக்காவின் ராணுவ நடவடிக்கைகளில் இடைநிறுத்தம் செய்யப்படுவதாக ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். ஈரானுடன் உடன்படிக்கையொன்றை எட்ட முடியுமா என்பது குறித்து ஆராய்வதற்காக குறுகிய காலத்திற்கு இந்த இடைநிறுத்தம் அமல்படுத்தப்படுவதாக டிரம்ப் நேற்று சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
0: லங்கா பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடருக்கான வெளிநாட்டு வீரர்களை பதிவு செய்யும் பணிகள் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கப்படும் என இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் அறிவித்துள்ளது. இதற்கான பதிவுகளை இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தின் ஊடாக மேற்கொள்ள முடியும். இந்த மாதம் 18 வரை அதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது.
1: மணிச்செய்திகள் கேட்டீர்கள்.
6: நீங்க எங்க வீட்டுக்கு போட்ட பிளான் இருக்க ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா பெயிண்ட், டைல், சிமெண்ட் எல்லாமே தரமா இருக்கணும்.
7: எல்லாத்தையும் விட தரமா இருக்கணும். உங்க வீட்டுக்கு என்ன கம்பியா பாவிக்கணும் என்ன? அதுக்கு தான் முதல்ல எனது தெரிவோ RS உருக்கு கம்பிகள்.
8: தாங்கி பிடிக்கும் தந்தையும் கரங்கள் போல் உங்கள் கட்டிடங்களையும் தாங்கி பிடிக்கும் RS உருக்கு கம்பிகள்.
9: IIHS உடன் சுகாதார பராமரிப்பில் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்குங்கள். IIHS சைக்காலஜி, டிஜிட்டல் ஹெல்த், ஸ்போர்ட் சயின்ஸ் அல்லது ஹெல்த் மேனேஜ்மெண்ட் ஆகிய சிறந்த பட்டப்படிப்புகளில் ஒன்றை தேர்வு செய்து சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட சுகாதார தொழில் முனைவராகுங்கள். உங்கள் பயணத்தை இங்கே ஆரம்பியுங்கள்.
4: லோக்கல் ஸ்டடி குளோபல் டிகிரி IIHS த குளோபல் ஹெல்த் யூனிவர்சிட்டி. விவரங்களுக்கு 0111436673 அல்லது www.iihs.edu.lk.
10: இந்த கதையெல்லாம் ஏட்ட சொல்ல வேணாம். சொன்ன தேதிக்குள்ள கடனை திருப்பி கொடுக்கலன்னா முழு குடும்பத்தையும் தெருவுக்கு இழுத்துடுவேன்.
5: உங்கள் கணவர் படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல தீர்மானித்திருந்தால் ஒருபோதும் அனுமதிக்க வேண்டாம். தவறினால் நீங்களும் இது போன்ற அவமானத்துக்குள்ளாவீர்கள். இந்த படகு பயணம் உங்கள் வாழ்க்கையையும் பிள்ளைகளின் எதிர்காலத்தையும் குடும்ப கௌரவத்தையும் கேள்விக்குறியாக்கிடும். உங்கள் கணவரின் பாதுகாப்பு உங்கள் பொறுப்பு. இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு வித வாய்ப்பும் இல்லை.
11: திச திச

கேட்ட பாடல் தில்லுமுல்லு திரைப்படத்திற்காக கார்த்திக் பாடியது. 2:13 இன்று மே மாதம் 6ஆம் திகதி ஒரு முக்கியமான தினம் என்று சொல்லலாம். ஒவ்வொரு நாட்களுமே நாங்கள் இதனை பற்றி சிந்திக்க வேண்டும். அதாவது எங்களுடைய மன நலம், உள நலம் தொடர்பில். மனம் நல்லா இருந்தால் எல்லாமே நல்லா இருக்கும். எனவே மன அமைதி, மன சந்தோஷம் இதனைத்தான் தொலைத்து விட்டு எல்லாருமே ஒரு அழுத்தம், மன அழுத்தம் என்று சொல்லி ஒரு விதத்தில் வந்து புலம்பிக் கொண்டே இருக்கின்றோம் என்று கூட சொல்லலாம். ஆனால் மனதை இலகுப்படுத்தக்கூடிய சந்தோஷமான, உங்களுக்கு உங்களுடைய மனதை இலகுப்படுத்துவதற்கும் அமைதிப்படுத்துவதற்கும் சந்தோஷப்படுத்துவதற்கும் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ கண்டிப்பாக அதையெல்லாம் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டால் அழுத்தம் இல்லாமல் மனம் வந்து நலமாக இருக்கும். அதை கவனம் செலுத்த வேண்டும். அந்த வகையில் வந்து இன்று உலக தாய் மன நல தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது. வேர்ல்டு மெட்டர்னல் மென்டல் ஹெல்த் டே ஒவ்வொரு வருடமும் மே மாதத்தினுடைய முதல் புதன்கிழமையில் அனுசரிக்கப்படுகிறது இந்த உலக தாய் மன நல தினம். கர்ப்ப காலத்தில் பெண்கள் சந்திக்கின்ற பிரச்சனைகள் மனம் சார்ந்து, கர்ப்ப காலத்திலும் சரி குழந்தை பிறந்ததன் பின்பு கூட இந்த மனநல பிரச்சனைகள் பெண்களை பாதிக்கிறது. நீங்கள் கூட பார்த்திருப்பீர்கள், சில வேளைகளில் இன்றைய காலகட்டங்களில் தனியாகவே குழந்தையை பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு நிலைமை வருகின்ற பொழுதும் சரி, அவர்களுடைய தூக்கம், அதே போன்று தொடர்ச்சியாக குழந்தையை கவனித்து கொண்டிருப்பது போன்ற பல பிரச்சனைகள், ஹோமோன் மாற்றங்கள் காரணமாக கூட இவ்வாறான பிரச்சனைகளை பெண்கள் கர்ப்ப காலத்தில் பெண்கள் சந்திக்கின்றார்கள். கர்ப்ப காலம் அதே போன்று பிரசவத்திற்கு பிந்தைய மனநலம், குறிப்பாக மனச்சோர்வு, பதட்டம் இவை தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவும் பெண்களுக்கு, கர்ப்பிணி பெண்களுக்கும் சரி குழந்தைகளை பிரசவித்த பெண்களுக்கும் சரி ஆதரவை வழங்குவதற்கும் தான் இந்த நாள் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தாய்மார்களினுடைய மனநலன் ஆரோக்கியமான குடும்பத்திற்கும் குழந்தைகளுக்கும் மிக மிக அவசியம். எனவே இன்றைய காலகட்டத்தில் அதிகமான பெண்கள் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கிறார்கள் என்பதனால் உங்களுடைய ஆதரவு, குடும்பத்தினருடைய ஆதரவு தான் மிக மிக முக்கியமாக இருக்கிறது. மகப்பேறு மனநல பிரச்சனைகள் குறித்து இந்த நாளில் அதிகமாக பேசப்படுகிறது. பேசுவதற்கான ஒரு விழிப்புணர்வும் இந்த நாளில் எடுக்கப்படுகிறது. அதே போன்று இவ்வாறான மனநல பாதிப்புகளுக்கு உட்பட்ட தாய்மார்களுக்கு சிகிச்சையும் சரி மருத்துவ உதவியும் சரி பெறுவதை ஊக்குவிப்பதற்கும் இந்த நாள் கவனம் செலுத்தப்படுகிறது. அதனையும் விட சமூகத்திலே இருக்கின்ற பயம், தயக்கத்தை தவிர்ப்பதற்கும் இந்த நாள் அனுஷ்டிக்கப்படுகிறது. எனவே இவ்வாறான பிரச்சனைகள் ஓரளவுக்கு குடும்பத்தினர்களினுடைய ஆதரவின் காரணமாக கர்ப்ப காலத்திலும் சரி குழந்தை பிரசவித்த பின்னரும் சரி பெண்களுக்கு மனநலம் தொடர்பில் பிரச்சனைகள் ஏற்பட்டால் உங்களுடைய ஆதரவு, உதவி, கவனிப்பு அவ்வாறான பிரச்சனைகளுக்குள் இட்டு செல்லாமல் தவிர்த்து கொள்ளலாம், அவர்கள் சந்தோஷமாக இருக்கலாம். அதையும் தவிர அவ்வாறான பிரச்சனைகள், மன பாதிப்புகள் இருப்பது போன்று இல்லாவிட்டால் இருக்கிறது என்றால் நீங்கள் தயங்கக்கூடாது. இதில் நிறைய பேர் இவ்வாறான பிரச்சனைகள் வருகின்ற பொழுது தயக்கத்தை காட்டுவார்கள், பின்னிற்பார்கள். அந்த எந்த தயக்கமுமே தேவையில்லை. சுகாதார நிபுணரும் சரி மருத்துவரையும் சரி அணுகி இது தொடர்பான பிரச்சனைக்கான சிகிச்சை இல்லாவிட்டால் ஆலோசனையை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இது தொடர்பிலான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில்தான் ஒவ்வொரு வருடமும் மே மாதத்தினுடைய 1வது புதன்கிழமை அன்று உலக தாய் மனநல தினம் வேர்ல்டு மெட்டர்னல் மென்டல் ஹெல்த் டே அனுஷ்டிக்கப்படுகிறது. அந்த விடயத்தையும் நாங்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றோம். உலக தாய் மனநல தினத்தில் தாய்மார்களினுடைய மனநலம் மட்டுமல்ல உங்களுடைய மனநலம் தொடர்பிலும் கண்டிப்பாக நீங்கள் கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள்.

ஹாய் தென்றல் எஃப்எம் நேயர்களே, நான் பின்னணி பாடகன் சத்யபிரகாஷ் பேசுறேன். உங்களோட பேசுறதுல ரொம்ப ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம தென்றல் எஃப்எம் ஆர்ஜிஸ் எல்லாருமே பயங்கரமா சூப்பரா நிகழ்ச்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க. கீப் லிசனிங் டு தென்றல் எஃப்எம் 104.7 எஃப்எம் 104.9.

0: அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட அனைத்து டிவிஎஸ் மோட்டார் பைக் மற்றும் டிரீவீரர்களுக்கு இலவச பரிசோதனைகள். டிவிஎஸ் சேவை வழங்குநர்களை தொடர்பு கொள்ளுங்கள். 011-4605-200.
1: சிந்தித்து செயற்பட்டு பாதுகாப்பான எதிர்காலத்தினை நிலைபெறச் செய்ய நமது பங்களிப்பினை வழங்குவோம். அன்றாடம் நாம் பயன்படுத்தும் அத்தியாவசிய தேவைகளை தவிர தேவையற்ற மின் விளக்குகளை அணைப்போம். சுராக்கிமோ, இலங்கையினை காப்போம், ஒன்றிணைவோம், ஒளியேற்றுவோம்.
2: ஒரு விடயத்திற்கு அடிமையாகுவது என்பது ஒரு நோய் அப்படிங்கிறது தான் சொல்லப்படுறது. போதியாக இருந்தாலும் சரி, அதனை நம்ம தாண்டி எல்லோருமே அதிகமானவர்கள் அடிமைப்பட்டிருப்பது, அடிமைத்தனத்தில் இருப்பது இந்த கையடக்க தொலைபேசிகளுக்கு இல்லையா? எனவே இது வந்து ஒரு நோய். ஒரு விடயத்துக்கு நாங்கள் அடிமைப்படுகின்றோம் என்று சொன்னால் அது வந்து ஒரு நோயாகத்தான் பார்க்கப்படுகிறது. அதற்கான ஆலோசனை சிகிச்சைகள் பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அந்த வகையில் வந்து இந்த கையடக்க தொலைபேசி அடிமையாகுவதை தடுப்பதற்காக பெற்றோர்கள் வந்து அவர்களுடைய மகளுக்கு ஒவ்வொரு மாதமும் 65,000 ரூபாய் செலவழித்து கொண்டிருக்கின்றார்களாம். என்ன விஷயம் தெரியுமா? இந்தியாவில் தான் இது இடம்பெற்றிருக்கிறது. குஜராத் மாநிலத்தில் ஒரு 16 வயது சிறுமி இப்படியாக செல்ஃபோனுக்கு அடிமையாக இணையத்திலேயே தான் நேரத்தை செலவழித்திருக்கிறார். இதனால் அவரிடமிருந்து அந்த செல்ஃபோனை பறித்த போது நிலைமை இன்னும் மோசமாக இருக்கிறது, நிலைமை மேலும் கடினமாக இருக்கிறது. அதாவது அந்த சிறுமி வந்து கடுமையான கோபத்துடன் நடந்து கொண்டிருக்கின்றார், தாயை தாக்கியிருக்கிறார், அதை போன்று வீட்டு உபகரணங்களை எல்லாம் தூக்கி எறிந்திருக்கின்றார். எனவே பெற்றோருக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. அதற்காக அவர்கள் ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். அது என்ன நடவடிக்கை என்றால், இரவும் பகலும் கண்காணிப்பதற்காக 4 பாதுகாப்பு பணியாளர்களை நியமித்திருக்கின்றார்கள். இதற்காக அவர்கள் 65,000 ரூபாய் அளவில், 65,000 ரூபாய் இந்திய மதிப்பில் செலவழித்திருக்கின்றார்கள். அந்த 4 பேரும் அந்த ஷிஃப்ட் டியூட்டி என்று சொல்வார்கள் இல்லையா, நேரத்திற்கு 2 பிரிவாக பணிபுரிந்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு மாதமும் அவர்களுக்காக இந்த 65,000 ரூபாய் தொகையை பெற்றோர் செலவழிப்பதாகவும் ஒரு பத்திரிகையிலே இந்த செய்தி வெளியாக இருக்கிறது. போதை பழக்கம் அதே போன்று ஆக்ரோஷம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கின்ற 13 வயதினரை கையாள்வதற்காக தனியார் வீடுகளுக்குள்ளும் இப்படி பணி அமர்த்தப்படுகிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. எனவே இது எந்த அளவுக்கு சரியான தீர்வாக அமையும் என்று தெரியவில்லை. ஆனால் ஏதாவது ஒரு முயற்சி செய்து மகளை வந்து இந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுப்பதற்குத்தான் பெற்றோர்கள் இவ்வாறு முயற்சி செய்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே எங்களுக்கு இருப்பது சிறப்பான அறிவு ஒன்று இருக்கிறது, பகுத்து அறிவு என்ற ஒரு விடயம். எல்லோருமே ஒரு வயதிற்கு வருகின்ற பொழுது சரியது பிழையது, நாங்கள் ஏதாவது ஒரு பிழையான வழியில் செல்கின்றோம் என்றால் கூட அது எங்களுக்கு சொல்லித்தரும், காட்டித்தரும். ஆனால் நாங்கள் அந்த இவ்வாறு ஒரு பிழையான வழிக்குள் செல்கின்ற பொழுது சுற்றி இருக்கின்ற நல்லதோ யாராவது நல்ல விடயங்கள் சொன்னாலோ பிழையாகத்தான் தெரியும் என்பதனால் நாங்கள் அதற்குள்ளாக போய்விடுகின்றோம். போய்விட்டோம் என்று சொன்னால் வெளியே வருவது மிக மிக கடினமாக இருக்கும். அதன் காரணமாக பல விடயங்களை நீங்கள் வாழ்க்கையில் தொலைக்க வேண்டியும் இருக்கும் என்பதனால் இவ்வாறான அடிமைத்தனங்களுக்குள் தவறான வழிகளுக்குள் செல்லாமல் உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்கு நாங்கள் ஒவ்வொரு தரமும் சொல்வதுதான் மன ஆரோக்கியம், மனத்திடம் என்பது மிக முக்கியமாக இருக்குது. அது வந்து சரியாக இருந்தது என்று சொன்னால் இப்படியான தவறுகள் இவரான அடிமைத்தனங்கள் எல்லாம் இடம்பெறாது, அடிமையாகுவது எல்லாம் இடம்பெறாது என்பதனால் மனசு முதல்ல நல்லபடியாக கவனித்துக் கொள்ளுங்கள்.

0: உழைக்கும் கரங்களுக்கு உதவிடும் இல்லம் உழவர் இல்லம்.
1: உங்கள் விவசாயத்தை விருத்தி செய்ய விவசாய திணைக்கள பண்ணை ஒலிபரப்பு சேவையின் அனுசரணையுடன் இடம்பெறும் இந்நிகழ்ச்சியை பிரதி சனிக்கிழமை தோறும் இரவு 9:15 முதல் 9:30 வரை தென்றல் அலைவரிசையில் கேட்க தவறாதீர்கள்.
0: உழைக்கும் கரங்களுக்கு உதவிடும் இல்லம் உழவர் இல்லம்.
2: உலகெங்கும் உலாவரும் உளம் கவர் வானொலி. இடைக்கால பாடல்களின் இடைவிடாத ரசிகர்கள் நீங்கள். காட்டு எப்பொழுதும் எங்கும் எல்லோராலும் விரும்பி கேட்கும் பாடல்களுக்கு காற்றினிலே வரும் கீதம்.
3: என்ன வச்சு கூடி நின்ன ஊரை விட்டு கூண்டுக்குள்ள போனது என்ன கோலக்கிளி.
2: வார நாட்களில் மாலை 3 மணி முதல் 6 மணி வரை.
4: போல் வேலை போல் ஆழம்
2: இது இடைக்கால பாடல்களின் ராஜாங்கம். கேட்டு மகிழுங்கள்.

0: On your favorite radio station, you're listening.
1: Right person, right choice. Tendril.
2: ஐஸ் கிரீம் விக்கிற இடத்துல வரப்போற பொம்பளைங்களை எல்லாம் ஒரு பேமானி எப்படி மறைச்சு பாத்துனுக்குறான்
3: பாத்தியா? கண்டிப்பா இது அப்பாவோட வேலையாதமா இருக்கும். அம்மாவை தவிர சும்மா கூட உங்க அப்பா வேற பொம்பளை பார்க்க மாட்டார். அவரு ஏகப்பத்தினி விரத.
4: என்ன ஐஸ் வச்சு ஐஸ் வாங்க வந்த கேப்ல கடலோரமாவே வச்சு காரியத்தை சாதிச்சிட வேண்டியதா ரெண்டு ஐஸோட போனோம்னா தனித்தனியா நக்க வேண்டியதா இருக்கும். ஒரு ஐஸ் மட்டும் வச்சுக்கிட்டு மாறி மாறி சாப்பிட்டா என்ன டேஸ்டா இருக்கும். நண்டு ஏன் மூலகட்ட மூதேவி, அவளை கரெக்ட் பண்ற மாதிரி நினைச்சுதானே பார்த்தேன். அது பொறுக்கலையா அவனுக்கு? முதல்ல உன்னைய நைய புடைச்சு விட்டு அதுக்கப்புறமா போய் அவளை கரெக்ட் பண்றேன்.
5: இல்ல இல்ல இல்ல, நான் எங்க இருக்கேன், என்ன வேலை பண்ணேன் எங்க வீட்டுக்கே தெரியாது. அது எப்படி நீ கரெக்டா மோப்ப முடிச்சு வந்துடுறேன்? இப்படி எல்லாம் டக்குனு ஐ லவ் யூ சொல்லாதமா, அப்புறம் கிக்கே இருக்காது.
2: ஓ, நான் உன்ன லவ் பண்றேன்னா? என் தங்கச்சி உன்ன லவ் பண்றதுக்கே வேண்டாம் சொல்லுவே, தெரியும்ல? நீ எப்படி ட்ரை பண்ணாலும் நான் லவ் பண்ண மாட்டேன்.
5: நீ ஆல்ரெடி லவ் பண்ணிட்ட, அது உனக்கு தெரியல.
2: நோ, லவ் பண்ணல. அப்படியே பண்ணாலும் இந்த உலகத்துல ஒண்ணு தவிர வேற யார வேணாலும் லவ் பண்ணுவேன்.
5: யார வேணாலும்,
2: யார வேணாலும்,
5: எப்படி இருந்தாலும்,
2: எப்படி இருந்தாலும்.
5: இவன மாதிரி இருந்தா லவ் பண்ணுவியா?
2: இவன மாதிரி என்ன? இவனே இப்ப இருந்து லவ் பண்ணுவேன். ஐ லவ் திஸ் காய்.
5: ஆளு அட்ட கருப்பு, பரவாயில்லையா?
2: கருப்பு என் தலை முடியில இருக்கு, கண்ணுக்குள்ள கரு விழியா இருக்கு, மொத்தத்துல கருப்பு, இது நெருப்பு,
5: கொஞ்சம் தூக்கலா இருக்கு, பரவாயில்லையா?
2: அதுதான் அவருடைய மெயின் அட்ராக்ஷன். என்ன விட அவருக்கு எடுப்பா இருக்கு.
5: ஆளு 420 மாதிரி இருக்கான்.
2: ஆமா, 420 தான். என் இதயத்தை கொள்ளை அடிச்ச 420.
4: அவன் கூப்பிடுவாங்க. ப்ளீஸ் டார்லிங், ஒன் மோர் ப்ளீஸ் ரா
2: ஜாக்கி. இனிமே நாம லவ்வர்ஸ். ஓகே
4: ஓகே,
2: பாய் பாய்.
4: தோட்டத்து பூவினாதது ஒரு ஏதாவது.
5: இந்த கிக்குக்கே கிக்கு தெரியா? இப்ப இந்த ஜாக்கி வச்சு உனக்கு தரம் பாரு ஷாக்கு. ஜாக்கி ஜாக்கி,
4: தென்னையில கடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சான் கல்யாணங்கிற மாதிரி. இப்படி ஒரு வாய்ப்பா?
5: காமெடி. என்னப்பா
4: என்ன
5: இந்த மொக்கு மொக்குற, காலையில போலியா?
4: ஏன் லவ்வர் கூட ரொமான்ஸ் பண்றக்காண்டி பாடிய ட்ரிம் பண்ணிக்கிட்டு இருக்கியா? போகலையா கேக்குற? அப்படியே போனாலும் டவுன் சொல்ற. அப்ப வாங்க, என்ன பேச்சு பேச?
5: கரெக்ட்.
4: ஆமா, எங்க லவ் ஹைவேல ஹை ஸ்பீட்ல போயிட்டு இருக்கும் போது ஸ்பீடு பிரேக்கர் மாதிரி அங்கேயும் இங்கேயும் வந்து கிராஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. என்ன விஷயம்? நீ அது நூல் விடுறியா? என்னடா திரிப்பு, என்ன அப்பு? டேய், உன் கண்ணு முன்னால சிங்கிள் மனா ஜெயிச்சிருக்கேன். இனிமேல் அவன் என்னுடைய ஓன் ப்ராப்பர்ட்டி. இதுக்கு அப்புறம் நீ லவ் கிவ் டச் டிச் ஏதாச்சும் பண்ணிக்கிறத அடுத்துடுவே.
5: ஏண்டா இத்தனை நாள் மூடி கடந்த என் அறிவு கண்ண எக்கு தப்ப திறந்துட்டீங்க சார்?
4: என்னடா மடைய திறந்து விட்ட மாதிரி சொல்லிக்கிட்டு
5: இருக்கேன்.
4: என்ன சொல்ல போற?
5: இந்த செகண்ட்ல இருந்து நான் உங்க ஃபேன் சார். இனிமே அந்த பொண்ணு என்ன பண்ணாலும் அதை இங்க வந்து சொல்றதா சார் என்னோட டியூட்டி?
4: பலே வெள்ளே தேவா பலே. நான் கடும் கோபக்காரங்கிறத தெரிஞ்சுட்டு அப்படியே ஓரகட்ட பத்தியா நீ பொழச்சுக்கிறேன். இந்த பயம் லைஃப் லாங்
5: உள்வாங்க.
4: நீ பம்புறது
5: சார் அதை உனக்கு சார். முதல்ல நம்ம போவோம்.
4: எங்க
5: நம்ம உடனே பொண்ணு கேட்க போலாம்.
4: எதுக்கு செருப்படி வாங்கினக்கா
5: சார்?
4: இப்பதாண்டா அவ கூட பழையிருக்கேன், அதுக்குள்ள எப்படி பொண்ணு கேட்க முடியும்
5: சார்? அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி காம்படிஷன் அதிகம்.
4: காம்படிஷன் அதிகமா? அப்ப என்ன பண்றது?
5: நம்ம உடனே போயாகணும். உங்ககிட்ட பைக் இருக்கா?
4: காரே வச்சிருக்கேன்டா.
5: அசம்மா
4: போயிடு. காரா? நானா?
5: காரை தான் சார் சொல்றேன்.
4: அதை சொல்ற.
5: கார்ல போனா என்ன சார் கிக்கு? பைக்ல போனாதான் கிக்கு. ஒரு தடவை நினைச்சு பாருங்க. நீங்க முன்னாடி ஓட்ட அந்த பொண்ணு பின்னாடி உங்களை இப்படி கட்டி பிடிக்க.
6: Don't worry, darling. I will take care.
2: Okay.
5: Take a seat, sir.
4: Yappa, இது ஓ வண்டியா? அப்ப உனக்கு
5: உங்க கார் இருக்குல்ல?
4: என்னடா அது இம்புடுக்கான மோட்டர் பைக்க கொடுத்துட்டு அவ்வளவு பெரிய வண்டியை பிடுக்குற? பெரிய தில்லாலங்கடி அவள இருக்கு.
5: எல்லாம் உங்களுக்காக தான், உங்க காதலுக்காக தான்.
4: அப்படியா? தேங்க்யூடா, தேங்க்யூ, வெல்கம்.
5: சார், என்னப்பா வீடு அல்லது
4: பின்ன ஓட்டுவோம்ல?
5: நீங்க உட்கார்ந்து போறதா சரியா? வண்டிக்கே பெருமை.
4: இது என்னையா பெருமை? அந்த பொண்ண பின்னால உட்கார ஓட்டதாயா எனக்கு பெருமை?
5: சார், அது துப்சு மேட்ரு.
4: துப்சு? ஏப்பா, என்ன பிரேக் பிடிக்க மாட்டேங்குது?
5: பிரேக் வச்சு வண்டி ஓட்டினா என்ன சார் கேக்கு?
4: அது சரி, அப்ப பிரேக் இல்லையா? ஐயோ, போலீஸ் வேற குறுக்க வந்து நிக்குது.
7: ஏல எங்கேல இருக்க? முட்டு சந்தலாமல இருக்க? முட்டு
5: அடியில போறதா நினைப்பா?
4: தெரியாம இடிச்சு அடிச்சு பண்ணு சார், நான் பொண்ணு பார்க்க போறேன் சார்.
5: என்ன குடும்பம் நடத்த விடாம பண்ணிட்டு நீ பொண்ணு பார்க்க போறியா?
4: அஞ்சு பெறாது
5: வரவிட எனக்கு பைக்கு மாட்டிச்சு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அன்னை வானொலியின் தென்றல்.
1: நேரம் இப்பொழுது 2:50.
2: எஸ்பிபி சித்ரா 90s ஹிட்ஸுக்கு அனுசரணை வழங்குவோர் சதீஷ் ஜுவல்லரி 871 ப்ளூமெண்டால் ரோட் கொழும்பு 15. சதீஷ் ஜுவல்லரி 871 ப்ளூமெண்டால் ரோட் கொழும்பு 15.

0: சதீஷ் ஜுவல்லரியின் தங்க நாணய பரிசு ஸ்பெஷல் கிவ் அவே யாருக்கு? ப்ளூ மெண்டால் ரோட் கொள்வு 15 அமைந்துள்ள சதீஷ் ஜுவல்லரியின் தங்க நாணயத்தை வெல்ல நீங்கள் முதலாவதாக சதீஷ் ஜுவல்லரி சோசியல் மீடியா பக்கங்களை ஃபாலோ செய்ய வேண்டும். இரண்டாவதாக போஸ்ட்களை லைக் செய்ய வேண்டும். மூன்றாவதாக போஸ்ட்களை உங்கள் சோசியல் மீடியா பக்கங்களின் ஸ்டோரிக்கு ஷேர் செய்ய வேண்டும். அவ்வாறு ஃபாலோ செய்யும் உங்களில் ஒருவருக்கு தங்க நாணய பரிசு. இன்றே சதீஷ் ஜுவல்லரி பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பக்கங்களை ஃபாலோ அண்ட் லைக் செய்யுங்கள்.
1: உலகெங்கும் உலாவரும் உளம் கவர் வானொலி.
2: Right person, right choice.
1: தென்றல்.
3: சிட்டி டு சிட்டி, நகரத்தில் இருந்து நகரத்திற்கு,
4: உங்கள் சிட்டியில் உங்களோடு நாங்கள்.
5: சனிக்கிழமை தோறும் மாலை 3 மணி முதல் உங்கள் தென்றலில்
3: உங்கள் நகரத்தின் பெருமை கூற வருகின்றோம்.

வணக்கம். பொன்னியின் செல்வன் திரைப்பட பாடலோடு நான் விடைபெற்று செல்லும் நேரம் இன்று மதிய வந்து பல்சுவை அம்சங்களை உங்களுக்கு வழங்கியிருந்தது. தொடர்ந்து காட்சி நிலை வரும் கீதம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியோடு கலையகத்தில் முகமது ஹிகாம். விடைபெற்றுக் கொள்ளும் நான் ஷைலானி மயில்வாகனம் பெரேரா. வணக்கம் நேர்களே.

0: On your favorite radio station, you're listening.
1: Right person, right choice. Tendril.
2: நன்றி சைலாணி மயில்வாகனம் மற்றும் நேரலுக்கு வணக்கம். இலங்கை ஒளிபரப்பு கொடுத்த ஆகணும் தென்றலிப்பம். நேரம் 3:02.
3: ஹவர்லி நியூஸ்
4: மணிச்செய்திகள் அனுசரணை.
5: RS ஒர்க்கு கம்பிகள் காலத்தை வென்று நிலைக்கும் கட்டிடங்களின் உறுதிக்கு உத்தரவாதம். RS ஒர்க்கு கம்பிகள்.
6: Local Study Global Degree IIHS, the Global Health University. விவரங்களுக்கு 011-43-660-73 அல்லது www.iihs.edu.lk.
3: Early News
4: மணிச்செய்திகள்.
2: கல்வி பொதுத்தாராதார பத்திர உயர்தர பரீட்சையில் சித்தி சிறந்த பெறுபவர்களை பெற்ற 200 மாணவர்களுக்கு சர்வதேச தரவரிசையில் முன்னணியில் உள்ள வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் முதற்பட்ட படிப்பினை மேற்கொள்வதற்காக அரசாங்கம் விசேட முழுமை பரிசில் திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளது. வளமான நாடு, அழகான வாழ்க்கை எனும் அரசாங்கத்தின் கொள்கை திட்டம் மற்றும் 2025 வரவு செலவு திட்ட முன்வழிவுக்கு அமைய கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சினால் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது.
4: உள்நாட்டுச் செய்திகள்.
2: கணினி குற்றங்களில் ஈடுபட்ட குற்றச்சாட்டு.
3: வெளிநாட்டுச் செய்திகள்.
2: கணினி குற்றங்களில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் கீழ் 5 ஜப்பானிய பிரஜைகள் உட்பட 2200 மேற்பட்ட நபர்களை மலேசிய போலீசார் கைது செய்துள்ளனர். கடந்த ஜனவரி மாதம் முதல் ஏப்ரல் மாதம் வரையிலான காலப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்புகளின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களில் சீன மற்றும் இந்தோனேசிய பிரஜைகளும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது.
4: விளையாட்டுச் செய்திகள்.
2: லங்கா பிரிமியர் லீக் கிரிக்கெட் தொடருக்கான வெளிநாட்டு வீரர்களை பதிவு செய்யும் பணிகள் இருவரும் வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கப்படும் என இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் அறிவித்துள்ளது. இதற்கான பதிவுகளை இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்திலூடாக மேற்கொள்ள முடியும். இந்த மாதம் 18 தேதி வரை அதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது.
3: மணிச்செய்திகள் கேட்டீர்கள்.
7: அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை.
8: உள்நாட்டு கல்வி சர்வதேச பட்டம் IIHS, The Global Health University. தொடர்பு கொள்ளுங்கள் 011-4366-073 www.iihs.edu.lk.
6: Local Study Global Degree IIHS, The Global Health University. விவரங்களுக்கு 011-43-660-73 அல்லது www.iihs.edu.lk.
9: வாய்க்கு ருசியா சாப்பாடு போட்டு கூட்டி கொண்டு போக இது ஏரோப்ளைன் நினைச்சியா? கொடுத்தா காசு இதான் கிடைக்கும். குடுக்கறத சாப்பிடு இல்லைன்னா கடலை குஞ்சு செத்துரு.
7: ஆட்கடத்தல்காரர்களின் பொய்களை நம்பி ஆஸ்திரேலியாவுக்குள் சட்டவிரோதமாக குடியேறும் எண்ணத்துடன் படகில் பயணிக்க முடிவு செய்தால் பயணத்தின் போது ஆழ்கடலில் மரணிக்க நேரிடும். தவறினால் அவமானத்துடன் தலை குனிந்து வாழ நேரிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு வித வாய்ப்பும் இல்லை.
10: வணக்கம் எல்லாருக்கும், நான் சத்யபிரகாஷ் பேசுகிறேன், பிளேபேக் சிங்கர். ஸ்ரீலங்காவில் தென்றல் எஃப்எம்ல 104.7 அண்ட் 104.9 கேளுங்க, கேளுங்க, நிறைய பாடல்கள் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகைன்.

அதூரம் கேட்டு மனதோடு ரசிக்கும் இனிய இடைக்கால பாடல்கள். காற்றினிலே வரும் கீதம், மாலை நேர பயணம், மனங்கவர பாடல்களுடன் காற்றினிலே வரும் கீதம். இது இடைக்கால பாடல்களின் ராஜாங்கம்.

நேர்கள் இப்பொழுது முதல் 6 மணி வரையும் உங்கள் குரல்களும் கலந்தொழிக்கும் இடைக்கால இனிமையான பாடல்களை கேட்கலாம். ஆம் நேர்களை, நீங்கள் அறிந்த தெரிந்த இனிமையான இடைக்கால பாடல்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. நீங்கள் அழைக்கலாம் எமது தென்றலின் டெலிகாம் தொலைபேசி இலக்கங்களுக்கு. மணித்தியாலத்தின் இந்த முதல் பாடலை கேட்டவாறே நீங்களும் அழைக்கலாம். ஒலிக்கும் இந்த பாடல் முதல் பாடலாக வசந்தம் வரும் திரைப்படத்திற்காக டாக்டர் கே ஜே யேசுதாஸ் பாடியது.

0: சுதூரம் கேட்டு மனதோடு ரசிக்கும் இனிய இடைக்கால பாடல்கள். காற்றினிலே வரும் கீதம்.
1: தென்னலகம் இன்காற்று காற்றினிலே வரும் கீதம் தொடர்ந்திருக்கின்றீர்கள். நேரம் 3:13 நிமிடமாகிக் கொண்டிருக்கின்றது. அழைப்பில் யார் என்று பார்ப்போம். வணக்கம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம்.
1: யார் பேசுறீங்க? வணக்கம்.
3: என்ன
1: பாடல் உங்களுக்கு?
3: படைத்தவன்
1: படைத்த அண்டைக்குதான் பேர் சொல்லி பாட்டு கேட்டிருக்கீங்க. சரியா இருக்குமோ இல்லையோ தெரியாது. பேர் சொல்லி பாட்டு கேட்டது இன்றைக்குத்தான். நான் வந்த நாளைக்கு பார்ப்போம். அதுவும் படைத்தவன் படைத்தான். எத்தனை ஆண்டு ஒளி வந்த திரைப்படம் இது?
3: படம்
1: சூரிய நமஸ்காரம் தானே?
3: சூரிய நமஸ்காரம்.
1: சரி பார்ப்போம். ஆரம்பிக்கிறேன். சரிபி முஸ்தகீம்
3: பாடல்
1: பிள்ளைகள் சென்ட்ரல் கேட்டுக் கொண்டிருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும்
3: ராஜமாணிக்கம் ராஜேந்திரன்
1: நீலமேகம் கோவிந்தராஜ் ஜெயா மேடம் கல்முனை. நன்றி.

0: நீங்களும் அறிவிப்பாளராகலாம்.
1: இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் உங்களுக்கு அனுபவம் மிக்க சிரேஷ்ட அறிவிப்பாளர்களை கொண்டு பயிற்சி வழங்க தயாராகிறது.
0: ஊடகத்துறை சார்ந்த சகல நுட்பங்களுடன்
1: விசேட கலையக பயிற்சியும் வழங்கப்படும்.
0: பயிற்சியின் நிறைவிலே இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தினால் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற சான்றிதழ் வழங்கப்படும்.
1: யாழ்ப்பாணம், மன்னார், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த ஊடக கற்கை நெறியில் ஆர்வமுள்ள உங்களுக்கு அரிய வாய்ப்பு.
0: இலக்கம் 252, கொழும்புத்துறை வீதி, யாழ்ப்பாணம் என்ற முகவரியில் அமைந்துள்ள
1: இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் பிராந்திய ஒலிபரப்பு நிலையமான யாழ் FM கலையகத்தில் பயிற்சி வழங்கப்படும்.
0: 3 மாத கற்கை நெறி.
1: கட்டணம் 40,000 ரூபாய்.
0: கட்டணங்களை 2 தவணைகளில் நீங்கள் செலுத்தலாம்.
1: 2026 ஜூன் மாதம் 5ஆம் தேதிக்குள் கிடைக்கும்படியாக உங்கள் விண்ணப்பங்களை அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி
0: அறிவிப்பாளர் பயிற்சி நெறி, பணிப்பாளர், தமிழ்ச்சேவை, இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம், தபால்பட்டி இலக்கம் 574, கொழும்பு.
1: மேலதிக விவரங்களுக்கு 0773
0: அல்லது 077-299-27-50.
2: உலகெங்கும் உலாவரும் உளம் கவர் வானொலி.
3: Right person, right choice.
2: தென்றல்.

0: சுயாதீன அறிவிப்பாளர் பதவிக்கான விண்ணப்பம் கோரல்.
1: இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் தமிழ் தேசிய சேவை
0: தென்றல் FM,
1: யாழ்ப்பாணத்தில் இயங்கும் பிராந்திய சேவையான யாழ் FM ஆகியவற்றில்
0: சுயாதீன அறிவிப்பாளராக பணியாற்ற உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம்.
1: நீங்கள் 35 வயதுக்குட்பட்ட இலங்கை பிரஜையாக இருக்க வேண்டும்.
0: கல்வி பொதுத்தராதர உயர்தரத்தில் சித்தி பெற்றவராகவும்
1: ஒலிவாங்கி கேற்ற குரல் வளமும்
0: சிறந்த உச்சரிப்பும் உடையவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: உங்கள் சுய விபரம் அடங்கிய விண்ணப்பத்துடன்
0: தேசிய அடையாள அட்டை
1: மற்றும் கல்வி சான்றிதழ்களின் பிரதிகளையும் இணைத்து
0: விண்ணப்ப படிவத்தினை 2026 மே மாதம் 30 தேதிக்குள் கிடைக்கக்கூடியதாக பதிவு தபாலில் அனுப்பி வையுங்கள்.
1: தபால் உரையின் இடது பக்க மேல் மூலையில் தமிழ் மொழி மூல சுயாதீன அறிவிப்பாளர் பதவிக்கான விண்ணப்பம் என குறிப்பிட்டு
0: பணிப்பாளர் தமிழ்ச்சேவை இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனம் தபால் பெட்டி இலக்கம் 574 கொழும்பு என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள்.

0: நேரம் 3:39 காற்றில் வரும் இங்கே தொடர்ந்து இருக்கின்றீர்கள். அழைப்பில் வணக்கம்.
1: என்ன
0: பாடல்
1: அழகின்
0: ஆராதனை?
1: அழகின்
0: ஆராதனை பாடல் கேட்க
1: நன்றி
0: ஃபர்சான. நன்றி.
2: இந்த படத்தியாரத்தின் லேட்டஸ்ட் ஹிட்ஸுக்கு அனுசரணையை வழங்குவோர் 40 வருடங்களுக்கு மேலாக மக்கள் நம்பிக்கையை பெற்ற ஜனதா குழுமத்தின் ஜனதா ஆட்டோமொபைலிடம் இருந்து அதிக லாபம் ஈட்டக்கூடிய அவெஞ்சர் டிராக்டர்கள் இப்பொழுது ஜனதா ஆட்டோமொபைலிடம் இருந்து பெற்றிடுங்கள்.
3: நீங்க வரலையா சார்?
4: நீ போயிட்டு வாமா.
3: ஏன் சார், நீங்க சாமி கும்பிட மாட்டீங்களா?
4: அப்பலாம் இல்லம்மா, இந்த சாமி எனக்கு எதுவும் கஷ்டம் கொடுத்ததில்ல. நான் எதுக்கு போய் அவங்கள தொந்தரவு பண்ணிக்கிட்டேன்? நீ போய் கும்பிட்டு வா.
3: சரிங்க சார்,
5: போயிட்டு வந்துடுறேன் சார்.

0: உனக்கு லெக் பீஸ் பிடிக்காதா? இருடா நான் சாப்பிடுறேன்.
1: சார் இந்தாங்க சார்.
0: அட கூடு.
1: சார் சாப்பிடு.
2: நீ சாப்பிடு.

0: நமக்குண்டு அழகிய எதிர்காலம்.
1: அப்துல்
2: என்னல
1: அப்துல் விடுதலை பண்றேன்னு சொல்லிட்டாங்க அக்கா. நீலோத்தி
3: நீலோத்தி எம்புட்டு நானா வச்சுட்டு இந்த சிரிப்பை பார்த்து

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்க?
1: அத்த வயதால என்னைய ரிலீஸ் பண்றது சொல்லிட்டாங்க சார்.
0: சந்தோஷமா
1: சார் தான் ஹெல்ப் பண்ணாரு சார். அத்த வயதாக்கும் நீங்களே வாங்க சார், நீங்க வந்தா தைரியமா இருப்பேன். வரீங்களா சார்?

0: 40 வருடங்களுக்கு மேலாக மக்கள் நம்பிக்கையை பெற்ற ஜனதா குழுமத்தின் ஜனதா ஆட்டோமொபைலிடம் இருந்து 50 நாடுகளில் முன்னணியில் விற்பனையில் திகழும் ஐரோப்பிய தரத்திலும் வடிவமைப்பிலும் இந்திய நவீன உயர் தயாரிப்பில் உருவாகும் 50 ஹோஸ் பவர் நிறைந்ததும் 2 வருடங்கள் வேலை உத்தரவாதம் அளிக்கப்பட்ட குறைந்த எரிபொருள் செலவோடு உயர் சேத்திறன் கொண்டதும் அதிக லாபமிட்டக்கூடிய மஞ்சள் வீரன் அவெஞ்சர் டிராக்டர்கள் இப்பொழுது ஜனதா ஆட்டோமொபைலிடம் இருந்து பெற்றிடுங்கள். மேலதிக விவரங்களுக்கு 0703 36 21 23.
1: On your favorite radio station, you're listening.
2: Right person, right choice. Tenral.
3: Tenral FM நேரம் 3:35 நிமிடம் காற்றில் வரும் கேட்டு உணர்ந்திருக்கிறீர்கள் அழைப்பில். வணக்கம். யார் பேசுறீங்க? சொல்லுங்க ரமீலா, என்ன பாட்டு இன்னைக்கு உங்களுக்கு?
4: எப்படி இருக்கீங்க நீங்க?
3: நல்லா இருக்கிறோம் ரமீலா. எப்படி?
4: நானும் ரொம்ப நல்லா இருக்கேன்.
3: என்ன பாடல் ரமீலா?
4: எனக்கு இன்னைக்கு தாங்க மறிக்கொழுந்து படத்துல கண்ணதாசனே கண்ணதாசனே வந்து விடு அந்த படம்.
3: கண்ணதாசனே கண்ணதாசனே வந்து விடு. அப்படியா?
4: என் காதல் கவிதையின் வரிகளை கொஞ்சம் திருப்பி.
3: நல்ல காலம் கண்ணதாசனா?
4: இல்லாம
3: போயிட்டாரு. சரி, யார்
4: பாட்டு? பாடல் வரி தானே.
3: பாடல் வரி தானே. யார் நினைக்கிறாங்க பாடல் கேட்கிற ரமீலா?
4: இந்த நேரம் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் எல்லாருக்காகவும்
3: எல்லாருக்காகவும் நன்றி. அடுத்த அழைப்பில் வணக்கம்.
5: வணக்கம் சகோதரர்.
3: யார் பேசுறீங்க? சொல்லுங்க மேகனா. என்ன பாடல்?
5: எனக்கு ஆனஸ்ட்ராஜ் படத்தில்.
3: ஆனஸ்ட்ராஜ்? அப்படியா?
5: ஓ, ஆனஸ்ட்ராஜ். வானில் விடிவெள்ளி மின்னிடும் மின்னிடும் நேரம்.
3: வானில் விடிவெள்ளி மின்னிடும் மின்னிடும் நேரம். மிச்ச நாளா போய் இந்த பாடல்
5: கேட்டேனே.
3: யாரெல்லாம் மீக்கிறாங்க மேகநாதன்? நன்றி மேகநாதன், நன்றி. மருதானி ஃபர்சானாவின் இருப்பமாக விரும்பும் இந்த பாடல்

0: வானலைகளின் தேன்மலை
1: சரமவனே
0: தென்மலை. தென்னலகமின் காற்றில் நீ வரும் கீதோடு இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம். தோணமிலிருந்து உசேமா பேசுறேன்.
0: சொல்லுங்க உசேமாக்கு, என்ன பாடல்?
2: எனக்கு சார் வெள்ளிக்கிழமை விரதம் படம்.
0: எத்தனாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் உசேமா?
2: தெரியல சார், நான் பார்க்கல உண்மையிலேயே.
0: அப்படியா? அப்படி இல்லாட்டி
2: சார் வேற பாட்டு சொல்லுவாங்க.
0: சொல்லுங்க வேற பாட்டு சொல்லுங்க பாபு.
2: நன்றி
0: உசேமா, நன்றி.
3: எஸ்பிபி சித்ரா 90s ஹிட்ஸுக்கு அனுசரணை வழங்குவோர் சதீஷ் ஜுவல்லரி 871 ப்ளூமெண்டால் ரோட் கொழும்பு 15. சதீஷ் ஜுவல்லரி 871 ப்ளூமெண்டால் ரோட் கொழும்பு 15.

0: சதீஷ் ஜுவல்லரியின் தங்க நாணய பரிசு ஸ்பெஷல் கிவ் அவே யாருக்கு? ப்ளூ மெண்டால் ரோட் கொழும்பு 15 அமைந்துள்ள சதீஷ் ஜுவல்லரியின் தங்க நாணயத்தை வெல்ல நீங்கள் முதலாவதாக சதீஷ் ஜுவல்லரி சோசியல் மீடியா பக்கங்களை ஃபாலோ செய்ய வேண்டும். இரண்டாவதாக போஸ்ட்களை லைக் செய்ய வேண்டும். மூன்றாவதாக போஸ்ட்களை உங்கள் சோசியல் மீடியா பக்கங்களின் ஸ்டோரிக்கு ஷேர் செய்ய வேண்டும். அவ்வாறு ஃபாலோ செய்யும் உங்களில் ஒருவருக்கு தங்க நாணய பரிசு. இன்றே சதீஷ் ஜுவல்லரி ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பக்கங்களை ஃபாலோ அண்ட் லைக் செய்யுங்கள்.
1: www.slbc.lk Right person, right choice. Tendril.
2: நீங்களும் அறிவிப்பாளராகலாம்.
3: இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனம் உங்களுக்கு அனுபவம் மிக்க சிரேஷ்ட அறிவிப்பாளர்களை கொண்டு பயிற்சி வழங்க தயாராகிறது.
2: ஊடகத்துறை சார்ந்த சகல நுட்பங்களுடன்
3: விசேட கலையக பயிற்சியும் வழங்கப்படும்.
2: பயிற்சியின் நிறைவிலே இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தினால் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற சான்றிதழ் வழங்கப்படும்.
3: யாழ்ப்பாணம், மன்னார், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த ஊடக கற்கை நெறியில் ஆர்வமுள்ள உங்களுக்கு அரிய வாய்ப்பு.
2: இலக்கம் 252 கொழும்புத்துறை வீதி யாழ்ப்பாணம் என்ற முகவரியில் அமைந்துள்ள
3: இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன பிராந்திய ஒலிபரப்பு நிலையமான யாழ் FM கலையகத்தில் பயிற்சி வழங்கப்படும்.
2: 3 மாத கற்கை நெறி.
3: கட்டணம் 40,000 ரூபாய்.
2: கட்டணங்களை 2 தவணைகளில் நீங்கள் செலுத்தலாம்.
3: 2026 ஜூன் மாதம் 5ஆம் தேதிக்குள் கிடைக்கும்படியாக உங்கள் விண்ணப்பங்களை அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி
2: அறிவிப்பாளர் பயிற்சி நெறி பணிப்பாளர் தமிழ்ச்சேவை இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் தபால்பட்டி இலக்கம் 574 கொழும்பு.
3: மேலதிக விவரங்களுக்கு 0737-31-33-858
2: அல்லது 0777-299-2750.
4: சிந்தித்து செயற்பட்டு பாதுகாப்பு.

0: அப்பான எதிர்காலத்தினை நிலை பெறச் செய்ய நமது பங்களிப்பினை வழங்குவோம். அன்றாலும் நாம் பயன்படுத்தும் அத்தியாவசிய தேவைகளை தவிர தேவையற்ற மின் விளக்குகளை அணைப்போம். சுராக்கிமோ, இலங்கையினை காப்போம், ஒன்றிணைவோம், ஒளியேற்றுவோம்.
1: On your favorite radio station, you're listening.
2: Right person, right choice. Tendril.
3: உலகம் இந்த பாடல் மேகநாதன் விருப்பமாக வரும் இந்த பாடல் இதே ஓனஸ்ட்ராஜ் திரைப்படத்தில் இருந்து.

ஹாய் தென்றல் எஃப்எம் நேயர்களே, நான் பின்னணி பாடகன் சத்யபிரகாஷ் பேசுறேன். உங்களோட பேசுறதுல ரொம்ப ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம தென்றல் எஃப்எம் ஆர்ஜிஸ் எல்லாருமே பயங்கரமா சூப்பரா நிகழ்ச்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க. கீப் லிசனிங் டு தென்றல் எஃப்எம் 104.7 எஃப்எம் 104.9.

0: திருநெல்வேலி நேரம் மாலை 4 மணி.
1: அவலி நியூஸ்,
2: மணிச்செய்திகள்,
3: அனுசரணை.
4: RS ஒருக்கு கம்பிகள், காலத்தை வென்று நிலைக்கும் கட்டிடங்களின் உறுதிக்கு உத்தரவாதம் RS ஒருக்கு கம்பிகள்.
5: லோக்கல் ஸ்டடி குளோபல் டிகிரி IIHS தி குளோபல் ஹெல்த் யூனிவர்சிட்டி. விவரங்களுக்கு 0111436673 அல்லது www.iihs.edu.lk.
6: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பும் இல்லை.
2: உள்நாட்டு செய்திகள்.
0: கட்டுமானம் மற்றும் கான்கிரீட் கழிவுகளை மீள் சுழற்சி செய்து மீண்டும் பயன்படுத்தக்கூடிய வகையில் தயாரிக்கும் நாட்டின் முதலாவது திட்டம் இருவரும் வெள்ளிக்கிழமை திறந்து வைக்கப்பட உள்ளது. ஏக்கள கைத்தொழில் பேட்டை வளாகத்தில் அமைந்துள்ள முன்னாய்வு முற்றத்தில் இதற்கான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன.
1: வெளிநாட்டுச் செய்திகள்.
0: ஜப்பானில் தயாரிக்கப்பட்ட ராணுவ தளபாடங்களை ஏற்றுமதி செய்வதை ஊக்குவிப்பதற்காக பிலிப்பைன்ஸுடன் இணைந்து செயற்குழு ஒன்றை அமைப்பதற்கு இரு நாடுகளும் பாதுகாப்பு அமைச்சர்கள் மத்தியில் இணக்கம் தெரிவித்துள்ளனர். ஜப்பானின் அண்மைக்கால சட்ட திருத்தங்களை தொடர்ந்து இந்த உடன்படிக்கை எட்டப்பட்டுள்ளது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
0: லங்கா பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடருக்கான வெளிநாட்டு வீரர்களை பதிவு செய்யும் பணிகள் இருவரும் வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கப்படும் என இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் அறிவித்துள்ளது. இதற்கான பதிவுகளை இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தினூடாக மேற்கொள்ள முடியும். இந்த மாதம் 18ஆம் தேதி வரை அதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது.
7: நீங்க எங்க வீட்டுக்கு போட்ட பிளான் இருக்க ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா பெயிண்ட், டைல், சிமெண்ட் எல்லாமே தரமா இருக்கணும்.
8: எல்லாத்தையும் விட தரமா இருக்கணும். உங்க வீட்டுக்கு என்ன கம்பியா பாவிக்கணும் என்ன? அதுக்கு தான் முதல்ல எனது தெரிவோ RS உருக்கு கம்பிகள். தாங்கி பிடிக்கும் தந்தையும் கரங்கள் போல் உங்கள் கட்டிடங்களையும் தாங்கி பிடிக்கும் RS உருக்கு கம்பிகள்.
5: நாளைய வெற்றிக்கு இன்றை அடியெடுத்து வையுங்கள். ஓலெவல் பரீட்சையின் பின் IIHS இன்டர்நேஷனல் பவுண்டேஷன் புரோகிராமில் உங்கள் உயர்கல்வி பயணத்தை ஆரம்பியுங்கள். ஹெல்த் சயின்ஸ், IT, பிசினஸ், எஜுகேஷன் மற்றும் இன்ஜினியரிங் தவிர உங்களுக்கு பிடித்தமான கல்வியை தெரிவு செய்து சர்வதேச அந்தஸ்துடைய பல்கலைக்கழகங்களில் நீங்களும் இணைந்து கொள்ளலாம். லோக்கல் ஸ்டடி குளோபல் டிகிரி IIHS த குளோபல் ஹெல்த் யூனிவர்சிட்டி. விவரங்களுக்கு 0111436673 அல்லது www.iihs.edu.lk.
9: இந்த கதையெல்லாம் ஏட்ட சொல்ல வேணாம். சொன்ன தேதிக்குள்ள கடனை திருப்பி கொடுக்கலன்னா முழு குடும்பத்தையும் தெருவுக்கெடுத்துடுவேன்.
10: உங்கள் கணவர் படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல தீர்மானித்திருந்தால் ஒருபோதும் அனுமதிக்க வேண்டாம். தவறினால் நீங்களும் இது போன்ற அவமானத்துக்குள்ளாவீர்கள். இந்த படகு பயணம் உங்கள் வாழ்க்கையையும் பிள்ளைகளின் எதிர்காலத்தையும் குடும்ப கௌரவத்தையும் கேள்விக்குறியாக்கிடும். உங்கள் கணவரின் பாதுகாப்பு உங்கள் பொறுப்பு. இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு வித வாய்ப்பும் இல்லை.

0: on your favorite radio station. You're listening.
1: Right person, right choice. Tendril.
2: Tendril FM நேரமாலையா 4:05. காற்றிலே வரும் கீதமாக இடைக்கால பாடல்களோடு இணைந்திருக்கின்றீர்கள். அழைப்பில் வணக்கம். யார் பேசுறீங்க?
3: நான் கபீரா.
2: சொல்லுங்க கபீரா, என்ன பாடல் உங்களுக்கு?
3: உனக்காக ஒரு ரோஜா உடம்புல.
2: உனக்காக ஒரு ரோஜா.
3: ஒரு புல்லாங்குழல் ஊமையானது.
2: ஒரு புல்லாங்குழல் ஊமையானது, அப்படியா? கபீரா, ஒரு புல்லாங்குழல் ஊமையானது, ஒரு பூவின் மனம் காயமானது. உனக்காக ஒரு ரோஜா. முள்ளு குத்துமே, ரோஜா முள் கிட்ட போகவே இல்லை, அது குத்தும். அப்படித்தானே கபீரா? சரி, யாருக்கா எல்லோருக்கும் பாடல் கேட்போம். கபீரா நன்றி. திருகோணமலை உசைமாவின் விருப்பமாக வரும் இந்த பாடல், இது புது புது அர்த்தங்கள் திரைப்படத்தில் இருந்தது.

0: தொண்டலுப்பம் நேரம் 4:10. நீர்கள் காற்று நிலை வருந்திய தொடர்ந்திருக்கின்றீர்கள். வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? சொல்லுங்க நசீஹா ஃபைசல். என்ன பாடல் உங்களுக்கு? நல்லா இருக்கிற நசீஹா ஃபைசல். எப்படி என்ன பாடல் உங்களுக்கு?
1: எனக்கு வந்து படம் வந்து மக்கள் என் பக்கம்.
0: அப்படியா? மக்கள் என் பக்கம் திரைப்படத்துல
1: பாட்டு வந்து ஆண்டவன் அக்கணும்
0: அவனுக்கும் கொஞ்சம் ஊத்தணும். அப்ப நான் கேள்வி கேட்கணும். சர்வே சார், நீங்க சொல்றது பழைய பாட்டல். ஆண்டவனை பார்க்கணும், ஆண்டவனை ஏண்டா சாமி என்ன படைச்ச வரிகளை நீங்க இதோட ஜாயின் பண்றீங்க என்ன நசியா பைசல்? சரி, யார் அமைக்கிறாங்க நசியா பைசல்? நன்றி நசியா பைசல். ஓட்டமாவடி கபிராவின் இருப்பமாக வரும் இந்த பாடல் உனக்காக ஒரு ரோஜா திரைப்படத்தில் இருந்தேன்.

0: கேஸ் மற்றும் மின் கட்டணங்களுக்கு தீர்வு. 15 ரூபாயில் ஒருவேளை உணவை சமைத்திடலாம். இன்றே மல்டி ஃபங்க்ஷனல் குக்கரை வாங்குங்கள். சகல வீட்டு உபயோகப் பொருட்களும் காட்சி அறையில். கொட்டாவ மெகா ஹீட்டர்ஸில்.
1: அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட அனைத்து டிவிஎஸ் மோட்டார் பைக் மற்றும் த்ரீ வீலர்களுக்கு இலவச பரிசோதனைகள். டிவிஎஸ் சேவை வழங்குநர்களை தொடர்பு கொள்ளுங்கள். 011-4605-200.
2: உழைக்கும் கரங்களுக்கு உதவிடும் இல்லம் உழவர் இல்லம்.
3: உங்கள் விவசாயத்தை விருத்தி செய்ய விவசாய திணைக்கள பண்ணை ஒலிபரப்பு சேவையின் அனுசரணையுடன் இடம்பெறும் இந்நிகழ்ச்சியை பிரதி சனிக்கிழமை தோறும் இரவு 9:15 முதல் 9:30 வரை தென்றல் அலைவரிசையில் கேட்க தவறாதீர்கள்.
2: உழைக்கும் கரங்களுக்கு உதவிடும் இல்லம் உழவர் இல்லம்.
4: அறநறிச்சாரம்.
5: ஆய கலைகளும் அறிவியலும் ஆன்மீகம் காட்டும் அறநறி வாழ்வும் மானுடம் வாழ்வாங்கு வாழ வழிவகுத்து வைத்த நெறிமுறையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்
4: அறநறிச்சாரம். சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு தென்றல் 104.7, 104.9 FM அலைவரிசைகளில் அனுசரணை இந்து சமய கலாசார அலுவலர்கள் திணைக்களம்.

0: தென்னலகம் நேரம் 3:18 காற்றின் நிலை வரும் இந்தியத்தோடு இணைந்திருக்கிறீர்கள். அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம்,
0: யார் பேசுறீங்க?
1: நான் சாம்குமார்.
0: சொல்லுங்க சாம்குமார், என்ன பாடல்?
1: படம் வந்து இரட்டைவால் குருவி. பாடல் வந்து ராஜராஜ சோழன் நான் என்னையாலும் தேசம் நீ. அந்த பாடல்
0: ராஜராஜ சோழன் நான் சோழன் என்னையாலும் காதல் தேவி நீதான். அப்படியா?
1: என்னையாலும் தேச நீதான்.
0: சரி, ஆரம்பிக்கிறாங்க சாம்குமார்.
1: அனைவருக்கும்
0: நன்றி சாம்குமார், நன்றி. அடுத்த அழைப்பில் வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்க சரீஃபா, என்ன பாடலுக்காக அழைப்பு?
2: எனக்கு செம்பருத்தி படத்துல நிலக்காயும் நேரம் சரணம்.
0: செம்பருத்தி திரைப்படத்துல நிலக்காயும் நேரம் சரணம்.
2: சரணம்
0: யார் அமைக்கிறாங்க சரீஃபா பாடல் கேட்க?
2: பாடல் கேட்க எனக்கு அம்மா அக்கா அப்பா.
0: நன்றி நன்றி சரீஃபா, நன்றி.
3: உங்களுக்கு வழங்குவது
4: கேஸ் மற்றும் மின் கட்டணங்களுக்கு தீர்வு. 15 ரூபாயில் ஒருவேளை உணவை சமைத்திடலாம். இன்றே மல்டி பங்கல் குக்கரை வாங்குங்கள். சகல வீட்டு உபயோகப் பொருள்களும் காட்சி அறையில். கொட்டாவ மெகா ஹீட்டர்ஸில்.
0: நேரம் 4:10.
4: கேஸ் மற்றும் மின் கட்டணங்களுக்கு தீர்வு. 15 ரூபாயில் ஒருவேளை உணவை சமைத்திடலாம். இன்றே மல்டி பங்கல் குக்கரை வாங்குங்கள். சகல வீட்டு உபயோகப் பொருள்களும் காட்சி அறையில். கொட்டாவ மெகா ஹீட்டர்ஸில்.
3: அல்லி கம்பெனி பிரைவேட் லிமிடெட் ஸ்தாபனத்தின் அனுசரணையில் இலங்கை வானொலி தென்றலைப்பம் வழங்கும் அல்லியின் கவிச்சுரங்கம் பிரதி வெள்ளிக்கிழமையும் பிற்பகல் 2:00 முதல் 2:30 வரை உங்கள் தென்றலில் ஒலிபரப்பாகும்.
0: மல்வாணி நசிஹா ஃபைசல் விரிவாக விரும்பிய பாடல் இது. மக்கள் என் பக்கம் திரைப்படத்தில் இருந்து

சிந்தித்து செயற்பட்டு பாதுகாப்பான எதிர்காலத்தினை நிலை பெறச் செய்ய நமது பங்களிப்பினை வழங்குவோம். அன்றாலும் நாம் பயன்படுத்தும் அத்தியாவசிய தேவைகளை தவிர தேவையற்ற மின் விளக்குகளை அணைப்போம். சுரக்கிமோ, இலங்கையினை காப்போம், ஒன்றிணைவோம், ஒளியேற்றுவோம்.

0: நீங்களும் அறிவிப்பாளராகலாம்.
1: இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் உங்களுக்கு அனுபவம் மிக்க சிரேஷ்ட அறிவிப்பாளர்களை கொண்டு பயிற்சி வழங்க தயாராகிறது.
0: ஊடகத்துறை சார்ந்த சகல நுட்பங்களுடன்
1: விசேட கலையக பயிற்சியும் வழங்கப்படும்.
0: பயிற்சியின் நிறைவிலே இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தினால் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற சான்றிதழ் வழங்கப்படும்.
1: யாழ்ப்பாணம், மன்னார், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த ஊடக கற்கை நெறியில் ஆர்வமுள்ள உங்களுக்கு அரிய வாய்ப்பு.
0: இலக்கம் 252 கொழும்புத்துறை வீதி யாழ்ப்பாணம் என்ற முகவரியில் அமைந்துள்ள
1: இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் பிராந்திய ஒலிபரப்பு நிலையமான யாழ் FM கலையகத்தில் பயிற்சி வழங்கப்படும்.
0: 3 மாத கற்கை நெறி.
1: கட்டணம் 40,000 ரூபாய்.
0: கட்டணங்களை 2 தவணைகளில் நீங்கள் செலுத்தலாம்.
1: 2026 ஜூன் மாதம் 5ஆம் தேதிக்குள் கிடைக்கும்படியாக உங்கள் விண்ணப்பங்களை அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி
0: அறிவிப்பாளர் பயிற்சி நெறி பணிப்பாளர் தமிழ்ச்சேவை இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் தபால்பட்டி இலக்கம் 5-7-4 கொழும்பு.
1: மேலதிக விவரங்களுக்கு 0771-33-858
0: அல்லது 077-299-2750.

0: www.slbc.lk.
1: Right person, right choice. Tendril.
2: இந்த மரத்தியாரத்தின் லேட்டஸ்ட் ஹிட்ஸுக்கு அனுசரணையை வழங்குவோர் 40 வருடங்களுக்கு மேலாக மக்கள் நம்பிக்கையை பெற்ற ஜனதா குழுமத்தின் ஜனதா ஆட்டோமொபைலிடம் இருந்து அதிக லாபமிட்டக்கூடிய அவெஞ்சர் டிராக்டர்கள் இப்பொழுது ஜனதா ஆட்டோமொபைலிடம் இருந்து பெற்றிடுங்கள்.

0: இந்த வார்த்தை அர்த்தத்தின் லேட்டஸ்ட் ஹிட்ஸுக்கு அனுசரணை வழங்கியோர்
1: நம்ம நாட்டிலேயே ஜிஐ பைப், போக்ஸ் பார், லிப் சேனல் இந்த எல்லாம் தயாரிக்கப்படுவதால் இம்முறையும் நாம் ஜனதா ஜிஐ டியூப்களையே கொள்வனவு செய்வோம். எமது கட்டிடங்களை வடிவமைக்க எமது நம்பிக்கையுடைய சிறப்பான தரம் மிகுந்த தயாரிப்புகளே ஜனதா ஜிஐ டியூப் ஆகும்.
2: கட்டட நிர்மாணங்களை மேலும் வருவாக்க 60 வருட பாரம்பரிய மிக்க மக்கள் நம்பிக்கையை வென்ற பிரைடெக்ஸ் பெயிண்ட் தயாரிப்புகளை தெரிவு செய்யுங்கள். தரமான பிரைடெக்ஸ் பெயிண்ட் தயாரிப்புகள் தற்பொழுது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து.

0: டிவிஎஸ் எக்ஸ்எல் 100 ஹெவி டியூட்டி மோட்டார் பைக்கின் முக்கிய அம்சங்கள். 100cc ஃபோர் ஸ்ட்ரோக் ETFI தொழில்நுட்பத்துடன் புதிய சக்தி வாய்ந்த என்ஜின். ஐடச் மின்சார ஸ்டார்ட், கிக் தேவையில்லை, ஒரே தொடுகையில் அமைதியான வேகமான ஸ்டார்ட். தானியங்கி இயக்கம், கியர் மாற்றமில்லாத எளிய ஓட்ட அனுபவம், யாரும் எளிதில் இயக்கலாம். அதிக சுமை ஏற்றக்கூடிய ஹெவி டியூட்டி வடிவமைப்பினான வலுவான கட்டமைப்பு, பிரித்தகற்றக்கூடிய பின்புற இருக்கை, இதனை பயன்படுத்தி பொருட்கள் எடுத்து செல்ல சிறந்த வசதி, மொபைல் போட் சார்ஜ் வசதியும் உண்டு. நீடித்த பாவனைக்கான உலோக கட்டமைப்பு முழுமையான நீடித்த பாதுகாப்பை தருகிறது. லிட்டருக்கு 65 கிலோமீட்டருக்கு மேல் மைலேஜ் தரும் வகையான வடிவமைப்பு கொண்ட TVS XL 100 ஹெவி டியூட்டி மோட்டார் பைக்.
1: ரேடியோ ஸ்டேஷன், யூ ஆர் லிஸனிங்
2: ரைட் பர்சன் ரைட் சாய்ஸ் தென்றல்.
0: நீர்கள் தென்றலப்பின் இடைக்கால பாடல்களாக காற்றினிலேயே வரும் கீதத்தோடு இணைந்திருக்கின்றீர்கள். அழைப்பில் பாடல் கேட்க யார் என்று பார்ப்போம். வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் அண்ணா.
0: மலர்.
3: நல்லா
0: இருக்கிற மலர். மலருக்கு என்ன பாடல்?
3: அவள் ஒரு தொடர்கதை படம்.
0: அப்படியா? மிச்சம் கொஞ்சம் பழசு போயிட்டீங்க என்ன? தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு. அப்படிதான் இருக்குது எல்லாமே.
3: என்ன
0: சொல்ல, யாருக்கிட்ட சொல்ல, எப்படி எல்லாம் சமாளிச்சுட்டு போகணும்.
3: என்ன
0: செய்யலாம் சொல்லுங்க மலர். யாரெல்லாம் இருக்கிறாங்க பாடல் கேட்க?
3: அனைவருக்காக கேட்டுருவோம்.
0: நன்றி மலர், நன்றி. அடுத்த அழைப்பில் வணக்கம்.
4: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
4: சிவானி.
0: சொல்லுங்க சிவானிக்கு என்ன பாடல்?
4: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறோம் சிவானி. எப்படி?
4: நல்லா இருக்கிறோம்.
0: உங்க நிலத்தோட யாரெல்லாம் என்ன பாடல் சிவானி?
4: படம் என்ன அருகில் நீ இருந்தால்.
0: என்ன அருகில் நீ இருந்தால், எத்தனை ஆண்டு வந்த திரைப்படம் இது?
4: 90கள்
0: என்றால் பரவாயில்லை. 95 இடைப்பட்ட பாடல் தான். நீ இருந்தால்
4: உங்களுக்கு
0: சந்தர்ப்பம் இருக்கு, சான்ஸ் இருக்கு. சொல்லுங்க சிவானி, என்ன பாடல் உன்னருகில் நீ இருந்தா? என்ன அருகில் நீ இருந்தாளா?
4: என்ன
0: அருகில் நீ இருந்தாலா? உன் அருகில் நீ பழசு. என்ன பாடல்
4: சொன்னீங்க?
0: ஒரு ஆம்பளைய கூட பெண்ணாகிட்டாங்க. ஒரு பக்கத்துல பெண் இருந்த உடனே ஒரு ஆணே பெண் ஆகிட்டார். அப்படித்தானே பாடல்? சார், யாரெல்லாம் வைக்கிறாங்க சிவானி? அனைவருக்காகவும் நன்றி சிவானி. இது நம்ம சயம்குமார் விரும்பி கேட்ட பாடல். இந்த பாடல் இரட்டை வால் குருவி திரைப்படத்தில் இருந்தேன்.

ஹாய் தென்றல் எஃப்எம் நேயர்களே, நான் பின்னணி பாடகன் சத்யபிரகாஷ் பேசுறேன். உங்களோட பேசுறதுல ரொம்ப ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம தென்றல் எஃப்எம் ஆர்ஜிஸ் எல்லாருமே பயங்கரமா சூப்பரா நிகழ்ச்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க. கீப் லிசனிங் டு தென்றல் எஃப்எம் 104.7 எஃப்எம் 104.9.

எஸ்பிபி சித்ரா 90s ஹிட்ஸுக்கு அனுசரணை வழங்குவோர் சதீஷ் ஜுவல்லரி 871 ப்ளூமெண்டால் ரோட் கொழும்பு 15 சதீஷ் ஜுவல்லரி 871 ப்ளூமெண்டால் ரோட் கொழும்பு 15

0: சதீஷ் ஜுவல்லரி சோசியல் மீடியா பக்கங்களை ஃபாலோ செய்ய வேண்டும். இரண்டாவதாக போஸ்ட்களை லைக் செய்ய வேண்டும். மூன்றாவதாக போஸ்ட்களை உங்கள் சோசியல் மீடியா பக்கங்களின் ஸ்டோரிக்கு ஷேர் செய்ய வேண்டும். அவ்வாறு ஃபாலோ செய்யும் உங்களில் ஒருவருக்கு தங்க நாணய பரிசு. இன்றே சதீஷ் ஜுவல்லரி ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பக்கங்களை ஃபாலோ அண்ட் லைக் செய்யுங்கள்.
1: கேஸ் மற்றும் மின் கட்டணங்களுக்கு தீர்வு. 15 ரூபாயில் ஒருவேளை உணவை சமைத்திடலாம். இன்றே மல்டி ஃபங்க்ஷனல் குக்கரை வாங்குங்கள். சகல வீட்டு உபயோகப் பொருட்களும் காட்சி அறையில். கொட்டாவ மெகா ஹீட்டர்ஸில்.
2: சுயாதீன அறிவிப்பாளர் பதவிக்கான விண்ணப்பம் கோரல்.
3: இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் தமிழ் தேசிய சேவை
2: தென்றல் FM,
3: யாழ்ப்பாணத்தில் இயங்கும் பிராந்திய சேவையான யாழ் FM ஆகியவற்றில்
2: சுயாதீன அறிவிப்பாளராக பணியாற்ற உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம்.
3: நீங்கள் 35 வயதுக்குட்பட்ட இலங்கை பிரஜையாக இருக்க வேண்டும்.
2: கல்வி பொது தராதர உயர்தரத்தில் சித்தி பெற்றவராகவும்
3: ஒலிவாங்கி கேற்ற குரல் வளமும்
2: சிறந்த உச்சரிப்பும் உடையவராகவும் இருத்தல் வேண்டும்.
3: உங்கள் சுய விபரம் அடங்கிய விண்ணப்பத்துடன்
2: தேசிய அடையாள அட்டை
3: மற்றும் கல்வி சான்றிதழ்களின் பிரதிகளையும் இணைத்து
2: விண்ணப்ப படிவத்தினை 2026 மே மாதம் 30 தேதிக்குள் கிடைக்கக்கூடியதாக பதிவு தபாலில் அனுப்பி வையுங்கள்.
3: தபால் உரையின் இடது பக்க மேல் மூலையில் தமிழ் மொழி மூல சுயாதீன அறிவிப்பாளர் பதவிக்கான விண்ணப்பம் என குறிப்பிட்டு
2: பணிப்பாளர் தமிழ் சேவை இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனம் தபால் பெட்டி இலக்கம் 574 கொழும்பு என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள்.

0: தென்றலிப்பம் நேரம் மாலை 5 மணி.
1: ஆலி நியூஸ்
2: மணிச்செய்திகள் அனுசரணை.
3: RS ஒழுக்கு கம்பிகள் காலத்தை வென்று நிலைக்கும் கட்டிடங்களின் உறுதிக்கு உத்தரவாதம் RS ஒழுக்கு கம்பிகள்.
4: லோக்கல் ஸ்டடி குளோபல் டிகிரி IIHS த குளோபல் ஹெல்த் யூனிவர்சிட்டி. விவரங்களுக்கு 0111436673 அல்லது www.iihs.edu.lk.
5: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பும் இல்லை.
2: உள்நாட்டுச் செய்திகள்.
0: நாட்டின் பல பிரதேசங்களில் கடந்த சில தினங்களாக பிற்பகல் வேளையில் மழை பெய்து வருகின்றது. இடியுடன் மழை பெய்யும் போது கடுமையான மின்னல் தாக்கம் ஏற்படக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. கடந்த சில தினங்களில் மின்னல் தாக்கத்தினால் உயிரிழப்புகள் சம்பவித்துள்ளன. மக்கள் இதுபற்றி கவனம் செலுத்தி மின்னல் தாக்கத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கான முன்னாயத்தங்களை மேற்கொள்ளுமாறு திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது.
2: வெளிநாட்டுச் செய்திகள்.
0: இந்தியாவைச் சேர்ந்த ஆனந்த் ஆர் கே சுபர்ணா சர்மா, ஜப்பானைச் சேர்ந்த நடாலி ஒபிகோ ஆகியோருக்கு இதழியல் துறைக்கான புலிட்சர் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க செய்தியாளர் ஜோசப் புலிட்சர் நினைவாக அமெரிக்காவின் கொலம்பியா பல்கலைக்கழகத்தினால் வருடாந்தம் இந்த பரிசு வழங்கப்படுகின்றது.
2: வெளிநாட்டுச் செய்திகள்.
0: நியூசிலாந்து மகளிர் ஏகிரகட் அணி இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு நாளை வருகை தரவுள்ளது. இந்த சுற்றுப்பயணத்தில் நியூசிலாந்து மகளிர் ஏ அணி 3 ஒருநாள் போட்டிகளிலும் 3 T20 போட்டிகளிலும் விளையாட உள்ளது. இந்த போட்டிகள் ரங்கிரி தம்புள்ளை சர்வதேச விளையாட்டு மைதானத்தில் நடைபெற உள்ளது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: ஒருக்கு கம்பிகள் இயற்கை அனர்த்தங்களுக்கு ஈடுகொடுக்கும் தொழில்நுட்பத்தில் உருவான RSQST RB 500 ஒருக்கு கம்பிகள் SLS தர சான்றிதழுடன் நியாய விலையில் நாடெங்கும் கிடைக்கின்றன. RS ஒருக்கு கம்பிகள்.
6: IIHS உடன் சுகாதார பராமரிப்பில் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்குங்கள். IIHS சைக்காலஜி, டிஜிட்டல் ஹெல்த், ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் அல்லது ஹெல்த் மேனேஜ்மெண்ட் ஆகிய சிறந்த பட்ட படிப்புகளில் ஒன்றை தேர்வு செய்து சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட சுகாதார தொழில் முனைவராகுங்கள். உங்கள் பயணத்தை இங்கே ஆரம்பியுங்கள்.
4: லோக்கல் ஸ்டடி குளோபல் டிகிரி IIHS த குளோபல் ஹெல்த் யூனிவர்சிட்டி. விவரங்களுக்கு 0111436673 அல்லது www.iihs.edu.lk.
7: வாய்க்கு ருசியா சாப்பாடு போட்டு கூட்டிக்கொண்டு போக இது ஏரோப்ளேன் நினைச்சியா? கொடுத்தா காசு இதான் கிடைக்கும், கொடுக்கறத சாப்பிடு இல்லைன்னா கடலை குஞ்சு செத்துரு.
8: ஆட்கடத்தல்காரர்களின் பொய்களை நம்பி ஆஸ்திரேலியாவுக்குள் சட்டவிரோதமாக குடியேறும் எண்ணத்துடன் படகில் பயணிக்க முடிவு செய்தால் பயணத்தின் போது ஆழ்கடலில் மரணிக்க நேரிடும். தவறினால் அவமானத்துடன் தலைகுனிந்து வாழ நேரிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு வித வாய்ப்பும் இல்லை.
9: அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட அனைத்து டிவிஎஸ் மோட்டார் பைக் மற்றும் த்ரீவீலர்களுக்கு இலவச பரிசோதனைகள். டிவிஎஸ் சேவை வழங்குநர்களை தொடர்பு கொள்ளுங்கள். 0114605200.
10: ஹாய் தென்றல் எஃப்எம் நேயர்களே, நான் பின்னணி பாடகன் சத்யபிரகாஷ் பேசுறேன். உங்களோட பேசுறதுல ரொம்ப ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம தென்றல் எஃப்எம் ஆர்ஜிஸ் எல்லாருமே பயங்கரமா சூப்பரா நிகழ்ச்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க. Keep listening to Central FM 104.7, FM 104.9.

0: தொண்டலகம் நேரம் 5:05 காற்றின் நிலை வரும் கேத்தோடு இணைந்திருக்கிறீர்கள். அழைப்பில் வணக்கம். யார் பேசுறீங்க?
1: மனோகரன். சார் எப்படி?
0: நல்லா இருக்கிற மனோகரன். எப்படி இருக்கிறீங்க? அப்படியா? எப்படி மனோகரன், உங்க அழைப்பு தெளிவில்லாம இருக்கு மனோகரன். என்ன பாடல் மனோகரனுக்கு? மண்ணில் இந்த காதல் என்று யாரும் கூடுமோ அமைக்கிறாங்க மனோகரன்.
1: உறவுகள் எல்லோரும் இணைத்துக் கொண்டு தாருங்கள்.
0: நன்றி மனோகரன், நன்றி. அடுத்த அழைப்பில் மற்றொரு நேர். வணக்கம்.
2: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க? ஒரு கோயில் இரு தீபங்கள். அப்படியா? இந்த பாதை எங்கே பயணம்?
2: ஆமாம், இந்த பாடலை ஒரு முறை உங்கள்கிட்ட கேட்டேன். படத்தின் பெயரை நீங்கள் தான் எனக்கு சொன்னீர்கள்.
0: ஒரு கோயில் இரு தீபம் என்ற பரவாயில்ல, ஞாபக சக்தி கொஞ்சம் கூடத்தான்.
2: அனுராதாக்கு
0: அனுராதா பாடல் கேட்க.
2: தென்றல் நேயர்கள் அனைவருக்குமாக தருங்கள்.
0: நன்றி அனுராதா, நன்றி,
2: நன்றி.
0: திருகோணமலை சிவானின் விருப்பாக விரும்பும் இந்த பாடல், என் அருகில் நீ இருந்தால் திரைப்படத்தில் இருந்தேன்.

0: திருமணம், வலிமா, கான்பரன்ஸ் உட்பட அத்தனை நிகழ்வுகளையும் சிறப்பாக நடத்தி மகிழ கலம்பு சென்ட்ரல் பிரதீபா மாவத்தையில் குளிரூட்டப்பட்ட கிராண்ட் ஜெனித் பேங்க்வெட் அண்ட் ஈவென்ட்ஸ் ஹால். நேரம்
1: 5:16.
2: கிராண்ட் ஜெனித் கலம்போஸ் பிரீமியர் பேங்க்வெட் டெஸ்டினேஷன், where elegance, exceptional cuisine and flawless service come together, with secured and ample parking in the heart of the city. Celebrate in style at Grand Zenith. Call 077-060-9944. Grand Zenith, Colombo's premier banquet destination.
3: கேஸ் மற்றும் மின் கட்டணங்களுக்கு தீர்வு. 15 ரூபாயில் ஒருவேளை உணவை சமைத்திடலாம். இன்றே மல்டி ஃபங்க்ஷனல் குக்கரை வாங்குங்கள். சகல வீட்டு உபயோகப் பொருள்களும் காட்சி அறையில். கொட்டாவ மெகா ஹீட்டர்ஸில்.

0: டிவிஎஸ் எக்ஸல் 100 ஹெவி டியூட்டி மோட்டார் பைக்கின் முக்கிய அம்சங்கள். 100 சிசி ஃபோர் ஸ்டோக் ETFI தொழில்நுட்பத்துடன் புதிய சக்தி வாய்ந்த இன்ஜின். ஐ டச் மின்சார ஸ்டார்ட், கிக் தேவையில்லை, ஒரே தொடுகையில் அமைதியான வேகமான ஸ்டார்ட். தானியங்கி இயக்கம், கியர் மாற்றமில்லாத எளியோட்ட அனுபவம், யாரும் எளிதில் இயக்கலாம். அதிக சுமை ஏற்றக்கூடிய ஹெவி டியூட்டி வடிவமைப்பிலான வலுவான கட்டமைப்பு. பிரித்தகற்றக்கூடிய பின்புற இருக்கை, இதனை பயன்படுத்தி பொருட்கள் எடுத்துச் செல்ல சிறந்த வசதி. மொபைல் சார்ஜ் வசதியும் உண்டு. நீடித்த பாவரிக்கான உலோக கட்டமைப்பு முழுமையான நீடித்த பாதுகாப்பை தருகிறது. லிட்டருக்கு 65 கிலோமீட்டருக்கு மேல் மைலேஜ் தரும் வகையான வடிவமைப்பு கொண்ட டிவிஎஸ் எக்ஸல் 100 ஹெவி டியூட்டி மோட்டார் பைக்.
1: ஆய கலைகளும் அறிவியலும் ஆன்மீகம் காட்டும் அறநெறி வாழ்வும் மானுடம் வாழ்வாங்க வாழ வழிவகுத்து வைத்த நெறிமுறையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்
2: அறநெறி சாரம். சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு தென்றல் 104.7 104.9 FM அலைவரிசைகளில் அனுசரணை. இந்து சமய கலாசார அலுவலர்கள் திணைக்களம்.
3: www.slbc.lk. Right person, right choice. தென்றல்.

இன்று 2026 ஆம் ஆண்டு மே மாதம் 6ஆம் திகதி புதன்கிழமை. இன்று பிறந்தநாளை கொண்டாடும் அனைவரையும் இன்று போல் என்றென்றும் நீடுழிகாலம் வாழ்கவென முதலில் தென்றல் சார்பில் வாழ்த்துகின்றோம்.

இன்று நமக்கு கிடைத்திருக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை பார்ப்போம். முதலில் நீர்கொழும்பில் வசிக்கும் ரோய் சிரோமி தம்பதிகளின் செல்வ புதல்வன் விஸ்மித் இன்று தனது 13வது பிறந்த நாளை உற்றார் உறவினர்களோடு கொண்டாடுகின்றார். இவரை அன்பு அப்பா, அம்மா, அக்கா, விமர்சனி, மம்மா, ராஜேஸ்வரி, ஆத்தா, மினோன், சித்தப்பா, நிரோஸ் குடும்பம், சித்தப்பா நீல் மற்றும் பெரியம்மா ரெமிலா குடும்பம், கருக்குப்பனையில் வசிக்கும் மாமாமார், மாமிமார், மச்சான்மார், மச்சாள்மார் மற்றும் அண்ணாமார், அக்காமார், தம்பிமார், தங்கைமார், நண்பர் நண்பிகள் அனைவரும் விஸ்மித்தை நோய் நொடியின்றி பல்கலைகளும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று புனித செபஸ்தியர் அருள் வேண்டி வாழ்த்துகின்றார்கள்.

சென்ட்ரல் வீதி இலக்கம் 193-4. ஜெயின் மாவட்டத்தில் வசிக்கும் சஹரான் நஸ்ரா தம்பதிகளின் செல்வ புதல்வி ஃபாத்திமா ஜெய்பா இன்று தனது பிறந்த நாளை வெகு விமரிசையாக கொண்டாடுகின்றார். ஜெய்பாவை வாழ்த்துபவர்கள் வாப்பா, உம்மா, அப்பா ஜுஹைர், வாப்பம்மா மசூதா, அப்பா ஃபாரிஸ் இக்ராம், உம்மம்மா சாஹிரா, ஃபர்சானா நப்லியா, பெரியப்பா மார்களான சஃப்ரான், சம்ரி, இர்சாத், பெரியம்மா மார்களான ரஸ்மியா, செமிலா, நஸ்மியா, மாமா மார்களான மின்னாஸ், ஹமீஸ், மஃபாஸ், ஜிம்ரா மாமி, செய்னால் சாச்சி, தாத்தா மார்களான ஜுஹைஃபா, சாலிஹா, நானா மார்களான ரகீப், ஜக்கி, இம்சாத், சேசாத், மச்சான் யஹியா மற்றும் உற்றார் உறவினர்கள் செய்வா. எல்லாம் வல்ல இறைவனின் அருளோடு பல்கலையும் கற்று சகல சௌபாக்கியங்களோடு சீரும் சிறப்புமாக வாழ வாழ்த்துகின்றார்கள்.

கொழும்பு தெய்வலையில் வசிக்கும் ஏ நித்யானந்தன் தயானி தம்பதிகளின் அன்பு மகன் என் துவரகேஸ் இன்று தனது 3வது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். இவரை அன்பு அம்மா, ஆசை அப்பா, அக்கா, சஸ்மிகா, தாத்தா, பாட்டி, உற்றார் உறவினர்கள், சுற்றத்தார் அனைவரும் பல்கலையும் கற்று பல்லாண்டு காலம் சீரும் சிறப்புடனும் வாழ்கவென வாழ்த்துகின்றார்கள்.

0: சுயாதீன அறிவிப்பாளர் பதவிக்கான விண்ணப்பம் கோரல்.
1: இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் தமிழ் தேசிய சேவை
0: தென்றல் FM,
1: யாழ்ப்பாணத்தில் இயங்கும் பிராந்திய சேவையான யாழ் FM ஆகியவற்றில்
0: சுயாதீன அறிவிப்பாளராக பணியாற்ற உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம்.
1: நீங்கள் 35 வயதுக்குட்பட்ட இலங்கை பிரஜையாக இருக்க வேண்டும்.
0: கல்வி பொதுத்தராதர உயர்தரத்தில் சித்தி பெற்றவராகவும்
1: ஒலிவாங்கிக் கேற்ற குரல் வளமும்
0: சிறந்த உச்சரிப்பும் உடையவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: உங்கள் சுய விவரம் அடங்கிய விண்ணப்பத்துடன்
0: தேசிய அடையாள அட்டை
1: மற்றும் கல்வி சான்றிதழ்களின் பிரதிகளையும் இணைத்து
0: விண்ணப்ப படிவத்தினை 2026 மே மாதம் 30 தேதிக்குள் கிடைக்கக்கூடியதாக பதிவு தபாலில் அனுப்பி வையுங்கள்.
1: தபால் உரையின் இடது பக்க மேல் மூலையில் தமிழ் மொழி மூல சுயாதீன அறிவிப்பாளர் பதவிக்கான விண்ணப்பம் என குறிப்பிட்டு
0: பணிப்பாளர் தமிழ் சேவை இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனம் தபால் பெட்டி இலக்கம் 574 கொழும்பு என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள்.
2: www.slbc.lk
3: Right person, right choice. Tenral.
4: நேரம் 5:30.
1: தென்றலின் இந்த மணித்தியாலத்தின் 2K ஹிட் வழங்குவது
5: KB அல் ஹசீனா ஜுவலர்ஸ்.
1: அசல் 22 கரட் தூய தங்கத்தில் புத்தம் புது டிசைன்களை சகலவித நகைகளுடன் திருமண நகைகளும் KB அல் ஹசீனா ஜுவலர்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
6: எங்க குடும்பத்தோடு வாழ்க்கை ஏதோ பிறந்தோம் ஏதோ உலர்ந்தோம்னு ஒரு சாதாரண வாழ்க்கை இல்லாம குடும்பம்னா இப்படித்தான் இருக்கணும்னு இந்த ஊரே சொல்ற அளவுக்கு சிறப்பா இருந்துச்சு. அந்த சந்தோஷ ஊஞ்சல்ல ஆடிக்கிட்டு இருந்த எங்களுக்கு காத்தடிச்ச அனுபவிக்கிற மனநிலையை கொடுத்த ஆண்டவன் புயலடிச்சா ஈத்து நிக்கிற பலத்தை கொடுக்காம விட்டுட்டான்.

0: இந்த மணித்தியாலத்தின் 2K ஹிட் வழங்கியது
1: கேபி அல் ஹசீனா ஜுவல்லர்ஸ்.
0: விதம் விதமாய்,
1: வித்தியாசமாய்,
0: அழகழகாய்,
1: அற்புதமாய்
0: அசல் 22 கரடூய தங்கத்தில் நியாய விலையில் உத்தரவாதத்துடன் சவடிகள்,
1: நெக்லஸ்கள்,
0: மாலைகள்,
1: வளையல்கள்,
0: தோடுகள்,
1: மோதிரங்கள்,
0: விசேடமாக திருமண நகைகள் என சகல விதமான நகைகளை வாங்கிடவும்
1: நீங்கள் விரும்பும் டிசைன்களில் புகழ்பெற்ற வெளிநாட்டு நகை வடிவமைப்பாளர்களின் கைவண்ணத்தில் நகைகளை செய்திடவும்
0: கேபி அல் ஹசீனா ஜுவல்லர்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
1: இலக்கம் 62 செட்டியார் தெரு, கொழும்பு 11.

0: கலீமா கான்பரன்ஸ் உட்பட அத்தனை நிகழ்வுகளையும் சிறப்பாக நடத்தி மகிழ கலம்பு சென்ட்ரல் பிரதீபா மாவத்தையில் குளிரூட்டப்பட்ட கிராண்ட் ஜெனித் பேங்க்வெட் அண்ட் ஈவென்ட்ஸ் ஹால். நேரம்
1: 5:37.
2: Grand Zenith, Colombo's premier banquet destination, where elegance, exceptional cuisine, and flawless service come together, with secured and ample parking in the heart of the city. Celebrate in style at Grand Zenith. Call 077-060-9944. Grand Zenith, Colombo's premier banquet destination.
3: On your favorite radio station, you're listening.
4: Right person, right choice. Tendril.
5: இந்த மடத்தியாரத்தின் லேட்டஸ்ட் ஹிட்ஸுக்கு அனுசரணையை வழங்குவோர் 40 வருடங்களுக்கு மேலாக மக்கள் நம்பிக்கையை பெற்ற ஜனதா குழுமத்தின் ஜனதா ஆட்டோமொபைலிடம் இருந்து அதிக லாபமிட்டக்கூடிய அவெஞ்சர் டிராக்டர்கள் இப்பொழுது ஜனதா ஆட்டோமொபைலிடம் இருந்து பெற்றிடுங்கள்.

0: 40 வருடங்களுக்கு மேலாக மக்கள் நம்பிக்கையை பெற்ற ஜனதா குழுமத்தின் ஜனதா ஆட்டோமொபைலிடம் இருந்து 50 நாடுகளில் முன்னணியில் விற்பனையில் திகழும் ஐரோப்பிய தரத்திலும் வடிவமைப்பிலும் இந்திய நவீன உயர் தயாரிப்பில் உருவாகும் 50 ஹோஸ் பவர் நிறைந்ததும் 2 வருடங்கள் வேலை உத்தரவாதம் அளிக்கப்பட்ட குறைந்த எரிபொருள் செலவோடு உயர் சேத்திறன் கொண்டதும் அதிக லாபமிட்டக்கூடிய மஞ்சள் வீரன் அவெஞ்சர் டிராக்டர்கள் இப்பொழுது ஜனதா ஆட்டோமொபைலிடம் இருந்து பெற்றிடுங்கள். மேலதிக விவரங்களுக்கு 0703
1: நேர் அறிக்கையை உங்களுக்கு வழங்குவது.
2: கேஸ் மற்றும் மின் கட்டணங்களுக்கு தீர்வு, 15 ரூபாயில் ஒருவேளை உணவை சமைத்திடலாம். இன்று மல்டி ஃபங்க்ஷனல் குக்கரை வாங்குங்கள். சகல வீட்டு உபயோகப் பொருட்களும் காட்சி அறையில். கொட்டாவ மெகா ஹீட்டர்ஸில்.
3: நேரம் 5:42 நிமிடம்.
2: கேஸ் மற்றும் மின் கட்டணங்களுக்கு தீர்வு, 15 ரூபாயில் ஒருவேளை உணவை சமைத்திடலாம். இன்று மல்டி ஃபங்க்ஷனல் குக்கரை வாங்குங்கள். சகல வீட்டு உபயோகப் பொருட்களும் காட்சி அறையில். கொட்டாவ மெகா ஹீட்டர்ஸில். கேஸ் மற்றும் மின் கட்டணங்களுக்கு தீர்வு, 15 ரூபாயில் ஒருவேளை உணவை சமைத்திடலாம். இன்று மல்டி ஃபங்க்ஷனல் குக்கரை வாங்குங்கள். சகல வீட்டு உபயோகப் பொருட்களும் காட்சி அறையில். கொட்டாவ மெகா ஹீட்டர்ஸில்.
0: SPB சித்ரா 90s ஹிட்ஸுக்கு அனுசரணை வழங்குவோர் சதீஷ் ஜுவல்லரி 871 ப்ளூமெண்டால் ரோட் கொழும்பு 15. சதீஷ் ஜுவல்லரி 871 ப்ளூமெண்டால் ரோட் கொழும்பு 15.

சதீஷ் ஜுவல்லரியின் தங்க நாணய பரிசு ஸ்பெஷல் கிவ் அவே யாருக்கு? ப்ளூ மெண்டால் ரோட் கொள்வு 15 அமைந்துள்ள சதீஷ் ஜுவல்லரியின் தங்க நாணயத்தை வெல்ல நீங்கள் முதலாவதாக சதீஷ் ஜுவல்லரி சோசியல் மீடியா பக்கங்களை ஃபாலோ செய்ய வேண்டும். இரண்டாவதாக போஸ்ட்களை லைக் செய்ய வேண்டும். மூன்றாவதாக போஸ்ட்களை உங்கள் சோசியல் மீடியா பக்கங்களின் ஸ்டோரிக்கு ஷேர் செய்ய வேண்டும். அவ்வாறு ஃபாலோ செய்யும் உங்களில் ஒருவருக்கு தங்க நாணய பரிசு. இன்றே சதீஷ் ஜுவல்லரி பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பக்கங்களை ஃபாலோ அண்ட் லைக் செய்யுங்கள்.

0: அம்மா என்னமா இதெல்லாம்?
1: ஏண்டா தட்டிவிட்டேன்?
0: என்னால பார்க்க முடியலம்மா. உன் கையில தீயறியறத என்னால தாங்கிக்க முடியலம்மா.
1: அட பைத்தியக்கார பயலே, சாமிக்கு சூடம் கொடுத்துறப்ப அது தீ இல்ல ஜோதி, சுடாதுப்பா.
0: நீ என்ன வேணாலும் சொல்லுமா, சாமி அது இதுன்னு சொல்லிக்கிட்டு உன்னைய வர்த்திக்கிறது என்னால ஏத்துக்க முடியாது.
1: எதுக்கே இப்படி பயந்துகிட்டியே? ஒரு நாள் செத்துட்டா இந்த கட்ட கொழுந்து விட்டு எரிய போகுதே, அப்ப என்னப்பா செய்ய போற?
0: அம்மா அப்படி எல்லாம் நடக்காது. அப்படி நடந்தா அதை பார்க்க சக்தி எனக்கு இருக்காது.

நம்மை சுமக்கும் பூமியும் ஒரு கணக்கு போட்டு இருக்குது. நாளை வாங்கும் வரவுக்கு அது இன்று நம்மை சுமக்குது. அருமையான வரிகள், அழகான பாடலாக, அந்த பாடல் இனிமையான பாடலாக நாடோடி காதல் திரைப்படத்திற்காக டாக்டர் கே ஜே ஜேசுதாஸ் பாடியது அந்த பாடல். வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிய வைக்கின்ற இனிமையான பாடலாக அந்த பாடல் அமைந்தது. இன்றைய காற்று நிலை வரும் கீதம் நிகழ்ச்சியின் நிறைவாக நாம் தரும் இந்த பாடல் ஒரு கோயிலிரு தீபங்கள் திரைப்படத்திற்காக ஒலித்த குரல். மீண்டும் பூண்டுலோய அன்றாத விரும்பிக்கிட்ட பாடல் இது.

0: எந்த பாதை எங்கே பயணம் இறைவன் தான் முடிவு செய்வான். கே ஜி ஜோசப் பாடிய அந்த பாடல், அது ஒரு கோயில் இரு தீபங்கள் திரைப்படத்திற்காக இடம்பெற்ற பாடல். அந்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் பொண்டுலோயா அனுராதா.
1: சுயாதீன அறிவிப்பாளர் பதவிக்கான விண்ணப்பம் கோரல்.
2: இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் தமிழ் தேசிய சேவை
1: தென்றல் FM,
2: யாழ்ப்பாணத்தில் இயங்கும் பிராந்திய சேவையான யாழ் FM ஆகியவற்றில்
1: சுயாதீன அறிவிப்பாளராக பணியாற்ற உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம்.
2: நீங்கள் 35 வயதுக்குட்பட்ட இலங்கை பிரஜையாக இருக்க வேண்டும்.
1: கல்வி பொது தராதர உயர்தரத்தில் சித்தி பெற்றவராகவும்
2: ஒலிவாங்கி கேற்ற குரல் வளமும்
1: சிறந்த உச்சரிப்பும் உடையவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: உங்கள் சுய விபரம் அடங்கிய விண்ணப்பத்துடன்
1: தேசிய அடையாள அட்டை
2: மற்றும் கல்வி சான்றிதழ்களின் பிரதிகளையும் இணைத்து
1: விண்ணப்ப படிவத்தினை 2026 மே மாதம் 30 தேதிக்குள் கிடைக்கக்கூடியதாக பதிவு தபாலில் அனுப்பி வையுங்கள்.
2: தபால் உரையின் இடது பக்க மேல் மூலையில் தமிழ் மொழி மூல சுயாதீன அறிவிப்பாளர் பதவிக்கான விண்ணப்பம் என குறிப்பிட்டு
1: பணிப்பாளர் தமிழ் சேவை இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனம் தபால் பெட்டி இலக்கம் 574 கொழும்பு என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள்.
0: நேர்கள் காற்றிலே வரும்பிய நிகழ்ச்சியை கேட்டீர்கள். நேர்கள் தொடர்ந்தும் தென்றலின் நிகழ்ச்சியினை கேட்கலாம். தொகுத்தளிக்க தயாணி காயம்பு. மீண்டும் மற்ற நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நேர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் கூறி விடைபெறும் நான் ஏ.எல். முகமது ஹிக்கம். வணக்கம் நேர்களே.
3: ஹாய் தென்றல் FM நேர்களே, நான் பின்னணி பாடகன் சத்யபிரகாஷ் பேசுறேன். உங்களோட பேசுறதுல ரொம்ப ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம தென்றல் FM RJ எல்லாருமே பயங்கரமா சூப்பரா நிகழ்ச்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க. கீப் லிசனிங் டு தென்றல் FM 104.7 FM 104.9.

இன்னும் சில வினாடிகளில் எமது செய்திகளை கேட்கலாம். இது இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனம்.

0: நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். செய்திகள். செய்தி ஆசிரியர் MC நஜ்முதீன், வாசிப்பவர் ஷாகிர் முகமது. முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் உள்ள முன்பள்ளி கல்வியினை 2027 ஆம் ஆண்டில் சீரமைப்பது பற்றி அரசு கவனம் செலுத்தியிருப்பதாக பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவிப்பு. மே மாதத்தில் லிட்ரோ கேஸின் விலை அதிகரிக்கப்பட மாட்டாது என லிட்ரோ கேஸ் நிறுவனம் அறிவிப்பு. பிள்ளைகளுக்கு பாதுகாப்பினை வழங்குவது சமூக பொறுப்பு என்கிறார் அமைச்சர் KD லால்காந்த். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தை மீறிய வர்த்தகர்களிடமிருந்து கடந்த வருடத்தில் 308 மில்லியன் ரூபாய் தண்டப்பணம் அறவீடு. பிள்ளைகளின் சுகாதார வசதிகளை விரிவுபடுத்துவதற்காக ஜனாதிபதி நிதியமும் ஜனசக்தி அமைப்பும் இணைந்து புதிய வேலை திட்டம். இதழியல் துறைக்கான புலிட்ஸ் பரிசு 3 பேருக்கு அறிவிப்பு. நியூசிலாந்து மகளிர் ஏ கிரிக்கெட் அணி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு நாளை இலங்கைக்கு விஜயம். இனி விரிவான செய்திகள். மே மாதத்தில் லிட்ரோ கேஸின் விலை அதிகரிக்கப்பட மாட்டாது என லிட்ரோ கேஸ் நிறுவனம் அறிவித்திருக்கிறது. சர்வதேச வர்த்தக சந்தையில் கேஸின் விலை அதிகரித்துள்ள போதும் இந்த மாதத்தில் விலை அதிகரிக்கப்பட மாட்டாது என நிறுவனத்தின் தலைவர் சன்ன குணவர்தன தெரிவித்துள்ளார். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தை மீறிய வர்த்தகர்களிடமிருந்து கடந்த வருடத்தில் 308 மில்லியன் ரூபாய் தண்டப்பணம் அறவிடப்பட்டதாக நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது. அனுராதபுரம் மாவட்டத்தில் கடந்த வருடத்தில் 1,27,00,000 ரூபாய் தண்டப்பணம் அறவிடப்பட்டுள்ளது. நிர்ணய விலையை விட அதிக விலைக்கு பொருட்களை விற்பனை செய்தமை, காலாவதியான பொருட்களை விற்பனை செய்தமை, உற்பத்தி மற்றும் காலாவதி திகதியினை தெளிவற்ற முறையில் காட்சிப்படுத்தியமை உள்ளிட்ட குற்றச்சாட்டின் பேரில் அவர்களுக்கு எதிராக நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்து இந்த தண்டப்பணத்தை அறவிட்டதாக நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபையின் வடமத்திய மாகாண உதவி பணிப்பாளர் சமந்த அத்தபத்து தெரிவித்துள்ளார். பிள்ளைகளுக்கு பாதுகாப்பினை வழங்குவது சமூக பொறுப்பென்று அமைச்சர் KD லால்காந்த் தெரிவித்துள்ளார். பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வழங்கும் போது பகல் நேர பராமரிப்பு நிலையங்களில் உள்ள பிள்ளைகளின் பாதுகாப்பு முக்கியம் என்று அமைச்சர் சுட்டிக்காட்டினார். லிட்டில் ரூட்ஸ் என்னும் பெயரிலான முன்பள்ளியுடன் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் பகல் நேர பாதுகாப்பு மத்திய நிலையத்தை திறந்து வைக்கும் நிகழ்வின் போதே அமைச்சர் இதனை கூறினார். லிட்டில் ரூட்ஸ் முன்பள்ளி மற்றும் பகல் நேர பாதுகாப்பு மத்திய நிலையம் சீன மகளிர் சம்மேளனத்தினால் பாராளுமன்ற பெண் உறுப்பினர்கள் கூட்டமைப்பிற்கு கிடைத்த அன்பளிப்பை பயன்படுத்தி அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையம் விவசாயம், கால்நடை வளம், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் விவசாய வளாகத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது. பல அரசு நிறுவனங்கள் அமைந்துள்ள ஸ்ரீ ஜாயவர்தனபுர மற்றும் பத்திரமுல்ல பிரதேசத்தில் சேவையில் ஈடுபட்டிருக்கும் அதிகாரிகளின் பிள்ளைகளை பராமரிப்பது இதன் நோக்கமாகும். திறப்பு விழா நிகழ்வில் அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜும் கலந்து கொண்டார். இலங்கையில் உள்ள முன்பள்ளி கல்வியினை 2027 ஆம் ஆண்டில் சீரமைப்பது பற்றி அரசு கவனம் செலுத்தியிருப்பதாக பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இலங்கையில் அதிகளவான முன்பள்ளிகள் தனியார் பிரிவுகளினால் முன்னெடுக்கப்படுகின்றன. மாகாண சபைகளின் கீழும் முன்பள்ளிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அரசின் திட்டமிடலுக்கு அமைவாக தனியார் பிரிவுகளின் கீழ் செயற்படும் முன்பள்ளிகளை ஒழுங்கமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். இன்றைய பாராளுமன்ற அமர்வின் போது பாராளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தான் வினவிய கேள்வியொன்றுக்கு பதில் அளிக்கும்போது பிரதமர் இதனை கூறினார். தற்போதைய அரசு பலமான அரச சேவையினை முன்னெடுத்து செல்வது பற்றி கவனம் செலுத்தியிருப்பதாக பிரதி அமைச்சர் சாத்துரங்க அபேசிங்க தெரிவித்தார். 2.5 மில்லியன் டாலர் நிதி ஹெக் செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் பணிநீக்கம் செய்யப்பட்ட நிலையில் உயிரிழந்த அரச அதிகாரி பற்றி போலியான தகவல்கள் பரப்பப்படுவதை தடுக்க வேண்டும் என விவாதத்தில் கலந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் நஜித் இந்திக்க தெரிவித்தார். நாட்டில் தற்போது வர்த்தக நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்வதில் காணப்படும் சவால்கள் பற்றி பிரதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திர விவாதத்தின் போது தெளிவுபடுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். செய்திகள் தொடர்கின்றன. இலங்கையில் உள்ள பிள்ளைகளின் சுகாதார வசதிகளை விரிவுபடுத்துவதற்காக ஜனாதிபதி நிதியம் மற்றும் ஜனசக்தி அமைப்புடன் இணைந்து புதிய வேலைத்திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளது. இந்த கூட்டிணைந்த நிகழ்ச்சி திட்டத்திற்கான ஒத்துழைப்பு ஒப்பந்தம் இன்று செய்து கொள்ளப்பட்டது. பிள்ளைகளின் சுகாதார வசதிகள் தொடர்பில் நிலவும் நிதி இடையூறுகளை நீக்கும் வேலைத்திட்டமாக இது முன்னெடுக்கப்படும். இதுபற்றிய இன்றைய நிகழ்வில் ஜனாதிபதி நிதியத்தின் செயலாளரான ஜனாதிபதி சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரொசான் கமகே கலந்து கொண்டார். ஜனாதிபதி நிதியம் மக்களின் நிதியமாக மாற்றப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். நிதியத்தின் பணிகள் டிஜிட்டல் மயப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் செயலாளர் தெரிவித்தார். ஜனசக்தி கூட்டு நிறுவனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளரும் பிரதமர் நிறைவேற்று அதிகாரியுமான ரமேஷ் சப்டரும் இதன்போது கருத்து தெரிவித்தார். வைத்திய சிகிச்சைகளை பெறுவதில் நெருக்கடிகளை எதிர்கொள்ளும் பிள்ளைகள் சீரான எதிர்காலத்தை நோக்கி செல்வதில் தடைகளை சந்திக்கிறார்கள். குறித்த இடையூறுகளை தவிர்ப்பதற்காக இந்த செயற்திட்டம் முக்கியத்துவம் பெறுவதாக அவர் கூறினார்.
1: பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப.
0: நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டிருக்கும் குற்றத்தடுப்பு மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் 27,934 பேர் நேற்று சோதனை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்களின் சந்தேகத்தின் பேரில் 541 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளரான உதவி போலீஸ் அத்தியட்சகர் ஃபிரெட்ரிக் வுட்லர் தெரிவித்துள்ளார்.
1: பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப.
2: அபிவிருத்தி செய்திகள்.
0: அபிவிருத்தி தொத்தர் சபையின் நிதி உதவியில் பஸ்ஸர கஹட்டருப்பா ஸ்ரீ மிகுந்து முன்பள்ளி நவீன முறையில் அபிவிருத்தி செய்யப்படவிருக்கிறது. இதற்கு 50 லட்சம் ரூபாய் செலவிடப்படும். இதற்கான காசோலை ஊவா மாகாண பிரதம செயலாளர் அனுசா கோகுல ஃபெர்னாண்டோவிடம் வழங்கப்பட்டது. அபிவிருத்தி தொத்தர் சபையின் பொது முகாமையாளர் அனுர ஜெயரத்ன காசோலையினை வழங்கி வைத்தார்.
3: அனுசரணை
4: தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம்.
5: சேமிப்பின் பாரம்பரியத்தின் டிஜிட்டல் பயணத்தில் இணையுங்கள். NSP டிஜிட்டல் பேங்கிங் உங்களுக்காக என்று முன்னிலையில்.
0: பொசிடோனியா சர்வதேச கண்காட்சி ஜூன் மாதம் 1ஆம் தேதி ஆரம்பமாகவிருக்கிறது. கிரேக்கத்தின் எதென்ஸ் நகரில் ஜூன் மாதம் 5ஆம் தேதி வரை கண்காட்சி நடைபெறும். கடல்துறை சார்ந்த இந்த கண்காட்சியில் 138 நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்கவிருக்கிறார்கள்.

0: சேமிப்பின் பாரம்பரியத்தின் டிஜிட்டல் பயணத்தில் இணையுங்கள். NSP டிஜிட்டல் பேங்கிங் உங்களுக்காக என்று முன்னிலையில். பொருளாதார செய்திகள்.
1: மத்திய வங்கி இன்று வெளியிட்ட நாணய மாற்று வீதத்தின்படி ஜப்பான் என்னொன்றின் கொள்விலை 1.99 ரூபாய் விற்பனை விலை 2.06 ரூபாய் சீன யுவான் ஒன்றின் கொள்விலை 45.44 ரூபாய் விற்பனை விலை 48.15 ரூபாய் ஈரோ ஒன்றின் கொள்விலை 369.37 ரூபாய் விற்பனை விலை 381.17 ரூபாய்
2: உங்கள் கவனத்திற்கு அனுசரணை.
3: கசாகல கிரீன் சூப்பர் புதிய இடம் குறைந்த விலை. காட்சியறைகள் மாத்தளை கடுவில மற்றும் அத்துருகிரிய. குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அலையுங்கள் 0112-86-40-12.
1: நாட்டின் பல பிரதேசங்களில் கடந்த சில தினங்களாக பிற்பகல் வேளையில் மழை பெய்து வருகிறது. இடியுடன் மழை பெய்யும் போது கடுமையான மின்னல் தாக்கம் ஏற்படக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. கடந்த சில தினங்களில் மின்னல் தாக்கத்தினால் உயிரிழப்புகள் சம்பவித்திருக்கின்றன. மக்கள் இதுபற்றி கவனம் செலுத்தி மின்னல் தாக்கத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கான முன்னாயத்தங்களை மேற்கொள்ளுமாறு திணைக்களம் கேட்டுக்கொண்டிருக்கிறது.
3: பல்வேறு வகையான பசுமை விவசாய பொருட்களை சந்தைக்கு ஏற்றுமதி செய்து நாட்டுக்கு அந்நிய செலாவணியை கொண்டுவரும் முற்றிலும் தேசியமயமான வியாபாரம் கசாகல கிரீன் குழுமம். கசாகல கிரீன் குழுமத்தில் பசுமை விவசாய உற்பத்திகளுடன் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு இளைஞர்களும் இணைந்து கொள்ளலாம். ₹1,00,000 தொடங்கும் விவசாய முதலீட்டு வாய்ப்புகளை பயன்படுத்தி மாதாந்த நன்மைகளை பெறுங்கள். இன்றே எங்களுடன் சேருங்கள். விவரங்களுக்கு 0112-07-77-87.
2: உலகச் செய்திகள்.
1: இதழியல் துறைக்கான புலிட்சர் பரிசு மூவருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவைச் சேர்ந்த ஆனந்த் ஆர்கே, சுபர்ணா சர்மா, ஜப்பானைச் சேர்ந்த நட்டாலி ஒபிகோ ஆகியோருக்கு இதழியல் துறைக்கான புலிட்சர் பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்க செய்தியாளர் ஜோசப் புலிட்சர் நினைவாக அமெரிக்காவின் கொலம்பிய பல்கலைக்கழகத்தினால் வருடாந்தம் இந்த பரிசு வழங்கப்பட்டு வருகிறது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
1: நியூசிலாந்து மகளிர் ஏ கிரிக்கெட் அணி இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு நாளை வருகை தரவிருக்கிறது. இந்த சுற்றுப்பயணத்தில் நியூசிலாந்து மகளிர் ஏ அணி 3 ஒருநாள் போட்டிகளிலும் 3 T20 போட்டிகளிலும் விளையாடவிருக்கிறது. இந்த போட்டிகள் ரங்கிரி தம்புள்ளை சர்வதேச விளையாட்டு மைதானத்தில் நடைபெறும். இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் சுற்றுத்தொடரின் 49வது போட்டி இன்று நடைபெறவுள்ளது. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியும் பஞ்சாப் கிங்ஸ் அணியும் இந்த போட்டியில் மோதவுள்ளன. ஹைதராபாத் மைதானத்தில் இன்றிரவு 7:30 போட்டி ஆரம்பமாகும். இலங்கை சூழவுள்ள கீழ் வளிமண்டலத்தில் தளம்பல் நிலை விருத்தியடைந்து வருவதன் காரணமாக அடுத்து வரும் சில தினங்களுக்கு மழை அதிகரிக்கக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மழை பெய்யலாம். மேல் தின்மாகாணங்களில் காலை வேளையிலும் மழை பெய்யக்கூடும். சபரகமுவ, மத்திய, ஊவா, தென், வடமத்திய மாகாணங்களின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும். ஏனைய பகுதிகளில் 50 மில்லிமீட்டர் மழை கிடைக்கலாம். மத்திய, சபரகமுவ, ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் அதிகாலையில் பனிமூட்டம் காணப்படும் என்று திணைக்களம் விடுத்திருக்கும் வானிலை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் உள்ள முன்பள்ளி கல்வியினை 2027 சீரமைப்பது பற்றி அரசு கவனம் செலுத்தியிருப்பதாக பிரதமர் கலாநிதி ஹரினி அமரசூரிய தெரிவிப்பு. மே மாதத்தில் லிட்ரோ கேஸின் விலை அதிகரிக்கப்பட மாட்டாது என லிட்ரோ கேஸ் நிறுவனம் அறிவிப்பு. பிள்ளைகளுக்கு பாதுகாப்பினை வழங்குவது சமூக பொறுப்பு என்கிறார் அமைச்சர் KD லால்காந்த். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தை மீறிய வர்த்தகர்களிடமிருந்து கடந்த வருடத்தில் 308 மில்லியன் ரூபாய் தண்டப்பணம் அறவீடு. பிள்ளைகளின் சுகாதார வசதிகளை விரிவுபடுத்துவதற்காக ஜனாதிபதி நிதியமும் ஜனசக்தி அமைப்பும் இணைந்து புதிய வேலை திட்டம். இதழியல் துறைக்கான புலிட்சர் பரிசு மூவருக்கு அறிவிப்பு. நியூசிலாந்து மகளிர் ஏ கிரிக்கெட் அணி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு நாளை இலங்கைக்கு விஜயம். இத்துடன் இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாமதத்தின் பிரதான செய்திகள் முடிவடைந்தன. எமது அடுத்த பிரதான செய்திகள் இரவு 9 மணிக்கு இடம்பெறும்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அன்னை வானொலியின் தென்றல்.
4: நன்றி முகமது ஹிகம். நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நேரம் 6:14 இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனம் தென்றல் FM.
3: நீங்களும் அறிவிப்பாளராகலாம்.
5: இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனம் உங்களுக்கு அனுபவம் மிக்க சிரேஷ்ட அறிவிப்பாளர்களை கொண்டு பயிற்சி வழங்க தயாராகிறது.
3: ஊடகத்துறை சார்ந்த சகல நுட்பங்களுடன்
5: விசேட கலையக பயிற்சியும் வழங்கப்படும்.
3: பயிற்சியின் நிறைவிலே இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தினால் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற சான்றிதழ் வழங்கப்படும்.
5: யாழ்ப்பாணம், மன்னார், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த ஊடக கற்கை நெறியில் ஆர்வமுள்ள உங்களுக்கு அரிய வாய்ப்பு.
3: இலக்கம் 252, கொழும்புத்துறை வீதி, யாழ்ப்பாணம் என்ற முகவரியில் அமைந்துள்ள
5: இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன பிராந்திய ஒலிபரப்பு நிலையமான யாழ் FM கலையகத்தில் பயிற்சி வழங்கப்படும்.
3: 3 மாத கற்கை நெறி.
5: கட்டணம் 40,000 ரூபாய்.
3: கட்டணங்களை 2 தவணைகளில் நீங்கள் செலுத்தலாம்.
5: 2026 June 5 கிடைக்கும்படியாக உங்கள் விண்ணப்பங்களை அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி
3: அறிவிப்பாளர் பயிற்சி நெறி, பணிப்பாளர், தமிழ்ச்சேவை, இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம், தபால்பட்டி இலக்கம் 574, கொழும்பு.
5: மேலதிக விவரங்களுக்கு 0737-31-33-858
3: அல்லது 0772-299-27-50.

0: நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்குவது.
1: கேஸ் மற்றும் மின் கட்டணங்களுக்கு தீர்வு. 15 ரூபாயில் ஒருவேளை உணவை சமைத்திடலாம். இன்றே மல்டி ஃபங்க்ஷனல் குக்கரை வாங்குங்கள். சகல வீட்டு உபயோகப் பொருட்களும் காட்சி அறையில். கொட்டாவ மெகா ஹீட்டர்ஸில்.
2: நேரம் 6:26.
1: கேஸ் மற்றும் மின் கட்டணங்களுக்கு தீர்வு. 15 ரூபாயில் ஒருவேளை உணவை சமைத்திடலாம். இன்றே மல்டி ஃபங்க்ஷனல் குக்கரை வாங்குங்கள். சகல வீட்டு உபயோகப் பொருட்களும் காட்சி அறையில். கொட்டாவ மெகா ஹீட்டர்ஸில்.
3: இந்த படத்தியாரத்தின் லேட்டஸ்ட் ஹிட்ஸுக்கு அனுசரணையை வழங்குவோர் 40 வருடங்களுக்கு மேலாக மக்கள் நம்பிக்கையை பெற்ற ஜனதா குழுமத்தின் ஜனதா ஆட்டோமொபைலிடம் இருந்து அதிக லாபமிட்டக்கூடிய அவெஞ்சர் டிராக்டர்கள் இப்பொழுது ஜனதா ஆட்டோமொபைலிடம் இருந்து பெற்றிடுங்கள்.

0: இந்த வனத்தியாரத்தின் லேட்டஸ்ட் ஹிட்ஸுக்கு அனுசரணையை வழங்கியோர்.
1: இரும்பு துருப்பிடித்தலை எதிர்த்து போராடுவதற்கான ஒரே வழி பிரைடெக்ஸ் ஆன்டிகோரோசிவ். மறந்து விடாதீர்கள், பெயர் பிரைடெக்ஸ் ஆன்டிகோரோசிவ். தற்போது ஜனதா ஸ்டீலிடமிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகோரோசிவ். இரும்பு துருப்பிடித்தலை எதிர்த்து போராடுவதற்கான ஒரே வழி பிரைடெக்ஸ் ஆன்டிகோரோசிவ். மறந்து விடாதீர்கள், பெயர் பிரைடெக்ஸ் ஆன்டிகோரோசிவ். தற்போது ஜனதா ஸ்டீலிடமிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகோரோசிவ்.
2: கேஸ் மற்றும் மின் கட்டணங்களுக்கு தீர்வு. 15 ரூபாயில் ஒருவேளை உணவை சமைத்திடலாம். இன்று மல்டி ஃபங்க்ஷனல் குக்கரை வாங்குங்கள். சகல வீட்டு உபயோகப் பொருட்களும் காட்சி அறையில். கொட்டாவ மெகா ஹீட்டர்ஸில்.

0: Central FM 104.7, 104.9, Island Wide.
1: இலங்கை ஒளிபரப்பு கூட்டு தாபனம் தென்றல் எஃப்எம் நேரம் 6:31.

0: காலத்தை வென்று வாழும்
1: காவிய கானங்களை
0: உங்கள் தெரிவாக கேட்டு மகளே ஆராதனா ஆராதனா.
2: இன்றைய ஆராதனா நிகழ்ச்சியிலே பிரதி மூலம் கலந்து சிறப்பிக்க இருக்கின்றார் செல்வி சுசைன் எலிசபெத் வர்கீஸ் லக்கி வீதி ஏறாவூர் 4 என்ற முகவரியில் இருந்து. செல்வி சுசைன் எலிசபெத் வர்கீஸ் லக்கி வீதி ஏறாவூர் 4 என்ற முகவரியில் இருந்து இன்று ஆராதனா நிகழ்ச்சியிலே பிரதி மூலம் கலந்து சிறப்பிக்க இருக்கின்றார். அவர் தெரிவு செய்திருக்கும் முதல் பாடல் அகத்தியர் திரைப்படத்திற்காக டி கே கலா பாடியது.

வணக்கங்களில் நீர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆராதனா. இன்றைய ஆராதனா நிகழ்ச்சியிலே பிரதி மூலம் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் செல்வி ஹுசைன் எலிசபெத் வர்கீஸ் லக்கி விதி ஏறாவூர் 4 என்ற முகவரியில் இருந்து. அடுத்து அவர் தெரிவு செய்திருக்கும் பாடல் தாய் சொல்லை தட்டாதே திரைப்படத்திற்காக TM சௌந்தரராஜன் பாடியது, KV மகாதேவன் இசையில்.

0: சிந்தித்து செயற்பட்டு பாதுகாப்பான எதிர்காலத்தினை நிலை பெற செய்ய நமது பங்களிப்பினை வழங்குவோம். ஒரே தடவையில் தேவையான ஆடைகளை அழுத்துவதன் ஊடாக அயன் செய்யும் தடவைகளை குறைப்போம். சுராக்கிமு, இலங்கையினை காப்போம், ஒன்றிணைவோம், ஒளியேற்றுவோம்.
1: நேரம் 6:38. ஆராதனா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய ஆராதனா நிகழ்ச்சியிலே பிரதி மூலம் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் சுசைன் எலிசபெத் வர்கீஸ் தெரிவு செய்திருக்கும் அடுத்த பாடல் அன்பு கரங்கள் திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பாடியது. இசை ஆர் சுதர்சனம், பாடல் வரிகள் கவிஞர் வாலி.

0: என் அண்ணன் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். என் அண்ணன் திரைப்படத்தில் டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல் அல்லது கே வி மகாதேவனின் இசையில் கவியரசர் கண்ணதாசன் எழுதிய பாடல். நேரம் இப்போது 6:46.
1: எஸ்பிபி சித்ரா 90s ஹிட்ஸுக்கு அனுசரணை வழங்குவோர் சதீஷ் ஜுவல்லரி 871 ப்ளூமெண்டால் ரோட் கொழும்பு 15. சதீஷ் ஜுவல்லரி 871 ப்ளூமெண்டால் ரோட் கொழும்பு 15.

0: சதீஷ் ஜுவல்லரியின் தங்க நாணய பரிசு ஸ்பெஷல் கிவ் அவே யாருக்கு? ப்ளூ மெண்டால் ரோட் கொழும்பு 15 அமைந்துள்ள சதீஷ் ஜுவல்லரியின் தங்க நாணயத்தை வெல்ல நீங்கள் முதலாவதாக சதீஷ் ஜுவல்லரி சோசியல் மீடியா பக்கங்களை ஃபாலோ செய்ய வேண்டும். இரண்டாவதாக போஸ்ட்களை லைக் செய்ய வேண்டும். மூன்றாவதாக போஸ்ட்களை உங்கள் சோசியல் மீடியா பக்கங்களின் ஸ்டோரிக்கு ஷேர் செய்ய வேண்டும். அவ்வாறு ஃபாலோ செய்யும் உங்களில் ஒருவருக்கு தங்க நாணய பரிசு. இன்றே சதீஷ் ஜுவல்லரி பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பக்கங்களை ஃபாலோ அண்ட் லைக் செய்யுங்கள்.
1: கேஸ் மற்றும் மின் கட்டணங்களுக்கு தீர்வு. 15 ரூபாயில் ஒருவேளை உணவை சமைத்திடலாம். இன்றே மல்டி ஃபங்க்ஷனல் குக்கரை வாங்குங்கள். சகல வீட்டு உபயோகப் பொருட்களும் காட்சி அறையில். கொட்டாவ மெகா ஹீட்டர்ஸில்.
2: உழைக்கும் கரங்களுக்கு உதவிடும் இல்லம் உழவர் இல்லம்.
3: உங்கள் விவசாயத்தை விருத்தி செய்ய விவசாய திணைக்கள பண்ணை ஒலிபரப்பு சேவையின் அனுசரணையுடன் இடம்பெறும் இந்நிகழ்ச்சியை பிரதி சனிக்கிழமை தோறும் இரவு 9:15 முதல் 9:30 வரை தென்றல் அலைவரிசையில் கேட்க தவறாதீர்கள்.
2: உழைக்கும் கரங்களுக்கு உதவிடும் இல்லம் உழவர் இல்லம்.
4: தென்றலில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆராதனா. நேரம் இப்போது 6:52. இன்றைய ஆராதனா நிகழ்ச்சியிலே பிரதி மூலம் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் சுசைன் எலிசபெத் வர்க்கீஸ், லக்கி வீதி ஏறாவூர் 4 என்ற முகவரியில் இருந்து. நீங்கள் பாடல்களை ஆராதனா நிகழ்ச்சிக்காக தெரிவு செய்யும் போது பழைய பாடல்களை மாத்திரமே நீங்கள் தெரிவு செய்து அனுப்ப வேண்டும். இடைக்கால பாடல்களை நீங்கள் தெரிவு செய்து அனுப்புவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். எனவே 15 பாடல்களுக்கும் குறையாமல் பழைய பாடல்களை நீங்கள் தொகுத்து அனுப்ப வேண்டும். அனுப்ப வேண்டிய முகவரி ஆராதனா, இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம், தென்றல் எஃப்எம், தபால்பட்டி இலக்கம் 574, கொழும்பு என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். இன்றைய ஆராதனா நிகழ்ச்சிக்கான பிரதியினை தந்திருக்கும் சுசைன் எலிசபெத் வர்க்கீஸ் தெரிவு செய்திருக்கும் அடுத்த பாடல் இது.

குலமகள் ராதை திரைப்படத்திற்காக பி சுசீலா பாடியது. கே வி மகாதேவன் இசையில் பாடல் வரிகள் கவியரசர் கண்ணதாசன். இன்றைய ஆராதனா நிகழ்ச்சிகளை பிரதி மூலம் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் சுசைன் எலிசபெத் வர்க்கீஸ் தெரிவு செய்திருக்கும் பாடல். இறுதி பாடலாக நாம் தரும் பாடல் இது.

0: தவழும் தந்த சிமிழே.
1: ஒழித்த அந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய ஆராதனா நிகழ்ச்சி. இன்றைய ஆராதனா நிகழ்ச்சியிலே பிரதி மூலம் கலந்து சிறப்பித்திருந்தார் சுசைன் எலிசபெத் வர்கீஸ் லக்கி வீதி ஏறாவூர் 4 என்ற முகவரியில் இருந்து. சுசைன் எலிசபெத் வர்கீஸ் லக்கி வீதி ஏறாவூர் 4 என்ற முகவரியில் இருந்து இன்று ஆராதனா நிகழ்ச்சியிலே பிரதி மூலம் கலந்து சிறப்பித்திருந்தார். அவருக்கு எமது நன்றியும் வாழ்த்துகளும்.
2: www.slbc.lk Right person, right choice. Tendril.
1: இலங்கை ஒளிபரப்பு கூட்டு தாபனம் தென்றல் எஃப்எம். நேரம் சரியாக 7 மணி.
3: ஆல் நியூஸ்
4: மணிச்செய்திகள் அனுசரணை.
5: RS ஒருக்கு கம்பிகள் காலத்தை வென்று நிலைக்கும் கட்டிடங்களின் உறுதிக்கு உத்தரவாதம் RS ஒருக்கு கம்பிகள்.
6: Local Study Global Degree IIHS The Global Health University. விவரங்களுக்கு 0143 660 73 அல்லது www.iihs.edu.lk.
7: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை.
4: உள்நாட்டு செய்திகள்.
1: புங்குடுதீவைச் சேர்ந்த சிவலோகநாதன் வித்யா என்ற மாணவி தொடர்பான வழக்கில் குற்றவாளிகளாக தீர்ப்பளிக்கப்பட்ட 4 பேரின் மரண தண்டனையை இன்று உயர்நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. 2015 இந்த 18 வயதுடைய மாணவியை கடத்தி பாலியல் வன்புணர்வு செய்து படுகொலை செய்ததாக கூறப்படும் சம்பவம் பற்றிய வழக்கில் சுவிஸ் குமார் உள்ளிட்ட 4 பேருக்கு யாழ்ப்பாண மேல்நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. இவர்கள் 4 தீர்ப்பை ஆட்சேபித்து தாக்கல் செய்த மேன்முறையீட்டு மனுவை உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளது.
3: வெளிநாட்டுச் செய்திகள்.
1: அமெரிக்க அரசியல் களத்தில் புகழ்பெற்ற இந்திய வம்சாவளி தமிழர் விவேக் ராமசாமி அடுத்த மைல்கல்லை தாண்டியுள்ளார். இவர் எதிர்வரும் நவம்பர் மாதம் நடைபெறும் தேர்தலில் குடியரசுக் கட்சியின் சார்பாக ஒஹியோ மாநில முதல்வர் பதவிக்காக போட்டியிடவுள்ளார். விவேக் ராமசாமி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் பேரபிமானத்தை வென்ற அரசியல்வாதியாக திகழ்வது குறிப்பிடத்தக்கது.
4: விளையாட்டுச் செய்திகள்.
1: இந்தியன் பிரீமியர் லீக் சுற்றுத்தொடரின் 49 போட்டி இன்னும் சற்று நேரத்தில் ஹைதராபாத்தில் ஆரம்பமாகிறது. இந்த போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியும் பஞ்சாப் கிங்ஸ் அணியும் மோதுகின்றன. ஹைதராபாத் அணி புள்ளிகள் பட்டியலில் 3 இடத்திலும் பஞ்சாப் கிங்ஸ் அணி 1 இடத்திலும் இருப்பதால் இன்றைய போட்டி தீர்மானம் மிக்கதாக பார்க்கப்படுகிறது.
8: நீங்க எங்க வீட்டுக்கு போட்ட பிளான் இருக்க ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா பெயிண்ட் டைல் சிமெண்ட் எல்லாமே தரமா இருக்கணும்.
9: எல்லாத்தையும் விட தரமா இருக்கணும். உங்க வீட்டுக்கு என்ன கம்பியா பாவிக்கணும் என்ன? அதுக்கு தான் முதல்ல எனது தெரிவோ RS உருக்கு கம்பிகள். தாங்கி பிடிக்கும் தந்தையும் கரங்கள் போல் உங்கள் கட்டிடங்களையும் தாங்கி பிடிக்கும் RS உருக்கு கம்பிகள்.
10: உள்நாட்டு கல்வி சர்வதேச பட்டம் IIHS The Global Health University. தொடர்பு கொள்ளுங்கள் 0114-366-073 www.iihs.edu.lk.
6: Local Study Global Degree IIHS The Global Health University. விவரங்களுக்கு 0143 660 73 அல்லது www.iihs.edu.lk.
11: இந்த போறானே இவனெல்லாம் மனுஷனா? வெளிநாட்டு மோகத்துல இருந்த சொத்துக்கெல்லாம் அழிச்சு பெத்த தாய் தகப்பனே நடு ரோட்டுக்கு கொண்டதவன்.
12: சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல முயற்சித்தால் அதன் விளைவுகளை நீங்கள் மாத்திரமின்றி உங்கள் குடும்பத்தினரும் அனுபவிக்க நேரிடும். உங்கள் சமூகத்தால் நீங்கள் முற்றிலுமாக ஒதுக்கப்படுவீர்கள். நீங்கள் இழைத்த குற்றம் அழியாத கரையாக வாழ்நாள் முழுவதும் உங்கள் மீது படிந்துவிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு வித வாய்ப்பும் இல்லை.
13: மக்களுக்கும் நாட்டிற்கும் நன்மை பயக்கும் விதத்தில் அரசாங்கத்தின் வரி கொள்கையினை எளிமைப்படுத்தும் முறைமை பற்றி பட்டய கணக்காளர் வரி முகாமைத்துவ ஆலோசகர் AGS சுவாமிநாதன் சர்மா அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள்.
14: வ வட் அதிகரிப்பு இல்லை, ஒன்லி வட் அதிகரிப்பு ஃபைனான்சியல் சர்வீசஸ்க்கு மாத்திரம் தான் இருக்கின்றது, அது கூட அதிகரிப்பு இல்லை. ரெண்டு டாக்ஸை ஒன்றாக மெர்ஜ் பண்ணி ஒரு கூரையின்கள் வெட்டண்ட முறையில் அறவிடுகின்றார்கள். ஆகவே ஒருவரும் கவலைப்பட வேண்டாம், வெட் வரி 18% இருக்க போகின்றது. ஆகவே வெட் வரியில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்றே நான் கருதுகின்றேன். அரசாங்கம் வந்து வரியை அதிகரிக்கும் பொழுது உண்மையாகவே ஒரு சாதாரண மக்கள் பார்ப்பார்கள் விலையேற்றம் ஏற்பட போகின்றது. உண்மையாகவே நாங்கள் அது உன்னிப்பாக கவனித்தால் வெட்டின் மூலமாக பெரிய மாற்றம் வர முடியாது. ஏனென்று சொன்னால் வெட்டில் பெர்சன்டேஜில் 18% தான் இருக்க போன்றது. ஆகவே அந்த வெட் அமைப்பு ஆனால் என்ன வரப்போ நிதி நிறுவனங்களுக்கு செய்ய முடியாது, அதை மக்கள் தெரிந்திருத்தல் வேண்டும். ஏனென்று சொன்னால் நான் ஏற்கனவே சொன்னது போன்று நிதி நிறுவனங்களோ அல்லது வங்கிகளோ இந்த டெக்ஸ் பாஸ் த்ரூ மெக்கானிசமை தமது வாடிக்கையாளரிடம் கஸ்டமர்ஸிடம் மாற்ற முடியாது அந்த தன்மையை இருப்பதனால் இந்த டெக்ஸ் பாஸ் த்ரூ என்பது வெட் 20% அதிகரிப்பாக இருந்தால் கூட நாங்கள் உடனடியாக பெருச பாதிப்படைய மாட்டோம். ஆகவே நிதி நிறுவனங்கள் வங்கிகள் மூலமாக இந்த அதிகரிப்பு இருந்தால் கூட எங்களுக்கு ஒரு தாக்கம் இருக்காது. அவர்கள் வங்கியாலும் நிதி நிறுவனமும் தமது கையால் தான் இதை செலுத்த போகின்றார்கள். ஆகவே இந்த டெக்ஸ் பாஸ் த்ரூ என்ற மெக்கானிசம் மூலமாக அவர்கள் வாடிக்கையாளரிடம் முடியாது என்று நான் கருதுகின்றேன்.
15: ஹலோ ஹலோ தென்ற
16: கலகலப்பான கருத்து பரிமாறல்கள் உங்கள் கவலைக்கு மருந்தாகும்.
15: ஹலோ தென்ற
1: நேரம் 7:06 நீங்கள் 8 வரையும் ஹலோ தென்றல் நிகழ்ச்சியோடு இணைந்து பாடல் கேட்டு மகிழலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய எமது தொலைபேசி இலக்கங்கள் 0112-67-68-68 அல்லது 0112-67-64-64. சரி, இப்போது முதல் அழைப்பில் யார் என்று பார்ப்போம். வணக்கம்.
17: ஹலோ. வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
17: கோசலகுமாரி,
1: எப்படி இருக்கிறீங்க? கோசலை எப்படி இருக்கிறீங்க?
17: நான்
1: நலமாக இருக்கின்றேன்.
17: நன்றி.
1: சொல்லுங்க கோசலை, யாரெல்லாம் இருக்கிறாங்க பாட்டு கேட்க?
17: உதயகுமாரி, சந்திரகுமாரி, சவரி ராஜா, கிருத்திகா, கோகுலேந்திரன், நவஜீவிகா, சேந்தன், ஜெய் பிரவீன், வேஷ்ணவி, துவாரகா, முவிந்த, ஹசிகா, சங்கரி, அனைவருக்காகவும் தந்தன் சொந்தங்களான சாந்தி கோவிந்தராஜன் அவருக்காகவும் உங்களுக்காகவும் நன்றி மேடம்.
1: சரி, நன்றி
17: நன்றி
1: நன்றி. அடுத்து
18: வணக்கம்.
1: வணக்கம், யார் நீங்க?
18: கல்முனை நம்பிக்கை கிராமம், ஹெரல் சந்திரா.
1: ஹெரல் சந்திரா, எப்படி இருக்கீங்க? ஹெரல் சந்திரா, வேலையில இருக்கீங்களா?
18: இரவு கடமை.
1: இரவு கடமையில இருக்கீங்க. சரி, சொல்லுங்க ஹெரல் சந்திரா, எப்படி இன்றைய பொழுதெல்லாம்
18: உங்களுக்கு?
1: இன்றைய பொழுதெல்லாம் எப்படி? இன்றைய பொழுதெல்லாம் எப்படி போனது?
18: இன்றைய பொழுது வெப்பம் தான், வெப்பத்தோடு இப்பொழுது கொஞ்சம் குளுமையாக இருக்கின்றது.
1: சரி, பாடல்
18: கேட்பதற்கு கிருஷ்ணா, தங்கத்துறை, ரவி மற்றும் எங்கள் குடும்பத்தைச் சேர்ந்த ஜெருசன், ஜெருசா, ஜாய், மலர் அனைவரையும் அழைத்துக் கொண்டு தாருங்கள் பாடல்.
1: நன்றி. ஒலிக்க வரும் இந்த பாடல் சிறுத்தை திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். ரஞ்சித் குழுவினர் பாடியது. வித்யாசாகரின் இசையில்

0: வானமே இல்லை.
1: வானமே இல்லை சிகரம் தொடும் சிந்தனைகளுக்கான களம் வானமே.

உயர உயர பறந்து சென்று உச்சம் தொட முயலும் படைப்பாளிகளே, இது உங்களுக்கான நேரம் வெள்ளி தூரம் பிற்பகல் 2:30 க்கு.

0: சுயாதீன அறிவிப்பாளர் பதவிக்கான விண்ணப்பம் கோரல்.
1: இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் தமிழ் தேசிய சேவை
0: தென்றல் FM,
1: யாழ்ப்பாணத்தில் இயங்கும் பிராந்திய சேவையான யாழ் FM ஆகியவற்றில்
0: சுயாதீன அறிவிப்பாளராக பணியாற்ற உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம்.
1: நீங்கள் 35 வயதுக்குட்பட்ட இலங்கை பிரஜையாக இருக்க வேண்டும்.
0: கல்வி பொது தராதர உயர்தரத்தில் சித்தி பெற்றவராகவும்
1: ஒலிவாங்கி கேற்ற குரல் வளமும்
0: சிறந்த உச்சரிப்பும் உடையவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: உங்கள் சுய விவரம் அடங்கிய விண்ணப்பத்துடன்
0: தேசிய அடையாள அட்டை
1: மற்றும் கல்வி சான்றிதழ்களின் பிரதிகளையும் இணைத்து
0: விண்ணப்ப படிவத்தினை 2026 மே மாதம் 30 தேதிக்குள் கிடைக்கக்கூடியதாக பதிவு தபாலில் அனுப்பி வையுங்கள்.
1: தபால் உரையின் இடது பக்க மேல் மூலையில் தமிழ் மொழி மூல சுயாதீன அறிவிப்பாளர் பதவிக்கான விண்ணப்பம் என குறிப்பிட்டு
0: பணிப்பாளர் தமிழ்ச்சேவை இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனம் தபால் பெட்டி இலக்கம் 574 கொழும்பு என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள்.
2: ஹலோ தென்றல்
3: கலகலப்பான கருத்து பரிமாறல்கள் உங்கள் கவலைக்கு மருந்தாகும்.
2: ஹலோ தென்றல்
1: FM 104.7, 104.9 ஆகிய அலைவரிசைகளிலும் www.slbc.lk என்ற இணையதள முகவரியிலும் SLBC ரேடியோ ஆப்பிலும் நீங்கள் எமது நிகழ்ச்சிகளை கேட்கலாம். இப்போது ஹலோ தென்றல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். அழைப்பிலே காத்திருப்பவர் யார்? வணக்கம்.
4: வணக்கம் தயனிமா.
1: வணக்கம்.
4: வணக்கம்.
1: எப்படி இருக்கிறீங்க பத்மா? அப்படியா பத்மா? இப்ப பத்மா பேசும் போது உங்க முகம் கண் முன்னால வந்து போகுது இல்லையா? இல்லாவிட்டால் பத்மா என்றால் வேறு மாதிரி கற்பனை செய்து வைத்திருப்போம். இப்ப பத்மா அப்படின்னு சொல்லி வந்த பிறகு சரி முகம் வருது. சரி சொல்லுங்க பத்மா.
4: ஊருக்கு வெள்ளிக்கிழமை போயிருவேன், அப்புறம் அடுத்த செவ்வாய் தான் தென்றலோட இணைவேன். அதனாலதான் இன்னைக்கு ரொம்ப
1: போறீங்களா ஊருக்கு?
4: ஆமா.
1: ஊருக்கு போனா கேட்க மாட்டீங்களா? கேட்காதா?
4: சரி
1: சொல்லுங்க பத்மா. யாருக்கெல்லாம் பாடல் கேட்க போறீங்க? அடுத்த செவ்வாய்க்கிழமை தான் வருவீங்க, இப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து ஒட்டு மொத்தமா கேட்டுட்டு போகலாம் இல்லையா?
4: சரிப்பா, விஜயகுமாரி, மலர், மார்க்க ராஜேந்திரன், எஸ் பாலச்சந்திரன், தங்கத்துறை அண்ணா, அக்கரைப்பட்டி ஏகாம்பரம், பெரிய நீலாவணி ஜெயாமா, நீர்கொழும்பு சவரியம்மா, ஜெயக்குமார், அருணாயக்கமார் ஜான், வீரையா திருச்செல்வம், பதுளை ராசமாணிக்க ராஜேந்திரன், புஷ்பா கணேசன், கிருஷ்ணபுரி புஷ்பா,
5: மழை
1: பெய்தா? சந்தோஷம்.
5: தொடர்ந்து 4th, 5th, 4th பேசிக் கொண்டிருக்கு.
1: அப்படியா? சரி, சந்தோஷமாக இருக்கிறது. கொஞ்சம் வெப்பம் தணியும் இல்லையா?
5: ஆமா.
1: சொல்லுங்க குசலராஜா, யாருக்கெல்லாம்
5: சிறப்பான இனிமையான பாடலை? குச்சிகரை சோப்பரியுடன், மாணவர் சாந்த்குமார், பெரிய நீலாவண தாங்கத்துறை, நீலாளர் சர்மல் கண்ட வசந்தகுமார், கல்முனை முகமது இஸ்கான்,
6: அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட அனைத்து டிவிஎஸ் மோட்டார் பைக் மற்றும் த்ரீவீலர்களுக்கு இலவச பரிசோதனைகள். டிவிஎஸ் சேவை வழங்குநர்களை தொடர்பு கொள்ளுங்கள். 011-4605-200.

0: நேரம் 7:22. நீங்களும் அறிவிப்பாளராகலாம். இலங்கை ஒளிபரப்பு கொடுத்த ஆவணம் உங்களுக்கு அனுபவம் மிக்க சிரேஷ்ட அறிவிப்பாளர்களை கொண்டு பயிற்சி வழங்க தயாராகிறது. ஊடகத்துறை சார்ந்த சகல நுட்பங்களுடன் விசேட கலையக பயிற்சியும் வழங்கப்படும். பயிற்சியின் நிறைவிலே இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபனத்தினால் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற சான்றிதழ் வழங்கப்படும். யாழ்ப்பாணம், மன்னார், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா மாவட்டங்களைச் சேர்ந்த ஊடக கற்கை நெறியில் ஆர்வமுள்ள உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. இலக்கம் 252 கொழும்புத்துறை வீதி யாழ்ப்பாணம் என்ற முகவரியில் அமைந்துள்ள இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் பிராந்திய ஒலிபரப்பு நிலையமான யாழ் FM கலையகத்தில் பயிற்சி வழங்கப்பட இருக்கிறது. 3 மாத கற்கை நெறி. கட்டணம் 40,000 ரூபாய். கட்டணங்களை 2 தவணைகளில் நீங்கள் செலுத்த முடியும். 2026 June 5ஆம் தேதிக்குள் கிடைக்கும்படி உங்கள் விண்ணப்பங்களை அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி: அறிவிப்பாளர் பயிற்சி நெறி பணிப்பாளர் தமிழ்ச்சேவை இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம், தபால்பெட்டி இலக்கம் 574 கொழும்பு 7 என்ற முகவரிக்கு நீங்கள் அனுப்ப வேண்டும். மேலதிக விவரங்களுக்கு 077-313-38-58 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கோ அல்லது 077-299-27-50 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கோ நீங்கள் அழைப்பை ஏற்படுத்தி மேலதிக விவரங்களை அறிந்து கொள்ள முடியும். இப்போது ஹலோ தென்றலில் பாடல் கேட்க இணைந்திருப்பவர் யார்? வணக்கம்.
1: வணக்கம் அன்பு மேடம் அவர்களே, நான் லபுக்கலை கீழ்த்திரியை சேர்ந்த தோமஸ் காய்க்கின்றேன்.
0: தோமஸ், லபுக்கல தோமஸ், எப்படி இருக்கிறீங்க தோமஸ்?
1: நல்ல சுகமாக இருக்கிறேன். நீங்களும் நலமாக
0: இருக்கீங்க? நலமாக இருக்கின்ற. நீண்ட நாளைக்கு பிறகு தோமஸ் வந்திருக்கிறீங்க, எங்க போயிருந்தீங்க தோமஸ்?
1: ஆமாம் மேடம், நான் கொஞ்சம் சுகம் இனம் இல்லாமல்
0: இருந்தேன். இப்போ எப்படி இருக்கு?
1: இப்போ நல்லா இருக்குங்க மேடம். உங்களோட கதைப்பது மிக மகிழ்ச்சியா இருக்கு.
0: உங்களுக்கும் மகிழ்ச்சி உங்களோட கதைப்பது.
1: எனக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் என்னன்னா, இந்த 104.7 அலைவரிசை இங்க தெளிவா இருக்கு மேடம், தெளிவா இல்ல, எனவே அதை கொஞ்சம் தயவு செய்து கொஞ்சம், நாங்கள் கேட்பதே தெந்தல் தான்.
0: சரி, நாங்கள் ஒவ்வொரு நேர்களும் தமக்கு தெளிவில்லை என்று நீங்கள் சொல்லும் போது நாங்கள் உடனடியாகவே எமது கட்டுப்பாட்டு அறைக்கு, பிரதான அறைக்கு நாங்கள் சொல்வோம், அவர்கள் அதை உங்களுக்கு சீர்படுத்தி தருவார்கள். சரியா?
1: ஆமா ஆமாம். அதாவது பார்த்தீங்கன்னா, நான் நீங்கள் கோரிக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், நான் மற்ற அலைவரிசெல்லாம் நல்ல தெளிவாக கேட்கும் பொழுது இந்த செந்தல் எங்களுடைய தாய் வானொலி ஏன் இப்படி இருக்கிறதோ என்ற
0: கவலையாக இருக்கிறதா? சரி சரி,
1: எனவே அது செய்து தருவீர்கள். தாழ்மையாக வேண்டும்.
0: நன்றி. யாரெல்லாம் இருக்காங்க சொல்லுங்க பாடல் கேட்க?
1: செந்தல் சொந்தங்களுக்காகவும், எனது குடும்பத்திற்காகவும், உங்களுக்காகவும் நல்ல ஒரு பாடுறாங்க மேம். ரொம்ப நன்றி.
0: நன்றி. அடுத்து யார்?
2: நான்
0: முயற்சி செய்யணும், முயற்சி செய்தா பலன் கிடைக்கும்.
2: ஒரு
0: கலக்கு கலக்கிட்டீங்களா இல்லையா ராஜா? வரவேற்புக்கெல்லாம் நாங்கள் கண்டு ரசித்து மகிழ்ந்தோம். உங்களுடைய அன்பான அந்த வரவேற்பை கண்டு நாங்கள் மகிழ்ந்தோம். சந்திப்போம், சந்திப்போம். எத்தனையோ சிட்டி டு சிட்டி நிகழ்ச்சிகள் இருக்கின்றன இல்லையா, இன்னும்
2: எங்களுடைய
0: நீர்கள் எப்போதும் அன்பு மிக்கவர்கள் இல்லையா? சரி,
2: சொல்லுங்க ராஜா. இனிப்பு தானே எனக்கு மேடம், எல்லாருக்கும் தாங்க மேடம். நன்றி நன்றி
0: நன்றி ராஜா,
2: சந்தோஷம். நன்றி.
3: இந்த மணித்தியாலத்தின்
4: சகலவித நகைகளுடன் திருமண நகைகளும் KB Al Haseena Jewelers Private Limited.

0: தென்றலின் இந்த மணித்தியாலத்தின் 2K ஹிட் வழங்கியது
1: கேபி அல் ஹசீனா ஜுவல்லர்ஸ்.
0: விதம் விதமாய்,
1: வித்தியாசமாய்,
0: அழகழகாய்,
1: அற்புதமாய்
0: அசல் 22 கரடூய தங்கத்தில் நியாய விலையில் உத்தரவாதத்துடன் சவடிகள்,
1: நெக்லஸ்கள்,
0: மாலைகள்,
1: வளையல்கள்,
0: தோடுகள்,
1: மோதிரங்கள்,
0: விசேடமாக திருமண நகைகள் என சகல விதமான நகைகளை வாங்கிடவும்
1: நீங்கள் விரும்பும் டிசைன்களில் புகழ்பெற்ற வெளிநாட்டு நகை வடிவமைப்பாளர்களின் கைவண்ணத்தில் நகைகளை செய்திடவும்
0: கேபி அல் ஹசீனா ஜுவல்லர்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
1: இலக்கம் 62 செட்டியார் தெரு, கொழும்பு 11.
2: அறநறிச்சாரம்.
0: ஆய கலைகளும் அறிவியலும் ஆன்மீகம் காட்டும் அறநறி வாழ்வும் மானுடம் வாழ்வாங்க வாழ வழிவகுத்து வைத்த நெறிமுறையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்
2: அறநறிச்சாரம். சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு தென்றல் 104.7, 104.9 FM அலைவரிசைகளில் அனுசரணை இந்து சமய கலாசார அலுவலர்கள் திணைக்களம்.
3: காற்றலைகளில் தவழ்ந்து காதோடு கதை பேசி களிப்பூட்டும் உங்கள் தென்றல்
4: தென்றல் வரும்
3: கேட்டு மகிழுங்கள். FM 104.7, FM 104.9.
5: ஹலோ
6: ஹலோ தென்றல்
5: கலகலப்பான கருத்து பரிமாறல்கள் உங்கள் கவலைக்கு மருந்தாகும்.
6: ஹலோ தென்றல்.
7: ஹலோ தென்றல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இப்போது பாடல் கேட்டு வந்திருப்பவர் யார்? வணக்கம்.
8: இரவு வணக்கம். பெரிய நீலாவணை கிருஷ்ணா.
7: பெரிய நீலாவணை கிருஷ்ணா. கிருஷ்ணா,
8: ஆமா சொல்லுங்க.
7: எப்படி இருக்கிறீங்க?
8: நலமா இருக்கின்றேன். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
7: நானும் நலமாக இருக்கின்றேன் கிருஷ்ணா. சொல்லுங்க கிருஷ்ணா.
8: பாடல்களுக்கும் நேர்கள் இருக்கின்றார்கள்.
7: சரி,
8: இப்போது சொல்லுகின்றேன். பெரிய நீலாவணை சங்கத்துறை மற்றும் கல்முனை ராமலிங்கம், கல்முனை பாண்டியப்போ, நம்பிக்கை கிராம ஹரச்சந்திரா, இந்த ஊர் பிரசாத், புத்தி சுதாகரன் மற்றும் எல்லோரையும் இணைத்துக் கொண்டு உங்களை இணைத்துக் கொண்டு பாடல் கேட்போம். நன்றி, வணக்கம்.
7: நன்றி. அடுத்து யார்?
9: எங்கள் அன்பு சகோதரிக்கு என் வந்தனமும் வாழ்த்துகளும். நான் பசரியூர், ஏஎஸ் பாலச்சந்திரன்.
7: ஏஎஸ் பாலச்சந்திரன், எப்படி நலமா இருக்கிறீங்களா?
9: நலமாக இருக்கிறேன். நீங்கள் எப்படி?
7: நானும் நலமாக இருக்கின்றேன். எப்படி தொழில் எல்லாம் எப்படி போகுது?
9: தொழில் எல்லாம் வளமை போல போய்கொண்டிருக்கிறது. வாழ்க்கையும் வீட்டோடும் வானொலியோடும் தொழிலோடும் போய்கொண்டிருக்கிறது.
7: சரி, இப்போது ஆக்கங்கள் எல்லாம் எழுதுவது இல்லையா பாலச்சந்திரன்? நீங்க
9: கொஞ்சம் குறைவு. இந்த தொழில் நிமித்தம் காரணமாக எழுதுவதற்கு கொஞ்சம் இப்போது நேரம் போதாம இருக்கிறது. அதுதான்.
7: இருந்தாலும் இந்த எழுதுவதே நிறுத்தக்கூடாது, எழுத வேண்டும். சரி சொல்லுங்க பாலச்சந்திரன், யார் எல்லாம் இருக்கிறாங்க?
9: உடப்பு செலாவ, மைனா குணசேகரன், மலர்கோடி, சுந்தரேசன், ரத்னாதேவி, சில்லக்கண்ணு சந்திரகாந்தன், அக்கரைப்பட்டு ஜோன் ஏகாம்பரம், பப்டைல நிசா, பண்டாரவளை ஓ ஐலன் சிலங்கீஸ்வரன், மஸ்கலியா ப்ரௌன்லோ ராஜசெல்வம், பதிலி புஷ்பா கணேசன், பாலச்சேனி பத்மா, முனராகலை தனலட்சுமி, பெரிய நீலாவணி கிருஷ்ணா என்னை நினைவுபடுத்தி சென்றார். அவருக்காகவும் கொழும்பு அன்பு சகோதரி மலருக்காகவும் கேட்போம். மிக்க நன்றி.
7: நன்றி.
10: இந்த மணித்தியாலத்தின் லேட்டஸ்ட் ஹிட்ஸுக்கு அனுசரணையை வழங்குவோர் 40 வருடங்களுக்கு மேலாக மக்கள் நம்பிக்கையை பெற்ற ஜனதா குழுமத்தின் ஜனதா ஆட்டோமொபைலிடம் இருந்து அதிக லாபமிட்டக்கூடிய அவெஞ்சர் டிராக்டர்கள் இப்பொழுது ஜனதா ஆட்டோமொபைலிடம் இருந்து பெற்றிடுங்கள்.

0: 40 வருடங்களுக்கு மேலாக மக்கள் நம்பிக்கையை பெற்ற ஜனதா குழுமத்தின் ஜனதா ஆட்டோமொபைலிடம் இருந்து 50 நாடுகளில் முன்னணியில் விற்பனையில் திகழும் ஐரோப்பிய தரத்திலும் வடிவமைப்பிலும் இந்திய நவீன உயர் தயாரிப்பில் உருவாகும் 50 ஹோஸ் பவர் நிறைந்ததும் 2 வருடங்கள் வேலை உத்தரவாதம் அளிக்கப்பட்ட குறைந்த எரிபொருள் செலவோடு உயர் சேத்திறன் கொண்டதும் அதிக லாபமிட்டக்கூடிய மஞ்சள் வீரன் அவெஞ்சர் டிராக்டர்கள் இப்பொழுது ஜனதா ஆட்டோமொபைலிடம் இருந்து பெற்றிடுங்கள். மேலதிக விவரங்களுக்கு 0 70 336 21 23.
1: இசைப்பாடம் தென்றல்
0: இடைக்கால பாடல்களின் இசை அணி தேர்வு.
2: காதல் மகராணி கவிதை
1: வெள்ளிதோறும் காலை 9 மணி முதல் 12 மணி வரை
0: தென்றல் அலைவரிசைகளில்
1: இசைப்பாடும் தென்றல்
2: புது கவிதை பூவிருத்து கனவில் தேன் தெளித்தாள்.
0: இசை பாடும் தென்றல்
2: ஒரு சிரித்தாள் ஒத்து போர் மலர்ந்தாள் பிழியால் இவள் கனை தொடுத்தாள்.
3: ஹலோ
4: ஹலோ தென்றல்
1: கேட்டுக்கொண்டிருப்பது ஹலோ தென்றல். நேரம் 7:41. ஹலோ தென்றலில் பாடல் கேட்க நீங்களும் அழைப்புக்கு வாருங்கள். இப்போது அழைப்பிலே காத்திருப்பவர் யார்? வணக்கம்.
5: வணக்கம் வணக்கம். நீர்கொழும்பு.
1: நீர்கொழும்பு நீர்கொழும்பு சொன்னாலே தெரியும். எப்படி இருக்கிறீங்க சவரி அம்மா?
5: நலமா இருக்கம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் நலமாக இருக்கிறேன் சவரி அம்மா. அப்படி உங்களுக்கு இன்றைய நாளெல்லாம் எப்படி?
5: என்ன
1: தெரியுது இப்ப? பாக்கணும் என்ன நடக்குதுன்னு
5: சொல்லிட்டு. ஒரு ஒண்ணு ரெண்டுன்னா மிஸ் ஆனா 3 மணில இருந்து 6 மணி எடுத்து நீங்க சொல்லுங்க, அப்படி மிஸ் கால் எனக்கு. ஒரு லைன் இதையும் எடுக்கிறேன் அதையும் எடுத்து பாக்குறேன் ரெண்டும் எடுத்து பாக்குறேன், 6 மணி வரையும் கிடைக்கே இல்ல அம்மா. ஏன்னா சரியான மன வருத்தம்.
1: சரி, அப்ப ஹலோ தென்றல் கிடைக்கணும் என்று சொல்லி இருக்கு, அதுதான் நீங்க
5: அதுதான்
1: கிடைக்காம இருக்கு.
5: எப்படி இருக்கீங்க அம்மா?
1: நலமாக இருக்கிறேன் அம்மா. நலமாக இருக்கிறாங்க. சொல்லுங்க, யாரெல்லாம் பாடல் கேட்க இருக்கிறாங்க?
5: மோசஸ் குடும்பத்துக்காகவும் குடும்பத்துக்காகவும் சாம் குடும்பத்துக்காகவும் மகள் குடும்பத்துக்காகவும் திருமதி ரஜாவுக்காகவும் ஈடன் அண்ணனுக்காகவும் சாம் குமாருக்காகவும் பாலச்சேனை பத்மாக்காகவும் புஷ்பா கணேஷ்காகவும் ரத்னபுர புஷ்பாக்காகவும் உங்கள் குடும்பத்துக்காகவும்
1: நன்றி.
5: நன்றி அம்மா.
1: அடுத்து யார்?
6: ஹலோ வணக்கம் சகோதரி, வசலை ஐயா கண்ணு.
1: ஐயா கண்ணு எப்படி இருக்கிறீங்க? ஐயா கண்ணு
6: நலமா இருக்கேன் சகோதரி, நீங்க நலமா இருக்கீங்க தானே?
1: நலமாக இருக்கின்றேன். ஐயா கண்ணும் இப்படி கண்ணு முனுக்கு வந்து போறீங்க ஐயா கண்ணு, நீங்களும். சரி சரி, சொல்லுங்க பாட்டு கேட்க யாரெல்லாம் இருக்கிறாங்க?
6: பாடலை கேட்பதற்கு குடும்பத்தில் அனைவருக்காகவும் மற்றும் சப்பமல் கண்ட வசந்தகுமார், வெளிமண்ட செல்வராம், நீர்கள் சாம்குமார், தோப்பு கொச்சிக்கடை ஈடன், தோப்பூர் அனிவா, கெந்தகுல ராஜமாணிக ராஜன், வீரையா திருச்செல்வம், கிழவட்டன் குணசீலன், கிருஷ்ணபக்தன், உமாச்சந்திரன், துரிய நீலாவணன், ஜெயா அம்மா மற்றும் உன்னகலை தனரஞ்சர் சிங்கும் மற்றும் தென்றல் சொந்தங்கள் அனைவருக்காக உங்களுக்காக சேர்த்து கேட்போம்.
1: நன்றி.
6: நன்றி அம்மா. நன்றி.

0: வானம் பாடிகள்,
1: வானம் பாடிகள்
0: ஆற்றலால் அவனியை ஆளும்
1: இளையோரின் களம்.
2: ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 1:30 முதல் 2 மணி வரையும்
0: வானம் பாடிகள் உங்கள் தென்றலில்
1: உங்கள் திறமையை வெளிப்படுத்த நாம் தரும் சந்தர்ப்பம்.
3: SPB சித்ரா 90s ஹிட்ஸுக்கு அனுசரணை வழங்குவோர் சதீஷ் ஜுவல்லரி 871 ப்ளூமெண்டால் ரோட் கொழும்பு 15. சதீஷ் ஜுவல்லரி 871 ப்ளூமெண்டால் ரோட் கொழும்பு 15.

0: சதீஷ் ஜுவல்லரியின் தங்க நாணய பரிசு ஸ்பெஷல் கிவ் அவே யாருக்கு? ப்ளூ மெண்டால் ரோட் கொழும்பு 15 அமைந்துள்ள சதீஷ் ஜுவல்லரியின் தங்க நாணயத்தை வெல்ல நீங்கள் முதலாவதாக சதீஷ் ஜுவல்லரி சோசியல் மீடியா பக்கங்களை ஃபாலோ செய்ய வேண்டும். இரண்டாவதாக போஸ்ட்களை லைக் செய்ய வேண்டும். மூன்றாவதாக போஸ்ட்களை உங்கள் சோசியல் மீடியா பக்கங்களின் ஸ்டோரிக்கு ஷேர் செய்ய வேண்டும். அவ்வாறு ஃபாலோ செய்யும் உங்களில் ஒருவருக்கு தங்க நாணய பரிசு. இன்றே சதீஷ் ஜுவல்லரி பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பக்கங்களை ஃபாலோ அண்ட் லைக் செய்யுங்கள்.
1: இசையோடு வந்தோம், இசையோடு வாழ்வோம், இசையோடு போவோம், இசையாவோம்.
2: டென்ட்ரல் எஃப்எம் 104.7 104.9
0: ஹலோ, டென்ட்ரல் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய இன்னும் 6 நிமிடங்கள் மாத்திரமே இருக்கின்றன. இப்போது அழைப்பிலே யார்?
3: வணக்கம்,
0: யார் பேசுறீங்க?
3: பரமேஸ்வரி,
0: கோட்டை கல்லாறில் இருந்து.
3: தவமேஸ்வரி?
0: தவமேஸ்வரி, சரியா? சொல்லுங்க தவமேஸ்வரி, எப்படி நலமா இருக்கிறீங்களா?
3: நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நானும் நலமாக இருக்கிறேன். என்ன செய்யறீங்க தவமேஸ்வரி?
3: நான் இப்ப ரத்தியா பண்ணி கொண்டு வீட்டுல ஓய்வு நேரத்துல உங்களோட செங்கல் கேட்டு வர மேடம்.
0: சரி சரி, அழைப்பு கிடைத்திருக்கிறது இல்லையா உங்களுக்கு? இப்ப சந்தோஷம் தானே?
3: ஓ, உங்களுக்கு ட்ரை பண்ணுங்க மிஸ். நீங்க நீங்க முயற்சி எடுக்கணும், கொண்டு எடுத்துக்கொண்டுதான் இருந்தேன்.
0: சரி சரி,
3: மணி வந்து எடுத்தாரு கலஜியா 55 வந்து சேர்ந்தது.
0: சரி சரி, சொல்லுங்க யாரெல்லாம் இருக்கிறாங்கம்மா உங்களோட சேர்ந்து பாட்டு கேட்க?
3: ஓ மிஸ், எங்கள கணவர் சந்திரசேகர், அம்மா ரபிசனா, மதியமுதன், விமலகுமாரி மற்றும் செங்கல் கடமை புரியும் எங்கள் தமிழினி மிஸ் அவர்களுக்கும் அனைத்து அறிவிப்பாளர்களுக்கும்.

0: மற்ற மனைவருக்கும் இந்த பாடல்களை தாருங்க.
1: நன்றி நன்றி. வணக்கம்.
2: வணக்கம் சகோதரி.
1: வணக்கம்.
2: மனோகரன்.
1: மனோகரன் சொல்லுங்க. மனோகரன்
2: இப்படி நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கிறேன். நீங்க நலமா இருக்கிறீங்களா?
2: நானும் நலம்தான்.
1: சரி.
2: பேரு சொல்லுவ நேரம் காணாது. நம்மள பேரை சொல்ல அன்பு உறவுகள் எல்லோருக்கும்
1: அன்பு உறவுகள் அனைவருக்கும் மக கேட்போம். நன்றி நன்றி. மம்பட்டியான் திரைப்பட பாடல் தந்து இன்றைய ஹலோ தண்டல் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது.

0: ஹலோ
1: ஹலோ தென்ற
0: கலகலப்பான கருத்து பரிமாறல்கள் உங்கள் கவலைக்கு மருந்தாகும்.
1: ஹலோ தென்றல் கேட்டீர்கள்.
2: இலங்கை ஒளிபரப்பு கூட்டு தாபனம் தென்றல் எஃப்எம் நேரம் இரவு 8 மணி.
3: ஆல் நியூஸ்
4: மணி செய்திகள்
5: காலத்தை வென்று நிலைக்கும் கட்டடங்களின் உறுதிக்கு உத்தரவாதம்
6: லோக்கல் ஸ்டடி குளோபல் டிகிரி IIHS தி குளோபல் ஹெல்த் யூனிவர்சிட்டி. விவரங்களுக்கு 0141 463 673 அல்லது www.iihs.edu.lk.
4: உள்நாட்டு செய்திகள்.
2: மாத்தறை மாவட்டத்தில் இயங்கிய 3 சில்லறை விற்பனை நிலையங்கள் மீது நீதிமன்றம் அபராதம் விதித்துள்ளது. இந்த 3 நிலையங்களிலும் நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபை நிர்ணயித்ததை விட ஆக கூடுதலான விலைக்கு அரிசி விற்பனை செய்தமை கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து மொத்தமாக 3 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. 1 கிலோ கீரி சம்பாவிற்கு 260 ரூபாய் என்ற உயர்ந்தபட்ச விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஒரு கடையில் 340 ரூபாவிற்கு கீரி சம்பா விற்கப்பட்டதை அதிகார சபையின் உத்தியோகத்தர்கள் கண்டுபிடித்திருந்தார்கள்.
3: வெளிநாட்டுச் செய்திகள்.
2: தமிழ்நாடு மாநில சட்டசபை தேர்தலில் வெற்றியீட்டிய தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் ஜோசப் விஜய் இன்று மாநில ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்துள்ளார். அடுத்த அரசாங்கத்தை அமைப்பதற்கான உரிமை கோருவதற்காக அவர் ஆளுநரை சந்தித்ததாக இந்திய ஊடகங்கள் அறிவித்துள்ளன. காங்கிரஸ் கட்சி திராவிட முன்னேற்றக் கழகத்துடனான கூட்டணியை முறித்துக்கொண்டு விஜய்க்கு ஆதரவளிக்கப் போவதாக கூறிய பின்புலத்தில் இன்றைய சந்திப்பு நிகழ்ந்துள்ளது.
4: விளையாட்டுச் செய்திகள்.
2: தேசிய சூப்பர் லீக் சுற்றுத்தொடரின் இறுதிப் போட்டி பற்றிய விவரங்கள். இந்த 4 நாள் போட்டியின் 3வது நாளுக்குரிய ஆட்டம் இன்று இடம்பெற்றது. இதில் கொழும்பு தம்புள்ளை அணிகள் மோதுகின்றன. இன்றைய ஆட்டம் நிறுத்தப்பட்ட வேளையில் 2வது இன்னிங்ஸில் பதிலுக்கு துடுப்பெடுத்து ஆடிக்கொண்டிருந்த கொழும்பு அணி 4 விக்கெட் இழப்பிற்கு 154 ஓட்டங்களை எடுத்திருந்தது. இதில் வெற்றி பெறுவதற்கு கொழும்பு வீரர்கள் இன்னமும் 145 ஓட்டங்களை எடுக்க வேண்டும்.
3: மணிச்செய்திகள் கேட்டீர்கள்.
5: நாளைய
6: வெற்றிக்கு இன்றை அடியெடுத்து வையுங்கள். ஓலெவல் பரீட்சையின் பின் IIHS இன்டர்நேஷனல் பவுண்டேஷன் புரோகிராமில் உங்கள் உயர்கல்வி பயணத்தை ஆரம்பியுங்கள். ஹெல்த் சயின்ஸ், IT, பிசினஸ் எஜுகேஷன் மற்றும் இன்ஜினியரிங் தவிர உங்களுக்கு பிடித்தமான கல்வியை தெரிவு செய்து சர்வதேச அந்தஸ்து பல்கலைக்கழகங்களில் நீங்களும் இணைந்து கொள்ளலாம். லோக்கல் ஸ்டடி குளோபல் டிகிரி IIHS தி குளோபல் ஹெல்த் யூனிவர்சிட்டி. விவரங்களுக்கு 0141 463 673 அல்லது www.iihs.edu.lk.
7: ராகதீபம் வெளிகொண்ட மௌனம் மொழியாகும் ராத்திரியின் கலந்தாடும் நெஞ்சங்களில் தேன் ஒளிசிந்த வரும் ராகதீபம்.
8: மனம் வென்ற பாடல் கொண்டும் அரங்கேற்றும்
7: ராகதீபம். ராகதீபம்
2: இன்று மினிய இடைக்கால பாடல்களோடு ராகதீபம் நிகழ்ச்சி சங்கமிக்கிறது. இன்றைய ராகதீபம் நிகழ்ச்சியிலே நாம் தொகுத்திருக்கும் பாடல்கள் இவைதான். நீர்களே, ராகதீபம் நிகழ்ச்சிக்காக நாம் தொகுத்திருக்கும் பாடல்கள் தென்றலே என்னை தொடு திரைப்படத்தில் கண்ணனை நீவர காத்திருந்தேன் பாடல் KJ ஜெசுதாஸ் உமாராமனன் பாடியது. ஒரு கைதியின் டயரி திரைப்படத்தில் ABC நீவாசி KJ ஜெசுதாஸ் வாணி ஜெயராம் பாடிய பாடல். குங்கும சிமிழ் திரைப்படத்தில் கூட்ஸ் வண்டியிலே என்ற பாடல் மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடிய பாடல். படிக்காதவன் திரைப்படத்தில் ஜோடி கிளி எங்கே என்ற பாடல் SP பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. அடுத்த பாடல் பகல் நிலவு திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் பூ மாலையே என்ற பாடல் இசைஞானி இளையராஜாவோடு எஸ் ஜானகி பாடிய பாடல். காக்கி சட்டை திரைப்படத்தில் பட்டுக்கண்ணம் பாடல் SP பாலசுப்ரமணியம் PSusila பாடியது. அந்த ஒரு நிமிடம் திரைப்படத்தில் சிறிய பறவை எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல். இத்தனை பாடல்களும் இன்றைய ராக தீபம் நிகழ்ச்சிக்காக தொகுக்கப்பட்டிருக்கின்றன. மீண்டும் அந்த பாடல்கள் இதோ. தென்றலே என்னை தொடு திரைப்படத்தில் கண்ணனு நீ வர காத்திருந்தேன், ஒரு கைதியின் டயரி திரைப்படத்தில் ஏபிசி நீ வாசி, குங்கும சிமிழ் திரைப்படத்தில் கூட்ஸ் வண்டியிலே, படிக்காதவன் திரைப்படத்தில் ஜோடி கிளி எங்கே, பகல் நிலவு திரைப்படத்தில் பூவிலே பூ மாலை என்ற பாடல் இசைஞானி இளையராஜாவோடு எஸ் ஜானகி பாடியது, காக்கி சட்டை திரைப்படத்தில் பட்டுக்கண்ணம், அந்த ஒரு நிமிடம் திரைப்படத்தில் சிறிய பறவை எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல். இந்த பாடல்களில் இருந்து உங்கள் விருப்ப பாடலை நீங்கள் தெரிவு செய்ய முடியும். அழைப்புக்கு வாருங்கள். முகநூல் பக்கமும் நாங்கள் பதிவிட்டிருக்கின்றோம். முகநூல் பக்கம் உங்கள் விருப்ப பாடலை நீங்கள் பதிவிடலாம். வணக்கம்.
9: வணக்கம்.
2: யார் பேசுறீங்க?
9: திருமதி ராஜா.
2: வானொலிப்பட்டியின் சத்தத்தை குறைங்க திருமதி ராஜா.
9: சரி
2: சரியா? சரி, சொல்லுங்க ராஜா. அப்ப உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும்?
9: பூமாலை
2: என்ற பாடலா? சரி, நன்றி.
9: நன்றி.
2: வணக்கம்.
10: ஹலோ. வணக்கம் சகோதரி.
2: யார் பேசுறீங்க?
10: குற்குமையிலிருந்து நகுலேஸ்வரி.
2: நகுலேஸ்வரி, நகுலேஸ்வரி சொல்லுங்க, உங்களுக்கு பிடித்த பாடல் இன்றைய தொகுப்பில் எது?
10: கண்ணன் நீ வர காத்திருந்தேன்.
2: சரி, நன்றி.
10: நன்றி. வணக்கம் சகோதரி.
2: நன்றி.

0: கேட்டுக்கொண்டிருப்பது ராகதீபம். முகநூல் பக்கம் அக்கரைப்பற்று பப்டைல நிசார் ஜோடி கிளி எங்கே பாடல் வேண்டும் என்று சொல்கின்றார். பதுள்ள சிதம்பரம் அவருக்கும் ஜோடி கிளி பாடல் வேண்டும் என்று பதிவிட்டிருக்கின்றார். கௌரி குலேந்திரன் பூ மாலையே பாடல் தாருங்கள் என்று யாழ்ப்பாணத்திலிருந்து பதிவிட்டிருக்கின்றார். அந்த பாடல் முதல் பாடலாக இன்றைய நிகழ்ச்சியிலேயே ஒலித்தது உங்களுக்காகவும். பசரியூர் எஸ் பாலச்சந்திரன் கண்ணனின் ஈவர காத்திருந்தேன் பாடலுக்கு பதிவிட்டிருக்கின்றார். சரவணூர் ராமலிங்கம் ஜோடி கிளி எங்கே பாடல் வேண்டும் என்று சொல்கின்றார். ஸ்ரீரூபி ஆதித்யா தெமோதரையிலிருந்து கண்ணனின் ஈவர காத்திருந்தேன் பாடல் தாருங்கள் என்று சொல்கின்றார். சத்யமூர்த்தி காமரா ஜோடி கிளி எங்கே, ஆதம் லிபே ராசி குவைட்டில் இருந்து ராகதீபம் நிகழ்ச்சியில் பாடல்கள் அருமை. எனக்கு ஒரு கைதியின் டயரி திரைப்படத்தில் ABC நீ வாசி பாடல் தாருங்கள் என்று சொல்கின்றார். செல்லக்கண்ணு சந்திரகாந்தன் உடப்பு செல்லாவையிலிருந்து ஜோடி கிளி பாடல் தாருங்கள் என்று சொல்லி பதிவிட்டிருக்கின்றார். பில்லூர் சதா கௌதமன் ராகதீபம் நிகழ்ச்சியில் எனது விருப்பம் கூட்ஸ் வண்டியில பாடல் என்று சொல்கின்றார். தேனி சிலுமலை வீசி பிச்சை மணி இணைந்திருக்கின்றார். அவருக்கென பாடல் கண்ணனின் ஈவர காத்திருந்தேன் பாடல் தாருங்கள் என்று சொல்கின்றார். செல்வம் வள்ளி இணைந்திருக்கின்றார். கூட்ஸ் வண்டியில பாடல் தாருங்கள் என்று சொல்லி கேட்டி கமலினி அவர் கண்ணனின் ஈவர காத்திருந்தேன் என்று சம்மாந்துறையிலிருந்து பதிவிட்டிருக்கின்றார். தென்றல் செந்தில் இணைந்து ABC நீவாசி பாடல் தாருங்கள் என்று சொல்கின்றார். குமார் தங்கத்துறை இணைந்து கண்ணனின் ஈவர காத்திருந்தேன் பாடல் தாருங்கள் என்று அவிசாவிள்ளையிலிருந்து பதிவிட்டிருக்கின்றார். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் நீங்க?
1: நான் சபுமார் கந்த பெரிய குறியானிலிருந்து வசந்தகுமார் பேசுறேன்.
0: வசந்தகுமார் சொல்லுங்க. வசந்தகுமார்
1: எனக்கு வந்து ABC நீ வாசி அந்த பாடல்.
0: ABC நீ வாசி. சரி, நன்றி நன்றி
1: நன்றி.
0: அடுத்து
2: வணக்கம். தயாளினி
0: வணக்கம்.
2: மிக நீண்ட இடைவெளி பிறகு உங்களோட பேசுறேன்.
0: யார் பேசுறீங்க?
2: கபீரா.
0: கபீரா. ஆ கபீரா, நீங்க எங்க போயிருந்தீங்க?
2: நான் வெளிநாடு போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்து போயிருந்தேன்.
0: அப்படியா, எப்படி இருக்கிறீங்க கபீரா?
2: அதனால மறிக்கன்னு எனக்கு நீங்க சில நான் நாட்டுக்கு வந்ததுக்கு பிறகு இந்த உல்லாச வேலை 2-3% எனக்கு கிடைக்காம விட்டுட்டு நீங்க வரக்குள்ள.
0: அப்படியா, சரி கபீரா, ரொம்ப சந்தோஷம் மீண்டும் தன்னோடு இணைந்திருப்பதை இட்டு மகிழ்ச்சி.
2: எனக்கு
0: அந்த
2: வாணிஜராண்ட பாடம்
0: நன்றி.

0: சுயாதீன அறிவிப்பாளர் பதவிக்கான விண்ணப்பம் கோரல்.
1: இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் தமிழ் தேசிய சேவை
0: தென்றல் FM,
1: யாழ்ப்பாணத்தில் இயங்கும் பிராந்திய சேவையான யாழ் FM ஆகியவற்றில்
0: சுயாதீன அறிவிப்பாளராக பணியாற்ற உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம்.
1: நீங்கள் 35 வயதுக்குட்பட்ட இலங்கை பிரஜையாக இருக்க வேண்டும்.
0: கல்வி பொதுத்தராதர உயர்தரத்தில் சித்தி பெற்றவராகவும்
1: ஒலிவாங்கி கேற்ற குரல் வளமும்
0: சிறந்த உச்சரிப்பும் உடையவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: உங்கள் சுய விவரம் அடங்கிய விண்ணப்பத்துடன்
0: தேசிய அடையாள அட்டை
1: மற்றும் கல்வி சான்றிதழ்களின் பிரதிகளையும் இணைத்து
0: விண்ணப்ப படிவத்தினை 2026 மே மாதம் 30 தேதிக்குள் கிடைக்கக்கூடியதாக பதிவு தபாலில் அனுப்பி வையுங்கள்.
1: தபால் உரையின் இடது பக்க மேல் மூலையில் தமிழ் மொழி மூல சுயாதீன அறிவிப்பாளர் பதவிக்கான விண்ணப்பம் என குறிப்பிட்டு
0: பணிப்பாளர் தமிழ் சேவை இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனம் தபால் பெட்டி இலக்கம் 574 கொழும்பு என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள்.

0: வெளிகொண்ட மௌனம் மொழியாகும் ராத்திரியின் கலந்தாடு நெஞ்சங்களில் தேன் ஒளிசிந்த வரும் ராகதீபம்
1: மனம் வென்ற பாடல் கொண்டு அரங்கேற்றும்
0: ராகதீபம் ராகதீபம்.
2: நேரம் 8:19 நிமிடம். சமீகா பானு இணைந்திருக்கின்றார். படிக்காதவன் திரைப்படத்தில் ஜோடி கிளி எங்கே பாடல் தாருங்கள் என்று சொல்லியிருக்கின்றார். வீரமணி அவரும் இணைந்திருக்கின்றார். காக்கிச்சட்டை திரைப்பட பாடல் தாருங்கள் என்று சொல்லுகின்றார். நசூர் ஏகே நசூர் கண்ணனை நீவர காத்திருந்தேன் பாடல் தாருங்கள் என்று சொல்லி இணைந்திருக்கின்றார். பொருள ராஜா சூப்பரான பாடல் தெரிவுகள், எந்த பாடலை தெரிவு செய்வது என்று தெரியவில்லை என்று சொல்லியிருக்கின்றார். அந்த ஒரு நிமிடம் திரைப்பட பாடல் தாருங்கள் என்று சொல்கின்றார். தனலட்சுமி இணைந்திருக்கின்றார் முனராகலையிலிருந்து. அவர் கண்ணனை நீவர காத்திருந்தேன் பாடல் தனக்கு பிடித்த பாடல் என்று பதிவிட்டிருக்கின்றார். முகமது ரிம்சான் இணைந்திருக்கின்றார். ஏபிசி பாடல் தாருங்கள் என்று அந்த பாடல் இப்போது ஒலித்தது ரிம்சான். கலாதேவி ஐயாத்துறை பூ மாலையே பாடல் கேட்டிருக்கின்றார், அந்த பாடலும் ஒலித்துவிட்டது. ஈஸ்வரா இவர் சேம்குமார் நீர்கொழும்பில் இருந்து பட்டுக்கண்ணம் பாடல் தாருங்கள் என்று சொல்கின்றார். ராஜேந்திரன் ஏந்திரன் கெந்தக்கொல்லையிலிருந்து ராசமாணிக்கம் ராஜேந்திரன் அவருக்கு பிடித்த பாடல் கண்ணனை நீவர காத்திருந்தேன் பாடல் தனக்கு பிடித்திருப்பதாக சொல்கின்றார். பூவை அசோக் குமார் நிகழ்ச்சியிலே கண்ணனை நீவர காத்திருந்தேன் பாடல் தாருங்கள் என்று சொல்கின்றார். கனகலக்ஷ்மி முருகன் தேனியிலிருந்து இணைந்திருக்கின்றார். கண்ணனை நீவர காத்திருந்தேன் பாடல் என்று சொல்கின்றார். என் கே வேணி பலாங்குடையில் இருந்து கண்ணனை நீவர காத்திருந்தேன் பாடல் தாருங்கள் என்று சொல்கின்றார். ஜம்புகேஸ்வரன் இணைந்திருக்கின்றார். இனிய வணக்கம் என்று சொல்லி சென்னையிலிருந்து எனக்கு கூட்ஸ் வண்டியில் பாடல் தாருங்கள் என்று சொல்கின்றார். முகமது நசார் வந்திருக்கின்றார் ராகதீபம் நிகழ்ச்சியில். தென்றலே என்னை தொடு திரைப்படத்தில் கண்ணனை நீவர காத்திருந்தேன் பாடல் தாருங்கள் என்று வேறு வழியிலிருந்து பதிவிட்டிருக்கின்றார். சரி, இப்போது தொலைபேசி அழைப்பிலே காத்திருப்பவர் என்ன பாடலை தெரிவு செய்கிறார் என்று பார்ப்போம். வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: யார் பேசுறீங்க?
3: மீண்டும் தோமஸ் கார்க்கின்றேன் மேடம். கூட்ஸ் வண்டியில் எங்கிற பாட்டை எனக்கு தாங்க மேம்.
2: சரி, நன்றி. வணக்கம்.
4: ஹலோ ஹலோ, வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: கோணேஸ்வரி ஐக்கன், கோயில் குளத்துல.
2: கோயில் குளத்திலிருந்து கோணேஸ்வரி, அப்படியா?
4: ஆமா ஆமா.
2: சரி, நீங்கள் தெரிவு செய்யும் பாடல் எது?
4: கூட்ஸ் வண்டியில்.
2: சரி, நன்றி.

0: இந்த மணித்தியாலத்தின் 2K ஹிட் வழங்குவது
1: KB அல் ஹசீனா ஜுவல்லர்ஸ்.
0: அசல் 22 கரட் தூய தங்கத்தில் புத்தம் புது டிசைன்களை சகலவித நகைகளுடன் திருமண நகைகளும் KB அல் ஹசீனா ஜுவல்லர்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: இந்த மணித்தியாலத்தின் வித்தியாசமாய் அழகழகாய் அற்புதமாய் அசல் 22 கர தூய தங்கத்தில் நியாய விலையில் உத்தரவாதத்துடன் சவடிகள்,
1: நெக்லஸ்கள்,
0: மாலைகள்,
1: வளையல்கள்,
0: தோடுகள்,
1: மோதிரங்கள்,
0: விசேடமாக திருமண நகைகள் என சகல விதமான நகைகளை வாங்கிடவும்
1: நீங்கள் விரும்பும் டிசைன்களில் புகழ்பெற்ற வெளிநாட்டு நகை வடிவமைப்பாளர்களின் கைவண்ணத்தில் நகைகளை செய்திடவும்
0: கே பி அல் ஹசீனா ஜுவல்லர்ஸ் பிரைவேட் லிமிடெட்,
1: இலக்கம் 62 செட்டியார் தெரு, கொழும்பு 11.
2: On your favorite radio station, you're listening.
3: Right person, right choice. Tenril.
4: நேரம் 8:31 நிமிடம்.
5: இந்த மணித்தியாலத்தின் லேட்டஸ்ட் ஹிட்ஸுக்கு அனுசரணையை வழங்குவோர் 40 வருடங்களுக்கு மேலாக மக்கள் நம்பிக்கையை பெற்ற ஜனதா குழுமத்தின் ஜனதா ஆட்டோமொபைலிடம் இருந்து அதிக லாபம் ஈட்டக்கூடிய அவெஞ்சர் டிராக்டர்கள் இப்பொழுது ஜனதா ஆட்டோமொபைலிடம் இருந்து பெற்றிடுங்கள்.
6: பேச

0: இந்த வார்த்தையாரத்தின் லேட்டஸ்ட் ஹிட்ஸ்க்கு அனுசரணை வழங்கியோர்
1: நம்ம நாட்டிலேயே ஜிஐ பைப், போக்ஸ் பார், லிப் சேனல் இந்த எல்லாம் தயாரிக்கப்படுவதால் இம்முறையும் நாம் ஜனதா ஜிஐ டியூப்களையே கொள்வனவு செய்வோம். எமது கட்டிடங்களை வடிவமைக்க எமது நம்பிக்கையுடைய சிறப்பான தரம் மிகுந்த தயாரிப்புகளே ஜனதா ஜிஐ டியூப் ஆகும். ஜிஐ பைப், போக்ஸ் பார், லிப் சேனல் இந்த எல்லாம் தயாரிக்கப்படுவதால் இம்முறையும் நாம் ஜனதா ஜிஐ டியூப்களையே கொள்வனவு செய்வோம். எமது கட்டிடங்களை வடிவமைக்க எமது நம்பிக்கையுடைய சிறப்பான தரம் மிகுந்த தயாரிப்புகளே ஜனதா ஜிஐ டியூப் ஆகும்.
2: ராகதீபம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ராகதீபம் நிகழ்ச்சியிலே எஞ்சியிருக்கும் பாடல்களை விதானீர்களே. கண்ணனின் ஈவர காத்திருந்தேன், ஜோடிக்கிளி எங்கே, பட்டுக்கண்ணம் என்ற பாடல், சிறிய பறவை பாடல்கள் இன்றைய ராகதீபம் நிகழ்ச்சியிலே எஞ்சியிருக்கும் பாடல்கள். உங்கள் மனம் கவர்ந்த பாடலை கேட்க நீங்களும் அழைப்புக்கு வாருங்கள். முகநூல் பக்கமும் பதிவிடலாம். சசி ஷாமிலா வந்திருக்கின்றார் புத்துவிலிருந்து. கண்ணனின் ஈவர காத்திருந்தேன் பாடல் தாருங்கள் என்று சொல்கின்றார் மேகநாதன். பழனியாண்டி பிள்ளை மோகன் ஜோடிக்கிளி எங்கே பாடல் வேண்டும் என்று சொல்கின்றார் அங்கமுத்து குணசீலன். கண்ணனின் ஈவர காத்திருந்தேன் பாடல் தாருங்கள் என்று சொல்கின்றார் வாணி சுகுமார். ராகதீபம் மர்மையான பாடல்கள் என்று ஹட்டனிலிருந்து பதிவிட்டிருக்கின்றார் கந்தையா. சுதர்ஷன் ராவூரிலிருந்து இணைந்திருக்கின்றார் கலாநிதி. அவரும் கண்ணனின் ஈவர காத்திருந்தேன் பாடல் தாருங்கள் என்று சொல்லி பதிவிட்டிருக்கின்றார். வணக்கம் வணக்கம். ஃபர்சானா எப்படி இருக்கிறீங்க?
3: நான் நல்ல மேடம், நீங்கள் நலமா?
2: நலமாக இருக்கின்றேன் ஃபர்சானா. சொல்லுங்க, நீங்கள் தெரிவு செய்யும் பாடல் எது?
3: எனக்கு பட்டுக்கண்ணம் பாடலை தாரு.
2: பட்டுக்கண்ணம், சரி, நன்றி
3: நன்றி மேடம்.
2: அடுத்து.
4: ஹலோ, வணக்கம் மேடம்.
2: யார் நீங்க?
4: நான் மாத்திரை சாயிசா.
2: சாயிசா, என்ன பாடல்?
4: எனக்கு படிக்காத பாட்டு ஜோடி கிளி எங்கே, அந்த பாடலை தாருங்க.
2: சரி, நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டே இருக்கணும். சரியா?
4: சரி, நன்றி மேடம்,
2: நன்றி.

0: துவாரகன் இணைந்திருக்கின்றார். காரைத்தீவிலிருந்து அவருக்கு படிக்காதவன் திரைப்பட பாடல் வேண்டும் என்று சொல்கின்றார். அவரோடு குறிஞ்சாக்கேணி அசுர்தீன் நிகழ்ச்சியில் அனைத்து பாடல்களும் அருமை பாடல் தாருங்கள் என்று சொல்கின்றார். படிக்காதவன் திரைப்படத்தில் பாடல் தாருங்கள் என்று சின்னராஜு இணைந்திருக்கின்றார். அவினாசி வைஜெயந்தி மாலா ஜோடிக்கிளி எங்கே பாடல் தாருங்கள் என்று சொல்கின்றார். புஷ்பா கணேசன் ஜோடிக்கிளி பாடல் தாருங்கள் என்று சொல்லி இணைந்திருக்கின்றார். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: சொல்லுங்க, எப்படி இருக்கிறீங்க சுந்தரராஜ்?
1: நல்ல சுகமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நலமாக இருக்கின்றேன். உங்களுக்கு என்ன பாடல்?
2: தங்கத்துறைக்கு
0: எந்த பாடல் வேண்டும்?
2: ஜோடிக்கிளி எங்கே மேடம்?
0: சரி, இதோ

0: www.slbc.lk.
1: Right person, right choice. Tendril.
2: SPB சித்ரா 90s ஹிட்ஸுக்கு அனுசரணை வழங்குவோர் சதீஷ் ஜுவல்லரி 871 ப்ளூமெண்டால் ரோட் கொழும்பு 15. சதீஷ் ஜுவல்லரி 871 ப்ளூமெண்டால் ரோட் கொழும்பு 15.

சதீஷ் ஜுவல்லரியின் தங்க நாணய பரிசு ஸ்பெஷல் கிவ் அவே யாருக்கு? ப்ளூ மெண்டால் ரோட் கொள்வு 15 அமைந்துள்ள சதீஷ் ஜுவல்லரியின் தங்க நாணயத்தை வெல்ல நீங்கள் முதலாவதாக சதீஷ் ஜுவல்லரி சோசியல் மீடியா பக்கங்களை ஃபாலோ செய்ய வேண்டும். இரண்டாவதாக போஸ்ட்களை லைக் செய்ய வேண்டும். மூன்றாவதாக போஸ்ட்களை உங்கள் சோசியல் மீடியா பக்கங்களின் ஸ்டோரிக்கு ஷேர் செய்ய வேண்டும். அவ்வாறு ஃபாலோ செய்யும் உங்களில் ஒருவருக்கு தங்க நாணய பரிசு. இன்றே சதீஷ் ஜுவல்லரி பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பக்கங்களை ஃபாலோ அண்ட் லைக் செய்யுங்கள்.

0: வெளிகொண்ட மௌனம் மொழியாகும் ராத்திரியின் கலந்தாடும் நெஞ்சங்களில் தேன் ஒளி சிந்த வரும் ராகதீபம்
1: மனம் வென்ற பாடல் கொண்டும் அரங்கேற்றும்
0: ராகதீபம் ராகதீபம்
2: ராகதீபம் நிகழ்ச்சியிலே நாங்கள் முகநூல் பக்கம் ஸ்ரீராம கண்ணனின் ஈவர காத்திருந்தேன் பாடல் தாரங்கள் என்று பரமக்குடியிலிருந்து ஸ்ரீராம் கேட்டிருக்கின்ற அவருக்காகவும் பாடல் தர இருக்கின்றோம். சரி, இன்றைய நிகழ்ச்சியிலே முகநூல் பக்கமாக அதிக நேர்களின் விருப்பமாக இருந்த பாடல் தான் கண்ணனின் ஈவர காத்திருந்தேன் என்ற பாடல். அந்த பாடலை தந்து நாங்கள் இன்றைய ராக தீபம் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய இருக்கின்றோம். இறுதியாக ஒரு சந்தர்ப்பம் ஒரு நேருக்கு. வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: யார் பேசுறீங்க?
3: தவமேஸ்வரி.
2: நாங்கள் கண்ணனை நீவர காத்திருந்தேன் பாடல் தரப்போகின்றோம்.
3: நன்றி.

ஒழித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய ராகதீபம் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியிலே முகநூல் வாயிலாக தொலைபேசி மூலமாக இணைந்து கொண்ட அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துகளும்.

மருந்துகளுக்கு அதிக விலை கொடுப்பதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். அரச உசு செலவில் சாதாரண விலைக்கு மருந்துகளை வாங்குங்கள். அல்லது வேற எந்த மருந்தகத்திலும் உங்கள் மருந்து துண்டுக்கு SPC மருந்துகளை கேட்டு வாங்குங்கள். இது அரச மருந்தாக்கற் கூட்டு தாபனம் தரும் தகவல்.

0: நேரம் 9 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் சதீஷ் கிருஷ்ணபிள்ளை, வாசிப்பவர் ஆர். சந்திரமோகன். இலங்கை அரச நிறுவன கட்டமைப்பை மீளமைக்கும் திட்டத்திற்கு உலக வங்கியின் உதவி. மீட்பு புனர்வாழ்வு கடன் இறுக்க வகையின்மை சட்டமூலத்திற்கு இன்று பாராளுமன்றத்தில் அங்கீகாரம். இந்திய உதவி திட்டத்தின் கீழ் கிழக்கு மாகாணத்தில் 6 அபிவிருத்தி திட்டங்கள். புங்குடுதீவு வித்யா விளக்கில் குற்றவாளிகளாக தீர்ப்பளிக்கப்பட்ட 4 பேரினது மரண தண்டனையை உயர் நீதிமன்றம் ஊர்ஜிதம். இம்மாதம் லிட்ரோ சமையல் எரிவாயு சிலிண்டர்களின் விலையில் மாற்றமில்லை. ஆட்சி அமைப்பதற்காக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் ஆளுநரை சந்திப்பு. ஈரான் உடன்படிக்கையை ஏற்படுத்தாவிட்டால் மீண்டும் தாக்குதலை ஆரம்பிக்கப் போவதாக டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். உலக வங்கியின் பிரதிநிதிகள் குழுவொன்று ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாநாயக்கவை சந்தித்துள்ளது. இந்த தூது குழுவிற்கு உலக வங்கியின் இலங்கைக்கான முகாமையாளர் கெவோங் செக்ஸியாங் தலைமை தாங்கினார். இலங்கை வருமானம் ஈட்டும் அரச நிறுவனங்களை நவீனமயப்படுத்தி புனரமைக்கும் வேலை திட்டங்களுக்கு உதவி செய்யப் போவதாக உலக வங்கியின் அதிகாரிகள் உறுதியளித்தார்கள். அரச ஊழியர்களின் நேர்மை திறனை பாதுகாப்பதற்குரிய வேலை திட்டம் பற்றியும் இன்றைய சந்திப்பில் ஆராயப்பட்டது. அரச நிறுவனங்களை மறுசீரமைப்பதற்காக ஜனாதிபதி செயலகத்தில் ஸ்தாபிக்கப்பட்ட பொது நிர்வாக மறுசீரமைப்பு மற்றும் புதுமையாக்க பணியகத்தின் செயற்பாடுகள் பற்றியும் கவனம் செலுத்தப்பட்டது. மீட்பு புனர்வாழ்வு கடன் இறுக்க வகையின்மை சட்டம் மூலம் இன்று பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இது தொடர்பான விவாதத்தில் இணைந்து கொண்ட பிரதியமைச்சர் சட்டத்தரணி சுனில் வடகல உரையாற்றுகையில், இந்த சட்டத்திலுள்ள பிரமாணங்கள் மூலம் மக்களின் அபிலாஷைகள் நிறைவேறுவதாக தெரிவித்தார். முன்னைய அரசுகளை விடவும் சமகால அரசாங்கம் நீதிமன்றத்தின் சுயாதீன தன்மையை பாதுகாக்க பாடுபடுகிறது எனவும் அவர் கூறினார். இந்த சட்டத்தின் பிரமாணங்கள் ஊடாக வர்த்தகர்களுக்கு பல அனுகூலங்கள் கிடைப்பதாக அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்தார். திரைசேரியில் இருந்து 2.5 மில்லியன் டாலர் நிதி ஹேக்கிங் முறையில் களவாடப்பட்ட சம்பவம் தொடர்பிலான விடயங்களை எவரும் திரித்து கூறக்கூடாதெனவும் அவர் குறிப்பிட்டார். இவ்வாண்டு 50,000 வீடுகளை நிர்மாணிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி பாக்ய ஸ்ரீஹேர தெரிவித்தார். தித்வா சூறாவளியால் விளைந்த பாதிப்புகளை சீர் செய்வதற்கு அரசாங்கம் திட்டமிட்ட முறையில் செயற்திறனாக நடவடிக்கை எடுத்து வருகிறது என அமைச்சர் வசந்த சமரசிங்க குறிப்பிட்டார். இந்தியாவின் நிதியுதவி திட்டத்தின் கீழ் கிழக்கு மாகாணத்தில் 6 முக்கியமான சமூக பொருளாதார திட்டங்கள் சார்ந்த வேலைகள் தொடங்கப்பட உள்ளன. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டிருந்த போது ஒரு புரிந்துணர்வு உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டுள்ளது. அந்த உடன்படிக்கையை முன்னுரிமை வழங்கக்கூடியதாக இனம் காணப்பட்ட 6 திட்டங்கள் விரைவில் தொடங்கும் என இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் தெரிவித்துள்ளது. பெண்களை வலுவூட்டும் நோக்கில் பெட்டிக் கலை பற்றிய பயிற்சி நிலையங்களை ஸ்தாபித்தல், நிபுணத்துவ சுகாதார சேவைகளை வழங்கக்கூடிய வசதிகளை மேம்படுத்தும் நோக்கத்துடன் கண் காது மூக்கு தொண்டை மனநல சுகாதார பிரிவுகளை நிர்மாணித்தல், விதை உற்பத்திக்காக விவசாயிகளின் கொத்தணிகளை அமைத்தல், தங்கியிருந்து ஆயுர்வேத சிகிச்சை பெறும் நோயாளிகளுக்காக மத்திய ஆயுர்வேத மருந்தகத்தில் விடுதி தொகுதியை ஸ்தாபித்தல் ஆகியவை அந்த திட்டங்களாகும். புரிந்துணர்வு உடன்படிக்கைக்கான சட்டகத்தில் 33 திட்டங்கள் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளன. இந்த திட்டங்களுக்காக இந்திய அரசாங்கம் 237 கோடி ரூபாயை வழங்க உள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் செய்திகள். மாலத்தீவு ஜனாதிபதி கலாநிதி முகமது முயிசு தமது 3 நாள் விஜயத்தை நிறைவு செய்து கொண்டு இன்று நாடு திரும்பியுள்ளார். மாலத்தீவு ஜனாதிபதியுடன் 20 பேர் அடங்கிய தூதுக்குழு ஒன்று இலங்கை வந்திருந்தது. இந்த விஜயம் இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த பெரிதும் உதவியதாக ராஜதந்திர வட்டாரங்கள் அறிவித்துள்ளன. வெலிக்கட சிறைச்சாலையில் தண்டனை அனுபவிக்கும் பெண் கைதிகளின் 5 வயதிற்கு குறைந்த பிள்ளைகளின் நலன் கருதி ஆரம்ப பிள்ளைப்பருவ அபிவிருத்தி வேலைத்திட்டம் ஆரம்பிக்கப்பட உள்ளது. இந்த பிள்ளைகளின் கல்வி மற்றும் வாழ்க்கை ஆற்றல்களை மேம்படுத்துவது இதன் நோக்கமாகும். வேலைத்திட்டம் பற்றி விளக்கி கூறும் கலந்துரையாடல் பிரதியமைச்சர் நாமல் சுதர்சன தலைமையில் இன்று இடம்பெற்றது. உள்ளூராட்சி பற்றிய இலங்கை நிர்வாகத்தின் டிப்ளமா சான்றிதழ் வழங்கும் வைபவம் இன்று இடம்பெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பிரதியமைச்சர் ருவான் செனரத் உரையாற்றினார். நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கு அரசாங்கம் முன்னெடுக்கும் வேலைத்திட்டம் பற்றி அவர் விவரித்தார். பிரதான உரையை நிகழ்த்திய சிரேஷ்ட விரிவுரையாளர் தரிந்து வீரசிங்க, இலங்கை படிப்படியாக ஊழலை ஒழிக்கும் நாடாக முன்னேறி வருகிறது என கூறினார். இலங்கை வந்தடைந்த இந்திய கடற்படைக்கு சொந்தமான சிந்து கேசரி என்ற நீர்மூழ்கி கப்பல் இன்று தாய்நாட்டை நோக்கி புறப்பட்டு சென்றதாக இலங்கை கடற்படை அறிவித்துள்ளது. இந்த நீர்மூழ்கி கப்பல் இலங்கையில் தங்கியிருந்த நாட்களில் அதன் மாலுமிகள் கடற்படை ஏற்பாடு செய்திருந்த பல நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார்கள். புங்குடுதீவை சேர்ந்த சிவலோகநாதன் வித்யா என்ற மாணவி தொடர்பான வழக்கில் குற்றவாளிகளாக தீர்க்கப்பட்ட 4 பேரின் மரண தண்டனையை இன்று உயர்நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. 2015 இந்த 18 வயதுடைய மாணவியை கடத்தி பாலியல் வன்புணர்வு செய்து படுகொலை செய்ததாக கூறப்படும் சம்பவம் பற்றிய வழக்கில் சுவிஸ் குமார் உள்ளிட்ட 4 பேருக்கு யாழ்ப்பாண மேல் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பை ஆட்சேபித்து தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டு மனுவை பிரதம நீதியரசர் பிரீத்தி பதுமன் சூரசேன தலைமையிலான 5 நீதியரசர்கள் அடங்கிய குழாம் நிராகரித்தது. புங்குடுதீபு வித்யா 2015 மே 13 பாடசாலை முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த சமயம் குற்றவாளிகளால் கடத்தப்பட்டு பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார். இது தொடர்பான வழக்கை விசாரித்த யாழ்ப்பாண மேல் நீதிமன்றம் 2017 7 பேருக்கு எதிராக மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. மேன்முறையீட்டு மனு விசாரிக்கப்பட்ட காலப்பகுதியில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த நபர்களுள் ஒருவர் உயிரிழந்தார்.
1: பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப.
0: தமிழ்நாடு மாநில சட்டசபை தேர்தலில் வெற்றியீட்டிய தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் ஜோசப் விஜய் இன்று மாநில ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அருளேக்கரை சந்தித்துள்ளார். அடுத்த அரசாங்கத்தை அமைப்பதற்கு அழைப்பு விடுக்குமாறு கோரும் நோக்கில் அவர் ஆளுநரை சந்தித்ததாக இந்திய ஊடகங்கள் அறிவித்துள்ளன. காங்கிரஸ் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடனான கூட்டணியை முறித்து கொண்டு விஜய்க்கு ஆதரவளிக்கப் போவதாக கூறிய பின்புலத்தில் இன்றைய சந்திப்பு நிகழ்ந்துள்ளது. மேற்கு வங்காளத்தில் புதிய அரசாங்கம் சத்தியப்பிரமாணம் செய்ய தயாராகும் நிலையில் அங்கு வன்முறைகள் தீவிரம் பெற்றுள்ளன. இந்த வன்முறைகளில் 2 பேர் பலியாகியுள்ளனர். 433 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஹிந்து பத்திரிகை அறிவித்துள்ளது.
1: பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. அபிவிருத்தி செய்திகள்.
0: மாற்றுத் திறனாளிகளுக்கான தேசிய கொள்கை பிரகடனத்தை சட்டமாக்குவது பற்றிய விசேட கருத்தரங்கு நேற்று இடம்பெற்றது. அரசு துறை சார்ந்த அமைச்சுக்கள் மட்டத்தில் கருத்துக்களை அறிவது கருத்தரங்கின் நோக்கமாக இருந்தது. கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமுதாய வலுவூட்டல் அமைச்சின் செயலாளர் சம்பத் மந்திரிநாயக தலைமை தாங்கினார். இந்த கொள்கை பிரகடனம் சார்ந்து பெறப்படும் தகவல்கள் தேசிய மட்டத்திலான குழுவின் முன்னிலையில் சமர்ப்பிக்கப்படும்.
2: வர்த்தக செய்தி அனுசரணை.
3: தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம்.
4: சேமிப்பின் பாரம்பரியத்தின் டிஜிட்டல் பயணத்தில் இணையுங்கள். NSP டிஜிட்டல் பேங்கிங் உங்களுக்காக என்று முன்னிலையில்.
0: இம்மாதம் வீட்டு பாவனைக்கான லிட்ரோ சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலையை அதிகரிக்கப் போவதில்லை என லிட்ரோ கேஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது. சர்வதேச சந்தையில் எரிவாயு விலை அதிகரித்துள்ளது. அந்நிய செலாவணி ஏற்றத்தாழ்வுகள் சவாலான நிலையை ஏற்படுத்தியுள்ளன. இத்தகைய சூழலுக்கு மத்தியிலும் எரிவாயு சிலிண்டரின் விலையை மாறாமல் பேணுவது என தீர்மானித்ததாக நிறுவனத்தின் தலைவர் சன்ன குணவர்தனா கூறினார்.

0: சேமிப்பின் பாரம்பரியத்தின் டிஜிட்டல் பயணத்தில் இணையுங்கள். NSP டிஜிட்டல் பேங்கிங் உங்களுக்காக என்று முன்னிலையில். பொருளாதார செய்திகள்.
1: சகலரையும் உள்வாங்கக்கூடிய பொருளாதாரத்திற்கான ஆற்றல்கள் என்ற பெயர் கொண்ட ஆஸ்திரேலிய திட்டத்துடன் மத்திய வங்கி புரிந்துணர்வு உடன்படிக்கை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கையில் உள்ள நுண் சிறிய நடுத்தர அளவிலான தொழில் முயற்சியாளர்களின் டிஜிட்டல் நிதித்துறை சார்ந்த அறிவை மேம்படுத்துவது இதன் நோக்கமாகும். நிதியை அணுகும் வசதிகளை விருத்தி செய்தல், நிறுவனங்களுடன் சரியான ஒருங்கிணைப்பை மேற்கொள்ளுதல், தொழில் முயற்சிக்கு சாத்தியமான சூழலை ஏற்படுத்துதல் போன்ற அணுகுமுறைகளை முன்னோடி திட்டத்தின் கீழ் பரிசோதிப்பதற்கு எதிர்பார்க்கப்பட்டுள்ளது.
2: உங்கள் கவனத்திற்கு அனுசரணை.
3: கசாகல கிரீன் சூப்பர் புதிய இடம், குறைந்த விலை, காட்சி அறைகள், மாத்தளை, கடுவில மற்றும் அத்துருகிரிய. குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அலையங்கள் 0112-86-40-12.
1: தீவிர மின்னல் தாக்கம் பற்றி வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்த முன்னெச்சரிக்கை அறிவித்தல் தொடர்ந்தும் அமலில் உள்ளது. இதன் பிரகாரம் மத்திய சபரகம, ஊவா, வடமத்திய, வடமேல் மாகாணங்களிலும் மன்னார், வவுனியா, அம்பாறை மாவட்டங்களிலும் தீவிர இடிமின்னல் தாக்கம் ஏற்படக்கூடும். இத்தகைய சந்தர்ப்பங்களில் கடும் காற்றும் வீசலாம். மின்னல் தாக்கம், கடும் காற்று ஆகியவற்றால் ஏற்படக்கூடிய தாக்கங்களில் இருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு பொதுமக்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வளிமண்டலவியல் திணைக்களம் கோரிக்கை விடுத்துள்ளது.
3: பல்வேறு வகையான பசுமை விவசாய பொருட்களை சந்தைக்கு ஏற்றுமதி செய்து நாட்டுக்கு அந்நிய செலாவணியை கொண்டுவரும் முற்றிலும் தேசியமயமான வியாபாரம் கசாகல கிரீன் குழுமம். கசாகல கிரீன் குழுமத்தில் பசுமை விவசாய உற்பத்திகளுடன் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு இலங்கையர்களும் இணைந்து கொள்ளலாம். ₹1,00,000 தொடங்கும் விவசாய முதலீட்டு வாய்ப்புகளை பயன்படுத்தி மாதாந்த நன்மைகளை பெறுங்கள். இன்றே எங்களுடன் சேருங்கள். விவரங்களுக்கு 0112-0777-87.
2: உலக செய்திகள்.
1: ஒரு உடன்படிக்கையின் மூலம் ஈரானிய யுத்தத்திற்கு முடிவு கட்ட முடிந்தாலும் ஈரான் உடன்படிக்கை எட்டாவிட்டால் திரும்பவும் தாக்குதல்களை ஆரம்பிக்கப் போவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். ஈரானியர்கள் இணங்காவிட்டால் குண்டு தாக்குதல் நடத்தப்படும். இந்த தாக்குதல்கள் முன்னரே போலில்லாமல் தீவிரமானதாக இருக்கும் என ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அவர் சமூக ஊடக வலைதளத்தில் இந்த எச்சரிக்கை இடம்பெற்றுள்ளது. ஈரான் யுத்தத்தில் தாக்குதல் கட்டம் முடிவடைந்து விட்டது என அமெரிக்க வெளிவிவகார அமைச்சர் இன்று காலை கூறியிருந்தார். ஒரு வகை வைரஸ் தொற்றிய பயணிகளுடன் கூடிய சொகுசு கப்பலை தமது துறைமுகங்களுக்குள் நங்கூரமிடுவதற்கு கனரி தீவுகள் மறுப்பு தெரிவித்துள்ளன. தற்போது கேப் வர்தேயில் நங்கூரமிட்டுள்ள எம்பி ஹொண்டியாஸ் என்ற கப்பலை அனுமதிக்க முடியாது என கனரி தீவுகளின் ஜனாதிபதி ஃபெர்னாண்டோ கலவியோ தெரிவித்துள்ளார். இந்த கப்பலில் 23 நாடுகளைச் சேர்ந்த 180 பயணிகள் உள்ளனர். இவர்களில் 8 பேருக்கு ஹண்டா வைரஸ் தொற்றியுள்ளது. 3 பேர் மரணத்தை தழுவியிருக்கிறார்கள்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
1: தேசிய சூப்பர் லீக் சுற்றுத்தொடரின் இறுதிப் போட்டி பற்றிய விவரங்கள். இந்த 4 நாள் போட்டியின் 3வது நாளுக்குரிய ஆட்டம் இன்று இடம்பெற்றது. இதில் கொழும்பு தம்புலை அணிகள் மோதுகின்றன. இன்றைய ஆட்டம் நிறுத்தப்பட்ட வேளையில் 2 இன்னிங்ஸில் பதிலுக்கு துடுப்பெடுத்து ஆடிக்கொண்டிருந்த கொழும்பு அணி 4 விக்கெட் இழப்பிற்கு 154 ஓட்டங்களை எடுத்திருந்தது. இதில் வெற்றி பெறுவதற்கு கொழும்பு வீரர்கள் இன்னமும் 145 ஓட்டங்களை எடுக்க வேண்டும். ஸ்கோர் விவரம். தம்புலை அணி முதல் இன்னிங்ஸில் 9 விக்கெட் இழப்பிற்கு 222 ஓட்டங்கள், 2வது இன்னிங்ஸில் 222 ஓட்டங்கள். கொழும்பு அணி முதல் இன்னிங்ஸில் 146 ஓட்டங்கள்.
2: காலநிலை அறிக்கை.
1: இலங்கைக்கு அருகில் வளிமண்டல தாழமுக்கம் உருவாவதால் அடுத்து வரும் நாட்களில் மழை வீழ்ச்சி அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் நாட்டின் அநேக பாகங்களில் மழையோ இடியுடன் கூடியோ மழையோ பெய்யலாம். சப்ரகாமுவோ மத்திய ஊவா தென் வடமத்திய மாகாணங்களில் 100 மில்லிமீட்டரை தாண்டிய மழை வீழ்ச்சி பதிவாகலாம். நாட்டின் ஏனைய பாகங்களில் 50 மில்லிமீட்டருக்கு மேலான மழை பெய்யக்கூடும். அதிகாலை நேரத்தில் மத்திய சப்ரகாமுவ ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் பனிமூட்டத்துடன் கூடிய காலநிலை நீடிக்கலாம் என திணைக்களத்தின் வானிலை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கை அரச நிறுவன கட்டமைப்பை மீளமைக்கும் திட்டத்திற்கு உலக வங்கியின் உதவி. மீட்பு புனர்வாழ்வு கடன் இருக்க வகையின்மை சட்டமூலத்திற்கு இன்று பாராளுமன்றத்தில் அங்கீகாரம். இந்திய உதவி திட்டத்தின் கீழ் கிழக்கு மாகாணத்தில் 6 அபிவிருத்தி திட்டங்கள். புங்குடுதீவு வித்யா வழக்கில் குற்றவாளிகளாக தீர்ப்பளிக்கப்பட்ட 4 பேரினது மரண தண்டனையை உயர்நீதிமன்றம் ஊர்ஜிதம். இம்மாதம் லிட்ரோ சமையல் எரிவாயு சிலிண்டர்களின் விலையில் மாற்றமில்லை. ஆட்சி அமைப்பதற்காக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் ஆளுநரை சந்திப்பு. ஈரான் உடன்படிக்கை ஏற்படுத்தாவிட்டால் மீண்டும் தாக்குதலை ஆரம்பிக்கப் போவதாக டொனால்டு ட்ரம்ப் மீண்டும் எச்சரிக்கை. இத்துடன் இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் இரவு நேர பிரதான செய்திகள் முடிவடைந்தன. எமது அடுத்த பிரதான செய்திகள் நாளை காலை 6 மணிக்கு ஒலிபரப்பாகும்.
4: அதி உயர்தரமான மருந்துகளை சாதாரண விலைக்கு வாங்கிக் கொள்ள அரச ஒசு செலவுக்கு செல்லுங்கள். அல்லது வேற எந்த மருந்தகத்திலும் நீங்கள் மருந்துகளை வாங்கும் போது SPC மருந்துகளை கேட்டு வாங்குங்கள். இது அரச மருந்தாக்க கூட்டு தாபனம் தரும் தகவல்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அன்னை வானொலியின் தென்றல்.
5: இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனம் தென்றல் FM. நேரம் 9:18.
6: நிழலின் உண்மை முகம். சமகால அரசியல் நிகழ்வுகளின் உண்மையும் பின்னணியும்.
7: இலங்கை திரைசேரியில் இடம்பெற்ற 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி மோசடி சம்பவம் மற்றும் அதனைத் தொடர்ந்து இடம்பெற்ற துரதிருஷ்டவசமான மரணம் என்பவற்றை சுற்றியுள்ள உண்மைகளை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கையாண்ட விதம் இலங்கையின் அரசியல் வரலாற்றில் ஒரு புதிய முதிர்ச்சியையும் விஞ்ஞானபூர்வமான அணுகுமுறையையும் பறைசாற்றுகின்றது. தசாப்த காலமாக ஊழலில் ஊறிப்போயிருந்த நிர்வாக கட்டமைப்பை சீரமைக்க முனைந்துள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அரசாங்கம் இந்த சர்வதேச இணையவழி மோசடியை மிகவும் தந்திரோபாய ரீதியில் கையாண்டு வருகிறது. ஆனால் இந்த ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை சீர்குலைக்கவும் அதன் மூலம் மலிவான அரசியல் லாபம் தேடவும் எதிர்கட்சியினர் எவ்வித ஆதாரமும் இன்றி போலி விவரிப்புகளை உருவாக்கி வருவது அம்பலமாகியுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கான கடன் தவணை கொடுப்பனவின் போது இடம்பெற்ற இந்த 2.5 மில்லியன் டாலர் திருப்பல் என்பது ஒரு நேரடி தொழில்நுட்ப ஊடுருவல் அல்ல என்பதை டிஜிட்டல் பொருளாதார பிரதியமைச்சர் அரங்க வீரரத்ன மிக தெளிவாக விளக்கியுள்ளார். இது சர்வதேச திட்டமிடப்பட்ட ஒரு வலைவீச்சு மற்றும் ஆள்மாறாட்ட மோசடியாகும். ஹேக்கர்கள் போலியான மின்னஞ்சல் முகவரிகளை உருவாக்கி அதிகாரிகளை ஏமாற்றி தரவுகளை திசை திருப்பியுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து அறிந்தவுடன் விசாரணைகளை பாதிக்காத வகையில் தகவல்களை ரகசியமாக பேண அரசாங்கம் தீர்மானித்தது. தகவல்களை முன்கூட்டியே வெளியிட்டால் சர்வதேச அக்கர்கள் தங்களின் இருப்பிடங்களை மறைத்து தப்பிவிடக்கூடும் என்பதே நிதி அமைச்சின் செயலாளர் அர்ச்சன சூரிய பெரும முன்வைத்த தர்க்க ரீதியான விளக்கமாகும். இருப்பினும் இந்த தந்திரோபாய மௌனத்தை ஒரு மறைப்பு என எதிர்கட்சிகள் ஆதாரமின்றி சித்தரிக்க முயன்றன. குறிப்பாக பாராளுமன்றத்தில் சஜித் பிரேமதாச போன்ற எதிர்கட்சி தலைவர்கள் எழுப்பிய கூச்சல்கள் விசாரணையின் நுட்பத்தை புரிந்து கொள்ளாத அரசியல் வறுமையே வெளிப்படுத்தின. அரசாங்கம் ஏற்கனவே 5 உயர் அதிகாரிகளை பணியில் இருந்து இடைநிறுத்தி அவர்களுக்கு வெளிநாட்டு பயணத்தடையும் விதித்துள்ளது. இது கடமையில் தவறியவர்கள் எவராக இருந்தாலும் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற NPP அரசாங்கத்தின் வெளிப்படை தன்மையை காட்டுகின்றது. இந்த சம்பவத்தின் மிகவும் கவலைக்குரிய அம்சம் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்த உதவி பணிப்பாளர் ரங்க ராஜபக்ஷவின் மரணமாகும். அவரது மரணத்தை தொடர்ந்து எதிர்கட்சியினர் எவ்வித மனிதாபிமானமும் இன்றி பரப்பிய போலி செய்திகள் உயிரிழந்தவரின் குடும்பத்தினரை மிகுந்த மனவேதனைக்கு உள்ளாக்கியுள்ளன. ரங்க ராஜபக்ஷவின் உடலில் காணப்பட்ட காயங்கள் அனைத்தும் அவராகவே ஏற்படுத்திக் கொண்டவை என்றும், இது ஒரு தற்கொலை என்றும் 4 விசேட நீதித்துறை மருத்துவ நிபுணர்கள் அடங்கிய குழு விஞ்ஞான பூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளது. ஆனால் எதிர்கட்சியினர் இந்த தெளிவான மருத்துவ அறிக்கைகளை நிராகரித்து உளவியல் பிரேத பரிசோதனை நடத்தப்பட வேண்டும் என தேவையற்ற கோரிக்கைகளை முன்வைக்கின்றனர். இலங்கையின் நீதித்துறை மருத்துவ அறிவியலின் நம்பகத்தன்மையை இழிவுபடுத்தும் இத்தகைய போலி விவரிப்புகள் அரசியல் நோக்கம் கொண்டவை என்பதை தவிர வேறொன்றும் இல்லை. இதற்கு முன்னர் JMO அறிக்கைகள் தவறாக இருந்துள்ளன என்ற பழைய உதாரணங்களை வைத்துக் கொண்டு இன்றைய விஞ்ஞான பூர்வமான முடிவுகளை எதிர்கட்சியினர் கேள்விக்குள்ளாக்குவது அபத்தமானது. இத்தகைய ஆதாரமற்ற ஊகங்கள் தனது தந்தையை அந்த நிலையில் நேரில் கண்ட குடும்பத்தினரின் மனநிலையை பாதிக்கின்றது என்பதை கூட உணராமல் எதிர்கட்சிகள் மலிவான அரசியலில் ஈடுபடுகின்றன. நிதியமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவின் நேரடி வழிகாட்டலில் திருடப்பட்ட பணத்தை மீட்க ஆஸ்திரேலியா மற்றும் ஏனைய சர்வதேச அதிகாரிகளுடன் அரசாங்கம் நெருக்கமாக செயற்பட்டு வருகின்றது. வெறும் ஊடக காட்சிகளுக்காக தகவல்களை பரப்புவதை விட குற்றவாளிகளை கண்டறிந்து பணத்தை மீட்பதே எமது முதன்மை நோக்கம் என்ற பிரதியமைச்சர் அனில் ஜாந்தவின் கூற்று ஒரு பொறுப்புள்ள அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை பிரதிபலிக்கின்றது. சர்வதேச கடன் வழங்குநர்கள் கூட இந்த சம்பவத்தை இலங்கையின் கடன் செலுத்தாத நிலை என வகைப்படுத்த மாட்டார்கள் என்று உறுதியளித்துள்ளனர். ஒட்டுமொத்தமாக பார்க்கையில் NPP அரசாங்கம் இந்த சவாலை தொழில்முறை தகுதியுடனும் சட்டப்பூர்வமான வெளிப்படைத்தன்மையுடனும் கையாண்டு வருகின்றது. எதிர்கட்சிகளின் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளும் நீதித்துறை மருத்துவத்தின் மீது அவர்கள் சேறு பூசும் முயற்சிகளும் அவர்களின் அரசியல் வறுமையையும் மக்கள் ஆணை மீதான பொறாமையையுமே காட்டுகின்றன. எவ்வித போலி விவரிப்புகளுக்கும் அஞ்சாமல் திருடப்பட்ட ஒவ்வொரு சதத்தையும் மீட்கவும் குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்தவும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உறுதியுடன் பயணிக்க வேண்டும் என்பதே மக்களின் எதிர்பார்ப்பாகும்.
6: நிழலின் உண்மை முகம். சமகால அரசியல் நிகழ்வுகளின் உண்மையும் பின்னணியும்.
8: www.slbc.lk. Right person, right choice. Tendril.
5: இலங்கை ஒளிபரப்பு கூட்டு தாபடம் தென்றல் FM. நேரம் 9:24. பாராளுமன்றத்தில் இன்று தொகுத்தளிப்பவர் அறிவிப்பாளர் சிவராஜா தக்கீஷன்.
9: பாராளுமன்றம் இன்று காலை 9:30 சபாநாயகர் கௌரவ டாக்டர் ஜகத் விக்ரமரத்ன அவர்களுடைய தலைமையில் ஆரம்பமாகியது. முதலில் பத்திரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டன, அதனைத் தொடர்ந்து மனுக்கள் சமர்ப்பிக்கப்பட்டன, அதனைத் தொடர்ந்து பிரதமரிடம் கேட்கப்படுகின்ற கேள்விகள் எழுப்பப்பட்டன, அதனைத் தொடர்ந்து பாராளுமன்ற நிலையியல் கட்டளை 27 கீழான வினாக்கள் இன்றைய தினத்திற்கான பிரதான அலுவலாக மீட்பு புனர்வாழ்வு மற்றும் கடன் இறுக்க வகையின்மை கூட்டமைப்பு மற்றும் தனிப்பட்ட சட்டம் மூலம் இன்று ஒழுங்கு பத்திரத்திலே உள்ளடக்கப்பட்டவாறு விவாதத்துக்கு உட்படுத்தப்பட்டு சபையினால் அங்கீகரிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் நிலையியல் கட்டளை 27 கீழ் கேள்வினையும் எழுப்பிய வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தான் விசேட குழு ஒன்றினை நியமித்து ஆராய்ந்து தொண்டர் ஆசிரியர்களுக்கான நிரந்தர நியமனங்களை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு வேண்டுகோள் விடுத்தார்.
10: அரசாங்கத்துக்குரிய பிரதேச சபைக்குரிய பாடசாலையில கூட்டி அவர்களுக்குரிய அந்த ஆசிரியருக்குரிய கொடுப்பனவுகளை அரசாங்கமும் பிரதேச சபை கொடுக்கறதுக்குரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். அது மாதிரி ஏனைய அந்த ஒரு ஒழுங்குநப்படுத்துவதற்குரிய ஏற்பாடுகள் 2027 நடக்கிற என்று கூறியிருந்தீங்க, நன்றி.
9: இதற்கு பதிலளித்த பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரி அவர்கள் அமைச்சு மட்டத்தில் நாங்கள் தேடி பார்த்திருக்கிறோம், உங்களிடம் இருக்கக்கூடிய தகவல்களை எங்களுக்கு தாருங்கள், மாதாந்தம் கூடுகின்ற எமது இந்த மாவட்ட குழுக்களின் ஊடாக நாம் இது குறித்து தேடி பார்த்து நடவடிக்கை எடுப்போம் என்கிற விடயத்தினை தெரிவித்த பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய அவர்கள் உயர்கல்வித்துறையிலே மறுசீரமைப்பினை மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளதோடு விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டு அது தொடர்பிலே ஆராய்ந்து வருவதோடு பல்கலைக்கழகங்களிலே நிலவுகின்ற 3000 அதிகமான விரிவுரையாளர்களுக்கான வெற்றிடங்கள் நிரப்பப்பட்டு வருவதுடன் கல்விசாரா ஊழியர்கள் வெற்றிடங்களும் நிரப்பப்பட்டு வருவதாக பிரதமரும் கல்வி அமைச்சருமாகிய கலாநிதி ஹரணி அமரசூரி அவர்கள் தெரிவித்தார். கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கு தோற்றியவர்கள் இம்முறை பல பாடங்களுக்கும் தோற்றிய மாணவர்கள் 281,810 பேர். இவர்களில் பல்கலைக்கழக பிரவேசத்திற்கான அனுமதிக்கு தகுதி பெற்றுள்ளவர்கள் 176,530 பேர். இவர்களில் பல்கலைக்கழகத்திற்கு இணைத்துக் கொள்வதற்கு திட்டமிட்டுள்ள மாணவர்களின் எண்ணிக்கை 42,937. உயர்கல்வி என்பது பல்கலைக்கழகங்களுக்கு மட்டும் மட்டுப்படுத்தப்பட்ட ஒன்று அல்ல, அதனை விட விரிவானது. தொழில் கல்வியிலும் உயர்கல்வி அவசியமாகின்றமையினால் இவை அனைத்தையும் உள்ளடக்கும் வகையிலேயே மேற்படி குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழுவானது தற்போது நடைமுறையில் உள்ள உயர்கல்வியில் எதிர்கொள்ளுகின்ற சிக்கல்கள் தொடர்பில் ஆராய்கிறது. விரைவில் அந்த அறிக்கை பெற்றுக் கொள்ளப்படும் என்கிற விடயத்தையும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய மனு கணேசன் அவர்கள் மலையக மக்களுடைய பாதுகாப்பு குறித்து வலியுறுத்தினார்.
11: விஜயபால இருக்கிறார்கள் அமைச்சர் அவர்கள் சொல்ல விரும்புகிறேன், தயவு செய்து கவனத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த மலையக மக்களை இலங்கை குடிமக்களாக கருத வேண்டிய கடப்பாடுகள் இருக்கிறது.
9: அதனை தொடர்ந்து உரையாற்றிய வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை பிரதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திர அவர்கள் நீலகாமம் சம்பவம் தொடர்பிலே மனு கணேசன் அவர்கள் போலியான விடயங்களை சமூகமயப்படுத்த முயற்சிக்கிறார். மலையகத்தில் மேதின கூட்டத்தை கூட நடத்தாதவர்கள் மலையக மக்கள் பற்றி பேசுவதற்கு தகுதியற்றவர்கள் என்று தெரிவித்தார்.
12: இந்த அரசாங்கம் தேவையான அனைத்து விதமான எல்லா வகையான விடயங்களிலும் தலையிட்டு கைதுகளை மேற்கொண்டு சரியான வகையில் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டாலும் இவர்களை பொறுத்தவரையிலே இந்த விடயத்திலும் அரசாங்கத்தின் அனுசரணையுடன் இந்த விடயங்கள் மேற்கொள்ளப்படுவதாகத்தான் சொல்லிக் கொண்டு வருகின்றார்கள். எங்களை தெரியும், மலையகத்தில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் வளர்ச்சி எவ்வளவு ஒரு மிகவும் பாரிய வளர்ச்சியாக காணப்படுகின்றது என்ற விடயத்தை அவர்களால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. கடந்த காலங்களில் ஒரு மேதனத்தை கூட ஒழுங்காக செய்து கொள்ள முடியாத அந்த நபர்கள் ஒருபோதும் இந்த அரசாங்கத்தை விமர்சிப்பதற்கு எந்த விதமான அருகதையும் இல்லாதவர்கள் என்ற விடயத்தையும்.
9: தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கும் நடிகர் விஜயின் புதிய ஆட்சியில் கட்டாயம் அவர் இலங்கைக்கு வருகை தருவார் என்று எதிர்பார்க்கிறோம் என்பதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய ஜீவன் தொண்டமான் தெரிவித்தார். கடந்த ஆட்சிக்காலத்திலே ஆரம்பிக்கப்பட்ட பொருளாதார வர்த்தக நிலையங்கள் பல்வேறு நிறுவனங்களுக்கு கீழ் இருந்தன. அது இன்று ஒரு அமைப்பின் கீழ் கொண்டுவரப்பட்டிருப்பதாக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்தார்.
13: මේ ආර්ථික මධ්‍යස්ථානයේ විවිධ අධිකාරීත්වයන් සහ අයිතිකාරීත්වයන් නැත්තේ දැන් අපි එක එකක් අතර ගෙනලා තියෙනවා සමහරිටම් මහවැලියේ සමහරිටම් සීජාර් එකේ සමහරිටම් ප්‍රාදේශීය ලේකම් කාර්යාලයේ සමහරිටම් දිස්ත්‍රික් ලේකම්
9: දේශීය මක්කල් ශක්තිය යාල් මාවට පාර්ලිමේන්තු උරුපිනර් ඩොක්ටර් එස් ශ්‍රී බවානන්ද රාජා අවර්ගල් ඉන්ද්‍රය තිනම් පාර්ලිමේන්තුවේ උරියාටිය පොදු
14: තමිල්නාඩු අරසංගතෝඩු එමදේ උරවුගලයි නාංගල් පේණි පදුහාත්තු තොඩන්දම් ඉන්ද නල්ල උරවේ පයින්පඩතිවදෙන් මූලම් தொடர்ச்சியாக இருக்கின்ற சில பிரச்சனைகளை நாங்கள் பேசி தீர்த்து எமக்கு ஒரு சாதகமான நிலைமையை அந்த அரசாங்கத்துடன் பேணுவோம் என்று கூறி வைக்க விரும்புகின்றேன். தொடர்ந்து இன்றைய இந்த சட்டமூலமானது உண்மையிலேயே எமது அரசாங்கத்தின் ஒரு முக்கியமான ஒரு புரட்சிகரமான ஒரு மைல்கல்லாகவே இருக்கின்றது. உதாரணமாக இந்த எமது நாட்டின் பொருளாதாரம் உங்களுக்கெல்லாம் தெரியும், நாங்கள் இந்த நாட்டை கையேற்கும் போது ஒரு வங்குரோத்தின் நிலைமையிலேயே இருந்தது. ஆகவே இதை முன்னேற்ற வேண்டிய ஒரு தேவை எமது அரசாங்கத்துக்கு உள்ளது. அந்த வகையிலே எமது நாட்டின் பொருளாதாரம் கடனை அடிப்படையாக கொண்டு இயங்கும் நிலையில் கடனை திருப்பி செலுத்த முடியாத சந்தர்ப்பங்களை கையாள்வதற்கு சுமார் 170 பழமையான 1883 ஆண்டின் சட்டத்தை இன்னும் நாங்கள் பின்பற்றி வருவது வேதனையானது. அதனை மாற்றி நவீன உலகுக்கேற்ப ஒரு புதிய கட்டமைப்பையும் ஒரு சட்டத்தையும் உருவாக்க நாங்கள் இன்று முன்வந்துள்ளோம்.
9: தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் அவர்கள் இப்படியாக தமது கருத்துக்களை தெரிவித்தார்.
15: அந்த மக்களுக்கு கடன்களை கொடுத்து அதேபோல அந்த உற்பத்தியை பெருக்கக்கூடிய விதத்தில் செயல்படுகின்ற ஒரு தன்மையை ஏற்படுத்த வேண்டும். ஏனென்றால் இந்த புனரமைப்பு என்பது, மீட்பு என்பது நிதியோடு சம்பந்தப்பட்ட விடயமாக காணப்படுகின்றது. அந்த நிதியோடு சம்பந்தப்பட்ட விடயத்தை மிகவும் துல்லியமாகவும் சீராகவும் பயன்படுத்துகின்ற போதுதான் உற்பத்தி துறைகளை நாங்கள் அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு காணப்படுகின்றது.
9: தமிழக சட்டமன்ற தேர்தலில் வெற்றியிட்டிருக்கக்கூடிய பிரபல நடிகர் விஜய்க்கு தமது வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக குறிப்பிட்ட முஸ்லிம் காங்கிரசின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய கௌரவ ரவுப் ஹக்கீம் அவர்கள், கேரளாவிலே வெற்றி பெற்ற முஸ்லிம் யூனியன் லீக் கட்சியினருக்கு தமது வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டார்.
16: வெறும் 2.5 வருஷங்களுக்குள்ளாக மிகப்பெரிய இமாலய சாதனையை புரிந்திருக்கின்ற தளபதி விஜய் அவர்களுக்கு என்னுடைய கட்சியின் சார்பில் நான் என்னுடைய வாழ்த்துக்களை நான் சமர்ப்பித்துக் கொள்ள விரும்புகிறேன். குறிப்பாக அகில இந்திய முஸ்லிம் லீக் கட்சியின் அபார வெற்றி, கேரள மாநிலத்திலே 22 உறுப்பினர்களை அவர்கள் வென்றெடுத்திருக்கிறார்கள். அதன் பொருட்டு இந்திய யூனியன் முஸ்லிம் லீகின் தலைவர் பேராசிரியர் காதர் மொஹிதீன் அவர்களுக்கு அண்மையிலே தகைசால் தமிழர் விருதை முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் மூலம் பெற்ற அவருக்கு நாங்களும் ஒரு பெரிய நிகழ்ச்சியை இங்கே ஏற்பாடு செய்து வரவேற்பு ஏற்பாடு ஒன்றை செய்திருந்தோம். அதே நேரம் அவருடைய தலைமையில் தேசிய ஆலோசனைக் குழுவின் தலைவராக இருக்கின்ற கேரளத்தைச் சேர்ந்த சாதிக்களி தங்கள் அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள வேண்டும்.
9: பாராளுமன்றத்தின் இன்றைய அமர்வுகள் நிறைவுக்கு வந்தன. மீண்டும் பாராளுமன்றம் நாளை காலை சபாநாயகர் தலைமையில் கூடும்.
5: பாராளுமன்றத்தில் இன்று கேட்டீர்கள். தொகுத்தளித்திருந்தார் அறிவிப்பாளர் சிவராஜா தக்கேஷன்.

0: நேரம் 9:33.
1: இரவின் மடியில் இரவுகளை இதமாக்கி கனவுகளுக்குள் அழைத்துச் செல்லும் இரவின் மடியில்.

0: உறங்க மறுக்கும் இதயங்களை தாளாட்டிட வருகிறது இரவின் மழையில்.
1: இன்றும் இதயம் கவர்ந்த இனிய பாடல்களோடு 10 மணி வரையும் ஒலிக்கவிருக்கிறது இரவின் மடியில். இரவின் மடியில் நிகழ்ச்சி ஆரம்பிக்க வரும் பாடல் 3 முடிச்சு திரைப்படத்திற்காக பி ஜெயச்சந்திரன், வாணி ஜெயராம் பாடியது. MS விஸ்வநாதரின் இசையில் பாடல் வரிகள் கவியரசர் கண்ணதாசன்.

0: மக்களுக்கும் நாட்டிற்கும் நன்மை பயக்கும் விதத்தில் அரசாங்கத்தின் வரி கொள்கையினை எளிமைப்படுத்தும் முறைமை பற்றி பட்டய கணக்காளர் வரி முகாமைத்துவ ஆலோசகர் AGS சுவாமிநாதன் சர்மா அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள்.
1: சாதாரணமாக இலங்கையில் வெட் என்பது 18% இருக்கின்றது. எல்லோருமே, நாங்கள் வியாபாரம் செய்பவர்கள் அனைவருமே, இறக்குமதி செய்பவர்கள் மற்றும் அனைவருமே வெட் வரியை 18% கட்டிக்கொண்டு வருகின்றோம் என்ற வரையும். ஆனால் வங்கிக்கு, அதாவது ஃபைனான்சியல் சர்வீஸுக்கு, இதுவரை காலமும் அந்த 18% இல்லாமல் 15% குறைத்து அறவிடப்பட்டு வருகின்றது. அதை மக்கள் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். மாற்றம் வரப்போகின்றது 1st of July. அதுவரை காலமும் அந்த வங்கிகளுக்கு குறைந்த வட்டி விகிதத்தை தான் அவர்கள் பே பண்ணி கொண்டு வருகின்றார்கள். அதாவது 18% மற்றவர்கள், மற்ற வியாபார நிறுவனங்கள் பே பண்ணும் பொழுது வட்டியை, இவர்கள் வங்கிகளும் நிதி நிறுவனங்களும் 15%, அதாவது 3% குறைந்த அளவில் தான் இன்று வரையும் பே பண்ணி கொண்டு வருகிறார்கள். அந்த வட்டியை செலுத்தி வருகின்றார்கள். ஆகவே உண்மையாகவே அவர்கள் செலுத்த வேண்டிய வட்டவளவு 18. அது மாத்திரமல்லாமல் வங்கி போன்ற சேவை வழங்கும் நிறுவனங்களுக்கு SSCL சோசியல் செக்யூரிட்டி கண்ட்ரிபியூஷன் லிவி, SSCL சமூக பாதுகாப்பு அறவீட்டுத் தொகை என்று சொல்வோம், அது வந்து சர்வீஸ் செக்டருக்கு 2.5% இருக்கின்றது. ஆகவே உண்மையாகவே அவர்கள் 2.5% அதை செலுத்தி வருகின்றனர். ஆகவே நாம் பார்க்க வேண்டும், உண்மையாக 18% இருக்க வேண்டும். ஆகவே SSCL எவ்வளவாக இருக்க வேண்டும், 2.5, ரெண்டையும் கூட்டினால் 20.5. ஆகவே இந்த 20.5 தான் இப்பொழுது 1st July அறவிடப்பட போகின்றது. நாங்கள் பார்க்கணும், மிக முக்கியமாக நிதி நிறுவனங்களும் வங்கிகளும் வட்டை கஸ்டமரிடம் சார்ஜ் பண்ண முடியாத ஒரு டெக்னிக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்று இருக்கின்றது. இந்த நிதி நிறுவனங்களோ வங்கிகளோ அந்த இந்த வட்டை வாடிக்கையாளரிடம் அறவிட முடியாது. அவர்கள் வந்து வெளிவடிச்சன் என்ற ஒரு டெபினிஷன் கீழ் தான் இந்த வெளிய வட்டை பே பண்ண போகின்றார்.
2: மடியில் நேரம் 9:40. இரவின் மடியில் நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கின்ற பாடல் உறவாடும் நெஞ்சம் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது செஞ்ஞானி இளையராஜாவின் இசையில்.
3: ஒரு நாள்

உறவாடும் நெஞ்சம் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் கேட்டீர்கள். நேரம் 9:45 நீர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இரவின் மடியில். இரவின் மடியில் நிகழ்ச்சியில் அடுத்து நாம் தரும் இந்த பாடல் பாலூட்டியை வளர்த்த கிளி திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியதை செஞ்ஞானி இளையராஜாவின் இசையில்.

தென்றலில் இரவின் மடியில் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்து நாம் தரும் இந்த பாடல் காலங்களில் அவள் வசந்தம் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் வாணிஜெயராம் பாடியது. விஜயபாஸ்கரின் இசையில் பஞ்சு அருணாச்சலம் எழுதிய பாடல்.

நேரம் 9:51 நீர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இரவின் மடியில். இரவின் மடியில் நிகழ்ச்சியில் அடுத்து நாம் தரும் இந்த பாடல் வாழ்வு என் பக்கம் திரைப்படத்திற்காக KJ ஜேசுதாஸ் BS சசிரேகா பாடியது.

வாழ்வு என் பக்கம் திரைப்படத்திற்காக கே ஜே ஜேசுதாஸ் பி எஸ் சசிரேகா பாடியது அந்த பாடல் இன்றைய இரவின் மடியில் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய நாம் தரும் இந்த பாடல். பத்ரகாளி திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் கே ஜே ஜேசுதாஸ் பி சுசீலா பாடியது இசைஞானி இளையராஜாவின் இசையில்.

ஒலித்த அந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய இரவின் மடியில். இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபனம் தென்றல் FM நேரம் 10:01. இத்துடன் தென்றலின் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நாளை காலை 5 முதல் 10 வரை தென்றலின் நிகழ்ச்சிகளை FM 104.7, 104.9 ஆகிய அலைவரிசைகளிலும் www.slbc.lk என்ற இணையதள முகவரியிலும் SLBC ரேடியோ ஆப்பிலும் கேட்கலாம். விடுகின்ற காலை பொழுது அனைவருக்கும் நல்லதொரு பொழுதாக அமைய வேண்டும் என்ற பிரார்த்தனைகளோடு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் அன்புடன் தயாளினி காயாம்பு. வணக்கம் நேர்களே.

இது இலங்கை ஒலிபரப்புக்கூட்ட தாபனம் தென்றலிஃபம். நேரம் இப்பொழுது அதிகாலை 5 மணி. நேர்கள் இப்பொழுது முதல் நமது நிகழ்ச்சிகளை இலங்கை ஒலிபரப்புக்கூட்ட தாபனத்தின் பண்பலை வரிசைகள் 104.7 மற்றும் 104.9 ஆகிய அலைவரிசைகளிலும், இலங்கை ஒலிபரப்புக்கூட்ட தாபனத்தின் இணையதளம் SLBC ஆப் ஆகியவற்றினாகவும் நமது நிகழ்ச்சிகளை நேரலையாக கேட்கலாம். இன்றைய நமது நிகழ்ச்சிகளை நாங்கள் மங்கள இசையோடு ஆரம்பிக்கலாம்.

0: இன்றைய குரல்.
1: எழுபதாவது அதிகாரமாகிய மன்னரை சேர்ந்து ஒழுகுதல் என்னும் அதிகாரத்தின் கீழ் வரும் எழுபதாவது குரல் இப்படி கூறுகிறது: பழையம் என கருதி பண்பு அல்ல செய்யும் கெடுதகமை கேடுதரும். பழையம் என கருதி பண்பு அல்ல செய்யும் கெடுதகமை கேடுதரும். இந்த குரட்பா மூலம் சென்னாப்போதர் வள்ளுவர் பிறந்தகை என்ன கூற வருகிறார் என்று பார்க்கலாம். நாம் அவருக்கு நீண்ட நாளை நண்பர்தானே என்று முறை தவறி நடந்தால் அது பெரும் துன்பம் தரும். நாம் அவருக்கு நீண்ட நாளைய நண்பர்தானே என்று முறை தவறி நடந்தால் அது பெரும் துன்பம் தரும். எழுபதாவது அதிகாரமாகிய மன்னரை சேர்ந்து ஒழுகுதல் என்னும் அதிகாரத்தின் கீழ் வரும் 700வது குரல் அது.
0: இன்றைய குரல் கேட்டீர்கள்.
1: நேரம் 5 மணி 2 நிமிடம்.

0: உலகெங்கும் www.slbc.lk-இல்
1: நேரம் 5:18.
2: என்றும் இனியவை,
3: என்றும் இனியவை,
2: அன்று கேட்டது
3: என்றும் இனிப்பது,
2: என்றும் இனியவை.
4: சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேன்.